ஸ்தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Rava. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை தரிசிக்கும் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசனம் செய்ய இருக்கும் திருத்தலம் திருப்பாசூர் என்பது. இது சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் என்ற ஊரிலிருந்து பேருந்து மூலம் அடையத்தக்கது. இதற்கு சென்னையிலிருந்தும் திருவள்ளூரிலிருந்தும் அரக்கோணத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த தலத்து தலவிருட்சம் மூங்கிலாக இருக்கிறபடியால் பாசூர் என்ற பெயர் வந்தது என்றும், பசுமையான ஊர் என்பதால் அப்பெயர் வந்தது என்றும் காரணங்கள் கூறப்படுகின்றன. ஸ்ரீஞானசம்பந்த பெருமான் இத்தலத்தின் மீது அருளிய தேவார பதிகத்தில் இதனுடைய இயற்கை வர்ணனையை பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். இனி இந்த ஊருடைய அமைப்பை சற்று காண்போம். ஒரு பழைய கோட்டை ஒன்று இங்கு உள்ளது. அதன் அகழி துருந்து போயிருக்கிறது. கோயிலானது சோழகால திருப்பணிகளை கொண்டது. பெரிய சுற்றுமதிகளோடு கஜபிருஷ்ட விமானத்தோடு அமையப்பட்டுள்ள அழகிய திருக்கோயில் இது. கருங்கல் படிக்கட்டோடு கூடிய பெரிய தெப்பக்குளம் ஒன்றும் இங்கு இருக்கிறது. இந்த ஊருக்கு புண்ணியாவர்தம், குடசாரண்யம், மாணிக்கபுரி, பிரளயகாலபுரம், மாயாபுரி, தன்காதலிபுரம், அபயபுரம், சோழபுரம், பரஞ்சுடரானபுரம், மங்களமாபுரம், மால்வினை ராசபுரம் என பல பெயர்கள் தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்தலத்திற்கு விஞ்ஞான சம்பந்தருடைய தேவார பதிகங்கள் ஒன்றும் திருநாவுக்கரசுமாயனாரருடைய தேவார பதிகங்கள் இரண்டும் ஆக மூன்று பதிகங்கள் தற்போது அமையப்பெற்றுள்ளது. சுந்தரமுத்து சுவாமியுடைய பதிகம் கிடைக்கப்பெறாது போயினும் அவர் இத்தலத்தை குறிப்பிடுவதை அவருடைய பாடல்களில் நாம் காண்கின்றோம். இத்தலத்தினுடைய புராண வரலாற்றை பார்க்கும் இடத்தில் இது உமாதேவியால் வழிபடப்பெற்றது. இறைவனுடைய திருமேனியில் இடப்பாகம் பெற்ற வரத்தை அம்பிகை பெற்றாள். கரிகால் சோழனிடம் பகை கொண்ட சமணர்கள் ஒரு பாம்பு ஒன்றை குடத்திலிட்டு அனுப்பிய போது சோழனுக்கு உதவுவதற்காக இறைவன் பாம்பாட்டியாக வந்து அந்த பாம்பினை எடுத்து ஆட்டி ஒழினார். பட அரவு ஒன்று ஆட்டி பாசூர் மேய பரஞ்சுடரே என்று அப்பர் தேவாரம் குறிப்பிடுவதையும், நீள் அறவம் தன்னை பற்றி ஆட்டுவோர் பாசூரடிகளே என அவர் குறிப்பிடுவதையும் இதற்கு சான்றாக கூறுவார்கள். இந்த கோயில் கிழக்கு நோக்கியது. ராஜகோபுரம் திருவாயில் அமைந்திருக்கிறது. இரண்டு திருச்சிப்புக்களை கொண்ட ஆலயம் இது. சுவாமிக்கு வலபாகத்தில் அம்பிகையினுடைய கோவில் இருக்கிறது. அந்த சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு, சோடச கணபதி எனப்படும் 16 வகையான விநாயக மூர்த்திகளுடைய சன்னதி விநாயக சபை என்ற பெயரிலேயே இருக்கிறது. இறைவன் தீண்டா திருமேனியோடு காட்சியளிக்கின்றார். சுவாமிக்கு பாசூர் நாதர், வாசீஸ்வரர் என்று பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகையினுடைய பெயர் பசுபதி நாயகி என்பது. மோகனாம்பாள் என்றும் சங்காதலி அம்மை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தலவிருஷமாகிய மூங்கில் இருப்பதையும் நாம் காண்கின்றோம். சந்திரனும் கௌசிகரும் இங்கு இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். திருமால் மதுகைடவரை கொன்ற பாவம் நீங்குவதற்காக இன்று இறைவனை இங்கு வந்து வழிபட்டு அருகில் உள்ள திருவள்ளூரில் கோயில் கொண்டு காட்சியளிக்கின்றார். பஞ்சம் தீரும் வரையில் இறைவன் பொன் கொடுத்த வரலாறு ஒன்றும் குறிப்பிடப்படுகின்றது. பூஜைக்கான பாலை கொடுப்பதில் முட்டுப்பாடு ஏற்பட்டதால் அவ்விதம் இறைவன் அரியகோன் என்பவனுக்கும் அவனது மனைவி இம்மலைக்கும் அருளியதாக வரலாறு குறிப்பிடுகிறது. பாலை கொடுத்தவர்களுக்காக அந்த குணவதி அந்த பொன்னை கொடுத்தாளாம். ஆனால் பாலில் நீரை ஊற்றி கொடுத்தவர்களுக்கு அந்த பொன்னில் வாசியாம் வட்டத்தை இறைவன் பிடித்து வைத்ததால் இங்குள்ள இறைவனுக்கு வாசீஸ்வரர் என்று பெயர் உண்டாயிற்று என்றும் கூறப்படுகிறது. இந்த தலத்தில் இறைவன் இடபமாக போந்து வேடர்களின் திணைப்புலங்களை முதலில் அழித்தும் பின்னர் அவர்கள் வேண்ட அதற்கு இறங்கி திணைப்புணத்திற்கு வேலியாக மூங்கில் வடிவில் உதித்தும் அரிசியதாகவும் புராணம் குறிப்பிடுகிறது. காஞ்சியை ஆண்ட கரிகால் சோழன் வேடர்கள் மூலம் இந்த தலத்தின் பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு இத்தலத்திற்கு வந்து தங்கி கோட்டை அகழி கோயில் ஆகியவற்றை அமைத்தான் என்று கூறப்படுகிறது. மூங்கிலில் முளைத்த நாதர் என்ற பெயருக்கேற்ப ஆலயத்திற்குள் மூங்கிலடியிலேயே இந்த சன்னதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு இடையன் நாள்தோறும் மூங்கில் புதர் வழியாக பால் கொண்டு வந்து வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் புதர் தடுக்கி அவன் இடறி விழுந்தானாம். அப்பொழுது கையில் இருந்த பால் சிதறுவதும் வழக்கமாக நடந்து வந்தது. ஒரு நாள் கையில் இருந்த பால் முழுவதும் அந்த இடத்தில் கொட்டிவிட்டது. அப்பொழுது அவனுக்கு மிகவும் சினம் வந்தது. அந்த புதர் தானே அதற்கு காரணம் என்று நினைத்து அந்த புதரை வெட்ட முற்பட்டான். தனது கோடாரியால் அந்த புதரை வெட்டும் பொழுது அங்கு மறைந்திருந்த சிவலிங்கம் காயப்பட்டு ரத்தம் தீரிட்டு வெளிவிட்டது. அதை கண்டு அஞ்சிய அந்த இடையன் அரசனிடம் சென்று தெரிவித்தான். அரசன் பெருமானுடைய திருவுருளை வியந்து அந்த இடத்தில் ஆலயம் எழுப்பி வழிபட்டான் என்றும் இத்தலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு ஒரு பழம் பாடலை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். வேய் ஈன்ற முத்தரை வெட்டினான் ஓர் இடையன், தாய் ஈன்ற மீனி தயங்கவே நேயா கேள் எத்தனை நாளுக்கு இடருவான் பார்க்குடத்தை அத்தனையும் வேண்டும் அவருக்கு என்ற அருமையான பாடல் நயம் மிக்கது. இங்குள்ள கோயிலில் 16 கல்வெட்டுக்களை காண்கிறோம். இந்த பகுதி தொண்டை மண்டலம், ஈக்காடு கோட்டம், காக்கலூர் நாட்டு திருப்பாசூர் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜராஜன் காலத்தில் பூஜைக்காக அர்ச்சகர்களுக்கு 47 காசு கொடுத்த செய்தியும் இதில் அறிகின்றோம். விளக்கிற்காக 32 பசுவும் முரசிற்காக ஒரு இடமும் தரப்பட்டன. குலோத்துங்கனுடைய காலத்திலும் 48,000 ஒரு மகள் ஒரு திரு ஆபரணத்திற்காக 30 காசு கொடுத்தாள். 2 படி அரிசியும் கொடுத்தாளாம். ஒரு காலிங்கராயன் 10 விளக்குகளுக்காக 78 காசுகள் அளித்திருக்கிறான். வீரகம்பன் காலத்தில் ஒருவன் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறான். இப்படியெல்லாம் பலதரப்பட்ட செய்திகள் இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. திருவாலங்காட்டை வழிபட்ட திருஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து திருப்பாசுவரை வந்தடைந்து இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் அமைத்து காந்தாரப்பண்ணில் ஒரு இசைப்பதிகத்தை பாடி இறைவனை துதித்திருக்கிறார். இதில் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றிலும் உரைபவளும் இரவு பொழுதில் என் மனத்தை எழுந்தருபவரும் இந்த பெருமான் தானே. அப்படிப்பட்ட பெருமானை எப்படியெல்லாம் அழைக்கிறார்கள் தெரியுமா? மைந்தா, மணாளா என்றெல்லாம் அடியார்கள் அழைக்கிறார்கள். அப்படி அழைப்பதை கேட்டு மகிழ்கிறானாம் பெருமான். இதைத்தான் முதல் பாடலிலேயே அமைத்திருக்கிறார். தனது சிந்தையிலும் தலையிலும் செஞ்சொல்லிலும் இடையராது விளங்கக்கூடிய பெருமான் மாலை வந்து வழுகும் பொழுது என்னுடைய மனத்தை வந்து அடைகின்றார். அவரை மைந்தா மணாளா என்ன நகிழ்வார். அப்படிப்பட்டவருடைய ஊரல்லவா இந்த பாசுவரி என்று அற்புதமாக வர்ணிக்கின்றார் இந்த பதியத்தில். சிந்தை இடையா

பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆறும் தனையும் அடியாரியத்த அருள் செய்வார். ஊரும் அறவும் உடையார் வாழும் ஊர் போலும் பாரின் இசையார் பாடல் ஓவா பாசுரே. கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள் மெய்யா.

பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே பொங்காடரவும் புனலும் சடைமேல் பொலிவு எய்த கொங்கார் கொன்றை சூடி என் உள்ளம் குளிர்வித்தார். தம் காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கண் பைங்கான் முல்லை

திருவொற்றியூரை வணங்கிய பிறகு திருப்பாசூரை அடைந்த திருநாக்கர் சுவாமிகள் இறைவனை இன்தமிழால் பாடி துதித்த பதியங்களுள் ஒரு சில பாடல்களை நாம் இங்கு இறைவனுடைய சன்னதியில் பாடுகின்றோம்.

தொடர்ந்தவர் வினை போக்கிடும் ஜோதியார் கடந்த காலனை கால் கொடு பாய்ந்தவர் காலனை கால் கொடு பாய்ந்தவர் படர்ந்த நாகத்தர்

அப்பெருமான் இந்த தலத்தின் மீது அருளியுள்ள திரு தாண்டக பாடல்களுள் ஒரு பாடலில், வாயால் பந்தல் அமைத்து வழிபட்ட சிலந்திக்கு சோழ மன்னனாக பிறப்பெடுக்குமாறு அருளிய பெருமான் தினமும் காவிரியிலிருந்து நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்த வெள்ளானைக்கு வீடு காட்டியருளிய பெருமையை இங்கு குறிப்பிடுகின்றார். சிலந்தியை கோச்செங்கணானாக ஆக்கிய வரலாறு தேவாரத்தில் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்த போதிலும் வெள்ளானைக்கு வீடு காட்டிய செய்தி இப்பாடலில் தான் குறிப்பிடப்படுகிறது. அப்படி சிலந்திக்கும் யானைக்கும் அருள் செய்த பெருமான் பக்தர்களுக்கு இன்னமுதாக விளங்கக்கூடிய பெருமான் இந்த பாசுர பெருமான். அவனே பரஞ்சூடர். அப்படிப்பட்ட பரஞ்சூடரை கண்டு அடியேன் உய்ந்தேன் என்று விநாயக சுவாமிகள் இக்கூறுகி பாடுகின்றார் இந்த திருப்பதிகத்தில்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துணிவளர் திங்கள் எனதொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எலும்பு முறிவு குணம் அடைவதற்கும், இளம்பிள்ளை வாதம் பக்கவாதம் போன்ற நோய்கள் தீர்வதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் சாதாரி, ராகம் வந்துவராளி.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய மறக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருவெண்காடு.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: திருச்சிற்றம்பலம் தலம் திரு நனிவள்ளி

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: பிடித்த

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஞான வேடம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பரணதேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் ஒன்றுரைப்பீர் போல பல உரைந்திட்டோயாரே, ஒன்றுரைப்பீராயினும் ஒரு துணையாம்

பெற்றும் பிறவி பிறந்திட்டு ஒழியாதே, பெற்றும் பிறவி பிறந்தொழிமில் பெற்று குழைகளில் கோளரவ

பந்தசையும் அன்றே மாமலையமாருதம் பந்தனையும் அன்றே மேலை இமையோர்களும் இருப்பொடு மேலை இமையோர்களும் இருப்பொடு கரப்புயில் சோலை மலர் போல

மாமலை பொறிந்த ஞானம் மிசி வந்து வளர் காடின் நகர்மேவும் சீலமறையோர்கள் உடன் ஓமவினை செய்தார் உதகணநாதர் புவி வாழ அருள்

பயங்கி ஒளி விசும்பு மலீனம் கழியும் மாறா நயம்புரிவு நயம்புரிவம் உள் ஒலிகள் நல்ல திசையலா மாறா நயம்புரிவ புல் ஒலிகள் நல்ல

செய்வார் நம்பர் அடியார் அமுது செய்ய நரம் குவிப்பாரு செம்பன் முதலான பலதான வினை செய்வார் நம்பர் அடியார் அமுது செய்ய அடியார் நம்பர் அடியார் அமுது செய்ய

தாராட்டு நலம்பல பாராட்டினார். அறுமுறைமை பருவத்தில் வளர் புகழி பிள்ளையார் அறுமறைகள் தலையெடுப்ப ஆண்ட திருமுடியெடுத்து பெருமழுவர் கொண்டு அல்லால் பிரிதி இசையோம் என்பார் போல் திருமுக மண்டலம் அசைய செங்கீரை ஆடினார். திருமுக மண்டலம் அசைய செங்கீரை ஆடின நாம் அறியோம் பரசமயம் உலகில் எதிர் நாடாது. நாம் அறியோம் பரசமயம் உலகில் எதிர் நாடாது போம் மகள என்று அங்கே தட்டுவதும் புனிதன்பால் காமறு தாளம் பெறுதற்கு ஒத்துவதும் காட்டுவோ காமறு தாளம் பெறுதற்கு ஒத்து வரும் காட்டுவோல்

உரியார் மதிதவள் மாளிகை முன்றில் மருங்கு தவண்டு அருளினார் சூழ்

ஆடிய சீராட்ட கவுனியதர் கற்பகமே என்று ஏழிதையும் பலகலை எவ்வுலகும் தனித்தனியே வாழவரும் அவர் தம்மை

பாணரி சமயங்கள் தலை நடையிட்டு அறத்தாமும் தலை நடையிட்டு அருளினார். வளர் பருவ முறையாண்டு வருவதன் முன் மலர் வரிவண்டு உலர் கருமென் துருள் முஞ்சி உடனலய சென்னின்றி கிளர் ஒளி கிண்கிணி கிண்கிணி எடுப்ப

தாதியரம் கைப்பற்றி தடகடையின் ஒழிந்து சோதியணி மணி சதங்கை தொடுத்த வடம்புடை சூண்ட பாத மலர் நிலம் பொருந்த பருவமுறை ஆண்டு ஒன்றின் ஆண்டு ஒன்றின் மீதனைய நடந்தருளி விளையாடத் தொடங்கினார். தொடர்ந்து என்ன ஆண்டு ஒன்றின் மீதனைய நடந்தருளி விளையாடத் தொடங்கினாரு.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சம்பளம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
4: மனுஷங்க, பிளான்ஸ், எல்லாத்துக்குமே சிவபெருமான் தான் அப்பா, உண்மை அம்மை தான் அம்மா இல்லையா? அன்னைக்கு சொன்ன இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமான் அவர் பிறக்கவும் மாட்டாரு, இறக்கவும் மாட்டாரு இல்லையா? அதனால அவருக்கு அம்மா அப்பா தான் கிடையாது சரியா? சிவபெருமானுக்கு அம்மான்னு ஒருத்தன் கிடையாது, அப்பான்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா அவர் பிறக்கிறதும் இல்லை, இறக்குறதும் இல்லை சரியா? அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு அம்மாவை பார்த்து இவங்க என்னோட அம்மான்னு சொன்னாரு சரியா? அது யாரு அப்படின்னு பாக்கலாமா? அதுதான் கதை. சரி, இப்ப கதைக்கு வரலாம். காரைக்கால்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பெரிய வணிகன் இல்ல, ரொம்ப பணக்கார வணிகன்னா யாரு? பிசினஸ் மேன் சரியா? அவர் பேரு தனதத்தன் சரியா? அவனும் நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன், நிறைய வணிகம் செஞ்சு ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு சரியா? அந்த பெண் குழந்தை பேர் என்ன? புனிதவதி சரியா? அந்த பெண் குழந்தை ரொம்ப அறிவுள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க பிறந்து சின்ன பிள்ளையாடும் போது விளையாடும் போதே சிவபூசை பண்ணி தான் விளையாடுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையாடும் போது பேசும்போது என்ன பேசுவோம்? முதல்ல பேசும்போது அம்மா அக்கா அப்படி ஏதோ வார்த்தைகள் தான் பேசுவோம் இல்லையா? ஆனா அவங்க பிறந்து முதல்ல பேசப்படுத்த போதே சிவபெருமான பத்தி தான் பேசினாங்களாம். விளையாடும் போதே சிவபூசை பண்ணி தான் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு பிறக்கும் போதே சிவத்தின் மேல பெரிய அன்போடு இருந்தாங்க சரியா? இவங்க புனிதவள், இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு திருமண பருவத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுல அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க? இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா? அப்போ பையன் மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து ஊரு நாகப்பட்டினம் தெரியுமா உங்களுக்கு? நாகப்பட்டினம் தெரியுமா? அந்த நாகப்பட்டினத்துல நிதிபதினு ஒரு இன்னொரு மர்ச்சன்ட் இருந்தார். அவரும் ஒரு பெரிய வணிகன் சரியா? அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் பேரு பரமதத்தன். பையன் பேரு என்ன? பரமதத்தன். இப்ப என்ன பண்றாங்க? புனிதவதியாரோட அப்பா போய் அந்த நிதிபதி கிட்ட பேசி உங்க பையனை எங்க பொண்ணுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேச்சு முடிச்சுக்குவாங்க சரியா? பேச்சு முடிச்சுட்டு திருமணம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடெல்லாம் ஆயிடும் சரியா? இப்ப என்ன ஆகும்? அந்த புனிதவதியார் வந்து ரொம்ப அவங்க வீட்டுல ஒரே பொண்ணு இல்லையா, அதனால ரொம்ப செல்லம். அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை திருமணம் பண்ணி கணவர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கே மனசு இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? காரைக்காலையே தன்னோட மகளும் கணவனும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டுவாரு சரியா? அத வந்து திருமணத்துக்கு கிஃப்டா கொடுத்துருவாரு மகளுக்கு சரியா? இப்ப நம்ம எல்லாம் திருமணத்தை எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறோம்ல, கார் கொடுக்குறாங்க, சில பேர் ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க, அப்படின்னா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க அப்பா ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டி அதுல பொண்ணு தன்னோட கணவரோட வாழணும்னு கொடுத்துருவார் சரியா? அங்க அந்த பரமதத்தனும் புனிதவதியாரும் திருமணம் ஆகி உள்ள வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டாங்க சரியா? புனிதவதியார் ரொம்ப நல்லவங்க, அவங்க கணவருக்கு வேண்டிய எல்லா பணிபுரியும் செய்வாங்க, அப்படி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த செஞ்சு ரொம்ப அடக்கம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க சரியா? இப்ப இந்த பரமதத்தன் கூட ஒரு பிசினஸ் மேன் தான். என்ன பண்ணுவான்? ஒரு நாள் கடைக்கு போயிடுவான், பிசினஸ் சொல்றவங்க எல்லாம் கடை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கடையில போய் வியாபாரம் பண்ண போயிடுவான். அப்போ அவனை பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவார். அந்த சண்டு வந்தவர் என்ன பண்ணுவாரு, ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுப்பாரு. மாம்பழம்னு அவங்க சொன்ன மேங்கோ, ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாரு. அப்போ பரமதத்தன் என்ன பண்ணுவான், தன் கடையில இருந்த இன்னொரு வேலையாளர் கூப்பிட்டு இந்த ரெண்டு மாம்பழத்தையும் வீட்டுல அம்மாட்ட போய் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாரு வீட்டுக்கு. வீட்டுல யாரு இருக்கா, புனிதவதியார் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த வேலையாளர் வந்து அந்த ரெண்டு பழத்தையும் கொடுத்துருவார். புனிதவதியார் அந்த ரெண்டு மாம்பழத்தையும் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வருவார். அம்மா வந்து எப்பவுமே சிவத்தின் மேல ரொம்ப அன்புள்ளவங்க இல்லையா, அது மாதிரி சிவனடியார்களையும் ரொம்ப மரியாதையோடு நிறுத்துவாங்க. சிவனடியார்கள் வந்து அவங்களுக்கு உணவிட்டு அவங்களை பாதுகாத்து அனுப்புவாங்க சரியா. அந்த நேரத்துல ஒரு சிவனடியார் வருவார். வந்தவுடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி, பாத பூஜை என்ன, காலுக்கு அப்படி தண்ணி விட்டு தொடச்சி பொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு பண்ணி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது சரியா. அந்த பாத பூஜை பண்ணி உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு திருவங்களை கொடுப்பாங்க சரியா. அது அடியார்களுக்கு கொடுக்குற உணவு வந்து சாப்பாடு போடுறதுன்னு சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவோம், அன்னம் பாதிப்புன்னு சொல்லுவோம் சரியா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த சிவனடியாருக்கு சாப்பாடு வச்சு சாதம் வச்சு அப்படி இந்த மாம்பழம் ரெண்டு மாம்பழம் இருந்தது இல்ல, அதுல ஒரு மாம்பழத்தை நல்ல நறுக்கி அந்த சிவனடியாருக்கு உணவுல வச்சிருவாங்க. அந்த சிவனடியாரை சாப்பிட்டுட்டு நல்ல யார சாப்பிட்டுட்டு அம்மைய வாழ்த்திட்டு போயிடுவார் சரியா. இப்போ இந்த ஒரு மாம்பழம் மிச்சம் இருக்குது இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாம்பழம் சிவனடியார் கொடுத்தாச்சு, ஒரு மாம்பழம் மிச்சம் இருக்குது. இப்போ பரமதத்தன் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்றான், மத்தியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு வரோம் வந்துட்டு சாப்பிட உட்காரணும்னு அம்மா என்ன பண்றாங்க, அவருக்கு இதை போட்டு சாப்பாடு வச்சு அந்த மிச்ச ஒரு மாம்பழம் இருந்ததுல அதை நறுக்கி கணவருக்கு வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்துடப்படல அந்த இன்னொரு மாம்பழத்தை எனக்கே கொடு அப்படின்னு கேட்பாங்க. அம்மாவுக்கு என்ன பண்ணு தெரியாது, அந்த இன்னொரு மாம்பழத்துக்கு சிவனடியார் கொடுத்துட்டாங்கல்ல அம்மா, அப்போ என்ன செய்யன்னு தெரியாம ஓடி போய் புதுசேரையில நின்று சாமிக்கு, சாமி சாமி நான் சிவனடியார் கொடுத்துட்டேன், இப்போ என் கணவர் இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வான்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது சாமி அப்படின்னு அப்படியே வேண்டுவாங்க சாமிகிட்ட. அப்போ சாமி என்ன பண்ணுவாரு, அம்மா கையில டக்குன்னு இன்னொரு மாம்பழம் வரும்படி பண்ணிடுவாரு. அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு போய் அம்மா என்ன பண்ணுவாங்க, நறுக்கி கணவருக்கு வச்சிருவாங்க, ரெண்டாவது மாம்பழம்னு சொல்லி வச்சிருவாங்க. அவன் சாப்பிட்டு பார்ப்பாரு பரமதத்தை, சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்கே, சுவை ரொம்ப அருமையா இருக்கே, இது ரெண்டும் ஒரே நேரத்துல உள்ள மாம்பழம் இல்ல, நான் கொடுத்து விட்ட மாம்பழம் இது இல்ல, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு புனிதவதியார கேட்பாங்க. அப்போ புனிதவதியாருக்கு என்ன பண்ணமே தெரியாது, போய் சொல்லக்கூடாது இல்ல, அதனால என்ன சொல்லிடுவாங்க, உண்மையே சொல்லிடுவாங்க, நீங்க கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை நான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஒண்ணுதான் வச்சிருந்தேன், நீங்க ரெண்டாவது பழம் வேணும்னு கேட்டவனே எனக்கு என்ன செய்யணும் தெரியல, நான் சிவபெருமான் கிட்ட போய் கேட்டேன், அவர் எனக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாரு, அந்த மாம்பழத்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன், அதுதான் பழைய மாம்பழத்தை விட ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு அம்மா உண்மையே சொல்லிடுவாங்க. அப்ப பரமதத்தனுக்கு இருக்குன்னாயிடும், சிவபெருமான் மாம்பழம் கொடுக்குறாரா அப்படின்னு நம்பவே மாட்டான், எங்க நிசம்னா இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு பாக்கலாம் உங்க சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, கணவர் இவ்வளவு பக்கம் பார்த்துட்டே இருப்பாரு, அங்க அம்மா திரும்பி போய் சாமிக்க வேண்டுவாங்க, சாமி நீ இன்னொரு மாம்பழம் எனக்கு கொடுக்கணும் சாமி, நீ இன்னொரு மாம்பழம் எனக்கு கொடுக்கலன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்யும் ஆயிரும் சாமி, அதனால நீ என்னை கைவிட கூடாது, எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமான் கிட்ட வேண்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான் இன்னொரு மாம்பழம் கொடுத்துருவாரு, ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா அதை கொண்டு போய் திரும்ப கணவர் கிட்ட கொடுப்பாங்களா, கணவர் கையில அதை வாங்குவாரு, அதுதான் அப்படியே கண்ணு விரிய அவருக்கு ஆச்சரியத்துல அந்த நேரத்துல அப்படியே என்ன இப்படி ஒரு இது நிகழ்வு இப்படி நடக்க முடியும், அதிசயமா இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்த அந்த ரெண்டாவது மாம்பழம் அப்படியே மாயமா மறைஞ்சிடும். மறைஞ்சோடனே பரமதத்தனுக்கு அப்படியே கதக்க கதக்கினாயிடும் நெஞ்சலாம், நீ இவங்க நார்மலான பெண் கிடையாது, இவங்க தெய்வத்தன்மை வாய்ந்த பெண், இவங்கள நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணுன்னு நினைச்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுவார். இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, சரி இனி இந்த பெண் தெய்வ பெண், இவங்கள்ட்ட இவங்களோட நம்ம இனி வாழ முடியாது, இவங்களை நம்ம மனைவியாக்கி நமக்கு பணிவிடை செய்ய சொல்றது தவறு அப்படின்னு பரமதத்தனுக்கு தோணிடும். என்ன பண்ணுவாரு பரமதத்தன், என்ன பண்ணுவாரு, நான் வெளியில வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா வயசு தான் திரும்பி சொல்ல மாட்டாரு, புனிதவதியா இருக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாரு, சொல்லாம சும்மா பிசினஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு தோணியில ஏறி வேற ஊருக்கு போறேன்னு போயிடுவார். அது என்ன தோணி தோணின்னு என்ன தெரியுமா, சின்ன ஷிப் மாதிரி இருக்கும், பெரிய போட் மாதிரி சின்ன ஷிப் மாதிரி, சரியா? அதுதான் அந்த காலத்துல அதுல ஏறி வேற வேற ஊர்களுக்கெல்லாம் போய் அந்த காலத்துல நிறைய வாணிகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க, சரியா? அது மாதிரி நான் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு பரமதத்தன் போயிடுவார். இந்த அம்மா இந்த விஜயம் என்ன பண்ணுவாங்க, கணவர் வருவார் வருவார்னு காத்துட்டே இருப்பாங்க, சரியா? சின்னவழியா காத்திருக்காங்க காத்திருக்காங்க, கணவர் வரவே இல்லை, சரியா? இந்த தோணிலே வேற ஊருக்கு போனார் இல்லையா பரமதத்தன், அவர் என்ன பண்ணுவாரு, பாண்டிய நாட்டுல நல்ல சவுத் ஆஃப் பாண்டிய நாடு, சரியா, தெற்குல. அப்ப ஒரு அங்க ஒரு பட்டினம், துறைமுக பட்டினத்துக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு, சரியா? திரும்பி வரவே மாட்டாரு. இங்க வந்து அவருக்கு பயம், தெய்வ பெண்ணா இருக்கிறவங்களை நம்ம மனைவியா வச்சுக்க முடியாதுன்னு அவருக்கு பயம். அதனால என்ன பண்ணிடுவாரு, அந்த ஊர்லயே செட்டில் ஆயிடுவாரு. அங்கேயே இன்னொரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சிருவாரு. திருமணம் செஞ்சு அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துடும். அந்த பெண் குழந்தைக்கு நம்ம காரைக்கால் அம்மையாரோட பேர் என்ன, நம்ம அம்மையாரோட பேர் என்ன, புனிதவதியா இல்லையா? அந்த புனிதவதிங்கிற பேரையும் வச்சிருவாரு. அந்த குழந்தைக்கு வச்சுட்டு அங்கேயே இருந்துருவாரு, யாருக்கும் தெரியாது. வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, புனிதவதியாரோட அம்மா அப்பாலாம் காத்துட்டே இருப்பாங்க, சரியா? இந்த நேரத்துல இந்த பரமதத்தன் வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா, இதை வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பாத்துருவாங்க, இவங்களுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்க, சுற்றக்கார ஒருத்தவங்க பாத்துருவாங்க. பார்த்துட்டு ஓடி வந்து சொல்லுவாங்க அவங்க அம்மா பாட்ட, உங்க மருமகன் அந்த இடத்துல அந்த பட்டணத்துல இருக்காரு, அங்க இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே அவங்க புனிதவதியாரோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி இந்த பெண்ணை கூட்டிட்டு போய், புனிதவதியார கூட்டிட்டு போய் அவருடைய கணவரோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. எல்லாம் கிளம்பியாச்சு, புனிதவதியாரும் கிளம்பிட்டாங்க, சரியா? அவங்கள ரொம்ப பணக்காரங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு பல்லக்கு மாதிரி செஞ்சு அதுல அம்மையை உட்கார வச்சுட்டு புனிதவதியார அதை உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க, சரியா? அப்போ நடந்து நடந்து நடந்து அந்த துறைமுகப்பட்டினத்துக்கு போயாச்சு, பாண்டிய நாட்டுல இருக்க துறைமுகப்பட்டினத்துக்கு போயாச்சு, சரியா? போயிட்டு சொல்லி அனுப்புறாங்க, அந்த ஊரை என்ட்ரி பண்ணும்போதே சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி புனிதவதியார் வர்றாங்க அப்படின்னு பரமதத்தன் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. பரமதத்தன் என்ன பண்ணுவாரு, அவரு ரெண்டாவது இருக்கார் திருமணம் பண்ணி, ரெண்டாவது மனைவியோட இருக்காரு இல்லையா, இல்லையா? அந்த மனைவி அந்த சின்ன குழந்தை, புனிதவதியில ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்குல்ல, அவங்களுக்கு அந்த குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு அவரு அந்த ஊரோட எல்லைக்கே ஓடி வந்துருவாரு. வந்தவர் அப்படியே நம்ம புனிதவதியாரோட காலில் விழுந்துருவார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, என்னது இது, கணவன் மனைவி காலில் விழுறதா, என்ன வேலை பண்ற நீ அப்படின்னு எல்லாரும் உறவுக்காரங்களுக்கு எல்லாம் நிற்பாங்கல்ல, எல்லாரும் அப்படியே பதட்டப்பட்டு போயிடுவாங்க, சரியா? அப்ப என்ன பண்ணார் பரமதத்தன், விழுந்து வணங்கி எழுந்து, இவள் வணங்கப்பட வேண்டியவள், இவள் தெய்வத்தன்மை வாய்ந்தவள், அதனால இவளை நான் வணங்கினேன், நீங்களும் எல்லாரும் இவளை வணங்குங்க, சரியா? இனி இவளை நான் மனைவியா எடுத்துக்க முடியாது, ஏன்னா மனைவி போல நடத்தப்பட வேண்டிய ஒரு மானிட பெண் இவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து இனிமே நான் மனைவியா எடுத்துக்க முடியாது, நான் இன்னும் இங்கேயே இருந்துடுறேன், இவளை இவங்களோட சேர்ந்து இனி என்னால் வாழ முடியாது அப்படின்னு பரமதத்தன் சொல்லிடுவார். எல்லாருக்கும் ஒரே ஷாக் இல்லையா, எல்லா உறவுக்காரங்கெல்லாம் இவ்வளவு ஆசையா, அம்மா வந்து புனிதவதியார கணவரோட சேர்த்து வச்சிடலாம் நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு, பரமதத்தன் இப்படி சொல்லிட்டாரு. சொன்னோடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, இதுதான் உன்னோட கொள்கைனா இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவும் எப்பவுமே சிவபெருமான் மேலேயே நினைவா இருப்பாங்க இல்லையா, அதனால அப்படியே சிவத்தை அப்படியே வேண்டாங்க, வேண்டி இனிமே இந்த கணவனுக்காக தான் நான் இந்த உடம்பு இது அழகு இதெல்லாம் இந்த கணவனுக்காக தான் வச்சிருந்தேன், இனிமே இது எனக்கு தேவையில்லை, அதனால இந்த அழகை எல்லாம் எடுத்துட்டு எனக்கு பேய் உருவம் கொடுத்துருங்க சாமி அப்படின்னு அம்மா சிவபெருமான் கிட்ட வேண்டுவாங்க. சிவபெருமானும் அதே மாதிரி பேய் உருவம் கொடுத்துருவார். அப்படியே அம்மா வந்து எலும்பு தோலும் ஆயிடுவாங்க, ஒரு எலும்புல எலும்பு கூட்டு மேல தோலை வச்சு போத்துனா எப்படி இருக்கும், அப்படியே நிறமெல்லாம் கருத்து, அப்படியே எலும்பாகி உடம்பெல்லாம் எலும்பு போலாகி, எலும்பு கூடு போலாகி, அந்த எலும்பு கூடு மேல ஒரு தோல் ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி அழுவாங்க அம்மா. அப்ப யாரும் பார்க்கவே பயப்படுவாங்க, யாராவது பேய் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா கிட்ட போவோமா போக மாட்டோம்ல, அடிச்சு பிடிச்சிட்டு அலறிட்டு ஓடிட்டு வருவோம்ல, அதே மாதிரி எல்லாரும் அம்மையை பார்த்தோன்னே அழுதிட்டு ஓடி போயிடுவாங்க பேய் உருவத்தை பார்த்தோன்னே. சரி அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை பத்திலாம் அம்மைக்கு கவலையே கிடையாது, அம்மா தான் எப்பவுமே சோகரமா நினைவிலேயே இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு தான் பேய் உருவமா இருக்கிறது, தான் அழகா இல்லாம இருக்கிறது, அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறது, இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இருக்காது, சரியா? அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே சிவபெருமான வணங்கி அற்புத திருவந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் பாடுவாங்க, சரியா? இது நடந்த ஊரு, இந்த நடந்த இடம், இதெல்லாம் இப்ப போனா கூட பார்க்க முடியும். அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? திருச்செந்தூர் பக்கத்துல குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம்ங்கிற பேரை பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லல, ஆனா அந்த குலசேகரப்பட்டினம் ஊரோட தலைவரால வரலாறு எழுதியிருக்காங்கல்ல, அவங்க அம்மை அந்த இடத்துக்கு வந்தது, பேய் உருவம் வாங்கினது, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, அங்க ஒரு மண்டபம் இப்ப கூட இருக்குது. அந்த மண்டபத்துல சாமி அழகா அப்படியே நடராஜர் ஆடிட்டு

அதன செட்டிக்கிணறு. அந்த காலத்துல வணிகர்கள் எல்லாம் வந்து செட்டியார்னு தான் சொல்லுவாங்க, செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரமதத்தன் வந்து வணிகன் தானே, அதனால அவன் வீட்டு கிணறு செட்டி கிணறுன்னு சொல்றாங்க. சரியா, அந்த கிணறு இப்ப கூட நீங்க போனா பாக்கலாம். சரியா, அந்த மண்டபத்து பக்கத்துல நம்ம திருநெல்வேலியில இருக்கிற உழவாரப்பணி அன்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தூண் போல, ஒரு நினைவு தூண் போல செஞ்சு அது மேல ஒரு அழகா ஒரு மாம்பழம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல கீழே காரைக்கால மேலம் இடத்துக்கு வந்தது, கணவரோட பேசினது, அப்புறம் அம்மை வந்து சாமிக்கு வேண்டி பேயுருவம் வாங்கினது, அப்புறம் அங்க பேயுருவம் வாங்கின பிறகு அற்புத திருவந்தாதி பாடினது, இது எல்லாத்தையும் அந்த தூண்ல பொறிச்சு வச்சிருக்காங்க. சரியா, நீங்க இப்ப போனா கூட அதை பார்க்கலாம். சரியா, இப்ப அம்மா பேயுருவம் வாங்கிட்டாங்க, அதனால புனிதவதியாருங்கிற பேரு இனி அதிகமா வழங்கப்படல. அதுக்கப்புறம் அம்மை பேரு காரைக்கால் அம்மைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஊர் காரைக்கால் தானே, அதனால காரைக்கால் அம்மைன்னு அவங்க பேர் ஆயிடுச்சு. சரியா, அவங்க தன் பாட்டிலேயே தானே தண்ணியவே காரைக்கால் பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் யாராவது நம்மள பேயின்னு நமக்கு ரொம்ப கோபம் வருது இல்ல, நீ பேய் நான் சொன்னேன் அப்படின்னு சண்டைக்கு போறோம்ல நம்ம. ஆனா அம்மை தன் பேரை தானே தன்னோட பாட்டிலேயே காரைக்கால் பேய் அப்படின்னு, காரைக்கால் பேய் சொன்ன பாட்டு, காரைக்கால் பேய் சொன்ன பாடல் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லியிருக்காங்க பேயின்னு. சரியா, இப்படி பேய் உருவம் வாங்கிட்டாங்க அம்மா. அதோட பரமதத்தன் வைஃப் அப்படியே அடுத்த வைஃபோட அப்படியே போயிடுச்சது. சரியா, இப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர்ல இருந்து அப்படியே பெருமானை வணங்கிட்டே சாமியை நினைச்சிட்டே அப்படியே வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இனி தான் அம்மாவோட மனசுல பரமதத்தனும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. சரியா, சிவபெருமான் மட்டுமே இருக்காரு. இப்போ சிவபெருமானை வணங்கலான்னு அப்படியே வணங்கிட்டே கைலாயத்துல போய் சிவபெருமானை வணங்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா, இப்போ சாமியை வணங்கிட்டே போனாங்க. போறவங்க கைலாயத்துக்கு எப்படி போனாங்க, சரியா, அங்க என்ன ஆச்சு அப்படிங்கறத நாளை பார்க்கலாம். இன்னைக்கு கதையில என்னாச்சு, புனிதவதியா காரைக்கால் அம்மையார் ஆயிட்டாங்க, பேய் வடிவம் வாங்கிட்டாங்க, அது நடந்த ஊரு குலசேகரப்பட்டினம். அந்த ஊர்ல ஒரு மண்டபம் இப்ப கூட அது ஞாபகமா அந்த இடத்துல இருக்குது. அந்த மண்டபத்தை இப்ப போனா கூட குழந்தைகள் பார்க்கலாம். சரி, அடுத்த போகும்போது ஞாபகமா பாருங்க. என்ன, குலசேகரப்பட்டினம் எங்களுக்கு தெரியுமா, திருச்செந்தூர்ல இருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட போனோம் திருச்செந்தூர்ல இருந்து. சரியா, கடற்கரை ஒட்டியே போனோம். அங்கேயும் கடற்கரை இருக்கு, இப்ப எல்லாம் அங்க வந்து துறைமுகம் இல்லை, முன்ன முந்தைய காலத்துல துறைமுகம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே அந்த துறைமுகம் வந்து மண்ணு மூடி இப்ப துறைமுகம் அங்க இல்லை, ஆனா கடல் இருக்கு. சரியா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது குழந்தைகள் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சரியா, அம்மை புனிதவதியார் அம்மையார் பேய் உருவம் வாங்கிட்டாங்க, கைலாயத்துல போய் சாமியை கும்பிடலான்னு கிளம்புறாங்க. இல்லையா, இப்ப அம்மா எங்க நிக்கிறாங்க, இந்தியாவுடைய தென்கோடியில் நிக்கிறாங்க. கைலாயமலை எங்க இருக்கு, இந்தியாவோட வடகோடியில் இருக்கு. ஏன் இப்ப எவ்வளவு தூரம், அம்மானா சாமியை வணங்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இப்ப மாதிரி அப்பெல்லாம் அவங்க வந்து ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது இல்லையா, ரோடு எல்லாம் கிடையாது. 1700 இயர்ஸ் பேக் எப்படி இருந்திருக்கும், பூரா காடா இருந்திருக்கும் இல்லையா. அப்ப ஆனா அம்மா அதை பத்தி கவலையே படாம அவங்க பாட்டுக்கு சிவன் நினைவுலையே போயிட்டு இருந்தாங்க, சிவபெருமான் நினைப்பிலேயே போயிட்டே இருந்தாங்க. சரியா, அப்ப கைலாயமலை கிட்ட வந்துட்டாங்க. இப்ப கைலாயமலை தானே அங்க, கைலாயமலையே சிவபெருமான் இல்லையா ஆட்சி பண்ணிருக்கல. இப்போ கைலாயமலையை பார்த்தோடனே அவங்களுக்கு அப்படியே சிவபெருமான் மேல எப்படி காலை வைக்கிறது அப்படின்னு தோணிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு தலைகீழ நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. தலைகீழ நடக்கிறது எப்படி இருக்கும், நம்ம சிவசாசனம் போடுறோம்ல, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு கொத்துன்னு கீழே வந்துடுறோம்ல, தலையை கீழே வச்சு காலை மேல வச்சுனா கொஞ்ச நேரத்துலயே கீழே வந்துடுறோம், தொப்புன்னு நிக்கவே முடியாது, நின்னாலும் கொஞ்ச நேரத்துல விழுந்துடும். ஆனா அம்மை என்ன பண்ணாங்க, சிவத்தின் மேல இருக்க அன்பால சிவபெருமான் நினைவுலயே இருந்ததுனால தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு அப்படியே மலையில ஏறி போனாங்கன்னா பாத்துக்கோங்க எப்படி இருந்திருக்கும்ல. அதுவும் அந்த காலத்துல காடா இருந்திருக்கும் இல்லையா, அந்த காட்டுல அந்த மலை மேல அம்மை காலை கீழே வைக்காம நடந்து போனாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா, சாமி மேல எவ்வளவு அன்புன்னா அந்த காரியத்தை செய்ய முடியும் இல்லையா. அப்ப அதை பார்த்துட்டு அம்மை ஏறி போயிட்டே இருப்பாங்க மேல. அப்ப சாமி அங்க கைலாயத்துல சாமி இருப்பாரு, பக்கத்துல உமையம்மை இருப்பாங்கல்ல, உமையம்மை கேக்குறா கேட்பாங்க, இப்படி ஒரு அன்போட ஒருத்தங்க வராங்களே, இவங்க யாரு, இந்த அம்மா யாரு அப்படின்னு சிவன் பெருமான் கிட்ட கேட்பாங்க. அப்ப பெருமான் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நம்மை பேரும் அம்மை

0: அப்படின்னு சொல்லுவாரு. நம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாடு, இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு அன்போட பெருமானை இவ்வளவு நேசிக்கிற ஒருத்தன் இருக்காங்களா அப்படின்னு அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். அப்படியே காரைக்காலம் நேரம் அப்படி மேல மேல ஏறி ஏறி ஏறி மேல போவாங்க. சாமிக்கு போய் சாமியை வணங்குவாங்க. சாமி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அம்மா இருப்பான் சரியா, அதான் காரைக்கால் அம்மை சரியா. சாமியே நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால காரைக்கால் அம்மையார் சாமிக்கே அம்மா ஆயிட்டான். சாமி அம்மான்னு கூப்பிட்டவங்க யாரு, புனிதவதியா காரைக்கால் அம்மை சரியா. சரி இப்போ சாமி பார்த்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு காரைக்கால் அம்மையார்கிட்ட கேட்டாங்க. அப்ப நம்மளால தான் என்ன கேட்டிருப்போம், நம்மகிட்ட சாமி வந்து உனக்கு எதனா வரம் வேணுமா என்ன வேணும்னு கேட்டா நம்ம என்ன கேட்டிருப்போம், வீடு வேணும் சாமி, கார் வேணும் சாமி, நிறைய சம்பளம் வேணும் சாமி, பணம் வேணும் சாமி, படிப்பு வேணும் சாமி, என்னமோ கேட்போம்மா இல்லையா. அது எல்லாம் ஒன்றும் உதவாது நமக்கு. அதனால காரைக்கால் என்ன கேட்டாங்க தெரியுமா, சாமி உண்மையில என்னைக்கு குறையாத அன்பு வேணும் சாமி அப்படின்னு கேட்டேன். சிவபெருமான் மேல இரவாத இன்ப அன்பு வேண்டும் அப்படின்னு முதல் வரம் கேட்கறேன் சரியா. என்னைக்கு குறையாத அன்பு வேணும் சாமி கேட்கறது தான் உண்மையான வரம், அதுதான் நமக்கு உதவும். இந்த காசு பணம் எல்லாம் வேஸ்ட் சரியா. இதுதான் முதல் வரம் கேட்பாங்களா. அடுத்த வரம் என்ன கேட்பாங்க தெரியுமா, சாமி எனக்கு இனி பிறப்பு வேண்டாம் சாமி, எனக்கு பிறவாமை வேணும் சாமி, நீ பிறக்க போட்டுறாதீங்க சாமி இன்னொரு தடவை அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மூணாவது வரம் என்ன கேட்பாங்க தெரியுமா, ஒருவேளை நான் கண்டிப்பா பிறக்கணுங்கிறது விதியில இருந்தா உங்களை என்னைக்கு மறக்காம இருக்கிற ஒரு பிறவி கொடுங்க சாமி எனக்கு அப்படின்னு கேட்பாங்க சரியா. மீண்டும் பிறப்புண்டே உண்மை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்புறம் அந்த மூணு வரம் கேட்டாங்களா, அப்புறம் சாமி கேட்பாங்க, சாமி இன்னும் ஒரு வரம் வேணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. சாமி சார் என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்க அழகா ஆடுறீங்க சாமி, உங்க திருவடியில அடியில உட்கார்ந்து நீங்க அழகா ஆடுறத பார்த்துட்டே நான் பாடிட்டே இருக்கணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. சாமி ரொம்ப அழகா ஆடுவார் தெரியுமா, பரதநாட்டியத்துக்குலாம் அவர் தான் நாயகன், அவர் ஆடுற ஆட்டம் யாராலையும் ஆட முடியாது, அவ்வளவு அழகா ஆடுவார் சாமி சரியா. அப்ப அம்மா என்ன கேக்குறாங்க, உங்க நாட்டியத்தை நான் பார்த்துட்டே இருக்கணும் சாமி, நீங்க ஆடும்போது உங்க திருவடி கடியில உட்காந்து நான் பாடிட்டே இருக்கணும், பாடிட்டே சந்தோஷமா நீங்க ஆடுறதை பார்த்துட்டே இருக்கணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சாமியும் அதே போல வரம் கொடுத்துருவாங்க சரியா. அம்மா இந்த வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப தலையாலேயே நடந்து திருவாலங்காட்டுக்கு வந்துருவாங்க. எந்த ஊருக்கு வருவாங்க, திருவாலங்காடு சரியா. அந்த ஊர்ல ஒரு பெரிய சிவன் கோயில், பழைய திருக்கோயில், ரொம்ப பழைய காலத்து கோயில் இப்ப கூட இருக்குது சரியா. அந்த கோயில்ல உள்ள நுழைஞ்சு கொஞ்ச தூரம் உள்ள போனோடனே வலது பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு சரியா. அந்த மண்டபத்துல சாமி ஊர்த்துவ தாண்டவம் ஆடியிருப்பார். அவன் ஊர்த்துவ தாண்டவம் சாமி இடது கால அப்படியே தலைக்கு மேல வட்டிக்கெல்லாம் தூக்கிருப்பாரு, வலது கால தரையில ஊனிருப்பாரு, இடது கால வட்டிக்கலி தலைக்கு மேல தூக்கிருப்பாரு சரியா. அப்படி ஆடுற தாண்டவத்துக்கு பேரு ஊர்த்துவ தாண்டவம் சரியா. அந்த ஊர்த்துவ தாண்டவம் ஆடியிருப்பாரு. அவர் திருவடிக்கு அடியில அப்படியே காரைக்கால் அம்மையார் அழகா கீழே உட்கார்ந்து தாளம் போடுற மாதிரி இருப்பாங்க சரியா. நீங்க இந்த இப்ப அடுத்த போகும்போது பாருங்க அந்த மண்டபத்துல. இன்னொரு இது நீங்க என்ன கவனிக்கணும் தெரியுமா, அந்த மண்டபத்துல, அந்த மண்டபத்துல சாமி அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே இருப்பாரு. அந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே சாமி இருப்பாரு. அவருக்கு பின்னால ஒரு சிவர் இருக்கும், அந்த சிவருக்கு பின்னால ஒரு அறை இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த மண்டபத்தை அப்படியே சுத்தி வந்தோம்னா தெரியும், அந்த மண்டபத்தோட டெப்த் நிறைய இருக்கும். சாமி அந்த வாசல்கிட்டயே முன்னாடி இருக்கிற மாதிரி இருப்பார் சரியா. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வால் இருக்கு இல்லையா, ஒரு சாமிக்குனால் ஒரு சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவருக்கும் அந்த மண்டபத்துடைய சுவருக்கும் இடையில இருக்கிற அந்த அறையில இப்பயும் காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்து பாடிட்டே இருக்காங்க, சாமி ஆடுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா அந்த இடத்துல இப்பயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மண்டபத்தை வழிபட போகும்போது எல்லாரும் கட்ட கட்டன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மௌனமா போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே அந்த மண்டபத்தை வளம் வரும்போது கவனிங்க, அது எவ்வளவு டெப்த் இருக்குது, சாமி எந்த இடத்துல இருக்காரு, இது ரெண்டும் கவனிச்சிங்க உங்களுக்கே தெரிய வரும். பின்னால ஒரு இடம் இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா. அது நீங்க அடுத்த போகும்போது கவனிங்க. அப்புறம் அந்த மண்டபத்துக்கு எடுத்தாத்துல ஒரு பெரிய போட்டோ வச்சிருப்பாங்க, அம்மை பெரிய உருவம் வாங்கிட்டாங்க இல்லையா, பெரிய உருவம் வாங்கின போது எப்படி இருந்தாங்க, தலையெல்லாம் அப்படி பரட்டையா இருக்கும், அப்படி எலும்பு தோலுமா இருப்பாங்க அம்மை, இடுப்பெல்லாம் ஒட்டி ஒண்ணுமே இருக்காது, எலும்பு அந்த எலும்புல தோல் போட்டு இருக்கும் அவ்வளவுதான், தலைமுடி எல்லாம் பரட்டையா இருக்கும் சரியா, அந்த போட்டோ அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்கலாம் சரியா. அந்த கோழி வந்து ஐந்து சபைகள்ல ரத்ன சபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஐந்து சபைகள்ல சாமி பரதநாட்டியம் ஆடிப்பார், நாட்டியம் ஆடிப்பாரு, அந்த ஐந்து சபையில இது ரத்ன சபை சரியா. அந்த ஐந்து சபை என்னன்னு சொல்றேன் ஆட்சி எழுதிட்டீங்களா, ரத்ன சபை திரு ஆலங்காடு, பொச்சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம் சரியா. இன்னொரு சொல்லட்டுமா, ரத்ன சபை திரு ஆலங்காடு, பொச்சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம் சரியா. இந்த அஞ்சு சபை எழுதிக்கோங்க, அதுல ரத்ன சபை தான் திரு ஆலங்காடு சரியா. இப்போ நம்ம காரைக்காலமையார் முடிந்தது, காரைக்காலமையார் இப்பயும் சாமி கடையில இருந்து பாடிக்கிட்டே இன்பமா இன்பமா இருக்காங்க. சரி, இப்போ இந்த கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்களே, நம்ம தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கும்ல, அங்க சைட்ல வச்சிருப்பாங்க பாருங்க, 63 நாயன்மார்களுடைய திருமேனி வச்சிருப்பாங்க, அந்த திருமேனி மேல மேல அப்படியே அவங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த நாயன்மாருடைய பேர் என்னங்கிறதையும் நிறைய கோயில்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவனிங்க, அதுல காரைக்கால் அம்மையார்னு ஒரு திருமேனி வச்சிருப்பாங்க, அதை கவனிச்சு பாருங்க, காரைக்கால் அம்மையார் அமர்ந்த திருக்கோலத்துல இருப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம பெரிய பெரிய கோயில்கள் எல்லா கோயிலுமே இருக்கும், நம்ம தமிழ்நாடு கோயில்கள்ல மோசம் இருக்கும் சரியா, நீங்க நெக்ஸ்ட் டைம் அதை கவனிச்சு பாருங்க, காரைக்கால் அம்மையார் மாத்திரம் அமர்ந்திருப்பாங்க சரியா. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல பதிகம்ங்கிற அமைப்பு முறையில சிவபெருமான பாடினாங்க சரியா. அவங்க பாடின பாடல்கள் தான் அந்த பேட்டர்னை பார்த்துதான் மற்றவங்க எல்லாம் கூட அதை ஃபாலோ பண்ணாங்க சரியா. அதனால அம்மையார் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள், அதுல நம்ம காரைக்கால் அம்மையாரும் ஒருத்தர் சரியா. இது மூணு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா, காரைக்கால் அம்மையார் போல அன்போட சாமி இருக்கணும், நம்மளும் சாமிக்கு விண்ணப்பம் வைக்கணும் சரியா. சரி, நாளை பாக்கலாமா, இனி திருப்பி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சோழவள நாட்டில் திங்களூர் மணிமாட திங்களூரில் திருநாவுக்கரசு பெருமான் திருப்பெயரால் தண்ணீர் பந்தரு முதலான பல அறங்களை மனம் உவன் சீர் அப்பூதியடிகள் அவர்கள் தம் திருமனைக்கு எழுந்தருளிய கலைவாயை கவலனாராம் அப்பர் பெருமானுக்கு அமுது படைக்க விளைந்தனர். நல்ல தாய் தந்தை ஏவ, நல்லது ஆய் தந்தை ஏவ, நான் இது செய்யப்பெற்றேன் என்ற உயரிய சிந்தையுடன் குறுநாள குருத்தாம் வாழை இலை கொணரச் சென்றான் குழந்தை மூத்த திருநாவுக்கு அரசு. பாம்பு ஒன்று தீண்ட விரைந்து கொண்டு வந்து இலையை பெற்றோரிடம் சேர்த்து துவண்டு விழுந்தன. அவனை மறைத்து அடிகளை அமுது செய்ய வேண்டினர் பெற்றோர். தடுமாற்றம் இன்றி அழைத்தார் தம் முன்பு தம்பிரான் அருளால் ஒரு தடுமாற்றம் தோன்ற நாவின் மன்னர் மெய் விரித்து உரையும் என்றனர். உண்மையை உணர்ந்த அடிகள் வாடித்துவண்ட வளரு இளம் குளவியை கோயில் வாய்தலில் கிடத்தி நாகாபரணன் நஞ்சு உண்ட கண்டன் நல்லடி பரவி என்று முழ தென் தமிழால் ஒன்றுகோலாம் எனும் உன்னத திருப்பதிகம் பாடி அருளினர். உறங்கி எழுவான் போன்று மாண்ட குழந்தை மீண்டு எழுந்தான். அருள் மனம் கமல அடிகள் குழந்தையை வாழ்த்தி இறையருக்கருணையை வியந்தனர். பாம்பு முதலிய உயிர்களின் கொடிய விடங்கள் நீங்க உத வேண்டிய திருப்பதிகம் இப்பதிக பாராயணத்தால் விடம் நீங்கி நல்வாழ்வு பெற்றோர் ஏராளம். என் அலங்கார சிறப்பினது இத்திருப்பதிகம். குழந்தைகளுக்கு ஏற்படும் கொடிய பிணிகள் நீங்க ஓத வேண்டிய அற்புதமான திருப்பதிகம் இது. விடம் தீர்த்த திருப்பதிகம் நான்காம் திருமுறை பண் இந்தளம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் .org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: தொண்டர் அஞ்சு களிரும் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் செவ்வழி. தலம் திருக்கேதாரம். ஆறு மாதம் தேவர்களாலும் ஆறு மாதம் மனிதர்களாலும் வழிபடப்பெறும் தலம். விருங்கி முனிவர் வண்டு உருவம் கொண்டு ஈசனை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இது கண்ட உமையம்மை கேதார விரதம் பூண்டு இத்தலத்தில் வழிபட்டார். இப்பதிகத்தை இசையுடன் பாடவல்லவர்கள் இம்மையில் வேந்தராகவும் மறுமையில் வீடுபேறும் அடைவார்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாம் திருமுறை பெருகலாம் தவம். திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் திருப்பதிகம். பாடல் திரு குறுந்தொகை. பாடியிருப்பவர்கள் திருத்தணி திரு சுவாமிநாதன் மற்றும் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 46வது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் பிரபஞ்சப்போர் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாரியருளியது. இது சாமராகத்தில்

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசகப் பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 47வது திருப்பதிகம் திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனைந்தோர் தன்மையை அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் சிறப்பு வாய்ந்ததாகும். இதற்குரிய பண் சாருகேசி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த முதல் திருமுறை திருவலிவலம் என்ற தலத்தில் பாடப்பெற்ற பாடல் பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம், தாழம் சதுஸ்ரஜாதி திரிபுடை தாழம், ஆதிதாளம் என்றும்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த முதல் திருமுறை திருப்பிரமபுரம் என்ற சீர்காழியில் முதன் முதலாக அருளி செய்த திருப்பதிகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீரநாட்டை

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: உட்கடலாகிய கடம்பவனேஸ்வரர் பாலபுஜாம்பாள் திருவருளினாலே சிதம்பர புராணம் திருச்சிற்றம்பலச் சருக்கத்திலே 49வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். அருளையே சார்ந்திருக்கிறது. சிறுநெறிகள் சேராமல் திருவருளே சேர்வண்ணம் என்றார் போல திருவருளையே சார்ந்திருக்கின்ற பரமஞானிகள் அவருடைய உள்ள கமலத்தில் வெளிப்படையா நன்றாக நடிக்கிறான். அவர்கள் கண்டுகொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும்படி நடிச்சிருக்கிறார். இப்ப நமக்குள்ள நடிக்கிறான் நமக்கு தெரியல. அவங்களுக்கு நமக்கு சொல்றது அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும். அது என்ன காரணம் என்றால் அவர்களை விட வேண்டியது விட்டு விட்டார்கள். நம்ம விடவில்லை. விடாமையினால இது மறைக்குது அதை மறைக்குது இது அதை மறைக்குது. அதான் ஒரு அச்சம். அதையினாலே அவர்கள் மறைப்பை நீக்கி விட்டார்கள். மறைப்பை மறைக்கின்ற சக்தியா இருக்கிற யார் எனது என்கின்ற அகப்பற்று புறப்பற்றை நீக்கி விட்டார்கள். அதனால அவர்களுக்கு தெரியும். நமக்கு அகப்பற்றும் புறப்பட்டு நன்றாகவே இருக்கிறபடியினாலும் தெரியும். இது நன்றாகவே இருக்கிறோம். ஒன்று தெரிந்தால் ஒன்று தெரியாது. ஒன்று தெரிந்தால் ஒன்று தெரியாது. சிவன் தெரிந்தால் உலகம் தெரியாது. உலகம் தெரிந்தால் சிவன் தெரியாது. மரம் தெரிந்தால் யானை தெரியாது. யானை தெரிந்தால் மரம் தெரியாது. மரம் தெரிந்தால் யானை தெரியாது. யானை தெரிந்தால் மரத்தை மறைத்தது மாமதையார். மரத்தில் மறைந்தது மாமதையார். மரத்தை மறைத்தது மாமதையார். மரத்தை மறைத்து அருமையான யானை மரத்தை மறைத்தது மாமதையார். மரத்தில் மறைந்தது மாமதையார். முதலிலே பார்க்கும்போது யானையாக கண்டான் மரம் தெரியவில்லை. பிறகு உற்று பார்த்தான் இது எதில் செய்யப்பட்டது மரத்தில். அப்ப மரம் தெரிந்தது யாரும் தெரியவில்லை. மரத்தை மறைத்தது மாமதையானை. மரத்தில் மறைந்தது மாமதையானை. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பரமஞானிகளுக்கு இங்கு பார்த்தாலும் ஜபமா தெரியும். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நிற்கவரடை என்றவரி கூறினார். இங்கு பார்த்தாலும் ஜபமாக தெரியும். அவருக்கு உலகம் தெரியாது. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரத்தில் மறை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரத்தில் மறை பரமசிவம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். முதலிலே பார்க்கும் போது பரமஞானிகளுக்கு உலகம் முழுவதும் ஜெபமாக தெரியும். உலகம் தெரியாது. அஞ்ஞானிக்கு உலகம் தெரியும் ஜெபம் தெரியாது. மரத்தை மறைத்தது மாமதயானை. மரத்தில் மறைந்தது மாமதயானை. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். அதனாலே இப்படி நாம் எங்கு நிறைந்திருந்தாலும் அந்த தனது எனது யான் எனது என்கின்ற பற்றுள்ளவர்களாலே காண யான் எனது பற்றை விட்டவர்களாயிருக்கின்ற விஞ்ஞானிகள் திருவருளையே சார்ந்திருப்பார்கள். ஆன்மா ஒன்றை விட்டால் இன்னொன்றை பற்றி கொள்ளும். அது ஆன்மாவுடைய இயல்பு. ஒன்றை விட்டா இன்னொன்று குரங்கு போல இந்த தவ விட்டா அந்த தவ பிடிச்சு இந்த தவ விட்டுருச்சுன்னு வச்சுக்க அந்த தவ தாவிக்கும் பிடிச்சு. அது போல சிவ உலகத்தை விட்டு விட்டா சிவத்தை பிடிச்சதும் சிவத்தை விட்டுட்டா உலகத்தை பிடிச்சு. அதனாலே தனது எனது தவிர்ந்து அருளை சார்ந்து உள்ளவருடைய உள்ள கமலம் இருக்கே அந்த கமலத்தை நீங்காமல் அப்படி நீங்காமல் தான் இமைப்படு இந்நெஞ்சில் நீங்காதான் நல்லா சொல்றாருல்ல நல்லா சொல்றார். இமைப்பொழுது இந்நெஞ்சில் நீங்காதான் கனகசபை போல் எமக்கு விளக்கமுடன் ஆனந்தம் கதிக்க நல்க வேறோரிடமும் இலை. அதனாலே இந்த கனகசபை போல அவருடைய உள்ளக்கமல அவருடைய உள்ளக்கமலத்தை போல இந்த கனகசபை அவருடைய உள்ளக்கமலம் போல விஞ்ஞானுடைய உள்ளக்கமலம் போன்றது இந்த கனகசபை. இந்த கனகசபை போன்றது அவருடைய உள்ளக்கமலம். ரெண்டுலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பண்ணிக்கணும். அங்கேயும் நடிக்கிறான் இங்கேயும் நடிக்கிறான். பெரிய அதிசயமா தெரியும். உள்ளே நடிக்கிறார் வெளியிலே நடிக்கிறார். பாவை போல எமக்கு விளக்கமுடன் ஆனந்தம் கதிக்க நல்கிறது. பொன்னம்பலத்தை போல் பிரகாசித்துக் கொண்டிருப்போம், அதிக பிரியத்தையும் கொடுப்பது, இதுபோல வேறே தலமும் இல்லை. ஆகையினாலே அதிசயம் அபாவம் கொண்டு இப்போது ஆனந்த நடனம் புரிந்து திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளியிருப்போம். வேறோர் இடமும் இல்லை, அதனால் அற்புதத்தோடு இசைந்து ஊற வளவரத அனவரத தாண்டவ அனவரதம் ஆனந்த தாண்டவமே புரிந்த அங்கணம் அமராது. அது அனவரத தாண்டவம் சொல்லும். அனவரதம் என்றால் இப்போது, அனவரதம் என்ற சொல்லுக்க எப்போது நீங்காவது செங்கதியின் பேருளிக்கு திவாகர காந்தங்களகம் சேர்தலின்றி பொங்குதலால் உரக்காந்தி புரியுமாறு உதவியது போல உண்மை. சூரியகாந்த சிலையிடத்திலே சூரியன் ஒளியானது தோய்ந்தவுடனே காந்தி பிரகாசம் செய்ய அதிகமாய் வளர்ச்சியை கொடுக்கும் தன்மை போல திருச்சிற்றம்பலம் சிதம்பர மந்திர ரகசிய பொருள் நிலைமையாயிருக்கும். மேன்மை பெற்ற சிதானந்தமயமாகினால் தன்னிடத்தில் பொருந்தும் நமக்கு எங்கும் பரிபூர்ணமாக இருப்பதிலும் அதிக பிரகாசத்தின் பிரியமும் வளர்ச்சியும் கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த யானை. அந்த இடம் நமக்கு அதிகமான பிரியத்தை அந்த இடம் கொடுப்பதாக இருக்கு. அதனால நான் சந்தோஷமா நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பிரியமா பேசுறோம்னா புகழேந்தி இடம் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடம் சௌரியமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, நிம்மதியா பேசு அப்படித்தான். அதுபோல அவருக்கு அந்த இடம் எந்த விதமான சிரமம் இல்லாம சமுதிரி அம்மா நல்ல ஆனந்தமா இருக்கு. அதனால ஆனந்ததான் இடம் வேணும் அல்லவா? இடம் பொருள் எவ்வளவு நினைப்பா சொல்லுவாங்க. சுவாமிஜா இருந்தா கூட இடம் பொருள் எவ்வளவு தரப்பா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிரியமான இடம். எந்த இடம்? பொன்னம்பலம். எல்லா இடங்களிலும் இருந்தா ஆனந்ததாண்டம் எங்காடா? பொன்னம்பலத்தான். எல்லா இடங்களிலும் அருவுருவமாக இருக்கிறார், அருவுருவமாக இருக்கிறார். இங்கதானே ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் எந்த அர்த்தம்? ஓஹோ, அந்த இடம் தான் அவருக்கு ரொம்ப பிரிய மாட்டோம். இதுல தெரிஞ்சுக்கலாம் அல்லவா? இதுல தெரிஞ்சுக்கலாம் அல்லவா? சில கண்ட உடனே பல மனிதர்கள் பல பேரை காணுகிறோம். காணும் போது அதனால அந்த மகிழ்ச்சி வருவதில்லை, நெருஞ்சி வருவதில்லை. சில முக்கியமான நமக்கு பிரியமான ஒரு நல்ல அன்பர் வரும்போது எப்படி நமக்கு மோமலர்ச்சி சந்தோஷம் தான்? எல்லாரையும் காணும்போது இந்த மகிழ்ச்சி வருமா? நமக்கு வேண்டிய மெய்யன்பர்கள் வரும்போது எப்படி இருக்கும் மகிழ்ச்சி? அதுபோல இந்த சக்தியாய் சிவத்துருவாய் பேரொழியாய் அருள் வடிவாய் தன்னிலிருந்து நித்தமுமாம் பொது உண்மை. சக்தியாய் உண்மையாயிருப்பது, சிவத்துருவாய் இருப்பது, ஞான சுரூபமாக

கொண்டிருப்பதுதான் ஆனந்த ரசம் மிகுதியும் பொருள். மன்றகம் பரமானந்த வடிவமே, அந்த இடம் பரமானந்த வடிவம், அந்த இடம் பரமானந்த, அந்த மன்றத்து ஒன்று நாம் பரமானந்தம், அந்த இடம் பரமானந்த நிலையம், அதிலே நாம் பரமானந்த உருவம், நாம் பரமானந்த உருவம். அதனால் எங்கு நின்றது பரமானந்தம் இருக்கும், அங்கு புரியும் இந்த தாண்டவம் ஆனந்த தாண்டவம். இடம் ஆனந்தம், நாம் ஆனந்தம், தாண்டவம் எங்கும் துண்டி நின்றின அங்கம் தோற்றுதும் விளக்கமும், எங்கும் நாம் நிறைந்திருந்தாலும் அங்கே விளங்கி துண்டி. இடம் ஆனந்தம், நாம் ஆனந்தம், கூத்தும் ஆனந்த வல்லியுடன், ஆனந்த வல்லியுடன், ஆனந்த காரகத்தே, ஆனந்த கூத்தாடும் அருட்கடல், ஆனந்தம் கொள்ள தடைத்தாடும். ஆனந்த வல்லியுடன் வீட்டுக்காரி வேறு ஆனந்த வல்லி அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனந்த வல்லி ஆனந்த நிலை, ஆனந்த பேரு ஆனந்த கூத்தம், ஆறுது ஆனந்த கூத்தம், அத்தம் ஆனந்தம் அமுதம் என்று அழுக்க பேசுவாய்யோ நிலையம் ஆனந்தமே. இந்த வீட்டுக்கு பேரு ஆனந்த நிலையம், நிலையம்னா வீடு இல்லம் ஆனந்த நிலையம், வீட்டுக்காரி ஆனந்த வில்லி, அவன் பேரு ஆனந்த கூத்து, ஆடுறது ஆனந்தம், உள்ளவிட எல்லாம் ஆனந்தம், ஆனந்த கணேசே முழு ஆனந்தம். ஆனந்த வல்லி உடல், ஆனந்த கானகத்தே, ஆனந்த கூத்தாடு அருக்கடலை, ஆனந்தம் கொள்ள அதை கண்டு நீங்கள் ஆனந்தம் கொண்டு. அப்படி நீங்க கொள்ளவில்லையானால், ஆனந்தம் கொள்ளவில்லையானால், நீங்க பின்னாடி பிறவியாகிய வெள்ளத்திலே இழைத்து ஆடுவீர்கள். துன்பத்தடை காதி கலப்பம் குமரவுடன் ஆனந்த வல்லியுடன் ஆனந்த காரகத்தை ஆனந்த கூத்தாடு அருக்கடலை, ஆனந்தம் கொள்ள தழைத்தாடும் கூடாதில் பிறவி வெள்ளத்தை அழைத்து ஆடுவீர்கள். பிறவி வெள்ளத்தில் அதனாலே இப்படி மந்திரமும் பரமானந்தம் வடிவமே, அந்த மந்திரத்து ஒன்று நாம் பரமானந்த உருவமே, அதனால் என்று நின்ற பரமான நிறுத்தமே புரிதும், எங்கும் துண்டி நின்றிருந்த அங்கம் தோற்றுதும் விளக்கம், எங்கனும் இதுபோல் இல்லை என்னரும் கிரிகடம் பொங்கவமான வெள்ளி பொறுப்பகந்த நீர். இவ்விடத்து இந்த திருச்சிற்றம்பலத்தை போல சச்சிதானந்தமயமாகிய தலம் உயர்வு, அத்தலத்தின் பெருமையை சொல்லுகிறோம். நாம் அனுக்கிரக சுரூபமாய் எழுந்தருளி இருக்கிற இந்த பொறுப்பொறுக்குவார் கைலகிரி, இந்த கைல மலை மண்ணி தங்கு நம் தீவின் ஒன்று தவனிய பொதிவின் என்றும் துங்கமோட அகண்டவாய் குறையின்றும் சிறிதி போற்ற அந்த இந்த கைலாயத்திலே திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற ஆயிரம் கலைகளிலே, திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற ஆயிரம் கலைகளிலே ஒரு கலை பிரிந்து இந்த கைலாசகிரி முதலாக எங்கு நிறைந்திருக்கும், பொன்னம்பலத்தில் பூரணமாய் நிறைந்திருக்கும், பொன்னம்பலத்தில் பூரணமாய் இருக்கிறோம், அதிலே ஒரு கலை பிரிந்து கைலாச முதலாக எல்லா தலத்திலும் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆயிரம் கலையில ஒரு கலை சுவாமியினுடைய திருவருளாகிய கலை, கைலாய முதலாகிய எல்லா தலங்களிலும் இருக்கிறது பொன்னம்பலத்தில் பூரணமாக. இந்த கருத்தை அருணாச்சல புராணத்தில் சொல்றாரு சைவ அல்லப்பனாவில், மார்க்கண்டேயருக்கு திருநந்தேவர் சொல்றார், நீங்க கேட்கிறான்னு சொல்றால பார்க்கணும், கேள சொல்றாரு திருநந்தேவர், அவர் யார்த்த உபதேசம் பெற்றவர், சிவர் மாட்டி உபதேசம் பெற்றவர், சுவாமி இந்த உலகத்தில் இருக்க தலத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதுல சொல்றார் திருநந்தேவர் சொல்றார் மார்க்கண்டேயர் கேட்கிறாள் சின்ன ஆளு சொல்றாள் சின்ன ஆள்

சித்தன்னா புரியுதா? ஞான முடி அது சொல்றாரு, தக்க விராட்டுடன் மனத்தலம் இது ஒரு தலம் உடல். அருணாசல புராணம் தக்க விராட்டுடன் மனத்தலம், அதுக்கு மனத்தலம் மனசாகிய தலம் எது ஒரு தலம் உள்ளது, அத்தலத்தில் தானே முக்கணானார் நடிப்பர். முக்கணனார் நடிப்பர், அவர் மூர்த்தியில் ஆயிரத்தில் ஒரு மூர்த்தி தானே இக்கையிலே இடத்துறை. கைலாயத்திற்கு விராட்டுடைய மனத்தல என்கின்ற ஒரு தலம் இருக்கிறது, அந்த தலத்திலே முக்கனுடையவராகிய பரமேஸ்வரன் நடிப்பார். அவருடைய கலை ஆயிரத்தில் ஒன்று இந்த கைலாயத்தில், அந்த கலையில ஒரு கலை கைலாயத்தில், ஆயிரத்தில் ஒரு மூர்த்தி தானே இக்கையில் இடத்துறைவது எனும் அதன் பெருமை நம்மால் இசைக்கால் ஆகும் சொல்ல முடியுமா? அக்கனக சபை கண்டார், அந்த கனக சபையை கண்டவர்கள் அரி அயன் காணாத முத்தி அடைவார், பிரமோஷனுக்களாலே அடைய முடியாத முத்தி பெற்றை பெறுவார்கள் அந்த சபையை கண்டவர். அப்படிப்பட்டது அந்த கற்பை இந்த ஆசிரியரும் படத்தலே ஆதியாய ஐங்குளி பரிசும் என்று நடத்துவா நினைந்து வெள்ளி நகத்துறைதலின் ஆச்செல்வி மடத்துழாய் மாலையாய் நீ வாசவன் முதலியோனும் மடத்தூர் தொழிலுக்கு ஏற்றது யாவரும் இகன்போம். ஸ்ரீகி திதி சங்காரம் சுரோபவ அனுக்கரமாகிய ஐந்து தொழில்களை எப்போதும் நடத்தும் பொருட்டு சித்தத்துழைத்து இந்த கைலாசத்தில் நாம் எழுந்திருந்திருக்கின்றதனால் இந்திரன் முதலான மற்றைய தேவர்களுக்கு ஏற்றபடி நம்மிடத்தில் நினைத்த வரத்தையும் தொழிலையும் கொடுத்துக் கொண்டிருப்போம் என்று பரமேஸ்வரனுக்கு உள்ளம் பற்றினார். பொற்பொரு புண்டரீக புறத்திடை பரமானந்தத்து அற்புத வெள்ளந்தின் அகமகிழ்ந்து நிதி இருக்கும். இந்த கைலாசத்திலே எதுக்கு எழுந்திரம் இருக்கிறோம் என்று கேட்டார். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளாகிய தொழிலை எல்லாம் வந்து கேட்கின்றவர்களுக்கு அந்த தொழிலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்றதுக்காக இங்க எழுந்தருள் இருக்கிறோம். இது ஒரு வேலை பார்க்கிற ஆபீஸ் மாதிரி, இது உர்காபிஷ், இது கைலாயம் படைக்கிறேன் வருவேன். ஊர்பரமாக ரெண்டு பரமாக எத்தனையோ பரமாக்கள் வந்துகிட்டே இருப்பா, விஷ்ணுக்கள் வந்துகிட்டு இருப்பா, இந்திரன் வந்துகிட்டே இருப்பா, எத்தனை எத்தனை அதிகள் எண்ணில இந்திரர் எண்ணில அல்லா சோழர்கள் எண்ணில ஊர் அட்டங்கள் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வந்துகிட்டே இருப்பா, அவங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறதுக்காக இங்க எழுந்தருச்சிருக்கிறோம். வேலை பார்க்கிற ஆபீஸ் இது, வேலை பார்க்கிற ஆபீஸா அது சிவபெருமான் வேலை பார்க்கிற ஆபீஸ் இது கைலாயம். அந்த விராட்டுடைய எதே நவலமாகிய சிதம்பரத்துக்குதே அங்கதான் வந்து நான் வந்து இந்த வேலையெல்லாம் இங்க பாக்கிறோமா அங்கதான் ஆனந்தமா இருந்துச்சு. ஓ விளங்குதா, பொற்பொரு குண்டரீக புறத்திலே பரவானந்த அற்புத வெள்ளந்தன் அகமொன்று இருக்கும் சொற்பட முத்தி வேண்டும் துராதிபர் சேவை செய்து நிற்பர் என்னாலும் என நினைவிட நீங்கிடா. அதனால முத்திப்பேனைய வேண்டுபவர்கள் எல்லாம் அங்க வந்து நின்று நம்மை கண்ட உடனே அவர்களுக்கு முத்தியை கொடுத்து வேலை இல்லை, நமக்கு வேலை இல்லை, ஆடுறதா வேலை இங்க வேலை வர்றவனுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, அவனுக்கு சரி பண்றது, சரி பண்றது, சரி பாக்குறது, இவனை சரி பாக்குறது, கணக்கு பாக்குறது, வழக்கு பாக்குறது, இது சரியா புரியுது இங்கே கைலாயத்துல. அங்கதான் ஆனந்ததாண்டா ஆடி கொடுத்துருவாங்க, அங்க வேலையே இல்லை, இதான் வேலையே. என்ன வேலை? கூத்தாடுறதான் வேலை. இந்த கூத்தாடுகிற வேலையை கண்டவன் அல்ல, அவன் ஒன்னும் கேட்கவே வேண்டியதில்லை, அது பாட்டு அவனுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. முக்கி பயணத்தை அதிக பேருக்கு நம்ம கொடுத்து கொடுக்குறாரு. அதனால இந்த ஆனந்ததாண்டம் அம்பிகை கலையின் ஒன்றில் பணிக்கையிலே நிற்ப செம்போ நம்பலத்திலும் துருந்து போறணமாய் அம்பிகையும் அதே போலத்தான், நம்மை போலத்தான். அவருடைய திருச்செற்றம்பலத்திலே சிவகாம சுந்தரி இருக்கிறாளே, அவருடைய ஆயிரங்களிலும் ஒரு கலதங்கு இங்கு பார்வதியா இங்க உட்கார்ந்திருக்கிறார். சிவகாம சுந்தரியுடைய கலையில ஆயிரத்தில் ஒண்ணுதான் இங்கே இப்ப பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காள். இதெல்லாம் ஆறு கிரகத்திலாம் காண முடியும், விளங்குத இருப்பா இருக்கிறார். துன்பிலுள்ள முகத்து மைந்தன் சுடர இருக்கந்த நந்தி பம்புரு கடங்கள் என்ற பகரும் இப்பதிகை இருக்கு. அது மாத்திரமல்ல, கந்தன் இருக்கிறான் பாரு, அவனும் ஆயிரத்தில் ஊருகளை தான் இங்க இருக்கிறான், அங்கதான் பூர்ணமா இருக்கிறான். தும்பி முகன் இருக்கிறான் பாரு, தும்பி முகன், அந்த தும்பி முகனுடைய கலை ஆயிரம் கலையா அங்க இருக்குது, ஊருகளை தான் இங்க இருக்கு. மத்த கண்ணன்
சுராதீவர் தராதலத்து வளமுறப் போற்ற எம்மான் மகிழ்ந்து செய்தலங்கள் உண்டார். அதனாலே இப்படி அந்த அம்பலத்திலே நாம் நிச்சயமாக இப்போது ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலாக இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அங்கங்கே நம்மை வந்து வணங்கி பூசிப்பதற்காக நம்மாலே உண்டு கொண்டிய தலங்கள், நாம் எழுந்தருண்டு இருக்கிற தலங்களும் நிறைய உண்டு. எல்லாரும் சிதம்பரத்துக்கு வந்து பூஜை பண்ண முடியுமா? எங்கெங்கயோ இருக்கின்றவர்கள் எல்லாம் எல்லாரும் சிதம்பரம் பண்ண முடியும் என்று சொல்லி அங்கங்கே எழுந்தருள் முழுவதும் உரைத்துமையின் முற்றுமோ. நாம் எழுந்தருள் இருக்க தலங்கள் முழுவதும் சொல்ல முடியுமா? முழுவதும் சொல்ல முடியுமா? சொல்ல நேரமும் இல்லைங்க, நிறைய வேலைக்கு. ரொம்ப பிரியமுடையவன் ஆயினாரு போனது சொல்லுங்க. நமக்கு ரொம்ப பிரியமான பக்தன் நீதான. கண்ணை தோண்டி நம்முடைய திருவடி கழிச்ச ஒவ்வொரு பிறப்பிலையும் நம்மளை பூஜை பண்ணின சிவதத்துவ வேகம் சொல்லுங்க. சிவதத்துவ வேகம் சொல்லும் அளவில் உன் பெருமை அறியவும் அளவில்லாத உடைய பெருமை அறியவும் நின்றாட்கு அழிவிலா அன்பு வைத்திடவும் உன்னுடைய திருவடிக்கு அழிவில்லாத அன்பு வைக்கவும் வளம் மாலி தளமலர் எடுத்தும் அருச்சனை ஆற்றி குளிர்ச்சி உருங்க நல்ல மலர்களை தளமலர் எடுத்தும் அருச்சனை ஆற்றி சாரனின் திருவருள் பெறவும் யார் தகுதியுடையவன் தெரியுமா? கெட்டிக்காரே வளம் அலி புலியூர் அம்பலத்து அமுதே மலர்தலை உலகிற் சுரும்பர் உலர் துளாய்ப்படலை துளாய் மாலை இருந்தவன் இருக்கிறான் பாரு. வில்வ மாலைனா அவரை குறிக்கும், துளாய் மாலைனா இவரை குறிக்கும். வளமலி புலியூர் அம்பலத்தமுதே மலர்தலை உலகின் சுரும்பர் உலர்ந்துளாய் படலை மார்புடைய அண்ணல் ஒருவனே வல்லனாமன். துளசி மாலை அணிந்தவனாகிய திருமால் ஒருவன்தான் வல்லவன். உன்னுடைய திருவடிக்கு அன்பு வைக்கவும் உன்னுடைய பெருமை அறியவும் உன்னை பூசை பண்ணவும் தெரிஞ்ச கெட்டிக்காரை யார் என்று காட்டால் திருமால் ஒருவனே என்று சிவனுக்கு அப்படின்னா திருமால் நமக்கு எவ்வளவு சொந்தக்காரன் ரொம்ப வேண்டியது. அவர் தான் நம்ம காட்டுறாரு இவர் நானே பூஜை பண்ணித்தான் என் பாவத்தை போயிட்டு அதனால நீங்க எல்லாரும் பூஜை பண்ணுங்க. அவர் காட்டுகிறாரு யாரு? திருவாரூர் பூஜை பண்ணின ஊயில் எத்தனை ஊர் எத்தனை ஊர் ராமேஸ்வரம் ஒண்ணு போதாதா அது சொன்னாரு சேது புராணத்துல. பூந்தவிஷன் இருந்தவிரார் முதலூர் காணம் பூந்தவிஷன் இருந்தவிரார் பூவில் இருப்பவராகிய பரமா முதலானவர்கள் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியா பிரம்மன் முதலானவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியா பூந்தவிசன் இருந்தவரான் முதல்வர்களான புண்டரிக மகள் குழுநல். புண்டரிக மகள்னா மகாலட்சுமி தாமரையில் இருப்பவள் அவனுடைய குழுநல். குழுநல்னா கணவன். புண்டரிக மகள் குழுநல் புகழ் இலங்கை கிருஷ்ணதான ராமரா வந்தார். புகழ் இலங்கை வேந்தன் உயிர் பழி கழுவு முகத்தால் இலங்கை என்பதை கொன்ற அந்த உயிர் பலியை நீங்க முடியாத அந்த பாவத்தை நீக்கிக் கொள்வது கடு முகத்தார் யாருக்கும் இந்திராதி முதலான தேவர்கள் அத்துறவியருக்கும் வேந்த உயிர் பழி கடு முகத்தால் யாருக்கும் விடையவனே. யார் விடையவன்? யாரு விடையவனே விட்டுடுதி கண்டாய்கிறார். விடையவனே உடையவனா? விடையவனே எப்படி பாரு எதுக மாணவர்கள் விடையவனே உடையவனா? இது எது சொல்லுது? வேதவாயு ஆந்தரங்க வேதத்தில் ரகசியமாக சொல்லப்பட்டதை இப்படி வெளிப்படையா காட்டினான் ராமன்னர். யாருக்கு விடையவனே உடையவனா வேதவாய்மை ஆந்தரங்கம் அறிவிப்பான். ஆந்தரங்கம்னா ரகசியம், அந்தரங்கம்னா புரியுதுல்ல, அந்தரங்கம்னா ரகசியம். ஆந்தரங்கம் அறிவிப்பான் அனைவரோட அணைந்து கந்தமாதனத்தில் அரிச்சு ராமேஸ்வரருக்கு அது கந்தமாதன பருவதம் அணைந்து கந்தமாதனத்தில் அரிச்சு தேர்த்தும் உணர் செடில முடி ராமநாதன் எனையடி செந்தாமரைகள் இறைஞ்சி வாழ்வான் என்பது சேது புராணம். அதனாலே பரமேஸ்வரனை பரம்பொருள் என்று காட்டினவர் மகாவிஷ்ணு, காட்டினவர் மகாவிஷ்ணு. அதனாலே உனக்கு பிரியமா இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி நம்மை எப்போது நீ புஷித்துக் கொண்டிருப்பதனாலே பக்தர்களிலே மிகச் சிரேஷ்டமானவன் நீ. அதனாலே உனக்கு நான் இப்பொழுது சொல்லுகிறேன். நான் எழுந்தருளியிருக்கிற தலங்கள் அத்தனையும் உனக்கு சொன்னால் சொல்லி முடியாது. முற்றாதியம் சில தலங்களை பற்றி சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்ற சில சிறு நில நடத்து ஆனந்தம்
பொறுத்துக் கொண்டவனாகிய சுவாமி மகாவிஷ்ணுவுக்கு சொல்ல தொடங்கினார். புண்ணிய கஷேத்திரங்களை பற்றி மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமான் சொல்ல தொடங்குகிறார். அது சொல்ல தொடங்குகிறது எப்படி சொல்றாரு, என்னென்ன தலங்களை பற்றி சொல்லுகிறாரு என்றெல்லாம் தொடர்ந்து வருகிறது. அதை பற்றி அடுத்த வாரத்தில் திருவருளால் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். நம்ம பார்வதி திருச்சிற்றம்பலம் 69 பாடல் வரையில் சொல்லியிருக்கிறோம்.

0: நான் மறையறங்களும் மனத்தமும் வெள்ளி மல்லிய மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

தலம் திரு அன்னியோர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை திரு இருக்கு குரல் பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போதி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு திருவருள் விலாச பரசிவ வணக்கம். பாடல் எண் 6-13 வரை. பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்ற

கட்டழிந்து உளருவார் வசன நிர்வாகர் என்ற பேரும் பூராயமாய் ஒன்று பேசுகிடம் ஒன்றை புலம்புவார் சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியரும் அரிதுயில் போலே இருந்து துயில்வார் பாராதிதனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்கில் நின் செயலல்லவோ பாராதி உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்கில் நின் செயலல்லவோ பார்க்கிவிட எங்கு ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே ஆராயும் வேளையில் பிரமாதியானாலும் ஐய ஒரு செயலும் இல்லை அமைதியோடு பேசாத பெருமை பெரு குலத்தன்று ஆம் என இருந்த பேரும் நேராக ஒரு கோபம் ஒருவேளை வர அந்த நிறை ஒன்றும் இல்லாமலே எட்டுயிர் கட்டு அழிந்து உளருவார் வசன நிர்வாகர் வசன நிர்வாகர் என்ற பேரும் பூராயமாய் ஒன்று பேசுவிட ஒன்றை புலம்புவார் சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதி அரும் அரிதுயில் போலே இருந்து துயில்வார் பாராதிதனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பாராதிதனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்கில் நின் செயலில்லவோ நின் செயலல்லவோ நின் செயலல்லவோ பார்க்குவிட எங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே அண்டவ இரண்ட மாய விகாரமே அண்டவ இரண்டம் மாயா விகாரமே மாய இல்லாமையே ஆம் எனவும் அறிவும் உண்டு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கில் என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருளல்லாமல் என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருளல்லாமல் என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவு உண்டு இங்கு யான் எனது அற துரிய நிறைவு ஆகி நிற்பதே இன்பம் என

நிற்பதே இன்பமெனு அன்பு உண்டு, இன்பமெனு அன்பு உண்டு, கண்டனை எழாமல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் ஓய கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுதே. கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுது. பண்டை உல கர்மமே கத்தா எனும் பெயர் பற்றம் நான் இச்சிப்பனோ பார்க்க விடையங்கு ஒரு ரிக்கவர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. பண்டை உல கர்மமே கத்தா எனும் பெயர் பற்றம் நான் பார்க்க விட எங்கு ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. பார்க்க விட எங்கு ஒரு நீக்க மர நிறை

சந்ததமும் எனது செயல் நினது செயல் சந்ததமும் எனது செயல் நினது செயல்

தன்னையார் வேறு அலேல் சந்ததம் எனது செயல் நினது செயல் எனது செயல் நினது செயல் யாம் எனும்

சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே சந்ததமு எனது செயல் நினது செயல் யான் என்னும் தன்மை அணி தன்மை நினை அன்றி இல்லா தன்மையால் வேறலே வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே இந்த நிலை தெளிய நான் நெற்கு உரை வாடிய இயற்கு திருவுளம் அறியுமே திருவுளம் அறியுமே இந்த நிலை தெளிய நான் நெற்கு உருகி வாடிய இயற்கை திருவுளம் அறியுமே திருவுளம் அறியுமே இந்த நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை

தொடுவழக்கிதசருத்ரு ஆகி வந்து சிந்தை குடி கொள்ளுதே மலமோயி கர்மம் திரும்புமோ, மலமாயை கர்மம் திரும்புமோ, தொடுவழக்காய் ஜென்மமும் வருமோ. ஜென்மமும் வருமோ எனவும் யோசிக்குதே மனது சிரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர விஞ்ஞான தீரம் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய். அருள் செய்குவாய் என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் பந்தமர விஞ்ஞான தீரமும் தந்து பந்தமர விஞ்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் பார்க்குமிட எங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பந்தமர விஞ்ஞான தீரமும் தந்து பந்தமர விஞ்ஞான தீரமும் தந்து என பாதுகாத்தருள் செய்குவாய் பார்க்குமிட எங்கு ஒரு நிக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பார்க்குமிட எங்கு ஒரு நிக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே, பரிபூரணானந்தமே. பந்தமர விஞ்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் அருள் செய்குவாய் என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் பார்க்குமிட எங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பூதலயம் ஆகின்ற மாயே மோ

முதல் என்பர் சிலரே பொறி போல நடங்கும் இடமே பொருள் என்பர் சிலரு கூதலைய ஆகின்ற மாயை முதல் என்பர் சிலரு பொறி போல நடங்கு இடமே பொருள் என்பரு சிலரு கரண முடிவு என்பர் சிலர்

புலரடங்கு இடமே பொருள் என்பர் சிலர் கரண முடிவு என்பர் சிலர் குணம் போர இடம் என்பர் சிலவே நாத வடிவு என்பர் சிலர் இந்து மயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர் உருவமாம் என்பர் சிலர் கருதி நாடில் அருள் என்பர் சிலர்

விட்டை பெருமோ பார்க்கு விட எங்கு ஒரு நிற்க வர நிறைகின்றவரே போரன் ஆனந்தமே. புதலவாகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறி புலங்கடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர், கரண முடிவு என்பர் சிலர் குணம், போன இடம் என்பர் சில பேர், நாக வடிவு என்பர் சிலர், நாக வடிவு என்பர் சிலர், விந்துமயம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலரே, உருவமாம் என்பர் சிலர், கருதி நாடில் அருள் என்பர் சில பேர், வேதமர உயிர்கட்ட நிலையும் நிலையம் என்றிடுவர் சிலரே, வேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலரே, பேசில் அருள் என்பர் சில என்றிடுவர் சிலரே, பேசில் அருள் என்பர் சிலவே, பின்னும் முன்னும் கெட்ட புண்ணியமதி என்பர் சிலர், பிறவுமே மொழிவரு ஆக இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படும் அதாக, பாதரசமாய் மனது சஞ்சலப்படும் அதால் பரம சுழனிஷ்டை பெறுமோ, பரமனிஷ்டை பெறுமோ, பார்க்குமிட எங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணான

சொந்தமாய் எழுத படித்தது யார்? விஞ்ஞான சகச நிட்டை சேராமலே சோற்று துருத்தி சதமென உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர்கொலோ. சொந்தமாய் எழுத படித்தது யார்? விஞ்ஞான சகனிட்டை சேராமலே சோற்று துருத்தியை சதமெனவும் உண்டு உண்டு உங்க வைத்தவர் ஆர்களோ? தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் மாதனை தந்தது எனது ஆசை.

தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனது ஆசையோ. தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனது ஆசையோ. தன்னையே நோவனோ பிறரையே

பந்தமானது தந்த இணையே நோவனோ பரவார்த்தம் ஏதுமறியேன் ஏது அறியேன் பரவார்த்தம் ஏதுமறியே பார்க்குமிட எங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே.

மரபு சமரசம் ஆகவே வேதாந்த சித்தாந்த மரபு சமரசம் ஆகவே புராரவாய் உணர ஊகம் அதிரந்தது பொய் உடலை நிலை அன்று புராயமாய் உணர ஊகம் அது தந்ததும் பொய்யுடலை நிலை அன்று பொய்யுடலை நிலை அன்று என போத நெறி தந்ததும் சாஸ்திர உள்ளன்பு தந்ததும் நின்னது அருள் இன்னும் இன்னும் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாயிலோ ஆராளவாய் உருக உள்ளன்பு தந்ததும் நின்னது அருள் இன்னும் இன்னும் இன்னும் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ பாராதி அறியாத மோனமே இடவிடா பற்றாக நிற்கும் அருள்.

would.

ராமன் அடியால் சிலையும் மடமங்கையாக இலையோ, ராமன் அடியால் சிலையும் மடமங்கையாக இலையோ, மணிமந்திரம் ஆதியால் வேண்டு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இலையோ, பாழான எனது மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ, பார்க்குமிட எங்கு ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமே, ஆசைக்கோர் அளவில்லை அகிலமேதா கட்டி ஆடினும், ஆசைக்கோர் அளவில்லை அகிலமேதா கட்டி ஆடினும் கடல் மீதிலே ஆணி செலவே நினைவர் அழகேச நிகராக அம்பொன் மிக வைத்த வேறும் ஏசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர், ரேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் நெடுநாள் இருந்த வேறும் நிலையாகவே இனும் காய கற்பந்தேடி நெஞ்சு உண்ணாவர் இன்னும் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும், நான் என குளறுபடியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றியே பாசக்கடற்குளை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய், பார்க்கு விட எங்கு ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மே

0: சஜ்ஜனபதி தீர்க்க வந்த தேசிக வடியும் நீ உன்னை எல்லால் மற்றொரு துணை காணேன் அந்தமும் ஆதியும் அளப்பரு ஜோதியே ஆதியே அடியார்கள் சித்தை மேதிய தாயுமானவன் தாயும் மாணவன் சிறையினி பெருமானி என்பர்களே எல்லாம் உள்ள தாய்மான சுவாமி மட்டுவாறு பலருடைய பெருங்கருணையினாலே தாய்மான் அடிகள் அவருடைய பாடலை எல்லாம் மிக அற்புதமாக இன்று பெருமானுடைய திருவுருளினாலும் செல்வம் ஓஆர்ஜி என்ற இணையதள மூலமாகவும் நாமெல்லாம் கேட்கின்ற புண்ணியம் செய்தனும் மனமே அப்படிங்கிற நிலையிலே நம் மனமெல்லாம் புண்ணியம் செய்துள்ளது. ஆகையினால எல்லோரும் புண்ணியத்தை அடைந்தீர்கள். நாளையும் இதே போல 7 மணி முதலாக 8 மணி வரையிலும் அருமையாக இந்த தாய்மான சுவாமியினுடைய பாடல்களை எல்லாம் அவன் அருளாலே அவன் திருவருள் கொண்டு நாம் எல்லாம் நினைக்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivayan. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புகழில் நாயன்மார்கள். வழங்குபவர் சிவ சித்ராமூர்த்தி மற்றும் குழுமத்தினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நாயன்மார் என்று சொல்லும் பொழுது நமக்கு கண்ணப்ப நாயனார் நினைவரும். கண்ணப்ப நாயனார் சரிதம் நமக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். அது அவ்வளவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் இல்லையா. அந்த கண்ணப்ப நாயனுடைய சரிதத்தையும் அதையும் ஆங்காங்கே அவர் பாடி வச்சிருக்கார். ரொம்ப அழகழகான வார்த்தைகள். இதவிய கான் இவை ததை என வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாசலமாடும் தூயவன் மைந்தா. இதவிய கான் இந்த பிச்சு கூப்பிட என்ன டேஸ்டியா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு பன்றி இறைச்சி எடுத்து தான் கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, நீ சாப்பிடு. இது டேஸ்டியா இருக்கு, நல்லா சாப்பிடு. அதாவது ஏதாவது உப்பு குறைய விடாத, காரம் குறைய விடாது. நான் கூட சின்ன வயசுல கேட்டேன், அம்மா நீ உப்பு ஏதாவது போட மறந்து போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வச்சுட்டேன், அப்ப சாமிக்கு உப்பு எல்லாம் போயிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், உப்பு இல்லாதான் நம்மளும் சாப்பிடணும், அதான் நைவேத்தியம் அப்படிமாங்க. ஆனா அப்படிதான் ஆகாது, அது வேற விஷயம். ஆனா அம்மாட்ட சின்ன வயசா இருக்கும்போது அது கேட்போம். அதனால என்னமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன், டேஸ்ட் பண்ணி உப்பு எல்லாம் சரியா இருக்கா, இனிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு சாமி கொடுக்கலாம் இல்லையா. உப்பு இல்லாம வந்து சாமிக்கு வைக்கிறீ அப்படின்னு சின்ன வயசுல இருக்கவங்க அம்மா சொல்லி பேசாமல் பயன்படு. இப்ப எல்லாம் குழந்தைகள் கேட்டா நமக்கு அதுக்கான பதில்கள் எல்லாம் தேடி அவர்களை ஒரு சமாதானப்படுத்துற பதில்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா இருக்கு பேசாம இருக்கி, நான் நிவர்த்தி பண்றேன், பேசாத நிவர்த்தி பண்ணும் போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சா அதோட நிறுத்தி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல அவங்க வந்து இதவிய கான் நிலை ததை என வேடுவன் எய்திரும் எச்சில் தின்று வீராச்சலம் ஆடும் தூயவன் மைந்தா பாடுறார் முருகனே. கூசாது வேடன் உமிழ்த்தரு நீராடி ஊன் முன் எனும் உரை கூறாமனிய அவன் நுகர்தரு சேடம். சேடம்னா சேஷம் சொல்வாலே, மிச்சம் இருக்கிறது. கோதாம் குற்றம் உள்ளது என்று கூறாமல் எனாமல் அமுதுசை வேதாகம் ஆதி முதல் தரு கோ. கூசாது வேடன் உமிழ்த்ததை நம்ம பேசும்போது சில சமயம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவேன், இல்ல கொஞ்சம் குரல் கம்மி போயிடும், வார்த்தைகள் விட்டுடும் இல்லையா. அதனால ரெண்டாம் தான் சொல்றேன், நீங்க அந்த தப்பா நினைச்ச கூடாது. கூசாது வேடன் உமிழ்த்தரு நீராடி ஊன் உன் எனும் உரை கூறாமனி அவன் நுகர்தரு சேடம் கோதாம் எனாமல் அமுது செய் வேதாகம் ஆதி முதல் தரு கோ அப்படின்னு சிவபெருமானை அழைக்கிறார். இன்னொரு அழகான ரெண்டு லைன் ரொம்ப அழகா இருக்கும், அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த வார்த்தைகள். வேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கு பைச்சிலைக்கும் ஆட்கொள் அரண் வாழ்வே. வேடன் எச்சிலுக்கும் வாய் வாய் வேடன் பச்சிலைக்கும் அவன் பச்சிலை தானே போடலாம் அவருக்கு. அவன் வந்து அந்த பிராமணர் என்ன பண்ணாருன்னு கேட்டு வச்சுக்கிறான் முதல்லயே, என்ன போட்டார் என்ன போட்டானோ, பூவை போட்டாரா, சரி பரவாயில்ல இலையை போடலாம் அப்படின்னு இலையை போடுறான். வேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வாய் நிறைய அந்த தண்ணிய அடைச்சின்னு வரான், விவரில் இருந்து பொன்முகலியிலிருந்து தண்ணி ரப்பின்னு வந்து அதை அப்படியே அவர் மேல துப்புறான், அவனுடைய பக்தி அப்படி. வீக்கு பைச்சிலைக்கும் பின்னால அந்த அமரா துணி இதுல இருக்கும், அதுல நிறைய அந்த வில்லு அம்புலாம் வச்சுருக்கான். அவன் வேடன் இல்லையா, அதனால அவனுக்கு அதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து போயிட்டான் சுவாமி. வேடன் பச்சிலைக்கும் வாய்க்குள் எச்சிலுக்கும் வீக்கு பயிற்சிலைக்கும் ஆட்கொள் அரண் வாழ்வே அப்படின்னு கண்ணப்ப நாயனாருடைய சரித்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அது இந்த வாய்க்குள் எச்சிலுக்கும் அப்படிங்கும்போது ஞானசம்பந்தரோட அந்த அழகான ஒரு கருத்து நினைவுக்கு வரும். வாய் கலசமாக வழிபாடு செய் வேடன் சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தர். வாய் கலசமாக வழிபாடு செய் வேடன் மலராக நயனம் காய் பனையினால் இடந்து ஈசனடி கூடும் காலத்தி மலையே அப்படின்னு காலத்தி மலையை பற்றி காலத்தினாதரை பற்றி ஞானசம்பந்தர் இந்த வார்த்தை ரொம்ப அழகா வாய் கலசமாக வழிபாடு செய் வேடன் அப்படின்னு கண்ணை மலராக நயனம் அழகான கண்ணை காய் கனையினால் இடந்து அந்த இந்த இதனால அம்பு நாள் எடுத்தது நோண்டி எடுத்து போடுறான் ஈசனடி கூடு காலத்தி மலையே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. சேரமான் பெருமாள் நாயனார் பத்தியும் நிறைய அதுல குறிப்பு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா அந்த ஒரு குறிப்பும் ரொம்ப அழகா இருக்கும். அது நாதபிந்து கலாதி அந்த பாடு நம்ம அடிக்கடி பாடுவோம். ஆனா அந்த சேரமான் பெருமாள் நாயனோட கதை அதுல வருகிறதுங்கிறது நிறைய பேருக்கு மிஸ் ஆயிடும். ஆதரம் பயில் ஆர் ஊற தோழமை கொண்டு சேர்தல் கொண்டு அவரோட முன் நாளினில் ஆடல் வெம்பரி நீர் ஏறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரன் சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி சொல்லும்பொழுது அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் கேட்டிருப்போம். அதாவது ஒரு யாரை பார்த்தாலும் எந்த சிவனடி யாராலும் தோன்றும் அவருக்கு அவன் மனசில் எப்பவுமே சிவன். அவர் மண்ணன் வந்துட்டுருக்கான். அவன் வந்து அந்த ஒவ்வொரு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அவன் மேலே அந்த மண் அந்த ஆற்று மணல்லாம் ஒட்டின்னு இருக்கு. அங்கேருந்து இவன் பார்க்குறா விளவிலே இருந்து நிற்கிறான். ஆஹா சிவபெருமான் அப்படின்ட்டு அவரை போய் கும்பிடுறான். சிவனடியார் சிவனடியார் சிவனடியாருன்னு இந்த வண்ணான் இருக்கணும். அவன் சொன்னான் நீ யார் இல்லைன்னு நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை என்ன நீ பண்ணாத என்ன நீ யாருன்னா அடிவண்ணான் அப்படின்னு நான் அடிச்சேரன் சேரமான் தெரியும் அப்படி நான் அடிச்சேரன் நீ அடி வண்ணான் அவர் சொன்னேன் சொல்றேன் நான் அடிச்சேரன் அவ்வளவு உனக்கு நான் அடிமையா இருக்கிறான் மாதிரி அதான் அவன் பார்த்தா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நினைவுக்கிறது. நிச்சயமா நீங்களும் அதை ரொம்ப ரசிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு லேடி எங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு வந்துட்டு திருப்புகள் படிக்கும்போது அவன் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல. ஸோ இந்த பஸ்ல போகும்போது வரும்போதெல்லாம் ஏதோ திருப்புகள் பத்தி பேசுறோம். அந்த காலத்துல இவரும் பஸ்ல தான் போவார். அது கொஞ்சம் நேர்மை ஜாஸ்தியாக எடுத்து நினைக்கிறேன். கார்லாம் கிடையாது எங்கள்கிட்ட அந்த சமயத்துல பஸ்லாம் போவார். இந்த பஸ்ல இந்த பொண்கள்லாம் வரும். சரி ஏதோ பேச்சு வந்திருக்கும் தெரியல ஏதோ திருப்பூர் எடுத்து நிச்சயமா இவர் சொல்லாமல் இருக்க முடியாது அதை சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வச்சு இங்கே திருப்பூர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை. சரி அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு வந்து நான் வரலாமா கிளாஸுக்கு. சரி வந்தேன். வந்ததுலேருந்து ரொம்பவே அதில் மூழ்கி அப்படியே மூழ்கிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி பெற்றவள் தமிழ் நல்லா தெரியும் பாடலாம் அவ்வளோ வராது. ஆனால் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு ஓடுவா இவன் மட்டும் என்னோட செங்கல்பாய் பிள்ளை புக்கை வாங்கி அங்கேயே உட்காந்து அந்த பொருளை எழுதிட்டு தான் போவான். இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்ட போயிட்டா அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷமாயும் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும்பொழுது சமீபத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன். இங்கே ஏதோ உடம்பு சரியில்லை இதை பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ மாமி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன இந்த நீங்கள் அப்போ திருப்புக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா எங்கள் உமன்ஸ் ஹாஸ்டல்லேருந்து பார்த்தா நீங்கள் இருக்கிற அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம் வீடுன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் இருந்தது எஸ்எஃப்எஸ்ன்னு சொல்லுவோம் ஹவுசிங் போர்டு ஃப்ளாட் எல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த அந்த ஃப்ளாட்டில் வந்து தண்ணி கஷ்டத்தினால எல்லார் வீட்லேயும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு அவங்களுக்கு தெரியுமா. ஆமாம் நாங்களும் வச்சோம். எனக்கு இந்த ஹாஸ்டல் ரூம்லேருந்து பார்க்கும்போது நேர் கூட அந்த ஒவ்வொரு சிண்டெக்ஸ் டேங்கும் எனக்கு சிவலிங்கமா தெரிஞ்சது மாமி அப்படின்னாலே பார்க்கலாம் எனக்கு கண்ணைகள் வந்து விட்டது. எப்படி ஒரு பக்தி பரமனே எப்படி ஒரு பக்தி கடவுள் பக்தி எங்கிருந்து எப்படி வரும் சிண்டெக்ஸ் டேங்கல்லாம் அவளுக்கு சிவலிங்கமா தோன்றிப்பான் நினைச்சு பார்த்தேன். நாங்க இன்னமும் அதை எல்லாத்தையும் சொல்லுவோம். இங்க இருக்கிறவாட்ட பாதி பேருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிச்சயமா தெரிஞ்சுங்கன்னா சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் இந்த விஷயத்த. அப்படி ஒரு பக்தி ஒவ்வொரு சிண்டெக்ஸ் டேங்கும் பார்த்தோம் சிவலிங்கமா தோன்றிட்டு இருந்ததுன்னு கண்ணுமுடி சொல்றான். கண்ணுமுடின்னு அவ சொல்லும்பொழுது அவ போயிட்டு அந்த ஊருக்கே போயிட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பேச்சு நாங்கள் டெல்லி ஊரை விட்டு நாங்கள் வந்தே 12 வருஷம் அவங்க வந்து இன்னும் 5-6 வருஷம் ஒரு 17-18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த எங்களுக்கு சொன்னு இவ்வளோ நாளும் நீ ஏன் சொல்லலன்னு கேட்டேன். நான் இப்படி ஒரு பக்தி உனக்குள்ளே இருந்திருக்கு நீ இவ்வளோ நாளாக சொல்லலையே இல்லை எப்போவுமே நினச்சிப்பேன் அப்படின்னு. அது மாதிரி இவன் வந்து வண்ணானப்பா அவன் அடி வண்ணானுங்கிறா இவன் அடிச்சேரன் அப்படிங்கிறார். இந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் அவருக்கு வந்து கழற்றிவார் நாயனார்த்தியே அவருக்கு வந்து குடிமக்கள் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவர் தெரிஞ்சுடும் மனசில் நினச்சதை அவர் புரிஞ்சுடுவார். அப்படி இருக்கும்போது சுந்தரர் வந்து கொஞ்ச நாளைக்கு அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரெண்டு பேரும் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் நிறைய பதியங்கள்லாம் பாடிட்டு அந்த திருவஞ்சை களத்திலே அவரோட இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு திடீர்னு அவருக்கு கைலாசனம் கொண்டு போகிறோம் போகிறோம் நான் இந்த உலகத்தில் உழந்தது இனிமேல் நான் திரும்பி கைலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கைலாசுக்கு போகிறார். கைலாசுக்கு போகும்போது இவர் நினச்சிக்கிறார் ஃப்ரெண்டை நினச்சிக்கிறார். அவர் நினச்சிருந்தாரோ இவர் தெரிஞ்சு போயிடுது. உடனே அந்த குதிரையை கூப்பிட்டு வா இங்கே வான்னு சொல்லி அவர் வெள்ளையான அயிராவதத்தில் கிளம்பியாச்சு. வாங்க தன்னுடைய குதிரையை ஒரு ரெண்டு தட்டு தட்டினார் காதில் பஞ்சாட்சரத்தை ஓதினார் குதிரை அவரே அவருக்கு முன்னால் சுந்தரத்துக்கு முன்னால் இந்த குதிரை கதை கையிலேக்கு போய் சேர்ந்துருக்கு. இவ்வளவு போறாங்க நீங்க அவ்வையா இருக்கும் அவர் ரெண்டு வரும் போறாளே நான் போலையே நான் போலேன்னு அவ்வளோ நான் உனக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பிள்ளையார சொல்ற நீ எது கவலைப்படுற நான் அவனை கூட்டிட்டு நீ முதல்ல சரியா பூஜை பண்ணு அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க பாக்கினாங்க இந்த திருநாவுக்கூர் கோவில தான் எனக்கு பெரிய ஒரு விநாயகர் அந்த இருக்காரு. அந்த விநாயகர் நான் அவனை கூட்டிட்டு கவலைப்படாங்க அப்படியே புதுக்கையில ஒரு சிந்தர் வேறு விரைகள் சரணே அப்படின்னு முடிச்சாலும் துதிக்கையில ஒரு தூக்கு தூக்கி கொண்டு போய் அவரை கைலாசத்துல உட்கார வச்சார். இது மூணு பேரும் கைலாசத்துக்கு போய் அங்கதான் வந்து அந்த திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு ஆசுகவியாக எக்ஸ்டெம்போர் ஆசுகவியாக அந்த கைலாசின் அழகை நான் பார்த்து சுந்தர வரத்துக்குள்ள இவர் பாடி முடிச்சாச்சு. அப்புறம் உள்ள விட்டாங்க நந்தி நீ உள்ள எல்லாம் போக கூட இருந்து நீ யாருன்னு தெரியாது நான் சுந்தரோட ஃப்ரெண்டு வரட்டுமே வந்து அவன் ஃப்ரெண்டை கூட்டின்னு போ நீ இப்போ உள்ள உள்ள விடப்படுறதில்ல நீ அங்கே பிடிச்சி நிறுத்தி போயிடுச்சு. நிறுத்திட்டு இவர் உள்ள போனோன்னு உள்ள போய் தான் அந்த திருக்கையிலாய ஞான உலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை அவர் இயற்றினார். அப்புறம் சுந்தரட்ட சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சிவபெருமான் முன்னால் அதை அரங்கேற்றணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் சரி சொன்னேன் அந்த கையில் தான் அந்த நூல் அரங்கேறியது. அப்படி அந்த அடிச்சேரமான் அடிச்சேரமான் அடிவண்ணான் நினைக்கும் பொழுது எனக்கு இந்த பெண்ணு சிவலிங்கமா பார்த்தாலே சிண்டெக்ஸ் டேங்க் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா சிண்டெக்ஸ் டேங்க் என்னன்னு பெரிய பெரிய கருப்பு நிறத்துல பிரிசா இருக்கும் எல்லார் வீட்டுல மாடியில வச்சிருவாங்க அந்த தண்ணி இதுக்காக நம்ம சௌகரியத்துக்காக. இது மாதிரி அந்த சேரமான் பெருமானாருடைய அந்த அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நீலை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஞான சம்பந்தர் அடுத்தது ஞான சம்பந்தர் பத்தி சொல்லாம இருக்கவே முடியாதுன்னா அந்த ரந்தாதியாகட்டும் எங்கா பார்த்தாலும் ஞான சம்பந்தர் பத்தி ஏராளமா சொல்லியிருக்காரு. ஏன் ஞான சம்பந்தரும் முருகனும் வேறு வேறு அல்ல அவருடைய கருத்து என்ன முருகனே தான் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தரும் முருகனும் வேறு இரண்டு இல்லை. எப்படி சிவனும் முருகனும் ஒன்றுன்னு பாடுறாரோ அதே மாதிரி ஞான சம்பந்தரும் முருகனும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு நிறைய பாடியிருக்கிறார். பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல புகழினா சீர்காழிக்கு ஒரு பெயர் 12 பேரில் ஒரு பெயர் புகழி புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமைதனக்கு அருள்வாயே அப்படின்னு பாடுறார். அது மாதிரி அந்த ரந்தாதியில ரொம்ப அழகா அவர் சொல்லுவார் ரெண்டு பேரும் வேற இல்லைங்கிற மாதிரி செல் வந்தி கழுமலம் நெஞ்சமே கழுமலம் சீர்காழி உங்கள் மலங்களையெல்லாம் கழுவி நம்மளை புனிதராக்குகின்ற தூய்மையாக்கி விடுகின்ற ஒரு பதி செல் வந்தி கழுமலம் நெஞ்சமே அவன் தெய்வம் இன்னும் செல் வந்திகளும் நமது இன்மை தீர்க்கும் வெண் கூற்றுவர்க்கு செல் வந்தி கழும் திருக்கையில் வேல் திணை காத்த செல்வி செல்வம் திகழும் மணவாளன் நல்கும் திருவழியே செல் வந்தி கழுமலம் போ சீர்காழிக்கு போய் அவனை தொழு அவனுடைய வேல் நம்ம என்ன நம்மளை எல்லாம் காப்பாற்றும் நம்மளை கட்டங்களில் இருந்து காப்பாற்றும் அவன் தெளிவாத்த செல்வி அவளுடைய மணாளன் அப்படின்னு அது இது மாதிரி ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி நிறைய கந்தரந்தாத்தில ஞான சம்பந்தர் அவர் அல்லாத தெய்வங்கள் வேறு இல்லை அப்படின்ற அளவுக்கு பாடியிருக்கார். அதே மாதிரி சமணர்கள் அதுல ஒரு திருத்தணி பாடல்ல அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா போட்டிருக்கார். சமணர்கள் அத்தனை பேரும் பொடிபட சிவ மனப்பொடி பரப்பிய கவுனிய புலவனே திருமொழின்னு ஒரு ஆரம்பிக்கிற பாட்டுல வரும் சமணர்கள் அத்தனை பேரும் பொடிபட சிவ மனப்பொடி திருநீருக்கு இப்படி ஒரு அழகான பெயர் சிவ மனப்பொடி அது கேட்கும்போது கேட்டு அப்படி நினைச்சு நம்ம மனசுல என்ன ஒரு அழகான பெயர் கொடுத்திருக்காரு அப்படின்னு அவருடைய நூல்கள் எல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு இது மாதிரி பல புது புது வார்த்தைகள்லாம் அதுல கிடைக்கும். அதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு வார்த்தை இந்த சொல்லாடல் இந்த சிவ மனப்பொடி பரப்பிய கவுனியில் புலவோனே கவுனியர் குலத்தில் கவுனிய கோத்திரத்தில் பிறந்த கவுனியர் பிறந்த புலவோனேன் அப்படின்னு அவர் அழகா பாடிருக்கார். அதே மாதிரி அவருடைய அனல்வாதம் புனல்வாதம் பீதி வெந்து உயரால் இழந்து அசோக வெந்து அவன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏழு அடுத்தாப்புல போறார். அவனுடைய பாண்டியனுடைய வெப்ப நோயை தீர்க்கிறார் பீதி சமணர்கள் வந்து மயில் பீதியை வச்சு தடவரா அந்த தயிர் கையில் கையில் இருக்கிற குண்டிகை நீரில் இருந்து நீரை எடுத்து தெளித்து அதை வச்சு பாக்குறா அப்பவும் ஒன்னாகல அசோக தழிவை வச்சு தடவரா அப்பவும் அந்த அது போகல அந்த சிவம் வாழ்காந்தனர் பாசுரத்துக்கு தான் அது போறது வெப்பு நோய் நீங்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது பேணி அங்கு எதிராறு சென்றிட ஏடு பேணி அங்கு எதிராறு சென்றிட வைகையில் எதிர்த்து கொண்டு திருவேடகத்தில் வந்து நிற்கிறது அந்த நூல் அது ஒரு பாடுறார். அதே மாதிரி வந்து வாழ்காந்தனர் பாசுரம் அதே மாதிரி இப்போ அனல்வாதம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அனல்வாதம் பச்சை ஒங்கிரின்னு இடத்துல பச்சை ஒங்கிரி போல்னு ஆரம்பிச்சிருக்கா திருநள்ளாற்று பதிகத்தை. ஏன் அப்படி பாடியிருக்கிறார் என்பதற்கு செங்கல்வாய்ப்பிள்ளை அவர்கள் கூறும் குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நெருப்பில் போட்டப்பறம் அந்த போகமார்த்த பொன்மலையால் அந்த அங்க வந்து அந்த பதிகத்தை அவர் நெருப்பில் போடும்போது அது பச்சையாகவே வேகாமல் இருந்துதான் அந்த நினைப்பில் அவர் பச்சை ஒங்கே போலிரு மாதனம் என்று அந்த திருநள்ளாற்று பாடலை அருணகிரிநாதர் ஆரம்பித்திருக்கிறார் என்பது அவருடைய ஒரு கருத்து. அப்படி நம்ம அருணகிரி ஞான சம்பந்தரை பார்க்கும் பொழுது நம்ம நிறைய அவரை பற்றின குறிப்புகள் ஆங்காங்கே வந்திருக்கிறது. எவ்வளவு பாட்டுன்னா சொல்லி ஒரு நாள் அப்படியே ஒரு டாபிக்கே பேசலாம் அருணகிரிநாதனும் ஆளுடை பிள்ளையும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அவர் 2 hours பேசலாம். அந்த அளவுக்கு ஞான சம்பந்தரை பற்றி அவர் பாடிக்கிறார். இப்ப நம்ம இதுல வரைக்கும் பார்த்ததெல்லாம் இந்த தேவார மூவர்கள் அந்த அடியார்கள் நாயன்மார்கள் அப்படி இருக்கும்பொழுது அடுத்ததாக நம்ம ஒரே ஒருத்தர் தானே பாக்கி மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நரி நரி அந்த நரியை பெரியாக்கின திருவிளையாடலை ரொம்ப அழகாக அவர் பாடியிருக்கிறார். கடந்த பால் தன்னனுடைய நெய்கலந்தார் போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூற நின்று, கடந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூற நின்று விளங்குகின்ற சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி. மாணிக்க வாசகருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விளையாடல், அப்படி ஒரு லீலை புரிந்திருக்கிறார் சிவபெருமான். எவ்வளவு படித்த படிக்க படிக்க விதவிதமா யாரெல்லாம எழுதியிருக்கா, அதை பத்தி யார் எழுதினது படித்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சமீபத்தில் நால்வர் என்ற ஒரு அருமையான ஒரு புத்தகம் கிடைச்சது. நால்வரை பற்றி, அதாவது மூவரை பற்றியும் தேவார மூவரை பற்றியும் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகான அதனுடைய விளக்கங்கள் ரொம்ப அழகா இருக்கு. திருவாத ஊரர், வாதமூர் என்ற பெயரில் ஊரில் பிறந்தனால அவர் திருவாத ஊரர். இளம் வயதிலேயே அவர் ரொம்பவே ஒரு புத்திசாலியா இருக்கிறதுனால அரசன் வந்து தன் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க கூட இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமைச்சராகும் அளவுக்கு, அரசனுக்கு கீழே அமைச்சராகவும் சேனாபதியாகவும் எல்லாம் ஆகும் அளவுக்கு அவருக்கு தகுதி ஏற்பட்டுவிட்டது. அவ்வளவு ஒரு அரசனுக்கு மிக நெருங்கியவராக இருந்ததுனால ஏராளமான பொன் பொருள் எல்லாம் கொடுத்து நீ போய் அந்த இதுல போய் பூம்புகார் பட்டணத்துல குதிரைகள்லாம் வந்து இறங்குறது, நம்ம இதுல இருக்கிற லாயக்கில் இருக்கிற குதிரையெல்லாம் அவ்வளவு நல்லதாக இல்லை, அதெல்லாம் வயசாகி வருதுன்னு சொல்றா, எல்லாரும் இவங்க எல்லாம் சொல்றா, ஆனா நீயே உன்னை தான் நம்ப முடியும் என்னால அப்படின்னு 14,000 பொன் கழிஞ்சுகள் அந்த இதெல்லாம் காயின் கொடுத்து அனுப்புறேன். நீ போய் குதிரையெல்லாம் நல்லதா பார்த்து வாங்கிக்கவா, நல்ல அதனுடைய ஜாதி அதெல்லாம் தெரியணும், தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவா தானே போக முடியும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நல்ல குதிரையா நீ வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்புறாரு. இவர் கூட எல்லாரும் போறான், ஆளுகள்லாம் போறான். இவரை அந்த மாதிரி கிளம்பி இவர் போய் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகராக வாத ஊரர் மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது என்பது சிவபெருமானுக்கு தெரியாதா. போற வழியில அவர் அப்படியே ஒரு குருந்த மரத்தடியில் தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் பக்தர்களாக உட்கார வச்சு அவருக்கெல்லாம் இவர் அந்த இடத்துல இது பண்ணிட்டாங்க. குருந்த மரம் அப்படிங்கும்போது எனக்கு நினைவு, நம்ம சைவ வைஷ்ணவ ஒற்றுமை எவ்வளவுங்கிறத நம்ம கவனிக்கணும். குருந்திலேயும் கொண்டலின் வடிவினை மருமகனை அவன் குருந்த மரத்துல தான் ஏறினான். கோபிகாசிரிகள் எல்லாம் இது பண்ணும்பொழுது குருந்திலேயும் கொண்டலின் வடிவினை மருமகனை தான் பாடுறாரு. இங்க குருந்த மரத்தடியில் சிவபெருமான் இவருக்கு உபதேசம் வழங்க இருக்கிறார். இவர் அந்த வழியா வரா வரும்போது எதுவும் வேதங்கள்லாம் ஒலிக்கிற ஏதோ சத்தம் வித்தியாசமா இருக்கே காட்டுல இந்த மாதிரியான ஒலிகள் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு, நீ போய் பார்த்துட்டு வான ஆளுச்சா, யாரோ சிவபெருமானே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வந்து வந்துடலாம், சிவபெருமானே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு குரு வந்து உட்காந்துருக்கார், அவர் பக்கத்துல எல்லாரும் என்னமோ எல்லாம் வரலாம் பேசிட்டு இருக்கா, அது எல்லாமே உபதேசம் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இருக்கு. அது உள்ள ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம் ஒரு இது தோன்றதற்கு தோணு, சரி நானும் போய் பார்த்துட்டுறேன். அவர் தான் போனவர் தான், திரும்பவே முடியாதவரால் திரும்பவே முடியாத இடத்துக்கு போயிட்டார். அது மாதிரி போய் அப்படியே உடைகள் எல்லாம் தூக்கி போட்டார், நமஸ்காரம் பண்ற கோவணத்தை உடுத்திட்டு இருக்காரு, அப்படியே விழுந்து காலில் விழுந்து என்னை நீங்கள் உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியாது சிவபெருமான் தான், சிவபெருமான் மாதிரி இருக்காரு, சிவபெருமானே அப்படின்னு நினைச்சிருந்து என்னையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே உட்காந்துட்டார். சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிறார், சிவனுக்கு என்னெல்லாம் கோவிலுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கூட வந்தவாங்கலாம் ஒரே இதாகிட்டார். உடனே போய் ராஜா கிட்ட போய் சொல்லியாச்சு, இந்த மாதிரி இவர் இப்படிலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ராஜா ரொம்ப கோபம், பிடிச்சி விழுத்துன்னு வாங்க, விழுத்து வந்து இங்கிருந்து கட்டிருந்தா அற உடனே அவனை ஜெயில போடணும் முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க வாங்க நீங்க ராஜா அவங்களை கூப்பிடுற, ராஜாவா யாரா இது, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு இங்கதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய இடம், எங்க நீங்க என்ன எங்க வர சொல்ற அந்த சொல்ற அளவுக்கு இவர் அது மனசு அந்த இடத்துல அங்க பறி கொடுத்துட்டார். அந்த ஞான பிரசங்கம், அருணகிரிநாதர் சொல்ற வார்த்தை தான் அது, ஞான பிரசங்கம்னுட்டு பாடுறார் திருப்பரந்துரை பாடல்ல, அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அந்த ஞான பிரசங்கத்தை கேட்டு அங்கே உட்கார்ந்து வர்ற, சரி இவரை கூட்டின்னு போய் ஜெயில போட்டு ரொம்ப துன்புறுத்துறா எல்லாருமே, இப்படி நீ இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணா, இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே, உன்னை எதுக்காக நாங்கள் அனுப்பிச்சோம், நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுன்னு இப்படியே கடவுளை நினைச்சு ரொம்ப இது பண்றாப்பா, நான் ஒன்னுட்டு தானே உன்னை அடிமைங்கிறதுனால தானே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போ இந்த மாதிரி வந்து நான் மாட்டினேன், நீ கஷ்டப்படுத்தலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுன்னு அதுக்கு சுவாமி அவருக்கு சொல்றாரு, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள்லாம் வந்துடும் சொல்லிவிடுங்க ராஜாட்ட அப்படின்னு, என்ன ஒன்றும் பனிஷ் பண்ணாதீங்கோ, நிச்சயமா நான் குதிரைக்கெல்லாம் சொல்லி வச்சாச்சு, ஆவணி மூல தண்ணிக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திர தண்ணிக்கு உங்களுக்கு குதிரைகள்லாம் வந்துடும் பார்க்கலாம், அது வரைக்கும் இருந்தீங்க இல்லை, சரி என்ன இருக்குன்னா பார்க்கலாம். உடனே ஆவணி மாதம் ஆச்சு, மூல நட்சத்திரம் வந்தது. சுவாமி என்ன பண்ணா, இருக்கிற நதிகளை எல்லாம் பிடிச்சு குதிரைகளாக மாற்றி பெரிய ஒரு குதிரை பட்டாளம் வருது, நல்ல ஜாதி குதிரை ஜம்னு வருது ஃப்ரண்ட்ல, அப்படியே பெரிய ரொம்பவே ஒரு அதிசயமான அழகுடைய அற்புதமான ஒரு குதிரை, அதுல அழகான ஒரு ஆள் உட்காந்துட்டு அந்த படையை நடத்தி கொண்டு வருகிறான். அரசனுக்கு ஒன்றும் தெரியல, சொன்ன மாதிரி வந்துருத்தேன் வந்துருத்தேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மன்னிச்சு பாப்பா, நான் தெரியாம இந்த மாதிரி உன்னை ஜெயில போட்டுட்டேன்னு அவரையும் முடிவிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. அவனும் வந்து அந்த பொண்ணும் பொருளும் எல்லாம் நிறைய கொடுக்குறான். அந்த பரிய பாகனாக வராங்க இல்லையா, பரிப்பாகனாக வருவனுக்கு நிறைய பொண்ணும் பொருளை எல்லாம் கொடுத்து அவர் சந்தோஷமா அவளை வழி அனுப்பிச்சுட்டார். இவரும் சிரிச்சுட்டே அவர் தந்த பொண்ணும் பொருளை எல்லாம் சிரிச்சுட்டே வாங்கி இவர் போறார். பாதி ராத்திரி ஆச்சு, எல்லாம் ஒரே ஊழையிட ஆரம்பிச்சு. என்ன என்ன என்னன்னு பார்த்தானா, குதிரைகள் எல்லாம் நிறையா போயிடு, பரியெல்லாம் நிறையா போயிடுது, எல்லாம் ஊர் பூரா ஓடி அங்க இங்க கடிச்சு இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் குதிரை இருக்க பாவம், அது பாட்டுக்கு இருந்து அடைய வச்சு கடிச்சு ஒரே ஊர் பூரா அங்க எல்லாம் ஓடி வர ராஜா எழுப்புற மாதிரி ரொம்ப அமர்க்கடமா நடக்குது. என்னது இப்படி இப்படி ஏமாத்துறான், இப்படி ஏமாத்துறான், பிடி அவனை அடிங்க, அவனை நல்லா போட்டு அடிச்சு போட மறுபடியும் தெரியல, ஒண்ணும் கொடுக்காதீங்க அவனுக்கு. வாத ஊரரை கொண்டு போய் ஜெயில அடிச்சு மறுபடியும் துன்புறுத்துறார். இப்போ அவர் வந்து அந்த வைகை நதிக்கரையில சூடு மணல்ல கால், நமக்கு அதான் இந்த இதை சொல்லுவோம், ஒரு பாட்டு கூட வரும், அதாவது அங்க இருக்கிற வெயில் வந்து அதை இது பண்ணலாம், ஆனா அந்த இந்த மணல்ல இருக்கிற அந்த சூடை நம்மளால தாங்க முடியாது இல்லையா. வெயில நம்ம தவிச்சுன்னு எவ்வளவு தூரம்னா போகும், அந்த மணல்ல வந்து அந்த சூடுல வந்து நம்மளால நிற்க முடியாது. அந்த மாதிரி அவரை மணல்ல நிற்கும் போது சிவபெருமான் சரி நீ அனுபவிச்சதெல்லாம் போறோம், இனிமே நான் எனக்கு நம்ம அருள் பண்ணணும்னு சொல்லி சிவபெருமான் வந்து வர வந்து வைகையில் நீர் அப்படியே பொங்கி வழியாது. அந்த வைகை ஒரு தடவை கடக்கும் போது நான் பார்த்தேன், அதை நினைச்சேன், அந்த காலத்துல வைகை வந்து கரை பொங்காம ஓடித்தாமே எப்படி இருந்திருக்கோம், எப்படி இருந்திருக்கோம், அந்த நிலைமையில இருக்க வைகை இல்லையா. அந்த என்ன மதுரைக்காரர் என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி நமக்கு வருத்தப்படுற நிலைமைதான் வைகை இருந்திருக்கு. ஆஹா, அப்படி பொங்கி கரையெல்லாம் புரண்டு கரையெல்லாம் உடைந்து போற அளவுக்கு வைகை ஓடி இருக்கேன் ஒரு காலத்துல. சிவசிவா, ஏன் நாங்கெல்லாம் முடித்து வைக்கல, என்ன பாவம் பண்ணிக்கோமோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கோம். அந்த மாதிரி கரையெல்லாம் உடைத்து கொண்டு போகும்போது அரசன் ஆணையத்து பிடிக்கிறான், எல்லாரும் இந்த மாதிரி இது மாதிரி இப்படி நடக்கிறதுனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த கூலி வேலை செய்து அந்த கரையெல்லாம் உடைப்பையெல்லாம் அடைக்க வேண்டும் அப்படின்னு அரசனுடைய ஆணை வந்தது. ஆணை வந்தோன்னு ஒவ்வொரு வீட்டிலும் ஒருத்தர் வர, இந்த நமக்கு தெரியும் இந்த இல்லையா, அந்த வந்தி அப்படிங்கிற கிழவி அவ ஒரு பிட்டு பண்ணி விற்றுருப்பா எல்லாருக்கும், அவளுக்கு அதான் வரும்படி யாரும் அவளுக்கு வீட்டுல கிடையாது தனிக்கட்ட. அவதான் ரொம்ப அழகாகுது, நான் என்ன பண்றது கடவுளே, சிவபெருமானே என்னை காப்பாத்தி, எங்க வீட்டுல உத்தரவு இல்லையே, என்னால மனுஷ வந்து அந்த கையில கொண்டு கொட்டுறது நடக்கிற காரியமே இல்லை, எனக்கு வீட்டுலயும் ஆளும் இல்லை, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு அழும்பொழுது சிவபெருமானே ஒரு ஆளாக அந்த இடத்துக்கு வர வந்து கேக்குற, நான் வந்து உனக்கு உன் வீட்டுக்கு பொறுப்பா நான் பண்ணட்டுமா, சரி பண்ண, என்ன கூலி தருவேன் எனக்கு, கூலியா, நான் பண்ற பிட்டு இருக்கு அதுல இந்த உதிர்ந்து சைடுல உதிர்ந்து இருக்கும், இதெல்லாம் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் ஓரத்துலாம் உதிர்ந்துதான், அதுதான் என்னால் தர முடியும், ஏன்னா இதுக்கு தான் நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடணும், அதனால அந்த உதிர்ந்த பிட்டெல்லாம் உனக்கு தரேன். சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட புட்டு, உதிர்ந்த பிட்டாலும் பரவாயில்ல கொடு, ஆனால் ஒரே கண்டிஷன், முதல்ல எனக்கு கூலி கொடு, அப்புறம் நான் வேலை பண்ணுவேன், இது என்ன புதுசா இருக்கேன் அப்படிங்கிறா, இல்லை எனக்கு கூலி கூட நான் வேலை பண்ணுறேன், பார்த்தா நல்லா ஜம்னு ஜாம் பெரிய வாலிபனாக இருக்கான், கட்டுமஸ்தானா இருக்கான், இவனை சரி நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை கொடுத்த நல்லா சந்தோஷமா வாங்கினார். சாப்பிட்டார், இங்கேருந்து அங்கே மண்ணை தூக்கி கொட்டுறாரு, அங்கேருந்து இங்கே மண்ணை தூக்கி கொட்டுறாரு, இங்கேருந்து அங்கே தூக்கி கொட்டுறாரு, அது முடிஞ்சாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு, படுத்து தூங்கியிருந்தும் உடனே எல்லாரும் ஓடுறான். இந்த வந்திகள் வீட்டுக்காரன் அந்த ஆள் மட்டும் பாருங்க, அங்கே வேலையை பண்ணாமல் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே வத்தி வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தெரியலா, அந்த மாதிரிலாம் வத்தி வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. உடனே ராஜாவுக்கு நியூஸ் போயாச்சு, போனோட ராஜா வந்து பார்த்த உடனே அப்படியே ஓங்கி ஒரு அடி, அவர் அடிக்கவும் அந்த அடி அத்தனை உயிர்கள் மேலும் விழுந்துட்டு, ராஜாவோட முதுகிலும் சரி எல்லாரும் மேலும் அந்த அடி விழுந்துட்டு. இந்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கதை நமக்கு தெரியும், இதுல உட்கருத்து என்னங்கறத நம்ம யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச உட்கருத்து என்னன்னா, ஒண்ணு அவன் அந்த ராஜா வந்து இவர் வந்து சிவனடியாராக சிவனுக்குத்தான் தொண்டு செய்து வந்தார், அந்த பணத்தை தனக்காக கையாளலை, தனக்கு ஒரு வீடு வாங்கிக்கோ தனக்கு ஒரு பங்களா வாங்கி கட்டிக்கவோ அவன் யூஸ் பண்ணல, சிவனடியார்களுக்கு நிறைய தொண்டு செய்யறதுக்கு நமக்கு இன்னும் பாக்கி இருக்கு, நம்ம செய்யாத ஒரு பெரிய விஷயத்தை இவர் இந்த திருவாதவூரன் செய்துட்டான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கல. ரெண்டாவது காரியம், இத மாதிரி வந்து அவன் வந்து போ அவனை துன்பப்படுத்துவதற்காக இந்த வைகை மணலில் சூடு மணல்ல தாங்க முடியாம கொண்டு எடுத்திருக்கான், ஏன் தான் உணரல், ஏன் வந்து இப்படி நரி பரியாச்சுன்னு அவனுக்கு ஏன் போவோம், ஏன்னா அந்த பரிபாகனாக வந்தவன் இறைவன்தானோங்கிற எண்ணம் கூட அவனுக்கு தோணல. இப்படி ஒரு விளையாடல் நடந்திருக்கு, நரி பரியாய் பரி நரியாகிற விளையாட்டு மனுஷனால பண்ண முடியுமா, வந்தவன் இறைவனாக இருந்திருக்க முடியுமோ அப்படிங்கிற எண்ணமும் அந்த ராஜாவுக்கு தோன்றதில்லை. அடுத்தாப்புல பார்த்தா வேலையை சரியா செய்யணும், கூலிய வர முதல்ல வாங்கிட்டு வேலைய சரியா செய்யல இறைவன், அதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அரசாங்க பொருளை குதிரை வாங்குறதுக்காக பொருளை கொடுத்து விட்டு அதை கொண்டு சிவனடியார் செலவழிச்சான், அரசு பொருளை நீ அப்படி வேற விதமாக செலவழிக்க கூடாது, அதனால இறைவன் உடனே வந்து அவரை காப்பாத்தல, ஜெயில கொஞ்சம் அனுபவிச்சார், அடி வாங்கினார், மணல்ல நின்னார், ஜெயில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார். அந்த அதுக்கு அப்புறம்தான் இறைவன் வந்து அவரை காப்பாற்றினார். அந்த தண்டனையை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் வந்து அவரை காப்பாற்றுறார். அதே மாதிரி வேலை செய்யாததுக்கு அடி விழுந்தது, அந்த அடியை தான் தாங்கி கொண்டார். கூலியும் வாங்கியாச்சு, அப்புறம் வேலையும் செய்யாட்டா அப்படியே. சோ அதனால சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யாம இருந்தா அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு அவர் அனுபவிச்சு காட்டுறார். அடுத்தாப்புல என்னன்னா, சரி இந்த மாதிரி ஒரு அடி விழுந்து எல்லார் மேலே விழுந்தது இல்லையா, எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் கலந்திருக்கிறான். அனைத்து உயிர்களிலும் நாம் இறைவனை காண வேண்டும் என்ற அந்த மாதிரியான ஒரு கருத்தையும் நாம உணர வேண்டும். இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் கலந்திருக்கிறான் என்பதை நாம் அதில் புரிந்துள்ளோம். கூலி கிடைத்த சம்பளம் வாங்கிக்கொண்டு வேலை செய்யாமல் இருக்கிறது பெரும் தவறு, அது இறைவனை ஆனாலும் அவனுக்கு அடிவிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒரு அந்த உண்மையை நாம பேஸ் பண்ணலாம். இது மாதிரியான இந்த உட்கருத்துகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராஜா வந்து அந்த தன்னுடைய பொருளையெல்லாம் திருடினான்னு அவனை பனிஷ் பண்றார். அதே மாதிரி அவன் அந்த கரைய அடக்கலன்னு சொன்ன இவர் அடிக்கிறார். சோ அந்த அரசனுடைய கையில் தான், ஆள்பவனுடைய கையில் தான் நம்முடைய நலன் இருக்கிறது. அந்த ஆள்பவன் திறமைசாலியாக இருக்க வேண்டும், அவனுடைய கையில் தான் நம்முடைய நலன் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று இந்த மாதிரியான பல கருத்துக்களை நம்ம இந்த லீலையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு வெறும் அந்த லீலைகளை நம்ம சொல்லுவோம், ஆனா ஒரு லெவல் வந்து மேல மேல இப்போ 10 கிளாஸ்ல படிச்சிருந்தது பிஹெச்டியில பண்ண மாட்டோம் இல்லையா. இன்னும் நுட்பமாக ஆராய்ந்து போகும்பொழுது எந்த ஒரு திருவிளையாடலை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய உட்கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ரொம்ப அழகா திருவாசகத்தில் அம்மானை பாடலாக மணிவாசகர் பாடியிருக்கிறார். பஞ்சுமந்த பாடல் பரிசு பறித்தருளும் பெஞ்சுமந்த பாகத்தன் பெருமான் பெருந்துரையான், பெஞ்சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்து ஈசன், கண் சுமந்த நெற்றிக் கடவுள், மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு அடி விழுந்தது அந்த ராஜா கையில, புஞ்சுமந்த பொன்மே பாடுதுங்கான் அம்மானாய். இவ்வளவு அழகாக பண் பெண் விண் கண் மண் புண் அந்த வார்த்தைகளை வச்சிருந்து அப்படி ஒரு அம்மானை பாடல் அமைந்திருக்கிறது. இது வரும்பொழுது மற்றும் ஒரு அது அன்னைக்கு சொன்னாங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இந்த திருவாரூர் நந்தி வந்து அங்க உட்காந்துருக்கு, அடியார்கள்லாம் ஒரே நெருக்கடி சாமியை பார்க்கறதுக்காக முட்டி அடிச்சு ஒருத்தர் தள்ளிட்டு போறாங்க. இது என்ன பண்ணிச்சு, எழுந்து நல்லா பேக்ல இருந்த ஒரு அடி, எல்லாருக்கும் ஒரு அடி விட்டுதான், எல்லாரும் அடி விட்டுன்னு ஒவ்வொன்னு அழுதான். அடியார்கள்லாம் என்ன சொல்லி அழுதாருலாம், இந்த பெரும்படி எங்களுக்கு வலிச்சுன்னு அழியாம், இப்படித்தானே எங்கள் பெருமானுக்கும் அன்று அடி விழுந்த போது அவர் வருந்தி இருப்பார், அவர் உடல் வலித்திருக்குமே, அவருக்கு உடல் நோவு எடுத்திருக்குமே, இப்படித்தானே அந்த அடி விழுந்தது எனக்கு ராஜா கையாலன்னு அதை சொல்லி அழறான். அப்படி ஒரு புலவர் பாடியிருக்க, எப்படி ஒரு மனசு வந்து கடவுளோட ஒன்றது வந்து பலருக்கு பல வழிகளில் ஒன்றும், கவிஞர்களுக்கு இப்படியெல்லாம் தோன்றுகிறது. ஆஹா, இப்படி ஒரு அடி விழுந்ததே, இந்த அடி அவர் மேல விழுந்ததே, அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் பாவம் அப்படின்னு சொல்லி வாழ அழறான். அந்த திருவாரூர்ல அந்த புராணத்தில் இதை சம்பவம் கொடுத்திருக்கு. அதுதான் அவர் இவர் அன்னைக்கு நான் பாடுகிறார். கூடற்கே வைகையில் கரை கட்டிட ஆள் ஒப்பாய் ஊதிர்பிட்ட அமுதுக்கு அடிபடுவோம். கூடற்கே அந்த கூடல் வாணி கூடல் சொல்லுவாங்க இல்லையா, திருவும் வாணி லட்சுமி சரஸ்வதி சேர்ந்த நகரம் கூடல் நகரம். அந்த கூடல் நகரத்தில் வைகையில் கரை கட்டிட ஆள் ஒப்பாய் ஊதிர்பிட்ட அமுதுக்கு அடிபடுவோனே. மற்றொரு அது அழகான பாடலும் இருக்கு. வாத ஊரணி மதித்து ஒரு குருக்கள் என ஞான பாதம் வெளியிட்டு. சைவ சித்தாந்தத்துல ஞான பாதம் அப்படிங்கிறது தரிய பாதம், கிரியை பாதம், யோக பாதம், ஞான பாதம் என்று நான்கு வழிகள் உண்டு முக்தி அடைய. சைவ சித்தாந்தம் முக்தி அடைவதற்கு இந்த நான்கு வழிகளையும் கூறுகின்றது. இங்கு அவர் ஞான பாதத்தையே எடுத்தவுடனே அவருக்கு ஞானமே கொடுத்து விட்டார் சுவாமி. வாத ஊரணி மதித்து ஒரு குருக்கள் என ஞான பாதம் வெளியிட்டு நரியில் கொள்வை வாசியாமென நடத்து வகையுற்று, நரியில் நரிக்கூட்டத்தை குதிரையாக வாசினா வாசி வாணிகன் என குதிரைன்னு வருது அந்த பாட்டுல, வாசிங்கிறது குதிரை. நரியில் கொள்வை வாசியாம நடத்து வகையுற்று அரசன் அன்புதான மாடை ஆடை தர, நிறைய பொண்ணும் பொருளும் மாடை மாடை மாடை எல்லாம் பொண்ணு ஆடைகள் எல்லாம் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது பற்றி முன் நகைக்க, நகைக்கங்கிற வார்த்தைக்கு அப்புறமா வரலாம், எப்படி உதறியும் இருந்ததோ அது மாதிரிதான் நகைக்க. வைகை ஆற்றின் மீது நடமிட்டு நடனம் ஆடுறாரு, இங்கே அங்கேயுமா மண்ணை சுமந்துண்டு சும்மா நட போறதில்லை, நடந்து போறதில்லை, ஆடி ஆடின்னு போறாரு. அப்படி கூட ஒரு நடனம், அதை கூட நீ பார்த்துக்கலாம் போட்டுருக்க ஆடல்கள்லாம் இல்லை. மதுரை மதுரையில் வைகை கரையில் சுவாமி மண் எடுத்தது ஆடின்னு போறாராம். வைகை ஆற்றின் மீது நடமிட்டு மண மண் எடுத்து மகிழ் மாது வாணி தரு பிட்டு நுகர் பித்தன் அருள் கந்தவேளை. அங்கு சுந்தரரை நினைச்சுக்கிறார் அவர் மண்ணை. மணிக்கவாசகரை பாடு பாடும்பொழுது சுந்தரருடைய நினைவுக்கு வருகிறது. பித்தனருள் கந்தவேடைன்னு நகைக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு அந்த இவன் வந்து ராஜா சொல்றான், நம்ம வாதவர்கள்ட்ட நான் கொண்டு போய் பொண்ணும் பொருள் நகையும் அப்படி ஆடைகள் எல்லாம் அவர் கொடுத்தேன், அதேமா அலட்சியமா ஒரு கோல் அப்படி வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான், அந்த குதிரை வீரன் வந்தானே அவங்க, நீங்க யாரோ குதிரையை கொண்டு வரான்னு சொன்னீங்களே, அவன் இப்படி போனானே அப்படின்னு வரட்டு கேட்கிறார். அவன் சொல்றாரு, இல்ல இல்ல அது அவங்களுடைய அது வெளியூர்காரங்க இல்லையா, அவங்க எல்லாம் அரபிக் குதிரைகள் கொண்டு வந்து வெளியூர்ல இருந்து, அவளுடைய வழக்கம் அப்படிதான், ஏதாவது கொடுத்தானே அந்த கோலால இந்த குதிரைக்காக ஒரு கோல் வச்சுருவா, அதை எடுத்து இப்படி போட்டு அதை வாங்கிப்பா, அதான் அவருடைய வழக்கம். இவர் ஏதோ சொல்லி ஒப்பிச்சு விட்டு ராஜாவை சமாதானப்படுத்திட்டார். இவரே நகைத்தார், நீ எல்லாம் கூட இல்லை நான் வாங்கிக்கிறேன், இப்ப நடக்க போறது தான் ராத்திரி, என்ன என்ன நடக்க போறது, நான் என்ன விளையாடல் பண்ணிருக்கேங்கிறது உனக்கு இனிமே தானே தெரியும், சரி குடு குடு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனையும் வாங்கி தன்கிட்ட வச்சுட்டு இவர் வட்டுக்கு போயிட்டார் ராத்திரியில, யாரும் பார்க்காத மாதிரி. அதை அவர் அழகா பாடியிருக்கார். இந்த அந்த கோவால் முத்துண்டுன்னு பாடினோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த இடத்துல வைகை ஆற்றின் மீது நடமிட்டு மண்ணெடுத்துங்கிறதுனால முன் நகைக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அருணகிரி அவர் அழகாக கையாண்டிருக்கிறார். அதனால உட்கருத்துக்களை எல்லாம் நாம் நிறைய பார்த்தோம். இது மாணிக்கவாசருடைய இது. சில திருப்பொழி பாடல்லாம் சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை தான் இருக்கும், விதுரன் இல் வருபவன் அப்படிமா மகாபாரதத்தில், விதுரன் இல் வருபவன். ஏன் கிருஷ்ணன் வந்து விதுரன் வீட்டுக்கு போனான், ஏன் வந்து அதனால என்ன ஆச்சு, அதனால அந்த கதையில என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பெரிய ஒரு புராணத்தை நம்ம படிக்கணும். அதே மாதிரிதான் விபீஷணன் சோதரி அப்படின்பாரு, ஏன் நான் ராவணனுடைய சோதரின்னு சொல்லல, ஏன் விபீஷணன் சோதரின்னு சொல்றாரு, இப்படி ஒன்னொன்னு சின்ன குறிப்பு தான் வச்சிருக்கேன். அது மாதிரி ஒரு பாட்டுல வந்து பழி அஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை தான் வரும். அந்த பழி அஞ்சிங்கிற வார்த்தை வந்து வரும்பொழுது நம்ம இந்த அந்த பாடலையே திருவாலவாய உடையார் புராணத்திலேயே அதற்கான கதை நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு அந்தனர் ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுன்னு அவன் சொன்னப்போ, சரி இந்த மரத்தடியில் உட்காந்துக்கோ நான் போய் தண்ணி எடுத்து வரேன்னு போறான். போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா இறந்து கிடக்கான், ஒரு அம்பு தச்சிருக்கு அவன் மேல, யார் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே நாலா பக்கமும் பார்த்தானா ஒரு வேடன் வந்து ஏதோ பறவையை எய்ம் பண்ணிட்டு இப்படி நின்று இருக்கான். இவன் தான் இவளை கொண்டிருப்பான்னு இவராக முடிவெட்டுட்ட, முடிவு கட்டினோன்னு கதற கதற அந்த வேடனை, வா நீ தான் எங்களுடைய மனைவியை கொண்டுட்ட, வா போலாம் ராஜாட்டன்னு சொல்லி கதற கதற இழுத்துன்னு போறேன். இழுத்துட்டு போய் ராஜாட்ட கொண்டு இவன் எல்லாம் பண்ணிட்டான், என் மனைவி இவன் கையில தான் இறந்துட்டான்னு சொன்ன உடனே ராஜா அது தீர்மையா அரசர் வந்து தீர ஆராயவில்லை, ஆராயாமல் அவளை பிடிச்ச அந்த வேடனை பிடிச்சி ஜெயில போட்டான். அவன் கதறான், நான் பண்ணல நான் பண்ணலன்னு கதறான். அப்புறம் ஜெயில போட்டாச்சு, போட்டதுக்கு அப்புறம் அரசனுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, ரொம்ப கதறி நானே நான் பண்ணல நான் பண்ணலன்ட்டு. நம்மளும் வந்து என்ன ஏதுன்னு ஆராயணும், அவனுடைய கட்சி எடுத்து சொல்றதுக்கு விடாம நம்ம அவனை பண்ணிட்டோமோ அப்படின்னு ராஜா தனி தூக்கம் வரல. உடனே அப்படியே போறா, என்ன இருந்தாலும் பாண்டிய ராஜாக்கள்லாம் அவள்லாம் அப்படியே நேரடியாக சுவாமியோட பேசுறவா அவள்லாம் சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், இதை வந்து நான் பண்ணினது சரியா இல்லையாங்கிறது நீ ஒருத்தன்தான் உனக்குதான் தெரியும், என்ன நடந்தது அந்த அந்தன பெண் வந்து எப்படி அவள் இறந்தாள் என்பது உனக்கு தெரியும், அப்ப நீ அந்த தெரிஞ்சதை நீ வந்து கிளியர் பண்ணிடு, நீ பண்ணலையானால் பழி உன் பேர்ல வரும், நீதான் என்னுடைய சோமசுந்தர கடவுள் வந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்க விட்டுட்டா அப்படின்னு, நான் ராஜா என் பேர்ல பழி வர்றது இருக்கட்டும், உன் பேர்ல பெரும்பழி வந்து செய்யணும், நீ தான் இந்த இந்த நாட்டுக்கு ராஜா, நீதான் உன் பேர்ல பழி வரும், சோமசுந்தர கடவுள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு அந்தன பெண் மன இறந்து விட்டால் அவளை அவள் அவனை ஒருத்தன் கொண்டுட்டான், அவளை அவளை அவனை சரியா பனிஷ் பண்ணி அப்படி பண்ணாதவனை பண்ணியிருக்கா, யாரு சொன்னானே தெரியல, இப்படி எல்லாம் பழி வந்துடும், நீ எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற எல்லாருமே அமைச்சர்கள் எல்லாம் சொல்ற, நீ வந்து கடவுளை நன்னா வேண்டிக்கோ, அவர் தான் பதில் சொல்லியாகணும், நம்ம அந்த இடத்துல இல்ல, இந்த வேடன் அந்த அந்த நறுமங்க இல்ல, அந்த பெண்ணு இருந்து அவ இறந்து போயாச்சு அவன் என்னாச்சுன்னு அவளால சொல்லவும் முடியாது, இதை நீ தான் பண்ணணும்னு ரொம்ப வேணும். உடனே அசிரியை கேட்கிறது, இந்த ஊர்ல தெருக்கோடியில் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது, அந்த திருமணத்திற்கு நீ போ, நீங்க ரெண்டு பேரும் போங்கோ, அங்க உங்களுக்கு உண்மை தெரியும். அசிரியை வாக்கு இப்படி கேட்டதுமே அரசனும் அந்த வேடனுமாக அந்த அந்த அந்தனனுமாக வேடன் ஜெயில இருக்கான், அந்தனரும் அந்த அரசனுமாக அது போகும்பொழுது இரண்டு பேர் இவருக்கு பின்னால உட்காந்து பேசிக்கிறான். அவன் வந்து யமதூதர்கள் அவன் என்ன சொல்றா, இந்த மணமகனுடைய உயிரை இன்று பறித்தாக வேண்டுமே அப்படின்னு அவருத்தான். அது எப்படிப்பா, காரணம் இல்லாமல் நீ போய் மணமகனுடைய உயிரை பறிச்சு எடுத்துட்டு போக முடியுமா, ஏதாவது ஒரு காரண காரண காயம் லோக பிரபஞ்சன் ஒரு பாட்டில் வந்து காரண காயம் ரெண்டு வேணுமே, அது எப்படி அவங்களுடைய உயிரை பறிக்க முடியும் அப்படின்னு இவன் கேட்கும்போது அவ சரி ஒண்ணு பண்றோம், வந்து நீங்க காலம்பரை நம்ம வந்து ஒரு காரணமே இல்லாம மரத்துல தொங்கிட்டு இருந்தது ஒரு அம்பு, அது விழுந்துதானே அந்த அந்தன பெண்ணுடைய உயிரை நம்ம கவர்ந்தோம், அவளுக்கு உயிர் கவர்ற நேரம் வந்தாச்சு, எப்படி பண்ணலாம்னா அந்த அம்பு வந்து அவன் மேல விழுந்து, எப்பவோ யாரோ எய்த அம்பு வந்து அவள் மேல் வந்து தைத்து அவள் இறந்து விட்டாள், அது மாதிரி இந்த வாசல்ல ஒரு மாடை கட்டி இருக்கு பாருங்க, அதை வெட்டி விட்டுலாம், அதுவே விரட்டி போய் மணமகனை முட்டி தள்ளி அவனை பொண்ணோட நம்ம பார்த்துருக்கலாம் பேசாம. அந்த காரணத்தை வச்சு அவனுடைய உயிரை நம்ம கவர்ந்துட்டு போயிடுவோம். இல்லாட்டா நம்ம யமதர்மராஜர் விட மாட்டா. இவ்வளவு தூதர்கள் தானே, நம்ம காரியத்தை பண்ணணும்னு வந்திருக்கோம், நம்ம பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி அந்த மாடு வெறுண்டு ஓடி சென்று அந்த மணமகன் முட்டி மோதி அவனுடைய உயிரை கவர்ந்து விட்டது. உடனே இவன் இப்படித்தான் இன்று நடந்திருக்கு, இவன் சொன்னது கரெக்ட் தான், பாவம் அந்த வேடன் தப்பு செய்யலை, அவனை இந்த மாதிரி நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது. உடனே போய் அந்த வேடனை விடுவித்து அவனுக்கு மன்னிப்பு கேட்டு அவனுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து இவனை அனுப்பி வைத்து விட்டு அதை வந்து சொல்ற, ஆதரம் பெருக பாவியேன் பொருட்டு நீ அரும் பழியஞ்சு நாதராயிருந்தேன். சுவாமிக்கு பழியஞ்சு சொக்கன் அப்படியே சோமசுந்தர கடவுளுக்கு பழியஞ்சு சொக்கன் என்ற ஒரு பெயரே உண்டு. ஏன்னா அந்த பழியத்தன் சோமசுந்தர கடவுளே அந்த பழி வந்ததுமே தான் அரசன் வந்து அரக்கினான் இல்லையா. அதனால அது மாதிரி அருணகிரிநாதருடைய பாடல்களை எல்லாம் படிக்கும்போதும் படிக்கும்போதும் பழியஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வரதே நம்ம அப்படியே அலட்சியமா விட்டுட்டு அடுத்தது போக முடியாது. அந்த ஒவ்வொரு வார்த்தையா பார்த்துட்டு வரும்போது இந்த பழியஞ்சினா எப்படி என்னது அப்படின்னு நமக்கு தோன்றும்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். கேள்கிழர் புனிற்ற திங்கள் கிடந்தொளிர் சடையோன் பங்கில் தாளிரும் கூந்தல் பேதை தடமுலை தீம்பால் மாந்தி ஏழ்நிலை வரைப்பும் உய்ய வீந்தமிழ் மாறி பெய்த காளிமா முகிலின் செய்ய மலரடி கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு காளிமா முகிலாகிய ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமது வினை நீக்கத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிமையான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கேட்டும் பயனடையும் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இறைவனுடைய சிறப்பை எல்லாம் நம்மால் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அவர் அளவற்ற பெருமைகளை உடையவர். அவர் நம்மீது கொள்ளும் இரக்கம், கருணை, நமக்கு செய்கின்ற அருள், இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இது எத்தனாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நாம் அவரை புரிந்து கொள்ளாமலே காலம் தள்ளி இருக்கிறோமே என்ற நமக்கே நம்மேல் ஒரு பரிதாபம் தான் வருகிறது. சரி, இன்று அந்த திருவருட்பயன் என்று ஒரு நூலை, சித்தாந்த நூலை, நமது சந்தனாச்சாரியார்களுள் தில்லைவாழ் அந்தணராகவும் இருந்து அருமையான முறையிலே நமக்கு சித்தாந்த அட்டகம் என்ற முறையில் 8 நூல்களை தந்தவர் நமது உமாபதி சிவாச்சாரியார். அதிலே திருவருட்பயன் என்பது குறள் அமைப்பிலே இருக்கும். 10 தலைப்பிலே 10 அதிகாரங்கள், குறள் மாதிரி ஒரு 1.25 அடியில் தான் இருக்கும். அதில் அன்று நாம் சில குறள் எல்லாம் பார்த்தோம். அவர் என்ன செய்தார், அவரே மீண்டும் நமக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று ஒரு நூலை செய்துவிட்டார். அதாவது இந்த திருவருட்பயன் என்ற சித்தாந்த நூலுக்கு பொருத்தமான திருமுறை பாடல்கள், அது அவற்றை ஒரு 99 பாடல்களை தொகுத்து நமக்கு அந்த நூலை அவரே வழங்கியிருக்கின்றார். அதிலே நாம் அன்று 13 நிலைக்குரிய 8 பாடல்களை நாம் சிந்தித்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக இருள்மல நிலை, அதற்கு ஒரு பாடல், அந்த பாடலாம் அந்த ஒவ்வொரு தன்மைகள் அவற்றின் தன்மையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இப்போது அதனுடைய அதற்கு ஒப்பான ஒரு பாடல் சிந்தனையை இப்போது நாம் பார்க்கலாம். வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் விரி கொன்றை கொள்ள வல்லான் குறைக்கழல் ஏத்தும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உள்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே என்று பாடியுள்ளார் நமது பூசரர் என்று போற்றப்படும், அதாவது பூமியில் உள்ள தேவர், நிலத்தேவர் என்று போற்றப்படுகின்ற ஞானசம்பந்த பெருமான். நமது சைவம்.ஓஆர்ஜி அன்பர்கள் ஆரம்ப நிலையிலே உளவார பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நிறைவிலே அருமையான ஒரு மலர் வெளியிட்டிருந்தார்கள். அது அடியே எனக்கு கிட்டியது. அதிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு உரிய திருநாமங்கள் பெரிய புராணத்தில் எவ்வளவு இருக்கின்றது, அல்லாமல் மற்ற நூல்களில் எவ்வளவு இருக்கிறது என்பதை, மற்ற திருமுறைகளில் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் திரட்டி கொடுத்திருந்தார்கள். மிக மிக ஒரு அரும்பாடுபட்டு செய்த ஒரு அரிய முயற்சி அந்த இது. அதற்கு அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இப்போதும் அதில் உள்ள ஒரு அன்பர் கணநாதர் நூலகம் என்று வைத்துக்கொண்டு அரிய நூல்களை பூரம் தேடி கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் மீண்டும் பதிப்பு செய்து அடியார்களுக்கு கிட்டும்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நமது மூவர் முதலிகளுக்கெல்லாம் துதிமாலை என்ற பெயரிலே பல புராணங்களில் உள்ள இவர்களுடைய, நமது சமயக்குறவர்களுடைய துதிகளை எல்லாம் திரட்டி நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற முயற்சிகளை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். சரி, அந்த வகையில் இப்போது இந்த கழுக்குன்ற பதிகம், அதிலே பகீரதன் அவன் தவம் செய்ததன் பயனாக இறைவன் ஆகாய கங்கை பகீரதனிடம் சொல்லியதாம், நான் பூமிக்கு வந்தால் என்னை தாங்கும் ஆற்றல் உங்கள் யாருக்கும் கிடையாது என்று. ஆகையால் அவன் இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய இறைவனே அந்த கங்கையை தன்னுடைய ஜடையிலே அடக்கி கொண்டு, நாம் எல்லாம் அவர் ஜடையில் கங்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறோம்.
அதுடைய மகத்துவமோ அருமையோ முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முற்படவில்லை. நாம் எல்லாம் தலைக்கு ஊற்றினாலே தலை காய வேண்டும். அந்த காலத்தில் ஃபேன் மின்விசிறி கீழே இருந்து தலையை காய வைக்கிறாங்க. இப்போ ஹேர் ட்ரையர் இல்லையா, அதை வச்சு காய வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஜலதோஷம் வந்துடும், ஹெட்ஏக் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம் பொருட்டு ஆயிரம் முகங்களை உடைய அந்த கங்கை சீற்றம் கொண்டு வந்ததை தன் ஜடையிலே தாங்கி கொண்டு தன்னுடைய ஜடையில் உள்ள ஒரே ஒரு ரோமத்தின் மூலம் வரக்கூடிய, இப்போ நம்ம தலையிலிருந்து ஒரு சொட்டு இந்த முடி வழியே கீழே சொட்டுனா எப்படி இருக்கும், அப்படி அவர் எடுத்து விட்ட நீர்தான் இன்று நாம் பூமியிலே வடக்கே காசியிலே பார்க்கின்ற கங்கை. அது அங்கே எங்கே உற்பத்தியாகி எங்கே ஐக்கியமாகுதோ அது வரைக்கும் அந்த பிரவாகமாக ஓடக்கூடிய இவ்வளோ பெரிய கங்கை அவருடைய முடியிலிருந்து, ஒரு முடியிலிருந்து விழுந்த துளி. அப்படியானால் ஜடையிலே அவர் எவ்வளவு நீரை அடக்கியிருப்பார் என்று பாருங்கள். அவருடைய பராக்கிரமத்தை நாம் என்னவென்று சொல்வோம். இது ஒன்று போதுமே அவரை முழுமுதற் கடவுள் என்று சொல்வதற்கு. எல்லா யாராலே தடுக்க முடியாத ஒரு கங்கையே தான் தடுத்து தனது ஜடையிலே வைத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு நயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். நமது மகாவித்வான் அவர்கள் அகிலாண்ட நாயகி மாலை என்று ஒரு நூல் செய்திருக்கின்றார்கள் திருவானைக்கா அம்பாள் மீது. அதிலே பெருமான் அம்பாளுக்கு இடப்பாகத்தையும் கங்காதேவிக்கு தலையின் மேலும் இடம் கொடுத்திருப்பதை அவர் ஒரு விமர்சனம் செய்கின்றார். பொதுவாக நீரிலே ஒருத்தர் விழுந்து விடுகிறார் என்று வைத்து விடுவோமே, அவருக்கு நீச்சல் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீர் உடனே எல்லாம் இழுத்து கொண்டு போய்விடாதான். முதலில் ஒரு முறை மேலே தூக்கி கொண்டாந்து விடுமா, அதில் முயற்சி பண்ணி வெளியே வர்றவங்க வந்துடலாம். அடுத்து அதில் முடியல அப்படின்னா இரண்டாவது ஒரு முறை தூக்கி விடுமா, அப்போ தானாகவும் முயற்சி பண்ணி தப்பிக்கலாம், அல்லது யாராவது கண்டாங்கன்னா காப்பாற்றலாம். அடுத்து மூன்றாவதாக ஒரு முறையும் தூக்கி விடுமா. மூன்று முறை நமக்கு தப்பிப்பதற்கு முயற்சி கொடுத்த பின் நம்மால் இயலவில்லை என்றவுடன் நீர் அடித்து சென்று விடுமா. இப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளம், மழை வெள்ளம். அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு நயத்தோட சுவாமியை பார்த்து கேட்குறாரு, ஆன்மாக்கள் செய்கிற எல்லா பிழைகளையும் பொறுத்துட்டு ஒருத்தி இருக்கிறா, அவளை கீழே வச்சுட்டேரு. மூணே மூணு முறை தான் நமக்கு அந்த பிழை பொறுக்கிற மாதிரி அவள் நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறா கங்காதேவி. அவளை தூக்கி ஜடை மேலே வச்சுட்டேரு, அப்போ நீர் பித்தன் தானையா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு நயம் நகைச்சுவை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. நேற்றே சொன்ன மாதிரி தான், ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டா அப்படின்னு. நான் எப்பேற்பட்ட கங்காதேவியை அவர் ஜடையில் வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ அந்த வெள்ளத்தை எல்லாம் இல்லையா, அந்த தவ வலிமையால் வானுலகத்திலிருந்து பகீரதன் அழைச்ச அந்த கங்கையாற்றின் பெருக்கை எல்லாம் தன்னோட ஜடையில வச்சு ஒரு துளியை மட்டும் பூலோகத்துக்கு கொடுத்தவர் இல்லையா, விரி கொன்றை கொள்ளவல்லான் இல்லையா. அதற்கு மேலாக ஜடையிலே விரி கொன்றை மலரை சூடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து என்ன சொல்கின்றார், சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உள்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் என்று சொல்கின்றார். உள்ளம் உள்கி நின்று, உள்ளம் உள்கில் உடனாவர் என்று திரு உந்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உள்ளம் உள்குனா அவர் சுவாமி நம்ம கூட உடனாவே இருப்பார். ஏன்னா நமக்கு அவர் கூட இருக்கிற இருப்பே தெரியல, அவர் எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சிதான் அவரை எல்லா பக்கமும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த தலத்துல போய் பார்த்தா தான் அவர் இருப்பாரு, கோயில்ல போய் பார்த்தா தான் அவர் இருப்பாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உள்ளேயே ஒருத்தர் கோயில் கொண்டு இருக்கிறாரு, அது நமக்கு இன்னும் புரிந்து கொள்ளும். நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வே நமக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. அதை நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும். என் கூடவே இறைவன் இருக்கின்றார், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நான் என்ன செஞ்சாலும் அவர் என் கூடத்தான் இருக்கார், எனக்கு உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட எப்போதும் இருக்க வேண்டும். அப்போ தன்முனைப்பு அப்படிங்கிறது இல்லாம தாழ்வெனும் தன்மையோடு ஒழுகுகின்ற அடியார்கள் உள்ளம் முழுவதும் இறைவன் நிறைந்து இருப்பார். மற்றவங்க மனசுல வந்து காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ஆகிய குப்பைகள் இருக்கும், அப்போ அது பாலறையா இருக்கும். அப்படி பாலறையா இருந்தால் இறைவன் எழுந்தருளி இருக்க மாட்டார். அதை நம்ம அழகா பட்டினத்தடிகள் பதினோராம் திருமுறையில் சொன்னது மாதிரி அழகாக சுத்தம் பண்ணிட்டு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அதை ஒரு சரக்கரையா மாத்திட்டோம்னா, சரக்கரைனா இறை வழிபாட்டுக்குரிய பொருள்கள்லாம் அதில் இருக்கணும், அன்பு இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா
இறைவன் அங்கே அதை பள்ளி அறையாக கொண்டு அங்கே எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு நமக்கு திருமுறைகள். ஆக அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் மனசுல இறைவன் எப்போதும் இருக்கின்றார். அவர் கலந்து இருந்து கொண்டே அந்த ஆன்மாவை மகிழ்விக்கும் பொருட்டும் தன் பொருட்டும், அதாவது அவர் எப்போதுமே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கணும், அவருக்கு வந்து அதாவது அவருக்கு ஓய்வே கிடையாது, சலிப்பறியா தன்மையன், அவர் எப்போதும் இயங்கி கிடக்கணும், உலகமே ஒடுங்கினாலும் அவருக்கு இயக்கம் உண்டு. ஆகையால் அங்கனம் அவர் கலந்து இருந்து உள்ளே ஆடிக்கொண்டு இருக்கின்றார். கள்ளம் வல்லான்னா அவங்க அறியாம உள்ள ஆடுற, இப்ப நமக்கு தெரியாம, இப்ப நம்ம திருவாதிரை அன்னைக்கு கோயில போய் பாக்குறோம் நடனம், ஆனா அந்த நடனம் இங்க உள்ளேயும் நடக்கும், அது நடக்குங்கிறத நமக்கு அவர் அறிவிக்கிற அளவுக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நம்ம புரியாம இருக்கிறோம், அதனால கள்ளம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அழகாக அப்படி ஆடுகின்றார் அந்த பெருமான். உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக உயிர்களின் மேல் அன்பு கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில் வந்து கழுக்குன்றம் என்ற தலத்திலே இருக்கிறது என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார். பொதுவாக எல்லோருடைய உள்ளத்திலும் கலந்து நின்றாலும் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக வழிபடக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய ஆன்மாக்களை விட்டு அவர் எப்போதும் நீங்குவதில்லை. சரி, பொதுவாக இருப்பது காட்டும் உபகாரம், சிறப்பாக காணும் உபகாரம், நம்ம கூடவே இருந்து அவரும் காண்கின்றார். இதை பாரு அப்படின்னு சொன்னால் முன்னாடி சுவாமி வந்தால் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க எல்லாரும், பிரதோஷத்தன்னைக்கு எல்லாரும் ரொம்ப விரதம் இருக்காங்க, சிரத்தையா அபிஷேகமானலாம் வாங்கிட்டு போகிறாங்க, பூக்கள் வில்வம் எல்லாம் கொண்டு போகிறாங்க, அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க, வழிபடுறாங்க அப்படின்னு உடனே அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் மக்கள்லாம் இருக்கிறாங்க, வாங்க நம்ம அவங்களுக்கு நேரில் போய் அருள் செய்யலாம்னு சொன்னாங்க. சுவாமி சிரிச்சாராம், வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாராம். கோயில் வாசலில் ரெண்டு பேரும் தரிசனம் கொடுக்க நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் உள்ளே பூஜையை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அப்படி போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அம்பாளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சா, என்னது இப்படி எல்லாரும் போகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்தோன்னு, இதைத்தாமா நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு சுவாமி. அப்போ அம்பாள் பொறுக்க மாட்டாமல் அங்கே போகிறவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு அருள் செய்யணும் தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம், என்ன நீங்கள் எல்லோரும் இப்படி போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வேஷம் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். பார்வதி பரமசிவர் மாதிரி வேஷம் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதனால அவர் நேரில் வந்தால் உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் முதல்ல வரணும். இப்போ இதுக்கு என்னன்னா காணும் உபகாரமும் அவர் நமக்கு செஞ்சாதான் அது சிவங்கிறத நம்மை நம்ம முன்னாடி இருக்கிற சிவங்கிறத நம்ம காண்போம். இல்லைன்னா முன்னாலே வந்து நின்னா கூட நம்மளால காண முடியாது, ஏன்னா நம்ம சகலர் இல்லையா. பிரளயாகலருக்கு முன்னாடி வந்து நின்னா அவங்க உணர்ந்துருவாங்க, விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவா இருந்து உணர்த்தினாலே அவங்க உணர்ந்துருவாங்க, நாம சகலர் அவர் நமக்கு அவர் ஒன்னா இருந்து காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டும் செஞ்சாதான் நம்மால பார்க்க முடியும். ஆக இவர் காட்டும் உபகாரமும் செய்கின்றார் பொது நிலையில, சிறப்பாக பொதுவுல நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, சிறப்பான தொண்டர்களுக்கு கலத்து உள்ளத்தோடே கலந்து இருந்து அவங்க உள்கி இருக்கிறதுனால அப்படியே கூடவே இருந்து நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அவர்களுக்கு சிறப்பாக அவர்களை அதிட்டித்து நிற்கின்றார். இப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமான் தொட்டு நம்முடைய 12 திருமுறைகள் வழங்கிய அருளாளர்களாக இருக்கட்டும், 27 பேர் மொத்தம், அது மாதிரி இந்த 14 சாத்திர நூல்கள் தந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சுவாமி வந்து உள்ளிருந்து அதிட்டித்து அவர்களை இங்கனம் சொல்ல வைக்கின்றார். இந்த கையில் நம்ம கையில் இருக்க இந்த நூலெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்து சுவாமி உணர்த்தினதான் அவங்க நமக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். எனதுரை தனதுரையாக என்று ஞானசம்பந்த பெருமானே சொல்லியிருப்பதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அப்போது இந்த மாதிரி அதிட்டித்து நிற்கும் போது தான் அந்த சிவபோகம் அப்படிங்கிறத உணர்ந்து அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது, சிவபோகத்தையும் நம்ம கைவிட்டுருவோம். சரி, இல்லைன்னா அந்த சிவபெருமானுடைய அருள் இல்லைன்னா போகத்தையும் நம்மால் அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானேன்னு சொல்கிறார். உலக போகமாகட்டும் சிவபோகமாகட்டும் சுவாமி நமக்கு புகட்டணும், அவர் சொன்னால் தான் நம்மால் நுகர முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் காரைக்கால் அம்மையார் காலத்தால் முற்பட்டவர்கள் அவர்கள் தன்னுடைய அற்புத திருவந்தாதி 20 பாடலிலே அறிவிப்பான் தானே அப்படிங்கிறாங்க, அது காட்டும் உபகாரம். அப்புறம் அறிவாய் அறிகின்றான் தானேங்கிறாங்க, காணும் உபகாரம். இரண்டாகவும் இருந்து அவர் நம்முடனே நம்மை ஆட்கொள்கிறார் என்று சொல்கிறது. இது வந்து சித்தாந்தத்தில் சொன்ன இந்த காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். அடுத்து மேலும் இருள் அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சுனாலே நமக்கு தெரியும் ஆணவ மலர்ந்தான்.
அந்த ஆணவ மலம் இருக்கும் தண்ணியும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் புலப்படவே புலப்படாது. ஏன்னா ஆணவ மலத்தோட வேலை வந்து அறிவை முழுதாக மறைத்து விடும். ஆக அவர் மிக அழகாக ஆணவ மலத்தோட வேலைய ஏகபாதம் என்ற முறையில ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதுல நாலு வரி பாடல்ல நாலு வரியும் ஒரே சொற்றொடர். முதல் வரி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நாலு வரியும் இருக்கும். அதை பதம் பிரிச்சு பிரிச்சு வெவ்வேறு வகையில பதத்தை பிரிச்சா தான் அந்த பதிகத்துக்கு பொருள் விளங்கும். இல்லாட்டா வாசிச்சா நாலு வரியும் ஒண்ணு போலயே இருக்கும். கொச்சை அண்ணலை கூடகிலார் உடல் மூடரே அப்படின்னு இருக்கு. இதே தான் நாலு வரியும் இருக்கும். அப்படி இருந்தா நமக்கு அதை நேரடியாக படித்து உணர முடியாது. அதுக்கு நல்ல ஒரு அருளாளர்கள் மூலம் அல்லது ஒரு ஒரு இறையருள் பெற்ற ஒருவர் நமக்கு அதை விளக்கி சொன்னால்தான் நம்மால் புரிந்து கொள்ள இயலும். அந்த நாலு வரியும் ஒரே மாதிரி இருக்கு அந்த பாடல்ல. ஆணவமெல்லாம் உடைய ஆன்மாக்கள், அதாவது பரு உடலாலும் நுண்ணுடலாலும் மறைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆணவத்தால் மறைக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே, ஏன்னா புறையுருள் மாதிரி இது தன்னையும் காட்டாது நம்மையும் காட்டாது ஆன்மாவையும் இறைவனையும் காட்டாது இல்லையா, ஆணவத்தோட வேலை. அதனால அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். அப்படி அதே பதிகத்திலே மீண்டும் சொல்லுகின்றார், சிவபெருமானை வழிபடாதவர்

பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் வந்து பலருக்கு இறை நம்பிக்கையும் இல்லை. அப்புறம் ஏதாவது ஒரு கேலி பண்ணி சிரித்து கொண்டே இருப்பார்கள் வழிபாடு செய்பவர்களை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதையும் நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். முன்னை நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது, இன்னம் நீர் இடும்பையின் மூழ்கிறீர் எழுமினே என்று இரண்டாம் திருமுறையிலே சொல்லுகின்றார். முற்பிறப்பில் செஞ்ச கொடிய பாவம், அந்த பாவங்கள், பாவம்னு ஒருமையில் சொல்லக்கூடாது, பாவங்கள் பன்மையில் தான் சொல்லணும். அந்த பல பாவங்களின் காரணமாக கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அப்படி சொல்கிறதுனால கண்டா நல்லா இருப்பாங்களான்னு கேட்டால், நிச்சயமாக அவங்க பார்க்க வெளிப்பார்வைக்கு தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் துன்பப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னா எது துன்பம்னா பிறவிய துன்பம் தானே, அவங்க என்னைக்கு முக்தி அடைவாங்க இறை நம்பிக்கையே இல்லாமல் என்று மிக அழகாக அதிலே இந்த கருத்தை நமக்கு ஆணவ மலத்திலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக, ஏன்னா கன்மம் தான் மருந்துன்னு பார்க்கோம். அந்த கன்மத்திலேயே நாம் ஆகாமியத்தை சேர்த்து பாவமாக ஆக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா துன்பத்திலே தான் மூழ்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒழுங்காக வழிபாடு பண்ணால் ஆகாமியம் ஏறாது அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து மீண்டும் சொல்லுகின்றார், நினைப்பெனும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராதே மனத்தினை வலி தொழிந்தேன்கார். மனசை கயரா வச்சுக்கணுமா, சரியா? நினைப்பு வந்து நெடுங்கிணறு, உள்ள இருந்து இருந்து இருந்து இருந்து இருந்து இறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் நின்று நான் இறைச்சி இறைச்சி வீணா போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தேவையே கிடையாது நமக்கு தன்னை மிஞ்சின கவலைகள் சிந்தனைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம், இறை சிந்தனை இருந்தால் போதும் என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த ஆணவமெல்லாம் இருக்கும்போது தான் இறைவனும் நாமளும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வரும். அதை அவர் மறுக்கின்றார். அது எந்த காலத்திலும் அவர் ஆண்டான், நாம் அடிமை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மிக அழகாக மாலை மாற்று என்ற பதிகத்திலே, யாமாமா நீ யாமாமா, அந்த பாட்டு இன்னும் போயிட்டே இருக்கு, நம்ம இந்த ரெண்டு சொற்றொடர்களை எடுத்துக்கிடுவோம், யாமாமா நீ யாமாமா என்ற சொற்றொடர். இதில் என்ன அப்படின்னா, யாம் ஆமா என்று பிரிக்கணும். முதல்ல உள்ளது சிற்றுயிர்களாகிய நாங்கள் ஒரு காலத்திலும் கடவுளாக முடியாது. யாம் ஆமா, கடவுள் ஆவோமா நாங்கள்? இல்லை. நீ ஆம் ஆம் அடுத்தால வர்றது, நீ யாமாமான் இருக்கு இல்லையா, நீ ஆம் ஆம் அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னா நீ ஒருவனே கடவுள் என்பதுதான் பொருந்தும் பொருந்தும் என்று அதிலே சொல்லியிருக்கின்றார். ஒரு ஆழமான கருத்துக்களை கூட ஒரு அழகான செய்யுள் நடைகளிலே அவர் நமக்கு எங்கென வழங்கி இருக்கிறார் என்று பாருங்கள். மிக மிக அருமையான கருத்தினை கூறி நம்மை, அதாவது இது கிட்டத்தட்ட ஏகான்மவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை அதில் மிக அழகாக அவர் மறுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு பின்பாக அருளது நிலை என்று இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் அன்று விரிவாக்கம் எல்லாம் பார்த்து விட்டோம். இந்த அருளுரு நிலை, அருளது நிலை என்பதை பார்க்கும் பொழுது, அருள் அப்படிங்கிறது இறைவனோட பிரிப்பில்லாமல் அத்துவிதமாக இருக்கக்கூடிய அருள் சக்தி, அதான் தாதான்மியம்னு சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, அருளது நிலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அருள் சக்தியுடைய இயல்பு, இறைவனோட பிரிப்பில்லாமல் இருக்குது இல்லையா, அந்த அருள் சக்தியோட இயல்பு. அப்போ ஆணவ மலத்தால் பிணிப்புண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் அதோட நிலைமையை நோக்கி இறங்கி அந்த பிணிப்பை நீக்குவதற்காக அதற்கு ஏதுவாக தொழில் செய்யும் இயல்பு தான் இந்த அருள் சக்தியோட இயல்பு அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் ஒடுங்கியிருக்கும் போது சிவபெருமான்கிட்ட ஒடுங்கி இருக்கக்கூடிய அருள் சக்தி சற்றே அவற்றை இருந்து பிரிந்து உயிருடைய மலப்பிரிப்பை, மலப்பிணிப்பை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக இரக்கம் கொண்ட போது பராசக்திங்கிற பேர். மாயையோட சேராத இந்த பராசக்தி உயிரோட பக்குவத்தை அறிஞ்சு தொழில் செய்ய தொடங்குவதற்கு மாயையோட சேரும்போது ஆதிசக்தி அல்லது திரோதான சக்தி என்று சொல்லப்படும். அருட்சக்தி வந்து பராசக்தி, திரோதான சக்தி வந்து ஆதிசக்தி. ஆனால் நம்ம திரைப்படங்கள் எல்லாம் ஆதி பராசக்தின்னு ஒரே சொற்றொடராக சொல்லி கேட்டு பழகியிருக்கோம். சித்தாந்தம் நமக்கு இதை தெளிவுபடுத்துகின்றது, ஆதிசக்தி வேறு பராசக்தி வேறு என்பதை. சரி, இந்த திரோதான சக்தி மறைப்பு தொழிலை செய்கின்றது, அதனால் அதற்கு திரோதான மலம் என்றும் ஒரு பெயர். இந்த திரோதான சக்தியிலிருந்து தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகள்லாம் பிறக்கின்றன.
இந்த

0: மூன்று சக்திகளும் இறைவன் உயிரின் பொருட்டு படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய முத்தொழில்களையும் இவங்களை வச்சு சம்ஹார அதாவது சங்கல்பத்திலேயே அவர் வந்து இதை செஞ்சிடுறார். சுவாமி வந்து சங்கல்ப மாத்திரையிலே இதை செஞ்சிடுறார். சரி, இச்சா சக்தி தான் உயிர்களுக்கு இல்லையா, அதாவது இந்த இச்சா கிரியா ஞான சக்திகள் வந்து உயிர்களுக்கு வேட்கை அறிவு செயல்களுக்கு தாரகமா இருக்கு. இந்த உலகத்துல எந்த தொழில் செய்வதற்கும் இந்த மூன்று சக்திகளும் துணையாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இதுக்காக நம்ம இந்த கருத்தை எல்லாம் நமக்கு வலியுறுத்தும்படியாக நமது ஞானசம்பந்த பெருமான் நமக்கு மிக அழகாக நெறி நீர்மை என்ற ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, நெறி நீர்மையர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி அரி நீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறி நீர்மையர் குணமார்தரு மணமார்தரு குன்றில் எரிநீர் வயல் புடைசூல் தரும் இடும்பாவனம் ஆவது இதுவே என்று இடும்பாவனம் என்ற தலத்துக்கு பாடப்பட்ட பாடல். சரி, நெறி நீர்மையர் அப்படின்னா இந்த நில உலகத்துல நம்ம எப்படி எந்த நெறியில நிற்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவது, அதாவது சிவநெறியில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து நீழ்வானவர், உங்களுக்கு தெரியும் வானுலகில் வாழக்கூடிய தேவர்கள் நினையும் நினைவாகி இல்லையா, தங்களுடைய உள்ளத்துல நினைக்கக்கூடிய நினைவாகி எய்தும் அவர்க்கு அவங்க அருள் வழியில் ஒழுகி தன்னோட திருவடிகளை அடைய விரும்பக்கூடிய அந்த மாதர்களுக்கும் தேவர்களுக்கும் மாந்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அரி நீர்மையில் அறியும் அறிவு அருளி, நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு அறிவை தருவது இறைவன் தான். மூளை நம்ம கிட்ட இருக்கு, மூளையோட தன்மை வேறு இல்லையா, அந்த மூளை நமக்கு நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். இப்ப நம்மகிட்ட இருக்க மூளையை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. சரி, இறை அருள் கண்டிப்பாக வேண்டும். அப்ப தத்தம் உள்ளத்துல அறியக்கூடிய இயல்பை அறிந்து அந்த இயல்புக்கு தக்கவாறு தம்மை அறியும்படி அறிவித்து, அப்ப அவர் தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம், ஏன்னா அது ஜடம். சரி, அப்படிப்பட்ட அருட்பண்பு நிறைந்துள்ள குறி நீர்மையர்னு சொல்றார். உயிர்கள் எல்லாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்பதற்காக அதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். பாருங்க, நமக்கு குறிக்கோள் இல்லை. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவி வந்து மூப்போடு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். முதல்ல சின்ன பிராயம் இளம் பிராயம், அப்புறம் வாலிப பருவம், அப்புறம் முதுமை. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து குறிக்கோளே இல்லை, ஆனால் சுவாமி வந்து என்ன செய்கிறாராம், குறி நீர்மை நம் பொருட்டு நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக நாம் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து நமக்கு எல்லாம் செய்கின்ற சிவபெருமான். அவர் எரிநீர் வயல் புடை சூழ்தரும் அந்த வயல்கள்லாம் சூழப்பட்ட இடும்பாவனம் என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். அங்கே சென்று வழிபடுங்கள் என்று நமக்காக அவர் நமக்கு அதை அருளி செய்துள்ளார், அந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ அவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உபகாரம் பண்ணுகின்றார் இல்லையா, அருள் சக்தியை நம்மோடு இணைத்து நாம் உய்யும் பொருட்டு காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் பார்த்தோம் இல்லையா. சரி, அதனால இந்த இது வந்து காணும் உபகாரம் சொல்றது, இது வந்து இந்த குணம் குணம்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அருட்குணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நமக்கு கூடவே இருந்து நமக்கு அறிவுக்கு அறிவாகவே இருந்து நமக்கு அதான் அவ்வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க, அறிவுக்கு அறிவா என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்பாலுக்கு அப்பாலா என்று சொல்லுவாங்க. அதனால கூடவே நம்ம அறிவுக்கு அறிவா இருந்து நமக்கு மிக அழகாக உணர்த்தக்கூடியவர் சிவபெருமான் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி அந்த சித்தாந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வண்ணம் செய்திருக்கின்றார் நமது ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அறியும் நெறி, அந்த அறியும் நெறி என்று பார்த்தோமானால் அவர் என்னதான் நமக்கு உணர்த்தினாலும் அதை அறியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அறியும் நெறி என்றால் அறியும் முறைமை என்பது பொருள். யார் அறியும் நெறி, யாரை அறியும் நெறி, எவ்வாறு அறியும் நெறி அப்படின்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் இதை தலைப்பை கேட்கும் போது. சரி, அதெல்லாம் நிரப்பணும். எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, அறியும் பொருட்கள் வந்து மாந்தர், அறியப்படும் பொருள் வந்து சிவம். எப்படி அறிய முடியும்னா அருளாலே தான் அறிய முடியும். அந்த அறியும் முறை வந்து அருளால் தான் அறிய முடியும் அப்படிங்கிறது இந்த தலைப்போட பொருள்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தாத்தார்பின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: பாடுவனேன் முடிச்சார். அடுத்த பாட்டுல பாருங்க. பாடித்திலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சு உன் வீடித்திலேன். பாருங்க, அதெல்லாம் நல்லா பிரிச்சு படிக்கணும். நீ ஒளித்தாய்க்கு பச்சு உன் வீடித்திலேன் அப்படி வீடித்திலேனே விடுதி கண்டாய். இப்ப ஐயா கூட சொல்லி இருந்தாங்க, பிரிச்சு இப்படி போட்டா நல்லா பிரிச்சு படிச்சிருவாங்களே. பிரிக்கணும். நீங்க இதுல பிரிச்சு போட்டுருக்காங்க, பாண்டிச்சேரி பதிப்புல பிரிச்சு போட்டிருக்காங்க இல்லீங்களா. முதல் ஏழு திருமுறையை நல்லா அக்கா அக்கா பிரிச்சுட்டாங்க. அந்த பதிப்பு இருக்கு இங்கே பாண்டிச்சேரி. அப்படி பிரித்த ஆசிரியர் என்னுடைய பேராசிரியர் கோபாலயர்னு பேர். அதுலதான் அக்கக்கா தோடு உடைய செவியன் விடை ஏரி தூ வெண் மதி சூடி பிரிச்சு விட்டாங்க. காடு உடலை உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். ஏடு உடைய மலரான் முனைநாள் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பெருமான் பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று ஏ அக்கு அக்கு அக்கா பிரிச்சு என்ன பண்ணுறீங்க. அது வந்து நீங்க போதாமூர்த்திகள் அதை வந்து நெற்று பண்ணாங்கன்னா அவங்க இசை கூட்ட முடியாது. நீங்க தோடுடைய செவியன் விடையேறியோர் விடையேறியோர் தூவெண்மதி சூரி என்றுதான் படிக்கணும். இவங்க தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண் மதி சூடின்ட்டா சிரமப்படுது. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா ஒரு பக்கம் சேர்த்து போடணும், இந்த பக்கம் பிரிச்சு போடணும். எனவே புஸ்தகம் பேருக்கும் சில்லற பகுதியும் போட்டா வம்பு இல்லை. இசைவாணர்கள் இந்த பிரியாத பகுதியை படிக்கட்டும். பொருள் உணர்கின்றவர் ஆம் இது பக்க அக்கா பிரிக்கிறத படிக்கட்டும். பித்தா பிரிசூடி பிறை சூடி பெருமானி அருள் அருளாளான்னு முடிச்சிடும். அருளாளான்னு பிரிக்க முடியாது, அருளாளா அப்படின். அது மாதிரி வந்தா நல்லது நல்லது. ஆனா புஸ்தகம் பெருக்கும் விலை கூடும், விலை கூடும். நீங்க திருவாசகம் ஏன்னா ரெண்டு திருவாசகம் உள்ளதுல ஒன்னு பிரிச்ச திருவாசகம் ஒன்னு பிரிக்காத திருவாசகம். அது திருவாசகம் ரெண்டு நூல்ல உங்களுக்கு அதனால விலை கூடத்தான் செய்யுது. பத்து ரூபா இருபது ரூபா தான் வரும். என்ன ரெண்டாவது இந்த சேர்த்து போடும்போது பக்கம் வந்து குறுகனா இருக்கலாம், பிரிச்சு போடும்போது இப்படி நீளும். அது போய் மடைக்கரைக்கு போடப்படாது. அதனால இந்த பிரிச்சு அக்கக்கா போற அளவுக்கு வச்சிடணும். அது நீங்க பெரிய பாட்டெல்லாம் போடும்போது அதெல்லாம் அப்படி போட்டுதான் போட்டுதான் பிரிச்சா பிரிக்கணும். அப்படி பிரிச்சணும். தமிழர் என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு பிரிச்சு படிச்சு அது இப்ப இருக்கிற மேல பிரிச்சு படிக்கிறதுனால என்னன்னு முதல்ல கேட்பான். ஐசி பிரித்து படித்த அப்படின்னா என்னங்க? ஏன் நோட்ஸ் படிச்சவன் அஞ்சாண்டு வினாத்தாளை எடுத்து அஞ்சு பத்து ஐம்பது வினாவை படிச்சு அதுல கூட ஆசிரியர் ஏ அதுல கூட இது அவ்வளவு அதிகமா வராது இதுதான் வரும்னு சொல்ல, எனவே அந்த அஞ்சு பத்து ஐம்பதுலயும் ஒரு பத்து பதினஞ்சு தள்ளி ஒரு முப்பத்தஞ்சு வினா வச்சு கரையை எழுப்புறான். அவன் நீ பிரிக்க ஆகுது படிக்கிறதாவது சிவஜிவ ஒண்ணுமில்லை. அவன் ஒண்ணுமில்லை. இப்ப சாதாரணமா அவங்க கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து படினா படிக்க முடியல. வடிவேலரையும் வஞ்சனை இல்லை, படிச்சாதானே தெரியும், பிரிச்சு படிச்சதுதான் தெரியும். கல்வி திட்டம் அவ்வளவு கிளப்பட்டு வீணா பணத்தை கொட்டி செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது தீதனுக்கு பல்லாயிரம் இருந்தது நலமோர் எட்டுணையும் நான் கண்டதில்லை நாற்பதினாயிரம் கோயில் சொல்லுன்னு எப்ப இருபது ஆண்டுக்கு முன்ன பாடினார். இப்ப இருந்தா அந்த பாட்டுலாம் அடிச்சு விட்டு இன்னும் வேற மாதிரி பாடுவார். செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது என்ன, இப்ப செலவு தந்தைக்கோர் கோடிகள் சென்றனர் என்று என்ன பண்றது போயிட்டு கல்வி. எனவே இப்ப அந்த மாதிரி ஐயா சொல்ற மாதிரி செஞ்சோம்னு சொன்னா ரெண்டு செய்யணும். எப்படி ஒரே நூலை இந்த பக்கம் ஆதிரும் எட்டெட்ட போடப்படாது, போட்டா யோகியதையே போட்டா போடணும். இந்த பிறம் நல்லா சேர்த்து போட்டுடணும், இந்த பிறம் பிரிச்சு போட்டுடணும். அப்ப இந்த பக்கத்துல அஞ்சு பாட்டு வந்துடும், இந்த பிறம் அஞ்சு பாட்டு வந்துடணும், அடுத்ததுல அஞ்சுனா அஞ்சு வந்துடும் அப்படின்னு மாறப்படும். அப்பனா உடனே உடனே உடனே இது இதுக்கு அது பாத்துக்கலாம். ஆனாலும் மோதாமத்தின் இசையோடு பாடுகின்ற பொழுது சிலவற்றை சேர்த்தான் பாட முடியும், இல்லைன்னா சரிவராது, சரிவராது, இசை கூட்ட முடியாது. என்ன பண்றது? அதனால இசை கூட்டி படிக்கும் போது கூடுமானவரை பிரிக்கலாம், சிலது பிரிக்க முடியாது. அப்படிலாம் பதிப்பு வருமா? வரணும், வந்தா நல்லது. சிவகதி எங்க படித்தோம்? பாடித்திலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடித்திலேன். எப்ப நீ ஆட்கொண்டு நீ எப்பா இருன்னு சொல்லி நீ புறப்பியோ, என் அடியாரானார் எல்லாரும் வந்து கால் சேர்ந்தார், நீயும் என்னை விட்டு பிரிந்தாய், அடிவர்கள் வந்துட்டாங்க என்று நான் விட்டனும் அன்னைக்கே என் உயிரை மாய்த்திருக்கணும். இந்த பச்சூன் வீடித்திலேன் இந்த உடம்பானது என்ன கேட்டு விட்டு என்னை விட்டு நீங்க இருக்கணும். செய்யலியப்பா, செய்யலியே. பச்சூன் வீடித்திலேன் அந்த உடம்பானது என்ன நீங்க இருக்க வேண்டும், நீங்கள என்னை விடுதி கண்டாய், அப்படி இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா. வியந்தாங்க அலறி தேடித்திலேன், ஒன்னு இறந்திருக்கணும், இல்லைன்னா அடே பெருமான் இருந்தவர் அவர் எங்க நம்ம விட்டு பிரிஞ்சார் என்று வியந்து வியந்து அலறித்திலேன். திருவண்ணாமலையில ஒரு தெரு தெருவா, திருவுடல் தெரு எங்க சாமி, இந்த விது கோபுரம் இந்த தெரு எங்க என்று சொல்லி அங்கங்கேயும் போய் தேடி தேடி பார்க்கணும். குமரன் கோயில் இருக்காரான்னு வந்து தேர்றது, இப்படி தேடித்திலேன், தேடிலே ஒண்ணே தேடித்திலேன். சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலேன். ஏழப்பா, இது அப்படியே நம்ம அந்த உலகியல சொல்ற மாதிரி, சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர். இரியா இரியா, ஏன் அப்படி ஓடுற, ஏன் என்ன அப்படினாரு, ஐயா சிவன் இங்க வந்தார், எவ்விட இங்க இருக்கிறான் என்னது, சிவன் எவ்விடத்தான். ஒருத்தர் சொல்லும்போது அங்கேதான் போயிருப்பாரு, நீங்க பாத்தீங்களா ஐயா, நீங்க பாத்தீங்களா, எவர் கண்டனர் என்று ஓடித்திலேன். அதனால நான் என்னுடைய அவசரத்துல போகின்ற பொழுது நான் எங்க இருக்கா எங்க இருக்கான்னு கேட்பேன். திருவண்ணாமலைன்னு சொன்னவுடனே, சரி திருவண்ணாமலை தானே, நம்ம திருவண்ணாமலை கோயில் இருக்காரா, சரி சரி கோயில்ல, அப்படின்னா எங்க முதல் பிரகாரம் போயிருப்பாரோ, முதல் பிரகாரம் தான் அப்படின்னா உடனே அப்படி உடனே அவரை காண்பதற்கு ஓடி போகும். இப்படி எல்லாம் நான் வியந்து செய்திருக்க வேண்டுமேப்பா, செய்யலையே செய்யலையே, இவையெல்லாம் செய்யாமையினால் தான் நான் இப்படி தனித்திருக்கிறேன். சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திரேன், கிடந்து உள்ளுருகேன். சரி இதெல்லாம் தேட வேணா, ஒரு மூலையில உட்கார்ந்து எவ்வளவு உதவி செய்தான், அப்படிப்பட்ட பெருமான் பிரிஞ்சிட்டானே, நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒன்னு என்னை ஆட்கொள்ளப்பா என்ற காலை பிடிச்சிருக்கணும், இல்ல இல்ல இறந்துருக்கலாம், ரெண்டு செய்தியே மக்களை மக்கு முதன்மர் மக்கள் அளவா என்று நானா உருகப்படாதா, அதுவும் செய்யல. இப்படி உருகிட்டிலேன், ஆமா கிடந்து ஓடிட்டிலேன், கிடந்து உள்ளுருகேன், உட்கார்ந்து அழுது, கிடந்து உள்ளுருகேன், அது சரி, நின்று உழைத்தரணி உழைத்தனே, சரி நின்று உழைத்தரன், என்ன உழைத்தரன், மீன் சோத்துக்கும் தண்ணிக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த மாதிரி ஒரு செயற்கரிய அமைப்பில் நம்ம சென்றுவதற்கு உரிய அந்த அமைப்பை செய்யாமல் உழைத்தரன், என்ன உழைக்கிறேன், எப்போ மத்தியானம் காலைல 6 மணி ஆச்சுன்னா ஒரு காப்பி கிடைக்குமா, 8:30 ஆச்சுன்னா 2 இட்லி கிடைக்குமா, காப்பி கிடைக்குமா, மத்தியானம் 12 ஆச்சுன்னா, இதில் இந்த உழைப்பு இருக்கே தவிர அந்த உழைப்பு வள்ளியே என்று சொல்ற, நின்று உழைத்தனி. இப்ப வீணான அந்த உடல் அமைப்புல இதற்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உடனே உழைத்தன் சொல்றார். உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் உப்பாய் விழைதரு வேணி விடுதி கண்டாய். இந்த மாதிரி ஓமைகளை துவக்கணும்னு, பலாப்பழத்து ஈயை போல பண்டுட்டி எல்லாம் பாக்குறோம், அந்த அந்த பலாப்பழத்தை எப்படி சாப்பிடறது அப்புறம் இல்ல இப்படி இப்படின்னுட்டு அதுல வா மேல, இப்ப முன்ன மாதிரிலாம் அந்த 1 ரூபாய் 2 ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியாது, இது என்ன என்னது இந்த இந்த பழம் கொய்யா பழம்னா 5-10 ரூபா 5-10 ரூபா, ஏன் அந்த அஞ்சியும் தலையில கட்டணும், முன்னெல்லாம் அப்படி கிடையாது, ஐயா ஒரு பழம் 2 ரூபான்னு சொல்லிடுவான், இப்ப அப்படி கிடையாது, 5-10 ரூபா 5-10 ரூபா அப்படி எடுத்துக்க அப்படி எடுத்துக்க, ஏன் தலையில கட்டி பண்ணும். அதே போல எதுவுமே பலாப்பழம் சொலை 5 ரூபா சொல, இது 10 ரூபா சொல, 5 ரூபா சொல, அட 2 ரூபாய்க்கு வேணும், மூச்சியே பறிய விடாது, அதெல்லாம் எந்த காலம் கீமு, அதனால அப்படி இப்படியே தலையில கட்டி பண்ணு சொல்லும். அதுல பார்த்தா இப்ப இந்த சாதாரணவங்க பலாப்பழத்தை அப்படி எடுத்து அந்த தனியா வைக்கிறதுக்குள்ளேயே முக்கிது முக்கிது. இப்ப இவன் கட்டினதெல்லாம் கீமு ஒலியோ கீப்பிலையோ என்னை கட்டினானோ, யாரு கண்டாமா இந்த உள்ள இருக்கிற சொல கீமுவா கீப்பியா அதுவே தெரியல, கீமுல கட்டுன்னு தான் கட்டிருப்பாங்க, அது விற்காமையே கடந்துட்டு வரும். அதனால அங்கேயும் நம்ப முடியல. அவை நீங்க இது அந்த பலாப்பழத்தை அரியலத்துல பார்த்தா ஒரே ஈயா இருக்கு. இந்த இதுல பையில கொடுக்கறது கிமுல கட்டினதோ கிபியில கட்டினதோன்னு சந்தேகமா இருக்குது. எனவே பலாப்பழத்து ஆசையை விட்டேன் அப்படின்னு வேணாம், அதை வாங்கணும்னு நினைச்சாதானே இந்த வம்பு விடப்பா. ஒன்னு இனிமே நீ வாங்கி இங்க எதுன்னு ஏதாவது பழங்கடம் செஞ்சு அது நமக்கு நறுக்க தெரியாது. முதல்ல பலாப்பழம் நறுக்கிறதே தனிக்கலை, மேல அதை யார் தூக்குறது இங்க இருந்து. அதனால துறந்தேன் இவள் என் தாரமண்டல் என்று தசரதன் துறந்த மாதிரி துறந்தேன் நான் விரும்புகின்ற பழம் இதுவல்ல விட்டு. எனவே உழை தரு நோக்கியர் கொங்கை பலா கொங்கை அவருடைய மார்பகத்தை விரும்பினேன். எப்படி விரும்பினேன்னு கேட்டா பலாப்பழத்து ஈயின் உப்பாய் விழை தருவேரி. அந்த பலாப்பழம் அறியும் போதே எப்படி அந்த ஈக்க அப்படி போய் கையிலையும் காலையும் போய் விழுது, இப்படி கையையும் ஓட்டி ஓட்டிட்டு அவன் அறியறான். அதுபோல இந்த மார்பகத்தை நான் அப்படி விரும்புறேன் ஈ மாதிரி. ஈயின் ஒப்பாய் விடை தருவேனி விடுதி கண்டாய், அப்படி இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா, நீ தான் என்னை காப்பாத்தணும். விடின் சரி உடனே சொன்னார், சும்மா சும்மா விடாத விடாத என்னார, சரி விட்டேன் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படி விட்டுட்டேன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன். உடனே ஒரு டமாரம் எடுப்பேன், எடுத்து இதனால் சகலமான பெயர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படிமே என்னடா நீங்கெல்லாம் யாரு தெல் நெத்தி தென்னத்தில் தென்னிருட்டுறீங்களே. ஆமா நீங்கெல்லாம் யார், நான் சிவபெருமானுடைய பக்தர். போய் போய் சிவபெருமான யோகிதை ஏன் நீ அந்த ஆளா போய் பிடிச்சிங்க என்னது. மனுஷன் எதை திங்கிறது எதை திங்கிறது இல்லைன்னு தெரியாம நஞ்ச சாப்பிட்டுட்டு கிடக்குறேன், எதை சாப்பிடணுங்கிற கூட ஒண்ணு தெரியாதால சிவபெருமான் சிவபெருமான் சொல்லிட்டீங்களே. வேலை நஞ்சும் எது வேலைன்னா கடல், கடல்ல இருக்கிற நஞ்ச சாப்பிட்டுட்டு ஏண்டா இதை சாப்பிடலாமா கூடாதல்லவா தெரியலையே. வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன், சரி அந்த நஞ்சு சாப்பிட்டது உனக்கு எப்படிதான் தெரியும்னாரு. கழுத்த பாருறியா, கழுத்த பாருறியா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பாரியா, சோப்பு கழுத்து மட்டும் என்ன கருப்பு, ஏன் திங்க தெரியாம தின் தொலைச்சாரு. இந்த பலாப்பழத்தை திங்கலாமே திங்கலையே வந்த மனுஷன் போய் விஷத்தை தின்னாரு, அதெல்லாம் கண்ட கருத்து போச்சு. போட்டோகிராஃபரை வந்து திரும்ப திரும்ப கண்டிக்கிறாராம், என்னன்னு கேட்டா ஏண்டா என் உடம்பு நல்ல மற்ற இதெல்லாம் சிவப்பா இருக்குது இதுல மட்டும் அந்த போட்டோவில் கருப்பா இருக்குன்னு கேட்குறது. சில பேர் கூட சொல்றது போட்டோவை பார்த்துட்டு என்னப்பா அப்படி இருக்குது வயசான மாதிரின்னு கேட்பாங்க. இவன் வயசானவன் அது வயசான மாதிரி தானே இருக்கும், நீ இளைஞரா இருந்தா இளைஞரா இருக்கும், நீ வயசானவனு வயசான மாதிரி தான் இருக்கும். இது என்னப்பா இது தலையெல்லாம் வேணா வெள்ளை வெளியேன்னு இருக்க மாதிரி இருக்கு, மூஞ்செல்லாம் நம்ம இப்போ கருத்து இருக்குனாரு. உங்க யோகியதா தான் அதான் எடுத்துருக்கிறேன், உங்க யோகிதை இல்லாமல் தனியா இருந்துட்டேன. அது மாதிரி பெருமானந்த நஞ்சு சாப்பிட்டு அது கழுத்துல வச்சதுனால ஒரே கண்ணில கழுத்து கருப்பா இருக்கான். அப்படி போய் சொல்லுவாராம், இங்க போய் யாராவது போய் திருவண்ணாமலை அந்த கோபுரத்துக்கு நின்னுறது நின்றுட்டு முன்னால எங்கேயா போறீங்க என்ன கோயிலுக்குள்ளாரு. போயும் போயும் திங்க தெரியாதவங்க அதில் விட போறீங்க, வாயானி நான் ஒரு பூரி வாங்கித்தானே சாப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லுவாராம். யாரு மணிவாசக சிவசிவ இல்ல வேலை நஞ்சூன் மழைதரு கண்டன். அப்புறம் அன்னூர் தெருவு போவேன், போனோம்னா எங்கேயா போறீங்கன்னு கோயிலுக்குன்னு. குணங்கட்டவையா குணங்கட்டவன், ஒரு மனுஷன் குணம் உடையவனா, நல்ல குணம் கிடையாதுப்பா, குணங்கட்ட ஆளை போய் உள்ள போய் வழங்கிட்டு இருக்கீங்க நீ ஒன்னாப்பானார் குணமீறி பாவம். அப்புறம் இன்னொரு கோபுரத்துக்கிட்ட போனார், அங்க சில பேர் போனாங்க, எங்கப்பா போறீங்கன்னார், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்ச அப்படின்னு. இந்த திருவாசகத்தெல்லாம் முடிய நம்ம யாரையா வணங்கணும், தெய்வத்தை வணங்கணும், நாமும் மனுஷன் அவனும் மனுஷையா மானிடம். அவன் தெய்வமா இருந்தா வணங்கலாம், நீ மனுஷன் அவர் மனுஷன் அப்படி இருக்கும்போது பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம் நல்லா அப்படி இல்ல இருக்கு. இன்னும் ஏன் அடிமை புத்தி விடல, நீ மனுஷன் அவர் மனுஷன் ஏன் உள்ள போற அப்படின்னாரு. பாவம் அவன் எல்லாம் கேட்டுட்டு வெளியில போட்டான். ஆகவே பார்த்தா நீங்க கோயிலுக்குள்ள ஆளே காணும். மானிடன் இன்னொரு கோபுரத்துக்கிட்ட போனாரு, எங்க சுவாமி போகுது அப்படின்னாரு. கோயிலுக்குள்ள அண்ணாமலை ஆகுது புத்தி கட்டவன், புத்தி கட்டவன் வர வர வர வர புத்தி கீழே போயிட்டே இருக்கு. தேய் மதியன் தேஞ்சு போன அறிவுடையவன், இந்த போன மாசம் பார்த்து இந்த மாசம் இன்னும் புத்தி கட்டுக்கிறான், இப்படி புத்தி கட்டவனை போய் வணங்குறீங்க அப்படிங்களான்னாரு. ஆமங்கானு வாயா அண்டார். பாவம் சரியானபடி அவனை உண்ட தேய் மதியன் அப்புறம் இன்னொரு கோயில் இதுல போனார், அங்க பார்த்தாரு, ஐயா பெரிய தெய்வம் தெய்வங்கிறீங்கல்ல, தெய்வங்கிறீங்கல்ல, கழுத்துல இப்ப நீய நானும்னா ஒரு மைனர் செயின் நாளை காலில் போட்டுக்கலாம், ஒரு நல்ல லாங் செயின் போட்டு இது போட்டு நல்லா அழகா இருக்கிறது, என்னைக்கோ கீமுல போட்ட ஏதோ ஒரு பூநூல் ஒண்ணு கிடக்குது, கழுத்தும் மார்பும் ஏங்க, ஆள் அழகா இருந்தா செய்யலாம், ஒண்ணும் இல்லப்பா, புத்தியும் இல்லை மனுஷனுக்கு, அழகும் இல்லை, படை தரும் ஆபரம் என்று என்ன பண்ணுவேனாரு, படிப்பினையே என்று அறைவன் படிப்பினையே. என்னைக்கு இந்த மாதிரி திருவண்ணாமலையில போய் நாலு கோபுரத்து முன்னாலையும் இப்படி சொல்லுவேன், தெரியுதுல்ல, நம்மாழ்வார் சொன்னார் தெரியுமா அல்லவா, எனக்கு இப்போ எனக்கு இது போனாலும் சரி, எனக்கு வீடு பேர் கிடைக்காட்டும் சரி, நீங்க எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை தனியா மாணவனை அழைச்சி அவனுக்கு பக்தி எல்லாம் உண்டாக்கி தனியா அவன் காதல சொல்லணும். சொல்லணும், இவர் எங்க சொன்னார், கோபுரத்து மேல ஏறி சொன்னார். ஏன்னாரு, ஐயா அந்த மந்திரம் கேட்டா சரியா, என்ன ஐயோ இது கேட்டா அப்படியே எல்லாம் ஞானம் வந்து பெரியவங்க அப்படிங்களா, ஆனா உபதேசம் பண்ணியா அது வந்து வெளியில சொல்லப்படாதுனர், சொன்னா நரகம் கிடைக்கும், நேரம் கோபுரத்து மேல ஏறினார். இந்த பாவிக்கு நரகம் கிடைச்சாலும் கிடைச்சிட்டு போகுது, மற்றவங்க எல்லாம் உபதேசம் பண்ணுறார், புரட்சி புரட்சிங்கிறானே அந்த புரட்சி காலில் விழுங்களேன், இதெல்லாம் புரட்சி, கோபுரத்து மேல ஏறி ஓம் நமோ நாராயணாய் அப்படின்ற ஒரு அங்க இருக்கவங்களாம் அராராடா அந்த இவர் நம்ம ஏ நம்மாழ்வார் சொல்றாப்பா, அதுவே குரு உபதேசம்ப்பா, இன்னிலிருந்து ஆரம்பிச்சுடுறா அப்படின்னு அவனவனும் ஆரம்பிச்சு. ராமானுஜர் இந்த மாதிரி நீங்க இது மாதிரி வந்து தனக்கு படி வந்தாலும் பரவாயில்ல சொல்லணும், அது போல இவர் என்ன பண்றாரு, அவர் உபதேசித்து சொன்னார், இவர் ஒரு டாம் டாம் மூலத்தை வாங்கிக்கிட்டு இந்த கோதரத்துல அறிவு கட்டாளியா, பாவம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும்னு தொல்காப்பியம் சொல்லுது, திருவள்ளுவர் அங்கிருந்து ஐயாயா ரெண்டாவது குரல்லே சொன்னனே, வாலறிவன் தூய்மையான அறிவுடையவன் யா அப்படின்னு சொன்னேன், நீங்க எல்லாம் சொன்ன என்னையா எனக்கு நான் புத்தி கட்டவேன்னு சொல்றேங்கிறார், சரி அப்பா ஒரு குரல் உனக்கு அதுக்கு இருக்குனர், உலகத்தார் உண்டென்பது இல்லைன்பான் ஞாலத்து அழகையாய் வைக்கப்படும், நாங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், நீ அது இல்லைங்கிற உன்னை உலக பேயின்னு சொல்லும் போறாங்க. மணிவாசர் பார்த்தார், சொல்லுக, ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என்பது போல என்னை பிறர் ஏசினாலும் சரி, படிப்பா பார்த்தா தெரியுது மேம்போக்குல, உள்ளூர பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு, என்னவா மீண்டும் பாருங்க, வேலை நஞ்சூன் மழைதரு கண்டன் என்று சொல்லுவாதான், அப்ப என்ன சாப்பிட தெரியாம எதுவே சாப்பிட்டுட்டு இப்ப கண்ண கழுத்தெல்லாம் கருத்து போய் கண்ணை கரையன்னு உட்கார்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்லுவேன், இந்த நஞ்சு எதுக்காக சாப்பிட்டா, யார் கொடுக்க சாப்பிட்டார், எதனால் சாப்பிட்டார் அப்படின்னு மூணு கேள்விக்கு மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குங்கிறியடா, இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்வார், திருப்பாறு கடலை கடைய சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானாங்கிற மாதிரி, இது கடலை போய் கடைய அது வாசிங்கிற பாம்பு விஷத்தை கக்க என்ன ஒரு ஐயா விஷம் வந்துருந்துங்கிறான், வந்த உடனே என்ன கேட்டா, ஐயா காப்பாத்து காப்பாத்து அடுத்து விட்டு ஆம்பளையை பாருப்பா அடுத்து விட்டு ஆம்பளைய பாருன்னு சொல்லிவிட்டான், யார் ஆம்பளைப்போ ஒரே ஒரு ஆம்பளை சிவபெருமான் தான், மறதுல ஆண் வடிவில் நின்ற பொம்பளை ஏன்னா காப்பாற்ற முடியல, அப்படி அலமந்த தேவர்கள் எல்லாம் அரட்டிய பொழுது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்ற திருக்குறள் படி அருமையா அந்த நஞ்சை உண்டவர்ப்பா கருணை கடல், ஓ வேலை நஞ்சு உண்டது கடல் நஞ்சு உண்டது அவருடைய கருணைப்பெருக்கு, ஆம் கருணைப்பெருக்கு உயிரல் மாட்டு வைத்த கருணைப்பெருக்கு, அப்ப வேலை நஞ்சு உன் மழைதருமிடற்றன் என்று சொன்ன அது அவனுக்கு பெருமையை தவிர சிறுமை அல்ல, சிறுமையாக சரி. அடுத்தது என்ன ரெண்டாவது என்ன, வேலை நஞ்சுன் மழைதரு கண்டன் அப்புறம் என்ன சொன்னாரு, குணமிலி குணம் இல்லைன்னா நீ குணம் கட்ட வேணும் ஆரம்பிச்ச, இல்லடா உனக்கு எனக்கு இருக்கிற என்ன குணம் எத்தனை இருக்குனர், மூன்று குணம், ஒன்னு சாத்விகம் இன்னொன்னு ராட்சசம் இன்னொன்னு தாமஸ், அது கிடக்குது போ, அது கிடக்குது போன்றிருக்குது, அந்த இடத்துல போகணும்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், யாராவது ஒன்று ஐயா உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் உங்களை பார்க்க வந்தேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, கிடக்குது போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு. இது தாமத குணம். இந்த மாதிரி மூன்று குணங்களும் அவன் இல்லாதவனே தவிர என் குணத்தாண்டா, என் குணத்தான். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உனக்கு எனக்கு இருக்கிற குணம் மூணு குணமும் முட்டி குணம், தப்பு. சாத்விகம் பரவாயில்ல, மற்ற ரெண்டும் மோசம். ஆனால் இந்த மாதிரி இல்லாம நமக்கு சாத்வியம் என்ற குணம் இருக்குது, அது போல இருக்கிற எட்டு விதமான குணத்தை உடையவன்டா. என் குணத்தான் தாளை வணங்கா தலையின் படியே. அதனால குணமில்லைன்னு என்ன அர்த்தம் கேட்டா, எந்த மாதிரி குணம் இல்லைன்னா, உனக்கு எனக்கு இருக்கிற மனித குணம் மூன்று குணம் இல்லை, அந்த குணம் இல்லை. அப்ப மேலானவன் அல்ல, மேலானவன் அல்ல. அப்ப குணமிலி என்பதும் அந்த மேன்மையே புலப்படுத்துகிறதான். குணமிலி மானிடன் அப்படின்னது, நானும் மனுஷன் அவனும் மனுஷன் என்னது, மக்கு பயல அதை பிரிக்க தெரியாம பிரிக்கிறான். மான் இடன், மான் மானினை இடன் இடது கையில் வைத்திருப்போம் என்று சொல்லு. நீ வைய மான பாபா, பொம்மையை கூட உன்னை கையில் வைக்க முடியாதா, அவர் மானையே வச்சிருக்காரு. அடே மான் இடன் அப்படி பிரிக்கணுமா? ஆமாடா, நீ மானுடன் பிரிச்சுப்பிய. அந்த மான் இடன் அது தாருகாமணத்து முனிவர்கள் பல யாகம் செஞ்சு இவர் மேல பயமையா பல பல விட்டாங்க, அது ஒரு மானையை விட்டாங்க. விட்ட உடனே ஆஹா, அந்த மான் போய் அவரை வந்து பாஞ்சி தின்னுடும்னு வாராராஜா அப்படின்னாரு. ஆ அப்படின்னது, இங்க வா கையில நின்று நின்னுது போடான்ட்டு. ஆகவே அவனுடைய அளவில் ஆற்றல் இல்லை, அளவில்லாத ஆற்றலை இல்லவா காட்டுது. நீ அவன் கையில விரல்ல வச்சு நிக்கிற, நீ கை மானிய தூக்கம் பார்ப்போம், உடம்பு போடுவேன் முடியுமோனால. அவன் அப்படி மான் இடன் அப்படி பிரிக்கணுமா, அப்பன்னா உயர்ந்தவன் அர்த்தம். அடுத்தது என்ன? மான் இடன் தேய்மதியன். தேய்மதியன்னா அவனுக்கு புத்தி குறைவுன்னு பொறை பண்ண மக்கு. அவன் திருச்சடையில என்ன வச்சிருக்கிறான்? மதி. அந்த மதி எப்படிப்பட்ட மதி? முழுமதி அல்ல, தேய்மதி. மூன்றாம் பிரச்சந்திரன். அதுவும் என்ன, எதனால வச்சான்? மாமனுக்கு மாப்பிள்ளைக்கு தகராறு வந்துட்டுது, ஓட்டமாக ஓடி வந்தான். இங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் அடிச்சு உள்ள வச்சிருப்பான். நல்ல வேலை சிவபெருமான் வந்த உடனே, ஏண்டா ராஜா பக்கு பக்குன்னு ஓடேன்டா என்ன விட்டான். ஏன் ஏன் என்ன என்னன்னு மாமா அடிக்க வந்துட்டாரு. அங்க ரகராம் போடா அப்படின்னு சொல்லி வச்சான். எனவே நில உலாவிய நீர்மலி வேணியன், அது தேய்மதி. என அவனுக்கு புத்தி கட்டவன் அர்த்தமாடா. மூன்றாம் பிறை அணிந்தவன், அது ரொம்ப இவர் தான் சொல்லணும். இளங்கோடிகள் குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும். அவரா போய் சமணர் ஏண்டா மக்களா? குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும். சிவருமான் அந்த குழவி திங்கள், குழவின்னா மூன்ற சின்ன குழந்தை பப்பா. பெப்ப பேரும் வந்தது, ஏண்ட அப்படி அழுகுறேன், இந்த மாதிரி எங்க அப்பா மாமா யாரோ ஒருத்தன் குச்சி எடுத்துட்டு அடிக்க வர்றார், அது வாடா வாடா இனிமே ஒருத்தன் அடிக்க மாட்டான் என்ற அந்த குழவி திங்கள். அது அது முடிஞ்சது எப்படி இருக்கினாரு, இந்த சிவபெருமானுக்கும் அந்த சடைக்கும் அதுல இந்த பிறை இருக்கிறதுக்கு ஆடாடாடாடா எல்லா போட்டோகிராஃபரும் இங்க வந்து எடுத்து இந்த படத்தை அவன் கொண்டு முன்ன வைக்கிறான். ஏன், நான் இந்த மாதிரி படம் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக. நம்ம சில இடங்களில் பாருங்க, போட்டோ பல படம் மாட்டிருக்காள்ல, எதுக்கு காட்டிருக்கான்னா அவங்கெல்லாம் கூட வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியறதுக்கு. அதனால படத்தை என்ன பண்ணுவான், இதை மாட்டிருக்க மாட்டான். ஏ சிவபெருமானே இந்த போஸ்டர் போட்டோ ஸ்டுடியோ வந்திருக்கானாயா அப்படின்னு. அப்படி அப்படி அப்படியே உழவி திங்கள் அவர் அருமையா பாடினார். சிலப்பதிகாரத்தில், சிலப்பதிகாரத்தில் சைவத்தின் சீர்மை என்று ஆய்வு எழுதலாம். இதெல்லாம் சொல்ல வேண்டுமா? குழவி திங்கள் இமை அவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும். அவர் திருச்சடையில் இருப்பதுதான் அது ரொம்ப அழகு, அந்த பிறைக்கு அழகு. இருந்தாலும் கூட கண்ணையை பற்றி சொல்றாங்க, புரிதின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆகன. அம்மா கண்ணகி, உன்னுடைய நெற்றிய பார்த்தா அந்த பிறைய பார்க்க வேணாம், அந்த பிறைய பார்த்தா உன் நெற்றியை பார்க்க வேணாம். அதனால அந்த பெரியவன் தன்னுடைய பிறையை அவம்மா கண்ணகி என்று சொல்லி உன் நெற்றியில வைக்கணும்மா, அப்படிப்பட்ட அழகல்லவா என்று ரொம்ப அருமையா பாடியிருக்காரு. சிலப்பதிகாரம் தான், சிலப்பதிகாரம் தான். இந்த இவங்க தேவியா படத்துல சில காதியெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதனால எங்க போய் சொல்றது, ரொம்ப ஆனா அருமையா அருமை படிக்க வேண்டிய காதல் உழவி. இது மாதிரி எவனும் சொல்லி எவனும் இந்த மாதிரி பாராட்டலாம். யாரு? கண்ணையை கோவலன் பாராட்டுறான். கோவலனா பாராட்டுறான் அந்த மடையனுக்கு தெரியாது. இளங்கோடிகள் பாராட்டுற அவன் வாயிலாக. யார் வாயிலாக? இந்த கோவலன் வாயிலாக. ஏமா எங்கே? மூணாவது மாடியில். என்னைக்கு? முதல் நாள் இரவு. குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அவர் அவர் அங்க இருக்கிறது தான் அது அழகு. ஆனான உறிவின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின். நீ யாரு? அந்த பிறையாரு நீ. அவனு முத்தல்ல, அவனு கடல்ல தோண்டியவன், நீயும் கடல்ல தோண்டியவன் லட்சுமி. அதனால உன்னுடைய உடன்பிறப்பு தான் அந்த பிறை. அதனால பெரியோன் சிவருமானை பெரியோன் என்று சொல்ற. பெரியோன் பெரியோன் தருக திருநுதல் ஆகன. அந்த பெரியவர் அந்த தாந்தியை அவர் அவர் தலையில் இருக்கிறது. அவர் அழகதா இருக்கு. இருந்தாலும் அவர் அந்த பிறை வேற, நீ வேறையா? உன் உடன்பிறப்பு தான். அதனாலம்மா உன் நெத்தியில கொண்டாந்து வைக்கணுமா? அந்த மாதிரி இருக்குமா உன் நெத்தி என்று சொன்ன. இது மாதிரி எவன் பாராட்டு? பிறை போல நெற்றிங்கிறது லட்சம் ஏற்பாடு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அந்த பெரியவன் உனக்கு திருநுதலாக தருக என்று பாடியது இளங்கோடிகள். ஒருவரே ஒருவன் என்னும் ஒருவன் காண. அதனால சிவபெருமானை நல்ல பாராட்டி போந்திருக்கிறவர். அதனால வேற சமணன் சொன்னா சும்மா எதிர்த்தான் சமணன் சொல்லி திருவள்ளுவரே சமணங்களாம், திருவள்ளுவர் சமணங்களா. அதனால நெத்தி எல்லாம் ஒன்றும் போடாமல் பண்ணியிருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒன்றும் முடிவு கட்டுங்க. அவன் இன்னார்தான்ங்கிறத முடிவு கட்டுங்க. உட்கார்ந்து நல்ல அறிஞர் உலகத்தில் 1330 படிக்க உட்காரணும் மக்கு பயில. ஆமாம், இன்னும் சிறப்பாக குறிப்பாக படிக்கணும்னா 25 to 38 படிக்கணும். ஏன் 25 to 38 தான் துறவரவியல். துறவரவியல்ல படிக்கணும். எது துறவு, எது முடிவாக அடைய வேண்டிய இடம் என்றெல்லாம் படித்து ஒன்று போடுங்க. இல்லை அவ்வளோ உனக்கு பொறுமை இல்லை, வெறும் திருக்குறளை தூக்கி வைங்கடா. திருக்குறளை தூக்கி 133 இது அடி உயர்த்தி திருக்குறளை போட்டு வச்சிருங்க. கருத்து வேற்றம் இல்லைங்க யாருக்கு மேல். 133 அடியில் எங்கே இருக்குது? திருக்குறள். ஏன்னா 133 திருக்குறள். அதனால 133 அடி வைத்து திருக்குறளை நல்லா அருமையாக போட்டு திருக்குறள் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்னு போட்டு எங்களை கருத்து வேற்றம். அவரை மனுஷனா போட்டு நெத்தியில் ஒன்றும் இல்லைன்னா நாத்திக என்ன ஆகுது? அவர் நாத்திகரா? நெத்தியில ஒண்ணுமில்லாம இருப்பதும் ஒரு சமயத்தை காட்டுதே. நீ நெத்தியில ஒண்ணு வச்சுட்டா ஒரு சமயத்தை காட்டுதுங்கிற. திருநீர் போட்டுட்டா ஒரு சமயத்தை காட்டும், நாமத்தை போட்டா ஒரு சமயத்தை காட்டும். ஒண்ணும் இல்லைன்னா ஒரு சமயத்தை காட்டுதே. சீக்குட்டு நாத்தியன். நாத்தியனா எங்க ஐயா? ஆதிபவன் முதற்றையே உலகுங்கிறாரேப்பா எடுத்தடுப்பிலேயே. தப்பு தப்பு தான். ஒன்னும் உருவத்தை நீங்க ஆராய்ந்து போடுங்க. இல்லை திருக்குறள் வச்சிருக்க. இந்த உருவம் உங்களை எவன் சொன்ன? நீ எவன் சொன்ன? எந்த மனைவி சொன்னது? மனுஷன் நல்ல பரமசாதது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வம். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருதி இன்னுயிர் நீக்குவினை. நம்ம உயிர் போனா கூட ராஜா பரவாயில்லடா, ஆனா மற்ற உயிர் போக கூடாது. பரமசாது அல்லப்பா. அவரை போய் ஏன் இப்படி இப்படி எங்க பிடிச்சிங்க? யார் கண்ட உருவம் இது? எனக்கு இந்த குப்பையில போற உருவம் என்னுடைய சொன்ன உங்களுக்கு. சிவ சிவ சிவ சிவ இந்த வடிவமே வடிவம் அல்ல. இது யார் சொன்ன? இது யார் உங்களுக்கு சொன்னது? போய் பார்த்துருந்தீங்களா? 2nd கிபி கிமுல கிடையாது இல்ல. நீங்களா ஒண்ணு போட்டுக்கிட்டீங்க? போட்டுட்டு அது ஒரு சமயமாச்சு என்ன? நீங்க வடிவம்னு காட்டா உண்மையை காட்டுங்க. கடவுள் கொள்கை உடையவர் நீங்க. ஒண்ணுமே இல்லைன்னா சரி, சீக்கிரம் நாத்தியர். இப்ப நாத்தியரா? அது இல்ல. அப்ப என்ன பண்ணும்? திருக்குறள் வச்சிருக்கோம். திருக்குறள் வச்சிருக்கோம். 133 இங்க அருமையா திருக்குறள் வச்சிருக்கேன். ஜம்முன்னு பேசும் போய் வணங்கலாம். சும்மா ஏதேன்னு வெறும் பேச்செல்லாம் பேசக்கூடாது. பேசினா கரெக்டா பேசணும்.
2: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டர் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: நம்ம அப்பர் பெருமான் திருவாயு பொழிய சிவாய நம என்று நீரடிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்ப அங்க சிவாய நமங்கிற மந்திரம் அவரு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். இத திருமந்திரம் எப்படி சொல்லணும் பார்க்கணும். திருமந்திரத்துல சிவாய நம என சித்தம் ஒருக்கி அவாயம் அறவே அடிமையதாக்கி. அப்ப சித்தத்தை சித்தத்துக்குள்ள கொண்டு போகணும். சித்தம்ங்கிறது கொஞ்சம் உள்ள நுழையணும். அது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்ற நான்காக கருவிகள் உண்டு. அல்ல, சித்தம் என்பது பதிவுகள், இந்த பதிவுகள் உள்ள பகுதி. அந்த பகுதிக்கு நம்ம கொண்டு போகணுமா, பதிக்க வைக்கணும். சிவாய நம என சித்தம் ஒருக்கி என்ன ஆகும், அபாயம் அறவே, கவலை இல்லையா, எந்த விதமான பிரச்சனையும் வராதான், அபாயம் அறவே அடிமையதாக்கிங்கிறார். இதே கருத்தை இன்னொரு இடத்துல சொல்றார் திருமூலர். தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகை இட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. இந்த கூடுன்னு இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த கூட்டை பொன்னாக்கணுங்கிறார். இந்த கூடு வந்து எப்படி பொன்னாகும், ஒளி உடம்பா மாறணும் அப்படிங்கிற. இந்த குளிகைனா இந்த சித்தர்கள் வச்சிருப்பாங்கிறாங்க, ஒரு மாத்திரை மாதிரி வச்சிருப்பாங்க குளிகை, இன்னொரு மணி மாதிரி வச்சிருப்பாங்க, அது இடுப்புல வச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த அந்த குளிகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண உலோகத்தை வந்து பொண்ணாக மாற்றுறது. இப்போ இரும்பை பொண்ணாக மாற்றலாம், செம்பை பொண்ணாக மாற்றலாம், இதெல்லாம் சித்தர்களுடைய கலை அது. அதனால் குளிகை இட்டு பொண்ணாக்குவன் கூட்டையேங்கிறார். அப்போ இந்த உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ரகசியம் சிவாய நம என்று ஓத வேண்டும்ங்கிறார். தெளிய ஓதணுமா, சிந்தித்து தெளிந்து அதனுடைய பொருள் புரிந்து உள்ளீடு உணர்ந்து அதை நாம் வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது இந்த உடம்பு பொன்னாகுங்கிறார். நல்லா சிந்திக்கணும். உயிர் பொன்னாவது வேறு, உடம்பு பொன்னாவது வேறு. உயிர் முதல்ல பொன்னு ஆகணும். இந்த உயிர் பொன்னாவுதல்ங்கிறது தான் சிவாய நம என ஓதின் செம்பு பொன்னாகும்னார். அப்போ உயிரில் இருக்கக்கூடிய களிம்பை நீக்கணும், அப்போ சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுன்ட்டார் ஒரு பாடலில். இப்போ இந்த பாடலில் சிவாய நம என்று ஓதினா உடம்பு உடம்பே பொன்னாகுங்கிறார். இப்போ உயிர் பொன்னாகும், உடம்பு பொன்னாகும்னா உயிர் வந்து சிவத்தன்மை அடையும். சரி, உயிரோடு சேர்ந்த உடம்பும் சிவத்தன்மை அடையும். இதுக்கு இந்த சிவாய நமங்கிறது வழிவகுக்கும். இப்போ அந்த உடம்பு உடம்பு எப்படி ஒளி உடம்பாக மாறும். இப்போ சாதாரணமாக அந்த டியூப்லைட் அப்படி சொல்லுமே, டியூப்லைட்னா அதுக்கு தமிழில் குழல் விளக்குன்னு, குழல் விளக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இழைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கரண்ட்டு போகும். அதுக்குள்ளே கரண்ட்டு போகும்பொழுது அது வந்து முதல்ல அது வந்து உள்ள வந்து சுத்தமாயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து மின்சாரம் கிடைக்கும், அது ஒளியாக இருக்கும், அது வந்து உயிர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த அந்த டியூப்லைட், இந்த குழல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த அந்த அந்த விளக்கு முழுவதும் ஒளியாக இருக்குது. அப்போது உள்ளே இருக்கிறது உயிர், வெளியில் இருக்கிறது உடம்பு, உயிரோடு சேர்ந்த உடம்பும் ஒளித்தன்மையை பெறும். உயிர் சிவா சிவ அந்த உயிர் வந்து அந்த சிவாய நம சிவாய நம் என்று மந்திரத்தை சொல்லி சொல்லி சொல்லி அந்த உயிர் சிவமாம் தன்மை அடைகின்ற பொழுது அந்த சிவத்தோடு சேர்ந்த உடலும் சிவத்தன்மை அடையும். இப்போ ஒளி உடம்பாக மாறும். அதனால தான் பொன்னாக்குவன் கூட்டையேங்கிற கூடுன்னு அந்த உடம்புன்னு அர்த்தம். இதையும் நம்மளுடைய திருநாக்குர சுவாமிகள் அப்பரடிகள் ஒரு பாடல்ல இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பெருமையை சொல்றார். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து பூதங்கள் சில திடீர்னு பார்த்தீங்கன்னா அல்லல் வந்து சுனாமி வருது, ஒரு பக்கம் பார்த்தோன்னா எர்த்து குவாக்குங்கிறாங்க, ஒரு கடல் சமுத்திரம் பெருகுதுங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளம், இப்படி ஐந்து பூதங்கள் அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்லம் மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. வினைப்பகை வீடு வீடுமேனா விடுபடுதல் அர்த்தம். அப்ப நம்ம பஞ்சபூதங்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சிவாய நம என்ற மந்திரத்திற்கு உண்டு. அப்புறம் பெருமான் அருளியது. அப்புறம் அந்த அதிசூக்க பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை, இதில் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். இதுதான் நம்ம சிவாய சிவ, இந்த சிவாய சிவ அப்படிங்கிறது தான் இந்த ஏ வந்து நடுவில் இருக்கும், இந்த பக்கமும் சிவ இந்த பக்கமும் சிவ. அப்ப சிவாய சிவ சிவய சிவ. இப்ப யா என்ற ஆன்மா நடுவில் இருக்கும், இந்த பக்கம் சி என்ற சிவம், இங்க வா என்ற பராசக்தி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி என்ற சிவம் பக்கல பராசக்தி. அப்ப சிவய சிவ, அப்ப ரெண்டு பக்கமும் சிவ, நடுவுல ய. அப்ப அங்க நம என்றது இல்லை, அங்க மறைப்பாற்றலும் இல்லை ஆணவமும் இல்லை. அப்போ அந்த இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு பேர், சிவய சிவ. எழுத்துக்கள் கூடினாலும் குறைந்தாலும் திருவங்கிந்த எழுத்து தான். இது வந்து நம்மளுடைய சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்தில் சொல்லியிருக்கிறார். ஆள வந்து அது சிவய சிவ என்ன ஆச்சுன்னா இன்னும் அப்படியே சிவய சிவ சிவய சிவ சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த யா என்ற ஆன்மா சிவத்துக்குள்ள ஒடுங்கிடும். ஆனால் சிவ சிவங்கிறது சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் மாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. அப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னா ஏ என்பது சிவத்துக்குள் ஒடுங்கி விட்டது. அது வந்து நல்ல மேல்நிலைய சொல்றாரு அந்த அந்த மந்திரத்தை. அந்த சிவய சிவதான் காரண பஞ்சாட்சரம். இத நம்முடைய திருமந்திரத்துல இந்த திருமலர் இந்த இடத்தையும் சொல்றார், சிவாய சிவ சிவ என்றென்று சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. எப்ப எப்ப ஆனந்தம் கிடைக்கும் பேரானந்தம்னா சிவத்தோடு இணையும் பொழுது சிவானந்தம் கிடைக்கும். அப்ப ஆனந்தம் கிடைக்கும் போது அங்க ந கிடையாது ம கிடையாது. இப்ப சிவத்தோடு கூடிய நிலை, இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு நம்முடைய தேவாரத்துல பதிவு பண்றார். இந்த திருப்பாளையத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு நம்முடைய தஞ்சை மாவட்டத்துல, அந்த பாபநாசத்துக்கு அருகில் இந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் பதிகத்தில் அப்பர் பெருமான் இந்த பாட்டை பாடுறார், பாடிய பதிவு பண்றார். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புரு மண்ணினார் மறவாது சிவாய வென்று. நமங்கிற வார்த்தை இல்லை பாருங்க, சிவாய வென்று எண்ணினார்க்கு இடமா வெளியில் வானகம் பண்ணினார் அவர் பாளைத்துறையரே. திருப்பாளைத்துறையில் ஒரு பாடுறார், சிவாய என்று எண்ணினார்க்கு இடம். அப்போ இந்த காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை திருமூலர் தன்னுடைய ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்தது இந்த மகா காரணம், இந்த மகா காரண பஞ்சாட்சரம்ங்கிறது சிவ. இந்த சிவ என்பது முக்தி பஞ்சாட்சரம் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்னும் கொஞ்சம் நுழை இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும், இது அங்க மட்டும் சிவ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த சொல்லும் போது திருமந்திரத்துல ஒரே ஒரு வரியில விளக்கிடுறாரு, யாவை அழுத்தும் சீவ எழுத்தை அழுத்தும் எழுத்து அறியாரேங்கிறாரு. எழுத்தை அழுத்தும் எழுத்தை அறியாரே. அப்ப எந்த எழுத்தை யார் அழுத்துறா? ஆ சி வ என்று இரண்டு எழுத்துக்கள் ஏ என்ற எழுத்தை அழுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ என்ற ஆன்மாவை சி என்ற இறைவனும் வ என்ற சக்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ஆ சிவ இத திருவருப்பேன். ஏன்னா திருமந்திரமும் சைவ சித்தாந்தமும் சேர்ந்துதான் போகும். அது திருவருட்பயில இந்த இந்த இடத்த வந்து சொல்றாங்க. வா சி அருளி அதாவது சேர்ந்து வரும். வா சி அருளியதைன்னு வரும். இப்ப வா சி அருளி யை வாழ்விக்கும். எதை வாழ்விக்கும்? ஏ என்ற ஆன்மாவை வாழ்விக்கும். அப்ப யாருக்கு? அந்த ஆன்மாவுக்கு. வா சக்தி சீயை அருளும். அப்ப அம்பாள் பராசக்தி அந்த சிவத்தை ஆன்மாவுக்கு காட்டி ஆன்மாவுக்கு சிவ அந்த அந்த சிவத்தை காட்டி சிவத்தோடு சேர்த்து வைக்கும் சக்தி. அதான் அம்மை எனக்கு அருளியவாறு ஆறுபுறுவார் அச்சோவேன்னு மாணிக்க வாசகம். அப்ப அந்த யகாரமாகிய ஆன்மா என்ன செய்யும்னா இந்த மூன்று மலங்களை விட்டு நீங்கி பராசக்தியோடு வியாபகத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்புறம் ஐந்தாவது நிலை இன்னும் கொஞ்சம் ஆழம். இதுக்கு பேரு மகாமனுன்னு பேரு. இந்த மகாமனுங்கிறது சீங்கிறது முக்தி பஞ்சாட்சரம் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அனுபவம். சீங்கிறது அனுபவம் தான். அப்படியே இந்த சொல்லாமல இந்த அசபா மந்திரத்தில் சொன்னோம். நம்ம அசபா மந்திரத்தில் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே காத்து உள்ளே காத்துலயே இருக்கும். சோகம்னு இந்த வெளியில வராது, சவுண்டு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இந்த யோக அனுபவத்தில் சி அப்படிங்கிறது. அப்போ சிங்கிறது அங்கே ஒன்று தான் இருக்கும். அந்த அந்த யாங்கிற ஆன்மா என்ன செய்யும்? வா என்ற சக்தியை கடந்து சிவத்தில் போய் ஒன்றிடும். அதுக்கு ஒரு மகாமனு. அப்போ அந்த பேரானந்தத்துல ஆன்மாவானது அழுந்தி இருக்கக்கூடிய நிலை. அங்கே சிவத்தோடு இருக்கும் பொழுது அங்கே நீ என்றோ நான் என்றோ இல்லாமல் அந்த ஆன்மாவானது அறிவுருவாய் நிற்கும். இது நம்ம தாய்மானவர் இந்த இடத்துல தாய்மானவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்றாங்க. நீ என நான் என வேறு இல்லை என்னும் நினைவருள தாய் என மோனகுருவாகி வந்துங்கிறார். இது நம்முடைய தாய்மானவர் ரொம்ப அருள் அனுபவம் பெற்றவர். அதே மாதிரி நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் யானாகி என்னை விழுங்கி யான்கிறது அங்க என்ன உடுமை இல்லை. யானாகிய என்னை விழுங்கி அப்ப நான் என்பது இல்லைங்க. வெறும் தானாகி நின்றது தற்பரமே. அங்க வந்து அங்க ஒன்றுதான் சிவத்தோடு கலந்த நிலை. அந்த சிவத்தோட கலந்த நிலை தான் நமக்கு முத்தி நிலைன்னு பேரு. இது நம்முடைய மாணிக்க வாசகர் அச்சோபதியத்தில் பதிவு பண்ணுறாரு. இதை வந்து முத்தி நேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்ன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. இது நம்முடைய திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிவமாக்கி என்னை ஆண்ட. அப்ப ஆளுகின்ற நிலையில் சிவம் மேலே, ஆளப்படுகின்ற நிலையில் இந்த ஆன்மா சிவத்துக்குள் அடங்கிய நிலை. இந்த முத்தி நிலையை பற்றி அங்க பேசுறாங்க. அப்ப இந்த மோன சமாதி என்று ஒன்றை பார்க்கணும். அப்ப இந்த மோன சமாதிங்கிறது மௌன நிலை, செயலற்ற நிலை. அந்த இந்த பேச்சு இல்லாத நிலை, உணர்வு இல்லாத நிலை, உரை இல்லாத நிலை, உரை கடந்த நிலையில எல்லாம் முடிந்து இறைவனோடு ஒன்றிய நிலைக்கு பேர் மோன நிலைன்னு பேரு. இந்த மோன நிலைய அதுதான் முடிவு, அதான் மௌனம்னு பேரு. மௌனமா இருந்த மன ஓட்டம் இருக்கக்கூடாது. அந்த மௌனத்துல பாத்தீங்கன்னா தானும் அழிந்து, அப்ப தான் என்று சொல்லக்கூடிய நிலை தன்வயம் இழத்தல், அப்படியே ஒடுங்கிடணும். அப்படியே இந்த எப்படி இந்த அந்த உலக விவகாரங்கள் எல்லாம் இல்லாம அப்படியே இறைவனோடு ஒன்றி மௌனமாக இருக்கக்கூடிய நிலை. தானும் அழிந்து தனமும் அழிந்து, அப்ப சார்பு பொருள் எல்லாம் நீங்கிடும். தம்மனை விட்டு உடைமையெல்லாம் இருக்காது. நீடு ஊனும் அழிந்து, அப்ப உடல் என்ற நினைவு இருக்காது. உயிரும் அழிந்துடன், உயிர் அழியாது. உயிர் வந்து அங்க வந்து உயிர் வந்து அழியாத பொருள். ஆனா மோன சமாதியில உயிர் வந்து செயலற்ற நிலையில இருக்கும். அப்புறம் அந்த வானும் அழிந்து, இந்த வெட்ட வெளியெல்லாம் அங்க நிலை கிடைக்காதுங்க. வெட்ட வெளியில தான் நம்ம இருக்கோங்கிற எண்ணமும் மறந்துடுவோம். அப்ப மனமும் அழிந்து, மனம்னா அங்க வந்து சிந்தனை இருக்காது. நானும் அழிந்தமை நான் அறியேனே, நானும் அழிந்தமை, அப்பங்க நான் என்ற உணர்வும் இருக்காது. இதுதான் இறைவனோடு ஒன்றிய ஒரு சிவயோகியினுடைய நிலை. அந்த நிலைக்கு கொண்டு போகணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படி இருக்கணும். இதனுடைய திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அந்த அனுபவத்தை சுட்டு காட்டுறார். எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே அருள் நூல்கள் எல்லாமே ஒரே மாதிரி கருத்தை சொல்லும். ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வு கெட்டு, என் உள்ளமும் போய், நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டோமோ. இந்த தெல்லேனம் கொட்டாமோங்கிறது வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இந்த பதிவு செய்கிறார். ஊன் கெட்டு, அப்ப இந்த உடல் என்ற உணர்வு இல்லை. உயிர் கெட்டு, நான் உயிரோட தான் இருக்கிறோமா இங்கிறது தன்னை மறந்த நிலை. உணர்வும் கெட்டு, என் உள்ளமும் போய், அப்ப நான் என்ற உணர்வு, நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோங்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்க வாசகருடைய சிந்தனை இறையோடு கலந்த சிந்தனை. இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய திருமூலருடைய சிந்தனை இறைவனோடு கலந்த சிந்தனை. அப்புறம் அந்த மீண்டும் இந்த பிறவிக்கு வராத நிலை, இந்த மீண்டும் பிறவிக்கு வராத நிலையில தான் அணைந்தோர், சிவபெருமானுடைய திருவடியை அணைந்தவர்கள், அது அணைந்தோர் தன்மைன்னு பேர். ஒரு ஆற்று நீர் அது கடல்ல போய் கலக்குது. இப்ப கடல்ல கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது மீண்டும் நாட்டுக்கு வராது. அது போல இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனோடு கலந்த பின்பு அது மீண்டும் மறுபிறவி எடுக்காது. அப்போ இந்த இந்த இந்த தண்ணி அந்த தண்ணியில கலப்பது போல சித்தாகிய ஆன்மா சித்தாகிய இறைவனோடு கலத்தல். சித்திற்கு சித்தன்று சேரிவிடம் வேறு உண்டோ, இது திருமந்திரம் தானே. அப்போ அந்த அணைந்தோர் தன்மையில பாத்தீங்கன்னா இறைவனோடு கலந்த நிலையில் சொல்றாரு, அவர்களுக்கு மறுபிறவி இல்லை, பாசம் இல்லை. அப்ப கடவுளோடு மெர்ஜி ஒன்றாகிய நிலை. அப்ப ஒன்றாகிவிட்டால் இதை தவிர வேற மார்க்கமோ வழியோ சிந்தனையோ தேவையில்லை. இறைவனை கண்ட பின்பு வேற எதுவும் பார்க்கக்கூடாது. சிவத்தோட ஐக்கியம் ஆறதுதான் அது. இந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருங்க, ஒழிந்தேன் பிறவி. அப்போ சிவபெருமான்

ஏன்னா இது இந்த போன ஜென்மங்கள் செய்த இந்த வினைகளினுடைய தொடர்ச்சி இப்பொழுது நமக்கு பாசங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் கடவுளுடைய அருளால் தான் அதை நீக்கணும். அதை விட ஒரு வரியில் சொல்றார் திருமூலர், கடவுளும் நானும் ஒன்றானேன். அதுதான் சார் மெர்ஜின்னு பேரு. ஒன்றுங்கிறது தான், ஒன்று அப்படின்னா இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டு பொருள்கள் அங்கே இருக்கின்றன, ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர். ஆனா இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன. அப்பொழுது அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த அந்த ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில் முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படி முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கொடுக்கின்ற நிலையில் இறைவன் மேலே, வாங்குகின்ற நிலையில் ஆன்மா கீழே. மனித நிலையில், சாதாரண நிலையில் உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவன், முக்தி நிலையில் இறைவனுக்குள் உயிர். அந்த நிலைக்கு வந்துடும். இறைவனுடைய வியாபகத்துக்குள் இந்த ஆன்மாவானது இருக்கும். அப்ப அந்த பேரானந்தத்தை பருகி கொண்டே இருக்கும். அதுதான் முடிநிலை. அதான் அந்த திருவடி பேருங்கிறது அதுதான். இந்த திருவடியிலே அந்த பேரானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் பிறப்பு இல்லை. அதுதான் கடவுளும் நானும் ஒன்றானேங்கிறது இந்த முத்தி நிலையில சொல்லக்கூடிய பகுதி. அழிந்து ஆங்கு இனி வரும் மார்க்கமும் வேண்டேன். அவர் எல்லா மார்க்கமும் முடிச்சிட்டாரு. சித்தர் மார்க்கம் முடிச்சிட்டாரு, யோக மார்க்கம் முடிச்சிட்டாரு, ஞான மார்க்கம் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடவுளோட மெர்ஜ் ஆயிட்டார். கைலாயத்திலிருந்து வந்திருக்கார். நில உலகத்திலிருந்து கைலாயத்திற்கு சென்று மீண்டும் கைலாயத்திலிருந்து மீண்டும் அவர் பூலோகம் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கெல்லாம் திருமந்திரத்தை அருளிவிட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. அதான் கண்டவர், சிவனை கண்டேன். அவரே சொல்றார் சிவனை கண்டேன்கிறார். மாணிக்க வாசகரும் சொல்றாரு கண்டேன் யான் அப்படிங்கிறார். யா கண்ணால் யானும் கண்டேன். இவன் கண்டவங்க இவங்கெல்லாம் இறைவனை கண்டவர்கள். அதுதான் அவங்களுடைய பதிவுகள் நமக்கு தேவை. அப்புறம் இந்த நமச்சிவாய பழம்னு பேர் இருக்கு பேரு. இந்த நமச்சிவாய பழத்தை யார் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய இனிமை தெரியும். உலகுக்கு ஒரு தெய்வம், உலகுக்கு உயிராவது அது யார்? நமச்சிவாய பழம். அந்த நமச்சிவாய பழத்தை நான் சாப்பிட்டேன், அது இனிமையா இருக்கு, அதை நீங்களும் சாப்பிடுங்கிறாரு. தின்று கண்டேருக்கு இது தித்தித்தவாறு. அதனால இந்த இறை அனுபவத்தை யார் ஒருவர் உணர்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இனிமை தெரியும், பேரானந்தம் புரியும். இப்படி நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கே தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு, பெரிய புராணம் வருவதற்கு அடியெடுத்து ஆரம்ப நிலையிலே திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். அப்ப தொண்டருடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்றார். அது கைலாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பாடலை தேவாரத்திலே பாடுகின்றார். அதான் அந்த செல்லு எப்படி நம்முடைய திருமூலர் கைலாயத்திலிருந்து இங்கே வந்து திருமந்திரத்தை அருளிவிட்டு எப்படி கைலாயம் சென்றாரோ அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கு நமக்கு தேவாரத்தை அருளிவிட்டு அவர் கைலைக்கு செல்லுகின்றார். இதே போலதான் அவரும் போயிருப்பார். தான் என்னை முன் படைத்தான். அந்த வெள்ளையானில போயிட்டு இருக்காரு, அப்படியே திருவஞ்சக்கலத்திலேருந்து போறாரு.

0: பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அருமையான வரிகள். எப்படி அந்த கைலாயத்திற்கு எப்படி சென்றாரோ அதே போல நம்முடைய திருமூலரும் நம்முடைய திருமந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்துவிட்டு அவரும் அங்கே சென்றார். நம்முடைய திருமந்திரத்தை நாம் பயில வேண்டும். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. இந்த திருமந்திர தொடரில் பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய சைவம் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு திருச்சி சைவ சித்தாந்த மாணவர் அன்பிற்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திர ஞான வேள்வியாகிய இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு மூர்க நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாடதனில் தொண்டைநாட்டில் மூர்க நாயனார் மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாட்டில் வயவில் பிறப்பும் நன்னிப்பிலவென்றைப்பால் அதியின் வடபால் தளங்குள்பதி அன்னப்படைகள் குடைவாவியாளர் புக்காடு அரங்கினை மின்னு குடிகள் தீர்ப்புகள் வெடிவிற்கேடு திருவேற்காடு தொண்டை நாட்டில் ஒரு சிறிய அருமையான திருப்பதி திருவேற்காடு. உங்களுக்கு தெரியும் செம்பல் புரிசு திருவேற்காடு வந்த செய்ய சடைக்கற்றை நம்பர் கூம்பரமுதளித்து நஞ்சை அமைதி செய்தவர்க்கு இம்பர்த்தலத்தில் வடியடிமை என்றும் குண்டாயில் வரும் தம்பற்றுடைய நிலை வேளாண்குளத்தில் தலைமை சார்ந்துள்ளார். இவர் அந்த வேளாண்குளத்திலே தோன்றியவராக இருந்து ரெண்டே ரெண்டு, ஒன்று இறைவன் பால் பற்று, இன்னொன்று அடியவருக்கு நல்ல உணவு அல்ல உண்டினாலும் வேத்தலாறு சுயத்திரத்தினில் கொடுத்து கொடுத்து இப்படியே அவர் அந்த மகேஸ்வர பூஜை செய்தே வாழ்ந்தாராம். கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அறிவிய பொருள் என்று அறிந்தரனார். காதலடியார் கமுதாய்க்கு அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி உரமை வடுவாத நீதி பூண்ட நிலைமையார். என்ன பொருள்னா சரியா பன்னெண்டுன்னா இப்ப நம்ம பன்னெண்டுனா சாப்பாடு இல்ல அல்ல, அப்ப பன்னெண்டுன்னா மகேஸ்வர பூஜைக்கு உரிய நேரம். சரியா, அப்ப மேஜர் பூஜை உரிய நேரம்னா காலையில நம்ம பொங்கலும் இட்லியும் மாறி மாறி சட்னி சாம்பாரும் மாறி மாறி சாப்பிடுவோம். இப்ப அப்படி கிடையாம காலையில எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, குளிச்சிட்டு நீராடி வந்தவர்களுக்கு நல்ல அருமையா அனுசாரம் எல்லாம் செஞ்சு சிவ பூஜை செய்து முறையா செய்தாங்கன்னா ஒரு 9 மணி 8:30 உட்காந்தாங்கன்னா முறையா 10-10:30 முடிப்பாங்க. திருமறை பாராயணம் எல்லாம் முடிச்சா 11 மணி ஆகும் அந்த சிவ பூஜை முடியறதுக்கு. அப்ப இவங்க வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் பழையது சாப்பிடும், பெரியவங்க எல்லாம் சும்மா தான் இருந்துருவாங்க. சரிங்களா, பழைய சாப்பிடல, அப்பாலாம் பழைய சாப்பிடறது இல்ல, நாங்கெல்லாம் பழையதான் சாப்பிடுவோம். இட்லி சாம்பார்லாம் கண்டது யாரு சின்ன பிள்ளைங்க? எப்பாவது ரொம்ப பௌர்ணமி அமாவாசை செவ்வாய் வெள்ளி கிரத நாட்கள் அப்படி பண்ணிட்டுதான் இட்லி எல்லாம் அதனால அப்படி இருக்கு. ஆனா அவங்களை 11 மணி ஆச்சுன்னா பசி எல்லாம் வந்துடும். ஏன்னா நேற்று இரவு அவங்க 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, காலையில ஒன்றுமே இல்ல எதுவும். அதனால சிவ பூஜை முடிச்சு வந்து எல்லாம் அப்படி வெளியில பாத்துக்கலாம். 11 ஆளாகும், சரியா 12 மணிக்கு அந்த உணவு கொடுப்பாங்க. அந்த மகேஸ்வர பூஜை சரியா பண்ணுங்க. திருப்பணந்தாள்ல பல நாட்கள் பல ஆண்டுகள் சரியா அந்த 12 என்றால் அப்படி நெய் சாதம் செய்யணும். அது மாதிரி அமைப்புல இவர் என்ன செய்வாரா, அந்த நண்பகல்ல அருமையா எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க. அப்படி கொடுப்பார். தூய அரிசில் நெய் கண்ணல் சுவையன் கரிகளவை அமைத்து மேய அடியாரவை போற்றி விருப்பாளவு செய்வித்தே நல்ல மகிழ்ச்சியோடு. இந்த ஏன் இந்த பல கறிகள் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும், அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிப்பதனால நமக்கு என்னது பிடிக்கும்னு தெரியாது. அதனால் 2 கர்மம் இந்த காய்கறி வைக்கிறதுல, ஒன்று எல்லாரையும் திருப்திப்படுத்தபடியா இருக்கணும், இன்னொன்று அது வயிற்றுக்கு ஊறுபாடு இளையாததா இருக்கு, கேடு உழைக்காதா இருக்கு, அது ரெண்டு நினைப்பாங்க அந்த ஆட்கள். அதனாலதான் பாகல்காய் இந்த மாதிரி வந்து வாழைப்பூ, வாழைப்பூ நல்ல ஓர்ப்பு, பாருக்காய் நல்ல கசப்பு. இந்த ஓர்ப்பும் கசப்பும் தருவது அது அருமையான அமைப்பு தான். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் உணவுக்காக வைத்திருந்த உண்டு. 6 சுவை இருக்கதான் உண்டினாலும் விதத்தில் 6 சுவைத்திடத்தில் ஒப்பிலா அந்த உணவுன்னா 6 விதமான சுவையும் இருக்கு. அதுலதான் ஒரு பாயசம் இதெல்லாம் சாம்பாடு ரசம் எல்லாம் உரப்பு இப்படியாக வரும். அதனால அப்படிப்பட்ட அமைப்புல அந்த மகேஸ்வர பூஜை வரும். தூய அடிச்சில் நெய் கண்ணல் சுவையின் கடிகளவை அமைந்து நேய அடியாதவை போட்டி விருப்பால் அவர் செய்வித்தே ஆய பொருள் அவர் வேண்டும் படியால் உதவி பாருங்க. மகேஸ்வர பூஜையும் செய்வார். நிறைவான பிறகு அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ ஆடை வேணும்னா ஆடை, பண பொருள் என்ன பொருள் அப்படி எல்லாம் உதவாடலாம். இப்படி ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்தார். இன்ன செயலின் ஒழுகினால் அடியாகவும் எடுந்தருள முன்னும் உடமையான பொருள் முழுதும் மாலை. ஏற்கனவே கொஞ்சம் பண பொருள் இருந்தது, அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அடிவர்கள் அதிகமா கூடுறாங்க. கையில இருக்கிற பொருள் அப்படியே அதுல செலவழிஞ்சு போயிட்டு எல்லாம் ஆனவுன்னு முழுதும் மாலை அடிமையுடன் மண்ணும் காணியான நிலம் மற்றும் உள்ள திறம் விற்றே அன்னம் அளித்தே மேன்மேலும் ஆறா மனத்தராயினார். கொஞ்சம் அப்புறம் இருக்கிற நிலத்தை அப்படி கொஞ்சமா விற்றார். விற்று எட்டு ஒன்னா இது பண்ணி எல்லாம்னா எல்லாம் நிலமும் முடிஞ்சு போச்சு, கையில இருந்த பொருளும் போயிட்டு. ஆனா மகேஸ்வர பூஜை ஆனா செய்யணும்னு ஆசை. அப்போ பொருளோ இல்லை ஆனா மகேஸ்வர பூஜையோ செய்யணும்னு ஆசை. என்ன செய்வார்? அங்க நவ்வு தமக்கு ஒரு ஒரு பற்று அடியா தங்க கமுதாக்க எங்கும் காணா வயதோண்ட யோசிச்சு பார்த்தார். எந்த விதத்திலையும் சரி, சில பேருக்கு நாலு பேர்த்து கேட்டோம்னா கேட்டு அதை வாங்கணும் திரும்ப கொடுக்கணுமே, கொடுக்கறது எங்க போறது, கையில பணமும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறது? வேற வழி ஆனா தினமும் அமல் செய்தா தேவலான்னு படுது. பதினொன்று ஐம்பது ஆச்சுன்னா ஒரு பத்து அடியாருக்கா சாப்பாடு போட்டா தேவலான்னு சொல்லுது. ஆனா இவரே சாப்பிட்டு பத்து நாள் ஆகுது, என்ன பண்ணுவார்? இப்படி இருக்கும்போது தாங்கு வகையால் தான் முன்பு கற்ற தன்மை நச்சூதால் பொங்கும் பொருளாக்கவும் அங்கு பொறுவார் இன்மையினில் போவார். இந்த முருகனாயனார் என்ன செய்தாராம்? இப்படி பார்த்தால் ஒன்னும் பொருளே கிடைக்கல, ஆனால் அந்த பன்னெண்டு மணி ஆனா ஒரு பத்தடியாரையாவது உணவு பண்ணா தேவலான்னு அந்த நினைப்பு. அவருக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளையில என்ன பண்ணிருந்தாரு கேட்டா, களவும் கற்றுமரன்னு ஒன்னு படிச்சிருக்கிற மாதிரி அவர் சூது ராஜா. ஆனா களவு கற்றுமரங்கிறது அப்படி அல்ல, களவும் அகத்தும் மரம். களவு உள்ளத்துல கூட இருக்கூடாது, சூதாட்ட போறாரு அங்கேயிருந்து திருவள்ளுவர் எப்படி ஒரு செஞ்சீர் அப்படின்னார். இந்த களவு கத்து மர இல்ல, களவு அகத்தும் மர, உள்ளத்துல கூட அந்த மாதிரி நினைப்பு வரக்கூடாது அப்படின்னு அப்படி செய்யும் அப்படின்னார். உள்ளத்தால் பொய்யாது உடையில் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன் வணக்கம். திருவள்ளுவர் அடிக்கடி வருவார், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எண்ணிக்கிறது. அல்ல உள்ளத்தாலேயே அப்படி பொய்யாது உடனும். இப்படி இருப்பவர் என்ன பண்ணார்னா, எப்படியோ ஒரு சின்ன பிள்ளைல எப்படியோ அந்த ஒரு கை குறையுதுன்னு எப்படியே அது வந்து கத்துக்கிட்டார். அத பார்த்தார், ஒரு கால் அந்த இதை வைத்துக் கொண்டு அதுல வந்து கொஞ்சம் பாரதமே அதனாலதான் வந்து சூதாட்டத்தினால ஒரு அரசனையே பிடிச்சிட்டாங்க. அந்த அரசன் தாயாடும் போது நாம பாக்கல, ஆனா நம்ம பாக்கணும்னு நினைக்கிறோம். ஏதா இந்த சகுனி இந்த பக்கம் அந்த பிறம் தருமர் புக்கார் செய்யறாங்க, அது எப்படி தாயாடி இருப்பாங்க? ஓ அப்படியா, பார் கண்ணால் யானும் கண்டேன் காண்க, இன்னதாயம் வேண்டும் என்றெறிந்த போது மற்றவன் சொன்னதாயமே புரண்டு சோர்விலாமல் வருதலில் தன்னதாய அரசு வாழ்வு தரணி மன்னன் நல்கினான் அன்னதாய போது நெஞ்ச சஞ்சிலான் அசஞ்சலம் விழிபுத்துவன். சகுனி தாயம்னா தாயம் விடுது, அஞ்சுன்னா அஞ்சு விடுது, ஆறுன்னா ஆறு விடுது, பன்னெண்டுன்னா பன்னெண்டு விடுது. இன்னதாயம் வேண்டும் என்றெறிந்த போது மற்றவன் சொன்னதாயமே புரண்டு சோர்விலாமல் வருதலில் சொன்னவருது. அவருக்கு தர்மருக்கு வந்து அஞ்சு வேணும்னா ரெண்டு விழுது, இல்ல பன்னெண்டு வேணும்னு சொன்ன அப்பதான் தாயம் வருது. தாயம் வேணுங்கும்போது தாயமே வரமாட்டேங்குது, நாலு அஞ்சமா அஞ்சுமாவே வந்துருக்குது. ஏன் போற காலம் இது புகுற காலம். அதனால சொன்னதாயமே புரண்டு சோர்விலாமல் வருதலில் தன்னதாய அரசு வாழ்வு தரணி மன்னன் நல்கினான் எல்லாத்தையும் கொடுக்கிட்டார். ஆனாலும் தர்மன் உள்ளத்தில் அன்னதாய போது நெஞ்ச அசஞ்சிலான் அசஞ்சலன். அப்படி இருக்கும்போது கூட அந்த நெஞ்சில் அவனுக்கு அசைவில்லை, தலைச்சுவில்லையா? யாருக்கு? தர்மருக்கு. ஏன் என்ன மனைவியெல்லாம் இழக்கணுமே, எல்லாம் சந்தியில் நிக்கணுமே, அதனால அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போகணும்னு நினைப்பு இருக்குமானா அப்படித்தான் வரும் புத்தி. தர்மர் கூட திருவள்ளுவர் தேதைப்படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆகலோல் உற்ற. நல்ல படிச்சிருப்பான், நல்ல அறிஞனா இருப்பான், நல்ல தெளிவா இருப்பான், அவனுக்கு ஊழ் சரியான ஊழ் இல்லைன்னா தேதை படுக்கும் உட்டாளாக ஆக்கும். அடுத்த முட்டாளா இருப்பான், அவனுக்கு ஏதேனும் கிடைக்க முடியாது இருந்ததுன்னா அறிவு அகற்றும் ஆகலூல் உற்றது. அதனால ரெண்டு ஊழ், ஒன்னு போகிற ஊழ், ஒன்னு வர்ற ஊழ். அந்த போகிற ஊழ் இருந்தது எவ்வளவு பெரியவனையும் கவுத்துரும், அந்த ஆகிற ஊழ் இருந்தது எவ்வளவு முட்டாளையும் நேரத்துக்கு. திருவள்ளுவர் இல்ல, ஆதலால் தருமனும் அப்படி இருந்தாலும் சொன்னார். எனவே அந்த இதுல இவர் ஈடுபட்டார். ஆர்ப்பட்டு என்ன பண்ணா, பெற்றம் ஏறி பலிக்கு வரும் பெருமான வரும் தானங்கள் உற்ற அன்பால் சென்றை உருகும் உள்ளத்தோடும் பணிந்து கற்ற சூதால் நியதியாம் கரு. ஆனா ஒண்ணு, அந்த மாதிரி சூதுல வந்த பொருளை கொண்டு காஞ்சாப்பில்ல அன்னைக்கு வர்ற லாபம் எழுவோ அது அப்படியே நாலு அடியாரோ மூணு அடியா இருக்கும், கிடைச்ச அளவுக்கு அப்படியே அடியா இருக்கும் அப்படி கொடுத்துருந்தான். அப்படி இருக்கும்போது தான் அப்படியே போயிட்டு இருந்தாரா போனவர். எங்க என்ன, பெற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில் திருக்குடந்தையில குழந்தை சிவனடியார் திருக்குடன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப காலமா இருக்குது, நல்ல சிவபூஜை செல்வது. இப்பவும் நம்ம கருவில படிச்சுட்டு அவருக்கு வயது 50 இருக்கும், அவர் தான் அழைச்சிட்டு இருக்காரு. மாதம் இதுல ஒரு ஞாயிறு தினமும் ஒரு பாடல் கட்டுத்தலாம். 365 நாட்கள்ல 52 வாரமும் போறாங்க. அந்த சிவனடியார் குடந்தை சிவனடியார் திருக்கூட்டம், அதுல எப்பவும் எல்லாம் வருவாங்கல்ல, 100 பேர் வர மாட்டாங்க, ஒருவரும் வரலன்னாலும் என்ன நம்ம குழந்தை என்ன சூதாட்டத்துக்கு சரியான இடமா ஐயான்னு ஊருக்கு இங்க தேர்ந்தெடுத்தாரு ஐயா யா சொல்லாதீங்க. அதனால அவர் ஏதோ வந்தாரு விளையாடாரு தவிர குழந்தை அப்படி சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இப்ப குழந்தை திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில் இருளாறு மணிகண்டர் அடியார்க்கு நமதளிக்க பொருளாயம் இதற்கு பொற்குழந்தை அம்பலத்தே என்னாரு. உருளாய சூதாரி ஒரு பொருள் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டி குருவார். அப்ப குழந்தைகள் என்னமோ அவருக்கு கொஞ்சம் போன உடனே இவர் கை ஜெயிச்சுதா இருக்கு அடிக்கடி, அதனால நிறைய அடியவர்களுக்கு உணவு போடுங்க. சரி திருக்குழந்தையே தங்கிட்டார் கையாவர். எங்க இருந்தவரு, திருவேற்காடா, எந்த ஊர்ல இருந்தவரு, திருவேற்காடுல, திருவேற்காட்டுல இருந்தவர் இங்க வந்து குழந்தையவன் தங்கிட்டாரு. என்னாரு திருக்குறள், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்தொனியும் கல்லாதவாறு. எல்லா நாடும் தான் அந்த நாடு. அதனால எனவே இந்த நாட்டுல தங்கி இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தான். வந்தால் இருளாறு மணிகண்டர் அவன் இன்புற்றார். அதுல பாரு ரொம்ப அருமையாக சொல்ற நம்ம திருக்குறள், திருக்குறள்ங்கிறீங்களே, திருக்குறள் சொல்றமே அது எனக்கு மட்டும் கருத்து அல்ல, சேக்கிலாருக்கும் கருத்து. என்ன பாருங்க, இருளாறும் மணிகண்டர் அடியார்க்கு நமுதளிக்க, அடுத்தது என்ன, பொருளாயம் எய்துவதற்கு போல் குடந்தை அம்பலத்தை பொருளாயம் ஒரு சொல்லு, அப்புறம் உருளாய சூதாடி உரு பொருள் வென்றமைத்து என்ன உருளுகின்ற ஆயம், அது பொருளை தருகின்ற ஆயம். திருக்குறள் என்ன இருக்கு, சூதுன்னு ஒரு அதிகாரம் பண்ணிருக்கேன், உருளாயம் ஓவாது ஒடிகள் பொருளாயம் போய் கெடும், ரெண்டு சொல்லியும் அப்படியே வச்சு பெய்தாரு, அப்படியே வச்சு பெய்தார். இந்த உருளாயம் பொருளாயம் என்ற இரண்டு சொற்களும் அப்படியே திருக்குறள் சொற்கள். அதனால திருக்குறளை எடுத்து ஆளாதார் எவரும் இல்லை. எனவே அதனால அருளாகவே கொண்டு அப்படியாக அங்கிருந்து அமுது செய்வித்திருந்தார். முடிச்சோது தாம் தோற்று முதற்பனையும் அவர் கொள்ள பிரிச்சோது பலமுறையும் வென்று பெறும் பொருளாக்கி சொற்சூதால் மறுத்தார சுருகி உருவி குத்தி நற்சூதர் மூர்க்கரனும் பயிர் பெற்றார் அன்னத்தில். அதுல பாருங்க ரொம்ப அருமை. முதல்ல வந்து போன உடனே ஆட்டத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தான் தோற்று வரான், வேணும்னே தோற்று காட்டுவாரான். எதிரி ஜெயிச்சாதான் மேற்கொண்டு அவனுக்கு அதுல ஆசை வரும், இல்லன்னா அது கிடக்குது போன்னு போடுவான். அதனால முதல் ஆட்டம் என்ன பண்ணுவான் எதிரிக்கு வெட்டி கொடுத்து வரான். அப்படி அந்த வெற்றி சொன்ன உடனே என்ன பண்ணுவான், ஆஹா சரி கேய் புறானவனுக்கு சுவை கிடைக்கும். அடுத்ததுல இருந்து இவர் தாங்க திருவள்ளுவர், வேண்டற்க வெந்திடினும் சூதினும், சார் நீங்க சூதாட்டம் வேணாம் வேணாங்கிறீங்க, அடியனுக்கு சில்றையே அதுலதான் என்ன, போய் அடியன் போற்றதாகவே அகராதியில் இல்லை என்ன, வாடா ராஜா சகுனியாரா நீயே சகுனிக்கு சொன்ன குரல், வெண்டிடினும் வேண்டற்க வெண்டிடினும் சூதரி, நீ வெற்றியே உன் வாழ்நாள்ல கண்டா கூட சூத ஆடாதுறாங்க, என்ன சார் நீங்க இவ்வளவு வருமானம் வர்றத போய் இப்படி செய்வீங்க வாங்கானு அப்படின்னு அழைச்சிட்டு போனார். ஒரு குளம், அதுல மீன் பிடிக்கிறவன் என்ன செய்தான், அவனை பாடுறான். இப்ப என்ன பண்ற, மீன் பிடிக்கிறவன் அடாரா, இதெல்லாம் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு ஒலியும் ஒலியும் காட்டலாம், இதெல்லாம் காட்டினா நாலு பேராவது சூதாட்டிலிருந்து நீக்குவான், நீங்குவான் சூத விடுவான் தீமை நீங்குமே, இதுதான் எங்களுக்கு ஆதங்கம் தவிர வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, அது பார்த்த பக்கமே தெரியாது. ஆனா ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவான், அந்த காலத்துல ஹாஸ்டல் அது ஒரு பெரிய தொந்தரவு, வேண்ட ஹாஸ்டல்ல இருந்தா நீங்க தொந்தரவு என்ன பண்றது, வேண்டற்க வெண்டெடினும் சூதினை அப்படின்னு நீ வெற்றியே பெற்றால் கூடடா நீ சூதாட்டாடாது. ஏன் சாமி இங்க வாடான அழைச்சிட்டு போனாரா, ஒரு குளம், அந்த குளத்துல மீன் பிடிக்கிறவன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, நாக்கு பூச்சி ஏடுமத வச்சு அப்படி இப்படி போட்டான். போட்ட உடனே நல்ல தண்ணி நல்லா தெளிவா இருந்தது, அதான் ஒளியும் ஒளியும் காட்டலாங்கிற தெளிவா இருந்தது. என்ன மீன் எப்படி வர்றது அப்படி போடுறது, மீன் வர்றது அப்படி போடுறது, அப்படி வந்து டக்குனபடி அப்படி போன மீன் டக்குனபடி வந்தது பொத்தும். பொத்தன உடனே தூக்கும், தூக்கணும் என்ன இங்க இவனுக்கு சாப்பாடாக. அப்போ அந்த மீன் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, ஆஹா நமக்கு இது தூண்டுதான், ஆனாலும் இறை நமக்கு கிடைக்குதுன்னு நினைச்சு என்ன பண்ணுது, அந்த இறைய நினைச்சு தூண்டில்ங்கறத மறந்துட்டு போய் குடிக்குது. ஆனா என்ன ஆகுது, கடைசியில கொட்டாய விட்டுருது. அது போல நீ உனக்கு ஒரு தரம் ரெண்டு தரம் வெற்றின்னு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு அதுல அந்த சூதுங்கிற அந்த இதுல எது வச்ச மாதிரி, வெற்றிங்கிற அந்த பொருளை வச்ச மாதிரி நீ போய் உனக்கு அக்குன திருக்குறள், திருக்குறள் வேண்டற்க வெண்டெடினும் சூதினும் தூண்டிற்கொன் மீன் வழிங்கியற்று. எவனுக்கு வழங்கணும்னு, தூண்டில் தெரியாதா, மீன் தெரியாதா, பிடிக்கிறவன் தெரியாதா. அப்ப அந்த மீன் எப்படின்னா, தனக்கு இது தெரியும் அதுல போய் கை வச்சவனே ஆகாரம் கிடைச்சவனே என்ன ஆகுது, உயிர் போடுது. அது போல உன்ன ரெண்டு ஆட்டத்துல ஜெயிக்க வச்சு உன்னை ஒழிக்கே போடும். அதனால அந்த பக்கம் போகப்படாதடா, இதெல்லாம் எவனுக்கு வழங்காது. பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியில்லை, பள்ளிக்கு சென்று படித்ததும் இல்லை, ஒரு எழுத்தும் தெரியாதவனுக்கும் விளக்கலாம், திருக்குறள் விளக்கலாம், இடதே பெறுவதைக்கும் தெரியும். இப்படித்தான் விளக்கி இருக்கிறார். என்ன பண்றது, திருக்குறளை பழகி கூட சொல்ல விடாதாடா. எனவே இந்த முற்சூது தாம் தோற்று பார்த்தீங்கன்னா இவராது, அதனால முதல் தோற்ற என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தான் தோற்று வரான், வேணும்னே தோல்வியா வச்சு வரான், அது தெரிஞ்சு தவறு செய்து தான் தோல்வி பெறுவாரான். எதிரிக்கு என்ன வந்துடும், ஆஹா மூர்க்கரையே வந்துட்டப்பா என்று சொல்லி அவன் பின்னால இருந்தா கொஞ்சம் முன்னால பண்ணிடுவான். வந்து அடுத்த ஆடத்துல இருந்து அவன் வந்து சட்டப்பாம கொண்டு பையில இருக்கிற பேனா முதல் கொண்டு வச்சு வாங்கி விட்டுருவான். சூதாட்டத்திலயும் இங்க பெரிய புராணத்துல சூதாட்டம் எப்படி ஆடுறது எப்படி வெல்றதுங்கிறது கூட ஒரு இடத்துல போற போக்குல ஒரு கோடுகளுக்கு இருக்கிறது. எல்லா பொருளும் இதன் பால் உல, இதன்கண் இல்லாத எப்பொருளும் இல்லையால், யாருக்கு, திருவள்ளுவருக்கு சொன்னது. திருவள்ளுவரை பாராட்டினா ஒரு புலவர். அது மாதிரி நம்முடைய பெரிய புராணத்துல இந்த மாதிரி ஒரு கருத்து கூட அங்க மூல முழுக்கல ஒரு கருத்து. அதனால் இவர் தாம் தோற்று, முதல்ல தான் தோற்றுவாராம் முதலாளத்துல, பிறகு முதற்பனையம் அவர்கள் அவர் அவர் எடுத்துக்குவார். அவன் என்ன பண்ணுவான், ஆஹா மூர்க்கநாயனாரே வென்றுட்டோம் என்று சொல்லி அவன் அந்த எடுத்து பையில பணத்தை போடுவான். அப்படி போட்டு அடுத்த இடத்துல இருந்து பிரிச்சூது பலமுறையும் வென்று இவர் தாம் என்று பெரும் பொருளாக்கி சொற்சூதால் மறுத்தாரை சுருகை உருவி குத்தி. அதுல பாருங்க, ஏதேனும் ஆடும்போது ஏதேனும் தவறு பண்ணா பாருங்க, சில பேர் அழிச்சாக்கி பண்ணா கையில கத்தி வச்சிருப்பாரு, உண்மையை ஊத்துக்குவாரு. உண்மை அல்லாத அவன் தோற்க வந்த உடனே அவன் எதேனும் பொய்ய புரட்டு பண்ணானா, பொய் புரட்டு பண்ணானா கொடுத்துவாரு. இதனால மூர்க்கர்னு பேர் வேற வந்துதான். இப்படி எல்லாம் இருக்க சூதினில் வென்ற இது பொருள் துரிசற்ற நல்லுணவில் தீதகளை அமுதாக்குவார் கொள்ள தாம் தீண்டார் காதலுடன் அடியார் அமுது செய்ய கடைப்பிந்தி ஏதமிலா வைதாமும் அமுது செய்தங்கிருக்கிறான். அருமை அருமை. இந்த அன்னதானம் செய்யறவங்க எப்ப சாப்பிடணும்னு கேட்டார், அது வேற குறிச்சிருக்க கடைப்பந்தி. அன்னதானம் செய்யறவங்க முத பந்தியில உட்கார்ந்துட கூடாது. ஏன் உட்கார்ந்து அப்புறம் இதை தூக்கணும் எத, ஆமா அப்புறம் எங்க நீங்க அந்த படை எடுத்துட்டு வருவீங்க பாயசம் எடுத்துட்டு வருவீங்க. அதனால முதல் பந்தியெல்லாம் அதை தூக்கணும், எத பாயசத்தையும் அடையும். எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த வரம் பாத்துட்டு மரத்தில் ஐயா அவர் ரெண்டு பேருக்காங்க கூப்பிடுப்பான, இல்லையா நான் சாப்பிட்டேயா நான் இங்க சும்மா மரத்தில் இருக்கிறேன்னு சொன்ன பிறகு இவர் உட்கார்ந்து சாப்பிடுவோம். பந்தி தருபவர்கள் எப்பொழுது சாப்பிட வேண்டும் அதையும் சில இதனுடைய பெரிய புராணம். ஏதமிலா வகை கடைப்பந்தி, இவர் சாப்பிட்டார்னா இவரோட என்ன தெரியுமா சாமாகமா வளர்க்கறான் பாருங்க, சமையல் பண்ண அந்த செட்டு தான் உட்காரு. என்னப்பா வாழைக்காய் பொரியல் போனா போய்ப்பாரு, நண்பர்கள் சாப்பிட்டு சார் வேற என்ன இருக்குது, கூட்டு கூட்டு கூட இல்ல சார் பின்னி இருக்குது, பின்னி என்னதான் இருக்குனாரு சாம்பார் இருக்கிறாங்க இருக்க போரும் போப்பான் எல்லாம் அடியா சாப்பிட்டா போகும் என்று இப்படி சாப்பிட்டு. இது மாதிரி உணவு கொடுத்தாராம் அவர். இப்படி இருக்குவர்கள் நாதன் தான் அடியார்க்கு நல்லடிசில் நாடோறும் ஆதரவினால் அமது செய்வித்தெங்கருளாலே ஏதங்கள் பொயகளை இவ்வுகளை விட்டதற்கின் பூதங்களை சிபாட ஆடுவார் புறம்புக்கார். இப்படி பல ஆண்டுகள் இருந்து நிறைவாக சிவபுரத்தில் உள்ளார், சிவனடிக்கையில் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரைக்கண்ட அடிவள் தமக்காக்கும் நல்லா நச்சூதராம் மூர்க்கர்கள் தாம் வணங்கி. இதுவரை நாம் சொன்ன மூர்க்கரை வணங்கி
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசைக்கண் மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி நாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திரு

Yeah.

குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்த உன் குறைகளற்கே கற்றாவில் மனம் போல கழிந்து உருக வேண்டுவனே கற்றாவில் மனம் போல கசிந்து உருக

0: திருச்சிற்றம்பலம் பார்வதி மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க. அருட்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே பாவவியல் என்கின்ற இயலிலே கடைசி தோத்திர பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஒவ்வொரு இயலிலும் இந்த ஆசிரியர் சிவபெருமானுடைய தோத்திரம், முருகப்பெருமானுடைய தோத்திரம், அகத்திய முனிவர் தோத்திரம் ஆகியவற்றை இவர் பாடுகின்ற ஒரு நெய்தியை வைத்திருக்கிறார். நன்றி மறக்கக்கூடாது என்பது இதனுடைய குறிப்பு. கடவுளை மறப்பது நன்றன்று, கடவுளை மறப்பது நன்றன்று. ஆனா மறக்கும்படியான நிகழ்ச்சி நிறைய நமக்கு இருக்கிறது. எப்படியாவது இவனை மறக்கடிக்க வேணும் என்று சொல்லி நம்முடைய வினை அது வந்து கப்பங்கட்டி கொண்டு நிற்கிறது, கச்சை கட்டி கொண்டு நிற்கிறது. கப்பம் அல்ல, கச்சை கட்டி கொண்டு நிற்கிறது, வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறது. எது வினை? எப்படியாவது இவனை சிவனை மறக்க விடணும், சிவனை நினைக்க விடாம பண்ண வேணும் என்று சொல்லி வினை எத்தனையோ ரூபங்களிலே அது வேலை செய்யுது. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயி முனிவில்லாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின என்பது புரிஞ்சது. 6 கோடி மாயாசக்திகளுடைய மாயைகளுக்கெல்லாம் தப்பிச்சு அதுக்கு மேல சிவன் நினைக்கிறான். மற்ற சாமி எல்லாம் நினைக்கிறது பெருசு இல்ல. மற்ற சாமி எல்லாம் என்னைக்கு ஒரு நாளைக்கு நினைக்கலாம், வருஷத்துக்கு ஒரு நாள் விழா போட்டு பூசை போட்டலாம். ஆனால் சிவனை நினைப்பது என்பது கிடையாது. சிவனை அப்படி நினைக்க முடியாது, தினந்தோறும் நினைக்க வேணும். நிலை பெருமாறின் நொதியில் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய உயிர். அதனாலே என்னைக்கு ஒரு நாளை கும்பிடலாம் அப்படிங்கறது இல்ல. அது வந்து தீச்சைன்னு வந்துருச்சுன்னா கேட்க வேண்டியது இல்ல. காலையில எந்திரிச்சா வேண்டியதெல்லாம் தேடி பிடிச்சு உட்கார்ந்து பூசி பண்ணிட்டு வர்றதுனா சாமானியம் இல்ல. அது ஆயுள் வரலையும் செய்யணும். மண்பொருந்தி வாழ்வோருக்கும் ஆதியர்த்த வேதியருக்கும் மண்பொருந்து தேவருக்கும் விடுவாரா என்ற அணை பண்பொருந்த இசைபாடும் பலனஞ்சியர் அப்பனை என் கண் பொருந்து முதத்தும் கைவிட நான் கடவேனோ என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அதனால நான் தூங்கும் போது என் சாமியை விடுவேனா என்பது அப்பர் தேவாரம். அதனாலே வந்து சிவனை எப்போது நினைக்க வேணுமோ எப்போது நினைக்க வேணும். ஞானிகள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். நாம மறக்கவும் நினைக்கவும் மறக்கவும் நினைக்கவும் சில பேர் நினைக்கிறதே இல்லை, பல பேர் நினைக்கிறதே இல்லை. பல பேர் சிவனை நினைக்கிறதே கிடையாது. சில பேராய் இருக்கிற நாம் நினைக்கவும் மறக்கவும் இருக்கிறோம். பரமஞானிகள் மறப்பதே இல்லை. இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தான். இமைப்பொழுதும் இந்த வரியை பார்த்த உடனேதான் இந்த போப்பாண்டவர் அசந்து போனான். ஜியு போப்பு இந்த திருவாசக மொழிபெயர்த்து கொண்டு வைத்தார் அல்லவா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வைத்தார் அல்லவா, அத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வைத்தார் என்று மொழிபெயர்த்து கொண்டு வந்தான் சொல்லி கோபித்துக் கொண்டான். யாரு? போப்பாண்டவர். நம்முடைய மதத்தை பரப்ப சொன்னதற்கு நீ சென்று சைவ சமயத்து நூலை நீ மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று ரொம்ப கோபிச்சுக்கிட்டான். அப்படி கோவிச்சுக்கிட்டான்னு சொல்லி நாளைக்கு சந்திக்கிறேன்னு அந்த ஆள் போயிட்டாரு. அப்புறம் இவன் புரட்டி பார்த்தா, யாரு என்னதான் இதுல இருக்குது புரட்டி பார்த்தா, யாரு? போப்பாண்டவர். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. என்ன அதிசயமா இருக்கு, இமைப்பொழுதுனா எவ்வளவு நேரம்? அந்த நேரம் கூட என்னெஞ்ச விட்டு நீங்காத உடைய திருவடிகள் வாழ்கண்ணா. கண் இமைக்கிற நேரம் எவ்வளவு நேரம்? அந்த நேரம் கூட என்னுடைய நெஞ்ச விட்டு நீங்காத உடைய திருவடிகள் வாழ்க என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், எப்படி நினைத்து இருப்பான், அவன் எவ்வளவு அருளுடையவனா இருப்பான் என்று அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறான். படித்தவன் அல்லவா? அதனாலே அப்படிப்பட்ட ஞானிகள் மறவாமல் இருப்பார்கள். ஞானிகள் மறவாமல் நிறுத்து. மனிதனுடைய மனம் வந்து எதையாவது நினைத்துக் கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைக்காதவன் இருக்கவே மாட்டான், எதையும் நினைக்காதவன் இருக்கவே மாட்டான். இப்ப அருணகிரிநாதர் என்ன சொன்னாரு முருகப்பெருமான்? சும்மா இருந்தாரு. சும்மா இருந்தா ஒன்றும் நினைக்காம இருந்திருப்பாரு. முருகனை நினைத்துக் கொண்டிருக்கு. உலகத்தை பற்றி நினைக்காது, சும்மா இருந்தா ஒன்றும் நினைக்காம இருக்க முடியுமா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு சொல்லி, நினைக்க தெரிந்த மனம் மறக்க தெரியாது. அதனாலே அப்படி வந்து சும்மா இரு என்று சொன்னால் உலக பொருளை பற்றி சிந்திக்காமல் கடவுளையே சிந்தித்திருப்பது. இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஊதினான் என்பது கந்த புராணம். அப்படிப்பட்ட முறையிலே வந்து கடவுளை எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேணும், அவனை தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேணும், அவன் பூசித்துக் கொண்டே இருக்க வேணும், அவனை வாசித்துக் கொண்டே இருக்க வேணும். இப்படியெல்லாம் வந்து பெரியவர்கள் நமக்கு இப்படி எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த முறையில இந்த எழிலே இந்த ஆசிரியர் சிவபெருமானுடைய தோத்திரம்னு சொல்றார், துதின்னு சொல்றாரு. அது எப்படி துதினா, இது ஒரு மடக்கணி. இந்த பாடல் மடக்கணின்னு சொல்றது. மடக்கணின்னு சொன்னா முதல் வரியில சொன்ன வாக்கியமே அடுத்த வரியிலையும் வரும், அதுக்கு மடக்கணின்னு பேரு. ஆனா பொருள் வேற, பொருள் வேற. இந்த பாட்டை சொல்றேன் கேளு.
1: கன்றிய காலனை காய்ந்தவனே, கரிசினை போக்கிரு காய்ந்தவனே, வென்றில் வேடனை வீட்டினே, விரும்படியார் கருள் வீட்டினே, அன்றிரு அன்றிருவர் கரிதாயவனே, அண்டமுமாக்கியதாயவனே, ஒன்றியவங்கனும் உற்றவனே, உணர்ந்தனும் உற்றவனே.
0: எப்படி வருது? முதல் வரியில சொன்ன வாக்கியமே அடுத்த வரியில வருது, அது மடக்கடிமுக. இது மாதிரி ஞானசமுந்தர தேவாரமும் இருக்கு.
1: ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின் அருள் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கணல் வெளி காய்வது காமனையே, அற்றமறைப்பது முன்பணியே, அவரர்கள் முன்பணியே, பெற்று முகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே.
0: அந்த முதல் சொன்னவரையே இது வயமகமனும் திருவயமகமனும் பேரு மடக்கணின்னு சொல்றது.
1: ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின் அருள் மெய்யினையே
0: என்பது மடக்கணி. அந்த முறையில இந்த ஆசிரியர் பாடியிருக்கிறார். எப்படின்னா,
1: கன்றிய காலனை காய்ந்தவனே, கன்றிய காலனை காய்ந்தவனே.
0: கந்தி என்ன? கோவித்து வந்த காலன். யாரு? யமன், யம தர்மன். அவனுக்கு காலன் என்கிறது ஒரு சிறப்பு பெயர். காலன் என்று சொன்னால் ஒரு வினாடி முன்ன இல்லாம பின்ன இல்லாம கரெக்டா வர்றவன். மற்ற ஆளுகள் எல்லாம் முன்ன பின்ன வருவான். ஆபீஸுக்கு போறவன் கரெக்டா போக முடியாது, வந்து காலேஜுக்கு போறவன் கரெக்டா போக முடியாது, சொற்பொழிக்கு வரவன் கரெக்டா வர முடியாது, கேட்க வரவங்க கரெக்டா வர முடியாது, முன்ன பின்னதான் வருவாங்க. இப்படித்தானே வந்துகிட்டு இருக்கான். அது போனா போதும், போன நேரத்துக்கு போனா கேட்டா போதும் என்று சொல்லி. ஆனால் காலன் மாத்திரம் அது மாதிரி இல்ல, கரெக்டா வந்துருவான். அதனாலதான் காலன். காலம் தவறாமல் வருவதனாலே அவனுக்கு காலம், காலத்தை முடிப்பதனாலே அவனுக்கு காலம் விளங்குதா? அதனாலே அப்படிப்பட்ட காலனை காய்ந்தவன். காய்ந்தவன் என்றால் கோபித்தவன், அழித்தவன், உதைத்தவன். யாருக்காக? மார்க்கண்டையருக்காக. மார்க்கண்டையருக்காக காலனை உதைச்சிருக்காரு. சுவேத கேது என்கின்ற ஒரு பிராமண சிறுவனுக்காக காலனை வென்றிருக்கிறாரு, கொண்டிருக்கிறாரு. அது சம்பந்தர் தேவாரத்தில் இருக்கு. திருவன்காட்டில் ஒன்று, திருவையாற்றில் ஒன்று, திருக்கடவூர்ல. ஆமா. ஆகவே அப்படி காலனாகிய யமனை காய்ந்தவன். காய்ந்தவன் என்றால் கோபித்தவன், அழித்தவன். சிவருமானுக்கு கோபம் வந்தாலும் வீணா போவாது, சிரிப்பு வந்தாலும் வீணா போவாது. சிரிச்சா எரிச்சார், சிரிச்சார் எரிச்சார். சிரிச்சால் இப்ப நம்ம சிரிக்கலாம் வீணா போகுது, கோபிக்கிறதும் வீணா போகுது. ஒரு பிரயோசனம் இல்லாம போகுது. சில பேர் கோபம் வருதுன்னு வச்சுக்க, ஒரு பிரயோசனம் இல்லாம போகுது. அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? காயில் உலகனைத்தும் கற்படி காணும் சாடலும் திருச்சாடல். காயில்னா கோபித்தால் உலகம் முழுவதும் கல் பொடியானார் போல உலகம் அழிந்து போகும். அதனால அவன் சிரிச்சான்னு வச்சுக்க, ஒரு தடவை கோபிச்சாரு. கோபிச்ச உடனே அந்த கோபத்தை என்ன பண்ணாரு? அந்த கோபத்தை வாங்கி மேற்கு கடல்ல வீசினாராம். கோபத்தை மேற்கு கடல்ல வீசினாராம். கடல்ல வீசின உடனே அது ஒரு குழந்தையா வந்துருச்சான் கடல்ல. அவனுக்கு பேரு சலந்தரன். வருணன் காப்பாற்றினான். அவன் கதை ஒரு நல்ல கதை. அச்சா அகையினாரு எப்படி? பாலனுக்காக காலனை காய்ந்தான். பாலனுக்காக காலனை காய்ந்தான். ஒன்று

0: மாதிரி பாடல்கள் பொருள்கள் இசைகள் இதெல்லாம் வேற எந்த சமயத்துக்கும் இல்லை. அத்தனை இங்க இருக்கு, கேட்க ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் ரொம்ப குறைவு இல்லை, கேட்க ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்கற ஆளு அது ரொம்ப குறைச்சு. நீங்க தானே இந்த பழகின தானே பத்து பேர் வந்துகிட்டு இருக்கிறீங்க. புதுசா இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வந்துருக்காங்க. இவரு புதுசு, ஊட்டி அவரு புதுசு, அவரு புதுசு. எந்த ஊருக்கு ஐயா? அப்படியே பழிக்க முடியல. சிவபூஜை வழிபாடு நிறைய நடக்குது. சிவாயத்துக்கு தொடர்பு அவங்க நினைவுங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை கண்டிய காலனை காலார்கடிந்த சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே சென்று தொழுமுங்கள் தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. கண்டிய காலரை காய்ந்தவனே கரிசினை போக்கிரு காய்ந்தவனே. இது வழங்குற கரிசின்னா குற்றம், கரிசு என்றால் குற்றங்கள். அப்படி குற்றங்களை போக்குகின்ற இருக்கு முதலான வேதாகமங்களை ஆய்ந்தவனே, காய்ந்தவனே, இது ஆய்ந்தவனே இருக்கு. யஜுர்ஜாமாதரம் நம்ம வேதம் முதலாகிய நான்கு வேதங்களையும் ஆகமங்களையும் ஆய்ந்தவன், ஆய்ந்தவன் என்றால் பாடினவன், பாடினவன். கரிசினை, கரிசின்னா குற்றங்கள், குற்றம்னா ஆன்மாக்கள் செய்கின்ற குற்றங்களை போக்குவன், ஆன்மாக்கள் செய்கின்ற குற்றங்களை போக்குவன். எது போக்குகிறது? நூல் போக்குகிறதுனார். ஆன்மாக்கள் செய்கின்ற வினைகளை, குற்றங்களை நூலின் மூலமாக அறிந்து இது குற்றம் என்று இது சுற்றம் என்று அறிந்து அந்த குற்றங்களை போக்குவதற்கான பரிகாரங்களை தெரிந்து அதன்படி நடக்கின்றவர்களுக்கு அந்த நூல் வந்து என்ன பண்ணுது தெரியுமா? குற்றங்களை போக்குது. நூல் வந்து குற்றங்களை போக்குது. அப்படி நூலை படிக்கவில்லை கேட்கவில்லையான குற்றங்கள் போகாது. இப்ப வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க என்ன பண்ணணும்? போட்டு துவைக்கலாம். அது நூல் தான். தண்ணிக்கு நூல் நூறு பேர் தெரியுமா? நூல் தாவராம்பாள் அது தெரியுமா? தெலுங்கு நூல் தாவரா, நூல் தண்ணீர் குடின்னு அர்த்தம், தண்ணீர் குடுன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த நூலை தாவவில்லையானால் தாகம் போகாது. நூலை தாவவில்லையானால் தாகம், இந்த நூலையும் தாவவில்லையானால் குற்றம் போகாது. அதனாலதான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கள் ஆடாடா. இதுக்கு அதுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கும். நூலால் நன்றா, ஐயோ, நூலால் நன்றா நினைவின்கள் நன்றா நினைவின்கள் நோய்கள். இந்த ஊர் பாட்டு, இந்த கோயில் பாட்டு. அதனாலே கரிசினை போக்கிரு காய்ந்தவனே வென்றிவில் வேடனை வீட்டினேனே, வென்றிவில் வேடனை வீட்டினேனே என்று சொன்னால் மன்மதன் வில் வேடன்னு பேர். அவனுக்கு வில் வேடன்னு பேர், வேள்னு பேர். அந்த வேள்ங்கிறத வேடன் வந்துச்சு. மன்மதன் காமவேள் மதவேள் என்றெல்லாம் அவனுக்கு பெயர். மன்மதனுக்கு அவனுடைய வில்லு வெற்றியை உடையது, அவனுடைய வில்லு வெற்றியை உடையது. அதுக்கு அவன் வில்லுல அம்பெல்லாம் வச்சு போடுறது இல்ல, மலர்களைத்தான் வச்சு போடுவான். பூவாளியான்னு பேர் அவனுக்கு, பூவாளியின் பூவாளியான்னு பேர். பூவாளியா, பூவாளியூர்னு பேர். பூவாளூர், பூவாளியூர்னு பேரு. பூவாளியூர், பூவாளியான்னா வாளின்னு அம்புப்ப, அம்புல பூவை வச்சு விடுறவன். இது வில்லுல அம்பு பூவை வச்சு விடுறவன். மத்த சாமி எல்லாம் மத்த அஸ்திரங்களை ஆயுதங்களை வச்சு விடுவான், இது மலரத்தான் போடுவான். ஆறு மன்மதன் போடுறது வெற்றி நிறைய கிடைக்குது அவனுக்கு, வெற்றி நிறைய கிடைக்குது. மன்மதனுடைய வில்லுக்கு வெற்றி நிறைய கிடைக்கும். அதனால வெந்தி வில் அதுதான் நம்ம அந்த சுகநாத புலவர் என்ன பண்ணாரு, மூவர் பயப்பட மதவேலுக்கு செங்கோல் கொடுத்தாயினார். மூவர் பயப்பட, பரமவிஷ்ணு உருத்தர்களாகிய மூவரும் பயப்படும்படியாக, அவர்களே பயப்படுறாங்களாம் இவனுடைய அம்புக்கு. பரமா விஷ்ணு உருத்தரன், உருத்தரன்னா நம்ம சாமி இல்ல, இங்க பரமேஸ்வரன் இல்ல, உருத்தரன்னா குணர் உத்தரன்னு பேர். அதனால வெந்தியில் வேடனை வீட்டினே அவன் வந்து புஷ்பத்தை போட்டான். போட்ட உடனே சாமி என்ன பண்ணாரு, விழிச்சாரு, சாம்பலா போட்டான். கண்ணை திறந்தாரு, அவன் சாம்பலா போட்டான். வீட்டினேன்னு அழித்தவனே, விரும்படியார் கருள் வீட்டினே, விரும்பும் அடியார்களுக்கு வீட்டை அருள்பவனே, விரும்புகின்ற அடியார்களுக்கு வீட்டை மோட்ச வீட்டை அருள்பவனே. விரும்புபவர்களுக்கு கொடுக்கிறானா, விரும்பாதவர்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் கொடுக்க மாட்டான், விரும்புபவர்களுக்கு கொடுப்பான். விரும்பருள் விரும்படியார்க்கு அருள் வீட்டினே, அன்று இருவருக்கு அரிதாயவனே. அன்று முன்ன நாளிலே இரண்டு பேருக்கு அரிதாயவனே. இரண்டு பேருனா நல்லா புரியும், பரமாவிஷ்ணு ஒருத்தன்னா சிவபெருமா, ரெண்டு பேர்னா பரமாவிஷ்ணு. ஒரு ஆள்னா சிவபெருமான், ரெண்டு பேர்னா பரமாவிஷ்ணு தான் குடிக்கும். இரண்டு பேருக்கு அரியவன், அப்படி இருவருக்கு அரிதாயவனே. அண்டமும் ஆக்கிய தாயவனே, அண்டம் என்றால் உலகம் எல்லாம் பெற்றவனே, தாயவனே ஆயவனே, இது தாயவனே. அண்டம் என்றால் உலகம், உலகத்தை எல்லாம் பெற்ற தாய் போன்றவனே, பெற்றால் தாய் தானே. அண்டமும் ஆக்கிய தாயவனே, ஒன்றிய எங்கனும் உற்றவனே, எங்கனும் ஒன்றி உற்றவன், எல்லா பொருளிலும் கலந்து எங்கும் இருப்பவன், எல்லா பொருளிலும் கலந்து எங்கும் இருப்பவன். அது எது போல என்றால் பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை திருவண்டபுரி. பூவில் நாற்றம், பூவிலே மனம் இருப்பது போல, பூவிலே மனம் எங்கனேன்னு சொல்ல முடியாமல் எல்லா இடமும் இருக்குது அல்லவா, அது போல பூவிலே மனம் எப்படி இருக்குது, எல்லா இடங்களில் இருப்பது போல உலகம் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கு. ஆனா மனம் தெரியாது, மனம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது, கடவுள் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது. மனத்தை எதனாலே அறியவனு, நாசியினாலே அறியவனு, மனத்தை மூக்கினாலே அறியவனு, அப்படித்தான் அறிய முடியும். மூக்கு இல்லாதவனுக்கு மனம், அதனால மூக்கினாலே மனத்தை அறிவது போல அறிவினாலே கடவுளை அறிவது, அறிவினாலே கடவுளை அறிவது. அதனாலே ஒன்றிய எங்கனும் உற்றவனே, உணர்ந்தனன் உன்னையும் உற்றவனே. ஐயால உன்னை உணர்ந்தனன், உன்னை உணர்ந்தனன், அது எதனால என்று கேட்டால் முன்னை தவத்தினாலே, முன்னை தவத்தினாலே உன்னை உணர்ந்தன். ஒன்றிய எங்கனும் உற்றவனே, உணர்ந்தனன் உன்னையும் உற்றவனே. முன்னைத்தவம் இல்லாதவர்களுக்கு கடவுளை உணர, கடவுளை நினைக்க வணங்க புத்தி வராது. கடவுளை வணங்கிறதுக்கு புத்தி வேணும்னா முன்னை தவம் இருக்கும், சிவனை வணங்கிறதுக்குன்னா தவம் இருக்கவன். தவம் இல்லையானால் அவனுக்கு கடவுளை நினைக்க மனம் வராது, கடவுளை நினைக்கிறதுக்கு மனம் வராது. தவம் என்ன பண்ணும்னா நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும், உள்ள இருந்தது என்ன பண்ணும்னா நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை சாப்பிட்டு ருசி கண்டானா என்ன பண்ணுவேன், மறுநாளும் போய் சாப்பிடலாம். இப்ப காலையில எந்திரிச்சோம்னா காபி சாப்பிடணும்னு வச்சுக்கோ, நாளை காலையில என்னமா நினைப்போம், காபியில தான் நினைப்போம், காபியில. அது போல நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு பழகிட்டான்னா அப்புறம் அந்த நினைக்காம இருக்க முடியாது. இவன் நினைக்காம இருந்தாலும் அவன் நினைக்காம இருக்க விட மாட்டானா, அது ஒரு யாரு, நாம் நினைக்காம இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டானா, உள்ள இருந்து நினைக்க வைப்பானா. நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனே, நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன், ஒன்றி ஒரு கால் நிறையாது இருந்தாலும் இருக்க விட்டாய், ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க விட்டாய், கன்று விரி கற்றாப்போல் கதறு வித்தி வரவில்லாய், நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே நம்பானே என்பது திரு செப்பா. அதனாலே ஆன்மாக்கள் வந்து கடவுளை நினைப்பதற்கு அவன் முதலிலே நினைக்கிறான், பிறகு ஆன்மாக்கள் நினைக்கிறது. அப்படியே நினைக்க நினைக்க வச்சு வச்சு வச்சு அப்புறம் நினைக்க மறக்க விடாம பண்ணுவது அவருடைய வேலை. மறக்க விடாம பண்ணுவது அவருடைய வேலை. நினைக்க வச்சு மறக்க விடாம பண்றதும் அவன் வேலை. அதுக்கு இடையில வேலை புகுந்துட்டு வேலை செய்யுது. அதுக்கிடையில வேலை புகுந்து எப்படியாவது மறக்க வைக்கணும்னு வேலை செய்யுது. அதனாலே வந்து இப்படி தோத்திரத்துல இப்படி உண்மைகளை சொல்லுகிறாரு. அதற்கு மேலே இடுவலி குண்டுனி என்பவனே, இடுவலி குண்டுனி என்பவனே. இது எப்படின்னா பரமேஸ்வரன் வந்து பிரம்மனுடைய தலை ஓட்டிலே பலி ஏற்றதாக வரலாறு வரும். பிரம்மனுடைய தலை ஓட்டிலே பலி ஏற்றதாக வரலாறு. அது வந்து தாருகாவனத்தில் இருந்த ரிஷிகளுடைய கர்வத்தை போக்குவதற்காக அப்படி காபாலி வேடம் சொல்றது. அது பிச்சாடர்னு சொல்லுது. பிச்சாடர்னு இருக்குது அல்லவா சாமி, அப்படி பிச்சாடராக திருமேனி உண்டு அவர்கள் கர்வத்தை போக்குவதற்காக அப்படி வந்து பலி கொண்டு போனது. பலி எடுத்து பலி வாங்கி பலி பலின்னு பேரு. பழி அல்ல பலி, பலினா பிச்சை. பிச்சை பிச்சை எடுத்ததுனாலே சிவருமானுக்கு பிச்சைன்னு பேரு, பிச்சைக்காரன்னு பேரு. சிவருமானுக்கு பிச்சைக்காரன், பழுக்கு பிச்சைக்காரி தான் வச்சுக்கணும். அவன் பிச்சைக்காரனா வீட்டுக்காரி பிச்சைக்காரி தான். இப்ப அவனை உத்தமன்னு சொல்றான் சுவாமியே, அவளுக்கு உத்தமின்னு பேரு. அதுபோல அவனுக்கு அத திருவாசகத்துல பிச்சை கேடு பொய்க்காகாது என்று இங்கு என வைத்தாய், பிச்சை கேடு பொய்க்காகாது என்று இங்கு என வைத்தாய். மாணிக்கவாசகரை உடனே கூட்டிட்டு போட்டா, இவனை கூட்டிட்டு போட்டா உலகத்துல பொய்யே இல்லாமல் போயிரும். பொய் இருக்கணும், அதுக்காக இவன் இருக்கட்டும், இவன் இருந்தா தான் பொய் இருக்கும்னு இவரை வச்சுட்டு போட்டான். அவரு சொல்ற மாணிக்கவாசன் இங்க இருந்தா தான் இந்த உலகத்துல பொய் இருக்கும். பொய்யே இல்லைன்னா உலகமே இருக்காது. எல்லா உண்மையே பேசினான்னு வச்சுக்க, எல்லாம் அங்க வீருவேன், இந்த ஊர் காலியா போயிரும், பூலோகம் காலியா போயிரும். உண்மையை பேசினவங்கள எங்க போவேன், சிவலோகம் போவேன். பொய் பேசினவே இங்க இருப்பேன், கீழையும் போவேன். அதனால மாணிக்கவாசனை கூட்டிட்டு போயிட்டோம்னு வச்சுக்க, பொய்யே இல்லாம போயிரும். அதனால இவன் இருக்கட்டும்னு விட்டுட்டு போட்டாரா. விச்சைக்கேடு விச்சந்தா பேசு, விதைக்கு பொய்யாய விதைக்கு கேடு வரப்படாதுன்னு சொல்லி என்ன வச்சுட்டு கூட்டாங்கிறாரு. விச்சந்தா விதை. இப்ப நீங்க திருவாசகம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஒன்றாம் திருமுறை 132 பதிகம் 6 பாடல் அகனமர்ந்த. ஓம் சிவாய நம.
2: அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞானம் புகருடையோதம் உள்ள குண்டரிகத்துள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தளத்து சங்குளவர்க்கு அந்திகழ சரசத்தியுள் மிக உடைய புன்குமலர் பொறியட்ட மனம் செய்யும் மிழலையாமேயே சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக ருக்வேத ரேகா பாட்டாக.

ஓமை ஐயா அதிதயே அதிதயே புனரதாத் பிதரம் பிதரம் தாத் புனரதிதயே அதிதயே புனாஹ புனரதாத் தாத் பிதரம் பிதரஞ்ச திருஷேய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவண்ணாமலை, அருளியவர் மாணிக்கவாசகர்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருக்காலத்தி சிவாலயம் நாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த செட்டியார் ஒருவரால் திருப்பணிகள் செய்யப்பெற்று கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது. அவரை மக்கள் திருப்பணி செட்டியார் என்றே வழங்குவார்கள். மகாசிவராத்திரி தோறும் தானும் தன் மனைவியும் அங்கு வந்திருந்து நியமத்தோடு காலத்தியப்பரையும் ஞான பூங்கோதையையும் தரிசித்து ஊருக்கு திரும்புவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஒரு மகாசிவராத்திரி தினத்தன்று 4 கால பூஜைகளையும் தரிசித்த பிறகு தனது இருப்பிடத்திற்கு வந்து சிவ சிவ என்று சொல்லியவாறே இந்த பூத உடலை நீக்கி முக்தி பெற்றார். அவரது மனைவியாரும் உடனேயே அவ்வாறு இயற்கை எழுதினார் என்று நாம் அறிகிறோம். அந்த ஊர் மக்கள் அவ்வாறு பேருபகாரம் செய்த ஒரு நகரத்தார் பெருமகனுக்கு பொன்முகலிக்கு செல்லும் வழியில் சிலை எடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். இந்த பெருமான் மாசதுரனாகவும் கணநாதனாகவும் புண்ணியமூர்த்தியாகவும் மலைமகள் மணாளனாகவும் ஞான பூங்கோதையாள் பாகத்தனாகவும் ஏழுலகும் ஆனவனாகவும் கடலும் மலையும் ஆனவனாகவும் ஊழித்தி என்னவனாகவும் நால்வேதத்தின் பண்டிதனாக விளங்குவதையும் திருநாவுக்கு சுவாமியுடைய திருத்தாண்டகம் சிறப்பிக்கின்றது. இந்த திருத்தாண்டகத்தின் மூலமாக நாம் சத்தியேகம்பம், திருப்பராய்த்துறை, திருப்பழனம், திருப்பங்கீதி, திரு ஒற்றியூர், திருச்சோற்றுத்துறை, திரு கைலாயம், திரு கானப்பேர், திரு குடமுழுப்பு, திரு குடமூக்கு, திரு கீழ்கோட்டம், திரு மறைக்காடு, திருவண்ணாமலை ஆகிய தலங்களும் எடுத்து பாடப்பெற்றிருப்பதை நாம் அறிகிறோம். இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாட்டிலும் காலத்தை காணப்பட்ட கணநாதன் கான் அவன் என் கண்ணுளானே என்று பாடியிருப்பது அறிந்து இன்புறத்தக்கது. இந்த பெருமான் தீவினைகளையெல்லாம் ஒழிக்க வல்லவன், ஆகவே இடிப்பான்கான் என் வினையை என்றும் தன் சிந்தை நீங்காத சிவமாக இருப்பதை என் சிந்தையான்கான் என்றும் கூறுவதைக் கொண்டு நாம் நிகழ்கிறோம். இந்த பெருமானே எல்லா தேவர்களும் ஆவார். நாரணன்கான் நான்முகன்கான் என்று தேவார வழிகள் இதனை புலப்படுத்துகின்றது. முறைமையால் ஐம்புரியும் வழுவா வண்ணம் படித்தான் தலை அறுத்த பாசுபதன் என்று பிரமன் தலையை வெளிய செய்தியை அழகுற அமைத்து பாடியிருக்கின்றார் அப்பர் பெருமான். எல்லாம் முன் தோன்றாமே தோன்றினான் என்று பழமைக்கும் பழமையாக இந்த இறைவர் விளங்குவதை அறிவிக்கின்றார் அப்பரடிகள். அடியார்களுடைய தொண்டை ஏற்பவன் இப்பெருந்தகையாதலால் குறையுடையார் குற்றேவல் ஏற்பான்கான் என்று அமைத்து பாடியிருக்கின்றார். அவ்வாறு அடியார்கள் தொழுதால் அருள்வான் அல்லவா, இதையே அடியார்கள் தொழுது ஏத்த அருள்வான் என்று அமைத்து பாடியிருக்கிறார். அன்பர்களுடைய மனத்திலும் வாக்கிலும் தலைமீதும் தனது திருவடிகளை வாயார வாழ்த்தும் தொண்டர்கள் கூட்டத்தில் கூட இருந்தும் அருள் புரிபவன். இதனை அருமையாக அமைத்து ஒரு தாண்டக பாடல் இந்த பதிகத்தில் வருகின்றது.

0: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒரு திருப்பதிகத்தின் வாயிலாக இந்த இறைவனை வழிபட்டுள்ளார். செண்டாடும் விடையாய் சிவனே என்று துவங்கும் திருப்பதிகம் அது. கண்டவர்களெல்லாம் லயிக்கும்படியான ஒரு திருவுருவை உடையவர் பெருமானாதே. கண்டார் காதலிக்கும் கணநாதனின் காலத்தியா என்று அருமையாக குறிக்கின்றார் சுந்தர பெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி இடர்களுக்கெல்லாம் துணையாக நின்று அந்த இடர்களை களைபவன் என் இடர் துணையே என்று சுந்தரர் வாக்கால் கூறப்படுவதை நாம் அறிந்து இன்புகிறோம். அந்த பெருமானை குரு வடிவத்திலும் தலைவனாகவும் வழிபடுகிறார் சுந்தரர். என் குருவே என்று கூறி அழைக்கும் பாங்கு தன் சிறப்புடையது. அந்த பெருமான் ஆறா இன்னமுதாகவும் விளங்குகின்றான். செய்யவனாகி வந்து இடரானவை தீர்த்தவனே என்றும், என்னுள் குடியாக கோயில் கொண்ட குழகன் என்றும் உள்ளம் புகுதவல்ல பெருமானை சுந்தரர் தமக்கே உரிய வாணியில் பாடி அருளியுள்ளதை காண்கிறோம். இந்த பெருமானை தவிர வேறு எவரையும் நான் வழிபட்டு ஏத்த மாட்டேன் என்று உறுதியாக சொல்வதை உண்மையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே என்று பாடியதால் உணரலாம்.
1: செஞ்சேல் அன்ன கண்ணார் திறத்தே

இத்தலத்து முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் மூன்று திருப்புகழ் பாடல்களால் பரவியுள்ளார். நினைப்பவர்களுடைய சித்தத்தில் பிரியாது உறைபவனாகவும் தனது திருவடிகளை முக்தர்களுக்கு அழுபவனாகவும் குமரக்கடவுள் வழங்குவதை ஒரு திருப்புகழ் நமக்கு விளக்குகின்றது. சிரத்தானத்தில் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தாமற்று ஒப்பில்லாதன மலர்த்தாள் வைத்து எந்தன்னை ஆழ்வாய் நிறுத்த கர்த்த உவனேசார் சித்தத்து.

0: மலர்த்தாள் வைத்து என் தன்னையாழ்வாய்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: தொண்டை நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 நூல், தேவார மூவர் பதிகங்களும் பெற்ற தலங்களுள் திருவொற்றியூரும் ஒன்று. இத்தலம் சென்னை நகருக்கு வடக்கில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஒற்றியூர் என்று பெயர் வருவதற்கு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. மாந்தாதா என்ற சூரிய குலத்து அரசன் மூப்பு வந்த நிலையில் பொருளாதார பற்றுக்குறை தட்டுப்பாடு ஏற்பட்டதால் கோயில்களுடைய வருமானத்தை குறைக்கும்படியாக ஓலை எழுதியதாகவும், அந்த ஓலையில் இறைவனுடைய திருவருளால் இந்த தலம் நீங்களாக என்று அந்த வரி பிளந்து எழுதியிருந்ததாகவும், அந்த காரணத்தால் ஒற்றியூர் என்று இதற்கு பெயர் வந்ததாக கூறுவர். இந்த தலம் நீங்களாக, ஒற்றியூர் நீங்களாக என்று அது பொருள் பெற்றது. இவ்வாறு இறைவன் மாந்தாதா எழுதிவித்த ஓலையில் உள்ள எழுத்துக்களை மாற்றம் செய்தபடியால் எழுத்து அறியும் பெருமான் என்று அழைக்கப்பட்டதாக கூறுவர். எழுத்துக்கள் ஒலிகள் எந்த பெருமானிடமிருந்து வெளிவந்தனவோ, எழுத்துக்கள் எந்த பெருமானுடைய உருவமாக விளங்குகின்றனவோ, அந்த பெருமானே இவ்வாறு கட்டளையிட்டபடியால் எழுத்தறியும் பெருமான் என்று அந்த காரணப் பெயர் அமைந்தது. அறிந்தவர் என்பதை விட ஆனவர் என்பதே இன்னும் பொருத்தமாக தோன்றுகிறது. இதை உணர்த்துவதற்காக ஏற்பட்ட ஒரு திருவிளையாடலாக கூட கருதலாம். இதே வரலாற்றை சற்று வேறுவிதமாகவும் கூறுவார்கள். அதாவது, அரசன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட சில ஊர்களை வரிப்பணம் கட்ட வேண்டும் என்ற ஒரு நியதிக்கு உட்படுத்தினானாம். அதற்கான ஓலையை அனுப்பிய போது அந்த ஊர்களில் திருவொற்றியூர் நீங்களாக என்று வரி பிளந்து காணப்பட்டதால் இந்த ஊருக்கு வரி விதிக்காமல் பிற ஊர்களுக்கு மாத்திரம் வரி விதித்தான் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த தலம் ஒற்றி, அதாவது விலக்கி வைக்கப்பட்டமையின் ஒற்றியூர் என்று பெயர் பெற்றதாகவும் ஒரு காரணம் சொல்வார்கள். ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்னை எழுத்து அறியும் நாட்ட மலரும் திருநுதலார் என்று செக்கிழார் பெருமான் இதனை குறிப்பிடுவார். கடல் இந்த ஊரை ஒற்றுச் சென்றபடியால் ஒற்றியூர் என்று பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுகிறார்கள். இந்த தலத்திற்கு ஆதிபுரி என்று ஒரு பெயர் உண்டு. மிகப் பழமையான ஒரு திருத்தலம். அந்த தலத்தில் எழுந்தருளியுள்ளபடியால் பெருமானுக்கு ஆதிபுரீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. படம்பக்கம் என்ற ஒரு வாத்தியத்தை முழக்கும் பொழுது அதற்கு பெருமான் நடனமாடியபடியால் படம்பக்கநாதர் என்று அழைக்கப்பெற்றார். படம்பக்கம் கொட்டும் திருவொற்றியூர் என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். வாசுகி என்ற ஒரு பாம்பு உபமன்யு முனிவரிடம் தீட்சை பெற்று இத்தலத்து இறைவனை வழிபட்டது. அதற்கு அருள் செய்யும் முகமாக இறைவன் அந்த பாம்பை தனது திருமேனியில் அணிந்து கொண்டார். ஆகவே பெருமானுடைய மூல திருவுருவில் பாம்பின் வடிவம் காணப்படுகிறது என்று கூறுவார்கள். மயிலையைச் சேர்ந்த ஏலேலசிங்கன் என்பவர் அரசனுக்கு செலுத்த வேண்டிய கப்பம் கட்ட முடியாமல் போகவே ஒற்றியூர் பெருமானிடம் முறையிட்டார். அப்பொழுது இறைவன் அருளால் ஒரு மாணிக்கம் அவருக்கு கிடைக்கப்பெற்றது. அதை கொண்டு சென்று கப்பத்தை கட்டினார் என்று கூறுவர். இங்கனம் திருவுருள் புரிந்தமையால் பெருமானுக்கு மாணிக்க தியாகர் என்ற பெயர் வந்தது. மூலவர் புற்று வடிவமாக விளங்கும்படியால் புற்றிடம் கொண்டார், வன்மீகநாதர் என்றெல்லாம் பெயர்களை பெற்றார். அம்பிகைக்கு திரிபுரசுந்தரி என்றும் வடிவுடை நாயகி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகையை மலையாள தேசத்தவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். இறைவன் புற்று வடிவமாக இருக்கும்படியால் அவர் மீது கவச்சம் ஒன்றை சாத்தியிருக்கிறார்கள். அந்த கவச்சத்தை கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று விலக்கி தரிசனம் செய்விக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களும் இவ்வாறு தரிசனம் அடியார்களுக்கு கிட்டுகிறது. மற்ற நாட்களில் கவசம் சாத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த புற்றின் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தரிசிக்கலாம். இந்த தலத்திற்கு ஸ்தலவிருட்சமாக அமைவது வடக்கு பிரகாரத்தில் உள்ள மகிழ மரம். இந்த மரத்தின் அடியில்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலியாரை மணம் செய்து கொண்டார். ஆகவே அந்த மரத்திலேயே பெருமான் எழுந்தருளியிருந்த காரணத்தால் அதனை ஒரு தெய்வீக மரமாக கருதி இன்றும் அடியார் பெருமக்கள் வணங்கி எல்லா பேர்களையும் பெறுகிறார்கள். இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனப்படுவது. கடலும் ஒரு தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இந்த தலத்து பெருமானை மாந்தாதா, தொண்டைமான் சக்கரவர்த்தி, ரோமச முனிவர், நந்திகேஸ்வரர், மகாவிஷ்ணு, பிரம்மா, வால்மீகி, சந்திரன், வாசுகி, ஆதிசேஷன் ஆகியோர் பூஜை செய்து பேறு பெற்றிருக்கிறார்கள். பிரளய காலத்தில் பிரம்மா தவம் செய்து அதன் பயனாக பெருமானுடைய தரிசனம் பெற்றான். அதாவது அக்னி வடிவில் பெருமான் தோன்றி பலகை வடிவமாகவும் தோன்றினதாகவும் இந்த பலகை வடிவில் அவருக்கு தரிசனம் காட்டியபடியால் இந்த பெருமானை மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு பெருமானாக அடியார்கள் வணங்குகின்றார்கள். அப்படி பிரளயத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மூர்த்தி. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. மாசி மகத்தை ஒட்டி நடைபெறும் இந்த பெருவிழாவில் 9ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. மகத்தன்று சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் மகிழ மரத்தில் அடியில் இறைவன் திருமுன்னர் நடைபெறுகிறது. இந்த மகிழ மரத்திற்கு எதிரில் உள்ள கோஷ்டத்தில் ஏகபாதமூர்த்தியினுடைய அபூர்வ தரிசனம் கிடைக்கிறது. ஒரே திருப்பாதத்தில் பெருமான் நின்றபடி காட்சியளிக்கின்றார். அவருக்கு இடதுபுறத்திலிருந்து கைகளை அஞ்சலித்தவராக மகாவிஷ்ணுவும், வலதுபுறத்திலிருந்து பிரம்மனும் இணைந்து நமக்கு காட்சியளிக்கிறார்கள். இது எல்லா பிரளயத்தையும் கடந்த பொழுது மறுபடியும் சிருஷ்டியை துவக்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு ஆகியோரை பெருமான் தன்னிடமிருந்து தோற்றுவித்தார் என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தில் மாசி விழாவில் தியாகராஜமூர்த்தி புறப்பாடு விசேஷமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு பவனியையும் அந்தந்த நாளுடைய பவனியாக சொல்வார்கள். அதாவது 5ஆம் நாள் பவனி, 6ஆம் நாள் பவனி என்றெல்லாம் குறிப்பிடுவது வழக்கம். இது இரவு நேரத்தில் இந்த பவனி நடைபெறுகின்றது. இந்த நடன விழா நந்திகேஸ்வரர் பொருட்டு நிகழ்ந்ததாக கூறுவர். நந்திகேஸ்வரர் கைலாயமலையில் சந்தியாகாலத்தில் செய்யக்கூடிய பிரதோஷ தாண்டவத்தை கண்டு கண்டு கழித்தபடியால் அந்த அசைந்து ஆடக்கூடிய நடனத்தை இந்த ஒற்றியூரிலும் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டிக் கொள்ள அவருக்கு அருள் செய்யும் முகமாக இந்த நடனத்தை புரிவதாக ஐதீகம். இந்த ஒப்பில்லாத ஒரு தாண்டவத்தை, நடனத்தை பிரம்மாதி விஷ்ணு தேவர்கள், ரோமச்ச முனிவர் ஆகியோர் தரிசிக்கிறார்கள். இந்த கோயிலின் முகப்பில் உள்ள ஒரு கோபுரம் மாங்காடு எல்லப்ப செட்டியார் என்பவர் கட்டியதாக குறிப்பிடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் உள்ள அநேக சன்னதிகளுள் சுந்தரருக்கென்று ஒரு தனி சன்னதி, சகஸ்ரலிங்கம், அஷ்டோத்திரலிங்கம், அண்ணாமலையார், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இப்படி அநேக லிங்கமூர்த்திகளை தரிசனம் செய்கின்றோம். தெற்கு பிராகாரத்தில் உள்ள ஒரு அபூர்வமான ஒரு சன்னதியையும் நாம் இங்கு வலமாக வரும்பொழுது தரிசிக்கின்றோம். அதனை கௌடீஸ்வரர் ஆலயம் என்று வழக்கத்தில் குறிப்பிடுகின்றார்கள். கௌடதேசத்திலிருந்து சில ஆதிசேவர்கள் வந்து அந்த பெருமானை தரிசனம் செய்து பூஜித்து வந்தபடியால் கௌடீஸ்வரர் ஆலயம் என்று இதனை குறிப்பிடு வழக்கம். அக்காலந்தொடங்கி அங்கு பிரணவ சப்தம் ஒலிப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். திருவொற்றியூரில் உள்ள எழுத்தறியும் பெருமானுடைய சந்நிதிக்கு நுழையும் முன்பு தியாகராஜமூர்த்தியினுடைய சபை இருப்பதை காண்கின்றோம். சோமாஸ்கந்த வடிவில் தியாகராஜ பெருமான் நமக்கு அம்பிகையோடு அங்கு அருட்காட்சி வழங்குகின்றார். இந்த சன்னதியை தரிசித்து விட்டு இறைவனுடைய பிரகாரத்தில் உள்பிரகாரத்தில் நாம் பலம் வருகின்றோம். அங்கும் லகுலீஷர் திருவுருவத்தையும் ஆதிசங்கரருடைய திருவுருவத்தையும் தரிசிக்கின்றோம். இந்த கோயிலினுடைய மூலவர் கர்ப்பகிரகம் கஜபிருஷ்ட வடிவில் அமைந்துள்ளது. இதற்கு சற்று தள்ளி வடக்கு பார்த்த முகமாக துர்கையம்மனுடைய திருச்சன்னதி இருக்கின்றது. இங்கு அம்பிகை மிகவும் உக்கிரமாக இருந்ததாகவும் அதனை ஆதிசங்கரர் வந்தபொழுது அதை அடக்கி அந்த சந்நிதிக்கு வெளியில் இருக்கும் கிணற்றில் அந்த உக்கிரத்தை இறக்கி பாறையினால் மூடினார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே அந்த மூடிய கிணறு வடிவமான ஒரு இடத்தை வட்டப்பாறை என்று வழங்குகிறார்கள். சித்திரை மாதத்தில் இந்த அம்பிகைக்கு திருவிழா நடக்கிறது. இந்த அம்பிகை வட்டப்பாறை அம்மன் என்றும் அன்பர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.

ஒரு சிவாலயம் கருங்கல்லாலான திருப்பணியோடு பல சிற்பங்களை கொண்டு அழகாக விளங்குகின்றது. இந்த படம்பக்கநாதருடைய கோயிலை வீரராஜேந்திரன் திருப்பணி செய்தான் என்றும், அங்கு வியாக்கரண மண்டபம் அமைத்து அதற்கு இலக்கண பாடம் அங்கெல்லாம் கற்பிக்கப்பெற்றது என்றும், இறைவனுக்கே வியாக்கரணதான பெருமான் என்று பெயர் வழங்கப்பெற்றதாகவும், ஆனி மாதத்தில் விழா குலோத்துங்கு சோழனுடைய முன்னிலையில் நடைபெற்றதாகவும், அவன் ராஜராஜனுடைய மண்டபத்தில் தங்கியிருந்ததாகவும், தியாகராஜ பெருமானுக்கு கருணை விடங்கன் என்று ஒரு பெயர் இருந்ததாகவும், சூரியனுக்கு ஒரு தனி கோயில் இருந்ததாகவும், இந்த ஆலயத்தில் 139 பேர்கள் பணிபுரிந்தார்கள் என்பதையும், தொண்டைமான் சக்கரவர்த்தி 2 பவழத்தூண்களையும் 2 வெண்கலத் தூண்களையும் கோயிலுக்கு தானமாக அளித்தான் என்றும், இறைவனுக்கு மகாதேவ பட்டர், திருவொற்றியூர் மகாதேவர், ஒற்றியூர் ஆழ்வார், ஒற்றியூருடைய நாயனார், படம்பக்க நாயனார் என்றெல்லாம் பெயர்கள் வழங்கப்பெற்றதாகவும், பங்குனி உத்தரத்தில் விழா சிறப்பாக நடைபெற்றதாகவும், ஆனி மாசி பெருவிழாக்களும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றதாகவும், இந்த ஆலயத்தில் உள்ள ஏராளமான கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். பெரியபுராணம் வாசிக்கப்பெற்றதாக ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. குலோத்துங்கு சோழ மண்டபத்தில் தினந்தோறும் 50 அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கப்பெற்றது. அதற்காக முதலாம் குலோத்துங்கன் பணப்பாக்கம் என்ற ஊரை எழுத்தறிவார் நல்லூர் என்று பெயரிட்டு அதில் ஒரு பகுதியை நிபந்தனமாக இந்த ஆலயத்துக்கு அளித்திருக்கிறார். இப்படி பல மன்னர்களாலும் அடியார்களாலும் இந்த ஆலயத்திற்கு பல நிபந்தங்கள் வழங்கப்பெற்றிருக்கின்றன. கோயிலுடைய வெளிப்பிரகாரத்து மதுரை சேதிராய தேவர் என்பவர் கட்டி கொடுத்திருக்கிறார். அளக்கக்கூடிய கருவியின் பெயர் அருள்மொழி தேவன் நாழி என்று வழங்கப்பெற்றது. இப்படி கல்வெட்டுக்கள் நமக்கு அந்த காலத்தில் எவ்வளவு இந்த ஆலயம் சிறப்பாக இருந்தது என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றது. அங்கிருந்த ஒருவனுக்கு படம்பக்கன் என்று பெயர்ந்ததாக கூட இந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. அருகில் உள்ள மணலி என்ற ஊரிலிருந்து ஒற்றியூருக்கு உப்பு தட்டு தானம் செய்திருக்கிறார்களாம். அதற்கு படம்பக்க நாயக பேரளம் என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டு வழங்கப்பெற்றது. கிரந்த கல்வெட்டுகள் கூட இந்த ஆலயத்தில் இருக்கின்றன. அவை இந்த ஊரை ஆதிபுரி என்றும், இறைவனை ஆதிபுரீஸ்வரர் என்றும் குறிப்பிடுகின்றன. இந்த தலத்து மூர்த்திக்கு தொண்டு செய்து வந்த ஒரு சிவபக்தர் சக்கரப்பாடி என்ற ஒரு தெருவில் வாணிய குலத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் கலியநாயனார் என்பது. இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். பெருமானுக்கு தினந்தோறும் வழக்கு ஏற்றும் தொண்டில் ஈடுபட்டவர். நாளடைவில் அவரிடமிருந்த பொருள் குன்றி போகவே இந்த தொண்டு செய்ய முடியாமல் முட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கும் சரிக்காமல் எப்படியோ முயன்று இந்த தொண்டை தொடர்ந்து நடத்தி வந்தார். அவரிடத்தில் எதுவும் இல்லை என்பதால் அவருக்கு எண்ணெய் கொடுப்பதையும் பிறர் மறுத்தார்கள். பொருள் இல்லை என்றாலும் மனம் தளராமல் கோயிலுக்குள் சென்றார். அகலால் விளக்கேற்றினார். அந்த எண்ணெய்க்கும் தட்டுப்பாடு வரும் நேரத்தில் பெருமானுக்கு விளக்கேற்றாமல் தான் இருந்தும் என்ன பயன் என்று தன்னுடைய கழுத்தையே அறிவாளால் அறிந்து அதில்

இவரும் இரத்தத்தை ஊற்றி விளக்கரிக்க கத்தி கொண்டு அறுப்பதற்கு முயன்றார். அப்பொழுது சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து திருவுருள் செய்ததாக பெரியபுராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இப்படி கலியநாயினார் தினந்தோறும் விளக்கேற்றிய ஒரு சிறப்புடையது இந்த ஆலயம். பட்டினத்து அடிகள் இந்த ஊருக்கு வந்தபொழுது பேய்க்கரும்பு எந்த தலத்தில் இனிக்கிறதோ அந்த தலமே முக்தி தரும் என்று கருதி இந்த தலத்திற்கு வந்தார். அதேபோல் கரும்பு இங்கு பேய்க்கரும்பு இங்கு அவருக்கு இனித்தபொழுது கண்டம் கரியதாம், கண் மூன்று உடையதாம், அண்டத்தைப் போல அழகியதாம், தொண்டர் உடல் உருக தித்திக்கும், ஓங்கு புகழ் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு என்று பாடியிருக்கிறார். அவருக்கு இந்த ஊரில் காண்பதெல்லாம் சிவமயமாக தோன்றியதாம். வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெண்ணீறு, காவணங்களெல்லாம் கணநாதர், பூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் என்று பாடியருளியுள்ளார் பட்டினத்தடிகள். அப்படி அவருக்கு அருள் செய்தபடியால் இந்த ஆலயத்திற்கு கிழக்கில் கடலோரத்தில் பட்டினத்தாருடைய சமாதியை நாம் இன்றும் தரிசிக்கின்றோம். இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும், திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய திருநேரிசை பதிகங்கள் இரண்டும், திருவிருத்தப்பதிகம் ஒன்றும், திருக்குறுந்தொகை பதிகம் ஒன்றும், திருத்தாண்டகம் ஒன்றும், சுந்தரர் பாடிய பதிகங்கள் இரண்டும், ஆக மொத்தம் எட்டு பதிகங்கள் அமைந்துள்ளன. இந்த தலத்து இறைவனை ஞானசம்பந்த பெருமான் விண்ணும் மண்ணும் தொழ நின்றவனாகவும், ஊனம் இல்லாதவனாகவும், ஆதிமூர்த்தியாகவும், எல்லோரையும் ஆளும் பெம்மானாகவும், நம்மை பாவத்திலிருந்தும் விலக்கி அருள் செய்பவனாகவும், பரவுவார் பாவமெல்லாம் நீங்குமாறு பேரொழியோடு ஒருவனாயின்ற பெருமானாகவும் வாழ்த்தி வணங்கியுள்ளார் அந்த பதிகத்தில்.

படையவன் பாய் புலித்தோல் உடை கோபணம் பல்கரந்தை சடையவன் சாமவேதன்.

0: இடம் உற்றியூரே ஏ. இந்த பதிகத்தில் சுவாமிக்கு ஒரு அருமையான திருப்பெயரிட்டு அழைக்கின்றார் ஞானசம்பந்தர். அந்த பெயராவது ஆகமச் செல்வனார் என்பது. ஆகமமாகி நின்று அன்னிக்கும் பெருமானை இவ்வாறு வாயார அழைக்கின்றார் ஞானசம்பந்தர், ஆகமச் செல்வனாரை என்று இந்த பதிகத்தின் மூலம் நாம் அறிந்து இன்புறுகின்றோம். இப்படி ஞானசம்பந்தர் பாடுவது போல திருநாவுக்கரசர் பெருமானும் இந்த தலத்தை வந்து வணங்கும் பொழுது இறைவனுடைய பெருமைகளை பாடி அதோடு நமக்கு அரிய பல உபதேசங்களையும் திருநேரிசை பதிகங்கள் மூலம் வழங்கியிருக்கின்றார். நம்மை வாருங்கள் என்று அழைக்கின்றார். இப்படி பொய் வாழ்க்கை நடத்தி கொண்டு நம்மை நாமே இழிவு நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறோமே, அப்படி அழுந்து கொண்டிருக்கிறோமே, அவ்வாறு அழுந்தாமல் வானத்தை வணங்க வேண்டில் வம்மீன்கள் என்று அழைக்கின்றார். அப்படி வந்தால் என்ன கிடைக்கும்? ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடி உள் விரவ வல்லார். இப்படி ஞான விளக்கை நம் மனத்துள் ஏற்றினால், பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே. அப்படிப்பட்டவர்களுடைய குற்றங்களையெல்லாம் பாவங்களையெல்லாம் ஒழித்து உயர்கதிக்கு நம்மை ஆட்கொள்வர் இந்த ஒற்றியூர் பெருமான் என்று திருநேரிசை பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த பொய்யான வாழ்க்கையை போக்க வேண்டும். போகம் என்று நாம் நினைப்பதெல்லாம் உண்மையான போகம் அல்ல, சிவபோகமே போகம். அதை நாம் உணர வேண்டும். அப்படி உணராமல் இப்படிப்பட்ட ஒரு பிணமுடை உடலுக்காக இந்த போகத்தை துய்ப்பதற்காக பித்தராய் திரிகின்றோம். இப்படிப்பட்ட பொய்யான வாழ்க்கையை நீக்கி நம்முடைய நெஞ்சில் பெருமானை நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க வல்லவர்களுக்கு பெருமான் கூட இருந்து காப்பார் என்பதை சொல்லும் இடத்தில், நினைக்கின்றார்க்கு உணர்வினோடு இருப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே என்று அருள்கின்றார். அந்த பெருமானுடைய நாமங்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், பிதற்ற வேண்டும். அப்படி பிதற்றாதவர்களெல்லாம் பேதையர்கள் ஆவார்கள் அல்லவா? பின்னுவார் சடையான் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமான். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கதி கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும். பேதைமார்கள் துண்ணுவார் நரகம் தன்னுள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நமக்கு உயர்கதி கிடைக்காமல் நம்மை தடுப்பது எது என்றால், நம்முடைய தொல்வினை. இந்த தொல்வினை தீர வேண்டும். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். தொல்வினை தீர வேண்டில் மண்ணு வான்மறைகள் ஓதி மனத்தினுள் விளக்கு ஒன்று ஏற்றி உண்ணுவார் உள்ளத்து உள்ளார் ஒற்றியூருடைய கோவே.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழிப்பாலை, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு வைகல் மாடக்கோயில். பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: தலம் திரு தென்குரங்காடுதுறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதியமாகிய தொடர்பாலதே என்னும் திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை. ஏழை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்
1: பெரிவிரவு கூவிழ நல் தொங்கலானை

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆசை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆசை பத்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்க இருப்பது அதிசய 10. ஆடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அதிசய 10

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு
1: காலச்சக்கரம்.
0: பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் காலச்சக்கரம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் புராணம். பாடியவர்: மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அறந்தரு திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.
3: திருச்சிற்றம்பலம்.

தெரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி பிறங்கு சோதி விரியா நின்று

செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயரிக்கும் எனும் சிறந்த வாய்மை அஞ்சொல் வளத் தமிழ் மாலை அதிசயமாம் படி பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சு உருகப்

பரவிய சொல் நிறைந்த வாயும் தம் செயலில் ஒழியாத திருப்பணியும் மாறாது சாரும் நாளில் கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திருக்கழுமலத்தின்

புடை சூழ தொழுத கரத்தொடு நீரு துதைந்த கோலம் கண்டவருதம் மனம் கசிந்து கரைந்து உருகும் கருணைப்புறம்

எம் பெருமக்களும் இந்த கூட்டத்தில் அரணடியார் இன்பம் எய்தி உம்பர்களும் போற்றிசைப்பே

பெருகு ஞான வள்ளலார் வாகி சர்தமை வணங்கப் பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க.

திருத்தோணி வீற்றிருந்தார் கடல் வணங்கும் விருப்பின் மிக்காறு.

இருகரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திருச்செம்பொன் பள்ளி பாடி கா உயரு மயிர்

ஆவடுதன் துறையாரை அடைந்து உய்ந்தேன் என்று அளவு இல் திருத்தாண்டகமுன்

தென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று புனைந்த திருத்தாண்டகத்தால் போற்றிசைத்து புனிதர் அருள் நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர் மலர்

மனம் தழைத்தார். நாவுக்கு மன்னர் திருநல்லூரில் நம்பர்வால் மேவுற்ற திரு

தேற்ற திருத்தொண்டு செய்து ஒழுகிச் செல்லு நாள் கருகாவூர் முதலாக கண்ணுதலோ நமர்ந்தருளும் திரு ஆவூர் திருப்பாலைத்துறை பிறவும் சென்று இறைஞ்சி பெருகு ஆர்வத் திருத்தொண்டு செய்து பெரும் திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள்ளுருகி பணிகின்றார். ஆளுடைய நாயகன் தன் அருள் பெற்று அங்கு அகன்று போய் வாழை பாய் புனர்பழன திருப்பழன மருங்கு அணைந்து காள விடம் உண்டு இருண்ட கண்டரு பணி கலன் பூ

சூழ்ந்த திருப்பதியில் அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் மகிழும் ஒப்ப அரிய தானங்கள் உள்ளுருகி பணிந்து அணைவார்

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் சென்னிப்பத்து.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அத்தியாயம் 5. பார்வதி தேவியார் இடப்பாகம் பெற்ற சருக்கம். மகிஷாசுரனின் கொடும் பண்பு. அஞ்சனகிரியில் வாழும் அசுரந்தானார்க்கும் தீரன் நஞ்சினை அனையானந்த நமனுக்கு நமனாய் வந்தோன். செஞ்சிகை எரியை தீக்கும் தீமையான் அழகை நாட்டின் விஞ்சையான் வருந்த உள்ள வளமெலாம் கவர்ந்த வீரன். தாமரை கண்ணன் தூங்கும் அரவினைத் தலைவால் கூட்டி மாமணி கவன் போல் கொள்வன் வன்னிவாகனத்தை வாங்கி வேமழற் குஞ்சி மைந்தற்கு உதவுவன் விமானத்தோடே சோமனை பிடித்து கையால் பிழிந்தமுதருந்தும் சூரன். கருகிய மகவான் வெள்ளை களிற்றின் மேல் திரிவன் பின்னை பரிதி தேர் அதனில் பச்சை பரிசலபவனி போவான். நிறுதியச் சுமக்கும் ஆளி ஏறுவன் இனத்தின் மூழ்கி குருதி கொப்பளிக்கும் வாளொன்று எடுத்துயிர் அனைத்தும் கொள்வான். அன்னவன் மகிடமான ஆற்றினால் அஞ்சிக் காலத்து தென்னவன் மகிடம் ஏறான் காலினால் திரிந்தான் என்றால் என்னவன் கொடுமை நம்மால் இயம்பலாம் இலங்குஞ் ஜோதி மன்னவன் கிரியைச் சாய்த்தான் மீனுக்கா வாரி தூர்த்தான். மயனெனும் தச்சன் செய்த மகிடமாபுரத்தில் அன்னான் அயனருகு அரிசி நல்க இருக்கும் நாள் அவனுக்காய பயனுறு நுகர்ச்சி வேண்டி ஆயிரம் படைக்கையாளர் கயம் முதல் விலங்கை நாடி வேட்டையாக்கானில் சென்றார். தூதர்கள் மகிழனிடம் தம் இன அழிவையும் பார்வதியின் தவத்தையும் சொல்வது. தானவர் சென்று வஞ்சி தவம் செய்கானகத்தைச் சூழ வானவர் பணியும் அட்ட வைரவர் தொலைத்தார் ஆவி போனவர் அழிந்தவாறும் புரிகுழல் தவமும் தூதர் ஆனவர் அவுணர் கோவுக்கு அடிபணிந்தறிவித்தார்கள். மகிடனின் கோபம். போற்றியங்கவர்கள் சொல்ல புகைநகை பிறந்ததங்கி தூற்றிய இருகண் அண்ட கோலமும் சுழன்றதங்கே நாற்றிய திசையின் வேழம் நடுங்கியது இமையோர் கூட்டம் கூற்றமும் கரந்ததால காலமும் குளிர்ந்ததன்றே. நிகும்பன் கொள்வேன் எனப்போதல். அப்படி மகிடன் சீரும் அளவினில் நிகும்பன் என்போன் செப்பிடும் உனது கோபம் பொறுப்பரோ சிறியரென்றே. முப்புடை இளநீர் என்னும் முளைச்சி வாழ்வனத்துளாரை கைப்படை அதனால் கொள்வேன் எனச் சொல்லிக் கடிது போனான். நிகும்பனின் போர்க்கோலம். குடதிசைக் கடலை சீறி குணதிசைக் கடல் சென்றென்ன நெடிய தேர் கரிமா சேனை எழுந்தன நிகும்பன் என்போன். வடகிரிதனக்கும் கும்ப மாமுனிமலைக்கும் நேரே இடையோரு கரிய மேரு எழுந்ததாம் என்னச் சென்றான். நிகும்பனின் போர். எழுந்தவனும் மரகத நேர்துரகதம் ஆயிரம் பூண்டைரதம் ஏறி வழிந்த கரிமதக்கடலை எழுந்து துகள் அடக்க உமைவனத்தில் சென்றான். கொழுந்து விடும் கனலனையார் வரவு கண்டு பல கோடி குன்றம் வீசி தழைந்த படை தாக்கணங்கும் நோக்கணங்கும் பொருதெதிரே தடுத்தாரன்றே. அட்ட வைரவனின் அரும்போர். சண்டனுருத்திரன் சோமன் கபாலி நிகர் சங்கரன் கோதண்டன் வீதன் எண்தகைய சித்திராங்கத நின்னும் வைரவர்கள் இருநாள் ஓரும் அண்டமுகடுடைய நகைத்தானைகளைத் தொலைத்திட்ட அரிகள் போல கண்டகனும் சாரதியும் தேருமன்றிச் சேனையெல்லாம் கணத்தில் சாய்த்தார். தாக்கணங்கு நிகும்பனை கொன்றது. அட்ட வைரவர் படையால் அணங்குகளால் தனது படை அழிதல் நோக்கி வட்டனெடும் தேர் முடுக்கித் தாக்கணங்கின் முகத்தில் எண்ணில் வாளிகோத்தான். விட்ட கணைகளை விலக்கித் தேரோட்டும் சாரதியை வீழ்த்தி வாளி தொட்டகரங்களைப் பிடுங்கி அவனுயிரைக் குடித்த நல்லச்சூரமாது. அவுணர் அழிந்ததை மகிழனுக்கு அறிவித்தது. ஓடின செங்குருதி நதி உடலிழந்து விழும் அவுணர் உயிர்கள் போல ஆடினவெம் குறைத்தலைகள் அனுதினமும் அருந்துகின்ற அலகை போல சூடினர்கள் வைரவரும் தாக்கணங்கு நோக்கணங்கு தும்பை வாகை வீடினர்கள் அவுணரென மகிடமுகர் குறைத்தனர் போய் விரைந்து தூதர். மகிடாசுரன் யானைத்தேரில் புறப்பட்டது. கேட்டவளவில் மகிடமுகன் கைடவந்தன் முகம் நோக்கி கிளத்து வான் ஓர் காட்டில் உரை சிறுபேயும் கணங்களும் நம் பெரும்படையைக் கடிந்து வென்றால் நாட்டன்னுதல் அயன் அறியும் எனக்கினிமேல் திரை கொடுக்க நாணுவார் என்று ஈட்டு நகை புரிந்தெழுந்தான் ஏறினன் ஆயிரம் கரிசூழ் இரதம் மீதில். பன்னிரு அவுணர்களும் பின்தொடர்ந்தது. பதினொரு கோடியானை பலத்தராம் காந்தன் நீலன் முதுகரன் குருதி அண்டன் நீசகன் சண்டன் முண்டன் மதுகைடவன் தீக்கண்ணன் புகைக்கண்ணன் மாலி என்னும் துதிகுளார் இரண்டு பேரும் தேர்களைத் தூண்டிச் சென்றார். விலங்குமுக அவுணர்கள் பின் சென்றது. கரிமுகத்தவர் நிவாத கவசர்கள் கால கேயர் பரிமுகத்தவுணர் மேதி பனைமுகத்தவர்கள் பற்றி எரிமுகத்தவுணர் சீரி எழும்புலிமுகத்துக் கள்வர் அறிமுகத்தவுணர் வெள்ளம் ஆயிரம் சென்ற அன்றே. மகிடாசுரன் களத்திற்கு வந்தது. பாய்ப்பரி அதனில் பாதி பரிகளில் கரிகள் பாதி காய்கறி அதனில் பாதி கடும்பரிக் கொடுந்தேர் செல்ல பெய்கரும் கொடிகள் ஆட பிணங்கி வெண்கொடிகள் ஆட வெய்களப் பறைகள் ஆர்பக் குறியினன் விந்தை காணில். பார்வதி துர்கையை அனுப்பியது. அடலபன் வரக் கண்டஞ்சி அடைந்துமை கபயம் என்று படருரு முனிவர் கூற உமையவள் பயங்கள் தீர்த்து விடலுடன் அருகு நின்ற விந்தையை விரும்பி நோக்கி கடகம் கொண்டடுவாய் என்றாள் விடைகொடு பெயர்ந்தாள் கண்ணி. துர்கை சிம்ம வாகனத்தில் அணிவகுத்துச் சென்றது. ஆளிமேல் கன்னி செல்ல அருணனாயகி முன் செல்ல காளிதுந்துமிபின் செல்ல சுந்தரி கணங்கள் செல்ல ஞாளிமேல் வடுகர் செல்ல நான்முகி முதலாம் மாதர் தூளி மேல் செல்ல தாங்கள் விடையின் மேல் தூசி சென்றார். சென்று தோமரத்தில் குன்றில் சிலைகளில் படையில் கையில் கன்றிய மகிடன் சேனை பாதிய கணத்தில் சாய்த்தார். வந்திரல் மகிடன் சேனை தலைவரும் மகிடன் தானும் குன்றென எதிர்ந்து கன்னி படையெல்லாம் துரத்துச் சென்றார். துர்கை உமையை தியானித்தது. துந்துமி முதலாம் நால்வர் இடைந்தனர் சூலி ஆள கந்தரி வராகி ஆறு முகத்தவள் திகிரிக் கையாள் இந்திரை மறையாள் என்னும் எழுவரும் மறைந்தார் ஞாழி உந்தினர் இடைந்தார் கன்னி மனந்தளர்ந்துமையே என்றாள். உருதுணை உமையே என்னும் பொழுதில் யோகினிகள் வானில் அறுபது நாலு கோடி அதிர்ந்தெழுந்தழலின் மாறி இறுதியாய் உருளச் சேனை இடிமழை சொரிகையாலே குறுகிய மகிடன் சேனை தலைவரும் கொதித்துச் சென்றார். ஏழு மாதர்கள் அசுரர்களைக் கொன்றது. அருசி கந்தனைச் சென்றனல் ஆரணி மறுவு காந்தனை மாய்த்த நல்வாரணி கரனை வென்றனள் வேலுடைக்காரணி நரகனார் உயிர் உண்டனள் நாரணி சூலபாணி தொலைத்தனள் மிண்டனை கோலமாமுகி சண்டனை கொன்றனள் ஆல ஊனி மதுவை அழித்தனள் நீலனார் உயிர் இந்திரை நீக்கினாள் துந்துமிக்கொடி சோனித ஊனனை கந்துமிக்கும்படி கதை காட்டினாள் நந்துமிக்கு நிகர்த்தருணாச்சலை வந்துமிக்கெறி கண்ணனை வாட்டினாள். துர்கை மகிடாசுரனை எதிர்த்து வருதல். கைடவன் புகை கண்ணன் இருவரும் செயரின் மாளுரச் சிந்தினள் சுந்தரி நெய்டுமிக்க நினமிடுவேலினள் மைடவன் முகம் கண்டெதிர் வந்தனள் வெங்கடாமுகன் மேவலும் மாதர்கள் தங்களாயுதம் கொண்டு தடுத்தனர் சிங்க ஊர்தி அவன் எதிர் சென்று கை சங்கை ஊதினள் மேறு சலிக்கவே துர்கை போர் செருவிலங்கவள் சங்கொலி செய்திட ஒருவரின்றி அவுணர் உறங்கினர் பெருவரங்களில் பெற்ற சரங்களை இருவரும் சொரிந்தார் மழை என்னவே எந்த எந்த கணை இவள் ஏவினும் அந்த அந்த கணையால் அறுத்தனன் விந்தை மீண்டிரு வெம்பிரை வாய்க்கணை சிந்தினாள் அவன் சென்னி அழுந்தவே வெம்பு செம்புனல் வெள்ளம் உருக்கிய செம்பு போல சிதற விடுங்கணை அம்பு போல இருக்கினும் வாங்கவன் கொம்பு போல விளங்கின கோடியே வெற்றி கொண்டவள் வில்லை முறித்தனன் உற்ற அம்பில் சிலை நுதல் ஊன்றினாள் கொற்ற அம்பின் குலங்கள் விடுத்தவன் நெற்றியில் கண்ணழலின் நிமிர்ந்ததே சாபவெம் சிலை போகத்தரிப்பளோ கோபம் விஞ்சி கொதித்தெழும் கூற்றத்தில் தீபம் என்ன திகி ஒன்றேவியே பாபகாரி தலை விழப் பண்ணினாள் மகிடன் யானையானது கன்னி ஆழி எரிய கடாமுகன் சின்ன பின்னங்களாயும் சிதைந்திலன் முன்னை மாதவ துண்மையின் மும்மதம் துண்ணுமால் கரியாயதிர் தோன்றினான் யானை வடிவம் இரவாமையால் கூர்வேல் ஏவியது ஆளியேறு சென்றங்கதன் உச்சியில் மூளைவாரி நுகர்ந்தது மொயம்பினான் மீளவும் கதை கொண்டெதிர் வீசினான் கூலிநாயகி கூர்வேல் ஏவினாள் விடந்த தும்பிய வேல்பட வெம்சமர்க்கு இடைந்த தும்பி முகனும் நிரந்தனன் அடைந்த தும்பிகள் ஆயிரம் ஆயிரம் குடைந்த தும்பி மரமெனக் குன்றியே குதிரை முகமாய் வந்து போரிட்டது வீழ்ந்த பின் பறி வேடமதாயெதிர் பொந்து வெம் கதை கொண்டு புடைத்தனன் சேர்ந்தவன் கதையும் அவன் சென்னியும் நந்தகம் கொண்டு அறுத்த நள் நாரணி மகிடாசுரன் மாயையால் போரிட்டது அங்கதன் பின் அழல்லுருவாயினன் கங்கையாயினன் காரிருள்ளாயினன் பங்கையாசனன் ஆயினன் பங்கைய மங்கை நாயகன் ஆயினன் மாயையால் துர்கை பார்வதியை நினைக்க அசரீரி எழுந்தது இது கண்டவள் என் செய்வள் மாயையால் வாதை செய்தனன் என்று தளர்ந்துமை பாதம் நெஞ்சினில் பற்றி நல்பற்றிய போதில் ஓர் மொழி விண்ணில் புகன்றதே உன் தூய திருவடியால் மிதித்துக் கொள்க மாய வேடங்கள் அன்றி மகிடமே ஆய போதில் அவன் தலை தள்ளியே தூய தாளின் மிதிக்க தொலைந்திடும் தீய மாயை எனச் சொல்லத் தேறினாள் துர்கை மகிடனைக் காலால் மிதித்துக் கொன்றது மட்டில் மாயை வடிவின் மலைந்த பின் நெட்டிலை தலை சூலத்தின் நீக்கினாள் துட்டன் மீதி அதாய்ப்படை தொட்டனன் வெட்டி வீட்டி அடியின் மிதித்தனள் துர்கையின் திருவடியால் மாயை அழிந்தது ஒப்பில் அப்பதம் ஊன்றி மிதித்திடில் தப்பின் மாயை தவிர்ப்பது பாரமோ அப்பதத்தை நினைக்கினும் மாணவம் செப்புகாமியும் மாயையும் தீர்க்கும் மகிடன் கண்டத்தில் படிகலிங்கம் போதவானவர் பூமழை பெய்தனர் மேதி மாமுகன் மெய்கதி உற்றனன் தீதிலா அவன் செங்கலன் தன்னில் ஓர் ஜோதிலிங்கம் இருந்தது தோன்றவே தேவி லிங்கத்தை கையில் எடுத்தது கண்டமட்டில கைகொள காரணவ கண்டமட்டில் புறந்த கடாமுகன் கண்டமட்டில் இருந்த கடவுளை கண்டமட்டில் எடுத்த நல் கன்னியே லிங்கம் உமையின் கையை விடவில்லை கொண்டு சென்றுமை கோகர்ணதப்பதம் கண்டு போற்றி கடவுளை இந்த நள் வண்டு வார்குழல் வாங்கி நல் செங்கையை அண்ட நாயகன் விட்டிலன் ஆசையால் லிங்கம் கையை விடாத காரணம் என்ன தாயும் அங்கது கண்டு மகிழ்ந்திரை ஏய என்கரம் பற்றியதேதென வாயை அங்கை புதைத்து மகபதி காயிரங்கண் அளித்தவன் கூறுவான் மகிடன் கண்டத்தில் இலிங்கம் வந்த வரலாறு முன்னகத்தியன் முதலாம் முனிவர்கள் ஐம்பதின் மர்வர முனிவால் செல்ல அன்னவன் தன் தவமதிப்பால் அவமதிப்பாயிருந்திடவும் அவனை நோக்கி பொன்னனைய தபமுனிவர் வெகுண்டுரைப்பார்யமைகந்த புன்மையாலே உன்னறிய கருங்கடாவாய் இனிப்பிறக்க கடவாயன் உளையச் சொன்னான். மகிடன் வரலாறு. அருந்தவர் ஐம்பதின் மறுமண்டுரைத்த மொழிக் கொடுமையைக் கண்ட சம்மாகி இருந்தவனும் எழுந்து பணிந்தெனது பிழை பொறுத்தருள்வீர் என்றான். அந்த பெருந்தவர் அன்புடன் உரைப்பார் மகிடமுகத்தவுணனெனப் பிறந்து பின்னர் திருந்தாரன் இடம் வேண்டித் தவம் புரியும் உமைகணத்தில் தீர்ப்பாள் என்றார். அங்கவர் சொற்படி அவனும் அசுரர் வெறும் குலத்தில் உதித்தரசன்னாகி ஓங்கிய வேர் மகிடன் எனக் கொடுங்கோல்மை புரிதலும் ஒரு நாள் வேட்டை திங்கு செயவனத்தில் அடைந்தழல் பசியால் இழைத்தோடு திரிந்தான். ஆங்கே நீங்கரிய அருச்சனை செய் மன்னதன் என்றொரு முனிவன் ஏற்பட்டானே. மன்னதனாம் அவனை இவன் கரத்தில் இங்கத்துடன் விழுங்கி மகிழ்ந்து போனான். பின்னதனால் அவன்மிடற்றில் சிவன் உருவம் இருந்ததந்தப் பெருமையாலே உன்னதமாயினன் சிவனாம் உருத்தரித்த உடலும் இறை உருவம் அன்றோ அன்னதனால் வினையடைந்ததது தவிரும் நவதீர்த்தம் ஆடில் என்றான். நவதீர்த்தம் உண்டாதல் அன்பு முனி உரைத்தளவில் ஒரு மொழியந்தரத்தில் எழுந்தறிய தீர்த்தம் ஒன்பதும் இவ்விடத்தில் வரும் அவை வருமாறு இயற்றுமென உமையும் விந்தை தன் பதும முகம் நோக்கி உனது கைவாள் எரிந்து கங்கை தருவாய் என்றாள். வன்பணிலம் எடுத்தாலும் தொழுது கைவாள் நிலத்தெரிந்து வாங்கும் போதில் பார்வதி தீர்த்தத்தில் நீராட பற்றிய லிங்கம் விடல். நவநதியும் பிறவுளநல் நதிகளும் அச்சோகம் தீர் நல்லதான சுவையதிகம் உதவு பல தடங்களும் அங்கெழுந்த அந்தச் சுனையின் நூடே பவமகல ஒரு மாதம் முழுகியிருந்தால் கரத்தைப் பற்றி நீங்க சிவபடிவம் அகன்றது தன் உளம் மகிழ்ந்து கரையில் வந்தால் தேவர் போற்ற என் பாவம் தீர்த்தான் கட்க தீர்த்தம் அரு உருவாம் ஒரு சிவனை அதன் கரைமேல் புறத்திருத்தி அருச்சித்தாழ்நம் இருவினையும் தவிர்ப்பானுக்கென் பாவம் தீர்த்தான் என்று இயல்பேறிட்டாள். திருமருவும் பெரும் சுனைக்கு இனிய கட்க தீர்த்தமெனத் திருப்பேரிட்டாள். குருமணியை அருணகிரிப் பெருமானைத் தொழக்கனகக் கோயில் சார்ந்தாள். அண்ணாமலையாரை வணங்கியது. முருகுமலர் அயந்தடத்தில் படிந்து வெண்ணீர் அணிந்து செங்கை முடியில் கூப்பி அருகுவரும் கோதமன் சொற்படி தொழுதுள் புகுந்து தன் ஆரமுதைக் கண்ணால் பருகி நிலம் முறவிழிந்து பணிந்தெழுந்து பரபசமாய்ப் பாடி ஆடி உருகி உவந்து அழுதுயிர்த்து வலம் புரிந்து தனது குறை உரைத்துப் போற்றி மலைவலம் வருக. கார்த்திகை திங்களில் திருநாளாகமத்தின்படி நடத்தி கனல் கண்ணானை தோத்திரம் பண்ணுதலும் ஒரு சுடர்மலை மேல் எழுந்தது அந்தச் சுடரின் நூடே ஏத்தறிய பல கோடி இரவி என ஒரு ஜோதி எழுந்து மின்னே வாய்த்த மலை வளமாக நடத்தி என உரைத்துடனே மறைந்ததன்றே. அம்மை மலைவலம் வருதல். நாரிதனைச் சிலையாக்கும் முனிவனும் அப்படி வலமாய் நடத்தி என்றான். வாரியன மறைபுகழக் காரிகையும் நடந்தனள் தன் மலர்க்கை கூப்பி

நன்றே. உமைக்கு தேவமாதர்கள் செய்த தொண்டு அறம்பை உருப்பசி முதலாம் மகபதி நாட்டறியவர்கள் ஆடல் காட்ட குரம்பையன நெருங்கு முலை வரையறமங்கையர் மலரின் குப்பை கொட்ட கரும்பு கனிந்தனைய மொழி புனலரமங்கையர் இரட்டும் கவரியாட்ட இரும்புருக நகைபுரியும் அரவமினார் மணி விளக்கம் எடுத்து நீட்ட முண்டக மண்டப மயிலும் புலோமசையும் நருந்தவளமுளரிமானும் கண்டகமும் வழிப்பரலும் ஒழித்து வர நிலமகள் தன் கைகள் நீட்ட அண்டர் குல மடந்தையரும் முனிவர் குல வனிதையரும் அருவி பூந்தேன் வண்டலிடும் சேரகற்ற மலரினரும் துகள் சொறிந்து வழிகள் ஆக்க அனல் திசையில் நின்று அழல்கிரிய வணங்குதல். கன்றினதும் இருசரணம் பொறுத்தருள்வாய் என அங்கை கங்கை கூப்ப மன்றனல திசையணுகி அழகிரியை எதிர்முகமாய் வணங்கிப் போற்றி தென் திசையும் நிறுதி பெறும் திசையினையும் கடந்து குடதிசையில் சென்றாள் குன்றறிய புகழரனும் மழவிட மீதினில் காட்சி கொடுத்து போனான். மன அழலை வலம்புரிந்த செயல் போல் இருந்தது. நாற்றி செய்யும் போற்றி செய்யும் புகழணி அண்ணாமலையான் நடத்தாள் போற்றி மேற்றி செய்யும் காற்றி செய்யும் கடந்து வட திசையணுகி விரும்பி ஏத்தி ஏற்றி செய்யும் இறைதி செய்யும் மகிழ்ந்து குணதிசையடைந்தாள் இமய வெற்பில் சேற்றி செய்யும் மன அழலை வலம் புரிந்த செயல் போலச் செறிந்ததன்றே. சங்குலி முழங்கியது. பானு கம்பன் கை சங்குலி நெடியமால் பணிலத்து ஆன கம்பலை நாரதர் வீணையின் நரவம் வானதுந்துமி கம்பலை திசையலாம் மறைத்த தென்னிறைந்திடு மலர் மழை இமயவர் சிதற பார்வதிக்கு பாதி இடம் கொடுக்க தொடங்கள். கற்றை வாசட இளம்பிரை நெடுநில அக்கமழ புற்றராமணி இளவையில் விரித்திட புவியை பெற்ற மாதினுக்கு ஒரு புறம் அளித்திட பிடித்த எட்டு நூல் என புரிபுநூல் மார்பகத்திலங்க விடைக்காட்சியைக் கண்டு அறத்தின் நாயகி அடிபணிந்தது. பிறப்பிலா முதல் மறையலாம் அளவிடா பெரியோன் இறப்பிலா இறை விடையின் மேல் இனிதெழுந்தருள அறத்தின் நாயகி அடிபணிந்திரஞ்சி நல்லனைத்தும் துறக்கும் அண்ணலும் அவளுடன் இவை இவை சொல்லும் அண்ணல் அம்மையிடம் கூறியது. பெண்ணுமானுமாய் உலகுயிர் பொருளெல்லாம் பிரித்தோம் அன்னிதாகிய பீடமும் இலிங்கமும் மானோம் என்னும் நீ என நான் என இரண்டிலை மரமும் உன்னிலாவிய வைரமும் நிகர்த்துடன் உறைவோம் இடப்பாகம் தந்தது. அங்கம் யாவும் நம் பொருட்டு விட்டு இமயவெற்படைந்தாய் இங்கு நாம் உனக்கு ஒருபுறம் அளிப்பதே இயற்கை மங்கையே நமதிடப்புறத்துறை என மகிழ்வுற்று அங்கையால் அனைத்தருளினன் உருகியுன்றானார். உமையொரு பாகக் காட்சி. அடுத்த செஞ்சடை ஒருபுறம் மலகம் தொடுத்த கொன்றையோர் புறம் ஒரு புறம் நரும் தொடையல் வடித்த சூலமோர் புறம் ஒரு புறம் மலர்குவளை திடத்திலார்கழல் ஒருபுறம் சிலம்பு. உமையொரு பாகமானவரை இமையவர் வணங்கியது. பச்சை வண்ணமற்றொருபுறம் ஒருபுறம் பவளம் கச்சுலாமுலை ஒருபுறம் கவின் மார்பு அச்ச நீக்கிய வரதமுன் ரபயமுன் ரங்கை இச்சையா இவர் உறுதல் கண்டிரஞ்சினார் இமையோர். இக்கதை படித்தோர் பெரும் பலன். இந்த மக்கதை படித்தவர் செவிகளில் கேட்டோர் சந்தனாச்சல முனியனில் தமிழ்க்கடல் கடப்பார் மைந்தரே முதல் கிளையுடன் உலகினில் வாழ்வார் பந்தபாசமற்றழிவிழா பரகதி பெறுவார். வஜ்ராங்கதன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. முனிவனேயனைப் பயந்தவன் உரைத்ததும் முறை என்று அனயமாமுனிக் குறைத்தலும் அவன் எழுந்திரஞ்சி கனக வஜ்ஜிரங்கதன் உயர் கதிபெறும் கதையை வினவினான்.

0: humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருப்புள்ளிருக்கு வேளு பண் சீகாமரம் திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: தலம் திருநள்ளாறு திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருப்பதிகம் கருஆர் கச்சி திருஏகம்பத்து பண் கொல்லி திரு இருக்குக்குரல் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 47வது திருப்பதிகம். திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனைந்தோர் தன்மையை அடிகள் பெருமான் பாடி அருளிய இப்பதிகம் சிறப்பு வாய்ந்ததாகும். இதற்குரிய பண் சாருகேசி.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 48வது திருப்பதிகம் பண்டாய நார்மறை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனுபவத்துக்கு ஐயமின்மை உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியது. இதற்குரிய பண் சகானா.

ஓம் நம சிவாய். ஏயும் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். ஷைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: ராகம் நாம் பாடுறோம். ஆமா, ஆரம்பி ராகம் ஈஸியா வரும்.

0: மாதவர் நாயகன் வேதியர் நாயகன்
1: வேதியர் நாயகன்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமஸ் சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम नमः शिवाय। शैवम डॉट ऑर्ग ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

Urusei ruaru, urusei ruaru.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் நம சிவாய். ஷைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: நம

0: கல்வியும்
1: நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்
0: நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும்
1: நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும்
0: நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும்

0: நன்னெறி காட்டுமே.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய். எழும்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் ஓதற்கு மேல ஓதற்கு

திருச்சிவபுரத்து இறைவனை தொழுபவருக்கு வாழ்வில் கலைமகள் திருமகள் அருளும் கிடைப்பது திண்ணம் என உறுதி கூறுகிறார் காளிப்பிள்ளையார். இப்பாடல் திருவிராகம் பன்முறையில் அமைந்துள்ளதும் சிறப்பாகும்.

திருக்கோலக்காய் எனும் திருத்தலம் சென்று முறையாக வழிபட்டு எம்பெருமான் திருமுன் நின்று மடையில் வாழைபாய என்னும் திருப்பதிகம் கைத்தாளமிட்டு பாடி அருளினார். பிள்ளையாரின் பிஞ்சு கைகள் சிவந்தன. அதனைக் கண்டு கண்ணுதட் பெருமான் பொறுக்காமல் ஸ்ரீ பஞ்சாக்கரம் எழுதிய பொற்றாளம் தந்தருளினார். பிள்ளையார் கையில் ஏற்று திருமுடி மேல் வைத்து ஏழிசை தலைக்க தாளத்தோடு இப்பதிகம் நிறைவு செய்தார்.

உலகில் உயிர் வாழும் நாள்கள் போகும் முன்னரே சிவபெருமானுக்கே அடியவராய் விளங்கி நம் பிறவி பிணையை போக்கிட திருக்கோளிலியில் வீற்றிருக்கும் இறையை ஞானசம்பந்த பெருமானின் தமிழால் வேண்டுவோம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த காலத்தி என்கின்ற பெயர் வந்ததற்கு காரணம் காலன் யாரு, அத்தி யாரு, என்ன செய்தார் என்ற வரலாறு. இது ஐந்தாவது காலத்தி முக்கியடைந்த அத்தியாயம். இது 83 பாட்டு. ஆடியே தென்கையிலை ஆகிய இப்புலங்கடியில் அவர்ந்த ஞான சோழிதனை முன்னாடியே தென்கையிலை என்று பெயருடையதாயிருந்த இந்த கிரி ஞான சோழிதனை காலனும் சுடிகமணி துளையெழுத்து துத்திதாகும். காலன் என்பது பாம்பு. காலன் என்பது பாம்பு. அதனாலே சொல்றது காலகண்டன் உடையது. கரைக்கண்டன், காலகண்டன், நீலகண்டன் என்றெல்லாம் வந்தது. காலம் என்றால் விஷம். காலம் அந்த உலான உலான கூட்ட காலம் அது விஷம். அதனாலே அந்த காலன் சுடிகமணி துளையை இட்டு குத்தியனாகும். குத்தியன்னா படம். குத்தி என்றால் படத்தை வேணாகும். காதலால் வழிபட்டது நாகம் வழிபட்டது. அஞ்ஞானூர் புகர்முகத்த களிநல் யானை தீதியலா முற்றவற்ற தானும் இனிது அரிசித்து தீர்ந்தது. பாடம் என்கின்ற நாகம் வழிபட்டது. அதே காலத்திலே யானையும் வழிபட்டது. பாம்பு யானையும் வழிபட்டது. சிலந்தியன் யானையும் வழிபட்டது. இந்த ஊர் சிலந்தியன் யானை. இங்க பாம்பு அந்நிலையில் பைபிரித்த கவர்படுனா பகுவாய் வாழ் அரவுனாலும் பொன்னிலகு விளங்காயி தொழியினைகள் சுடரணியால் பூசை செய்ய. அது எப்படி பூசை செய்யுது? தன்னிடத்துல உண்டான மாணிக்கத்தை கத்தி வைக்கிறது. இதுல சாமி வேலை அதுதான் நாக மாணிக்கம். மாணிக்கம் அதுல விளையிறது. கல்வகையில மாணிக்கம் இருக்கு. கல்வகையில மாணிக்கம். நாகம் கக்குறது அதை விளைந்தது விஷம் விளைந்தால் மாணிக்கம். அதனால தேவையில நாக மாணிக்கம் உள்ளது. நாக மாணிக்கம் கக்கி வைக்கிறது சாமி வேலை. அப்படின்னா பூசை ஆயிடும். அது பூசை. அதனால அதான் முடியும். அதான் உன்னறிய பறைமறிப்பில் தலைவிரிய மால்யாரை உலகஞ்சாக்கும் பின்னவிஷம் மணி பின்னவிஷம் மணிவளவும் தள்ளி நெடும் கொடைக்கரத்து மிகவும் கொண்டு. அதனால யானை வரும். அது வந்த உடனே துதிக்கையினால அந்த மாணிக்கத்தெல்லாம் தள்ளி விட்டு எப்படி மாணிக்கம் எத்தனை உடையுமோ இப்படி குட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்ப நாம பார்க்கிற கேட்கின்ற நாகம் போல அல்ல. அதெல்லாம் வந்து முப்பிறவியிலே தெய்வமாக இருந்து முப்பிறவியிலே ரிஷிகளாக இருந்து ஏதோ ஒரு சாபத்தினாலே பின்னாடி பரவி வரும். பரவி வந்தாலும் அந்த எண்ணம் பரவி வந்தாலும் அந்த தவத்திலே எண்ணம் வரும். ஆகையினாலே இப்படி யானை வந்தது. யானை வந்து அந்த மணிகளை தன்னுடைய துதிக்கையினால தள்ளி வச்சுட்டு தன் குணலை இனிதாக்கி அது தண்ணி மோக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால துதிக்கையினால் துதிக்கையினால் தண்ணியை உறிஞ்சி கொண்டு வந்து அது இப்படி துதிக்கையினால அசுத்தமாச்சு அனாச்சாரமாச்சேன்னு அதுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கெல்லாம் கண்ணப்பருக்கே தெரியல அனாச்சாரம் ஆச்சாரம் தெரியலப்பா. தன்புணலை இனிதாட்டி தலையவிழ்மன் கமல மலர் பல உஞ்சாட்சி தண்ணீரை விடும். அதுக்கு மேல தடைய முதலிய பத்திர உற்பங்களை பறிச்சு சாந்தரும். அதான் இங்கு இந்த யானை இங்கு இந்த யானை வந்த இடம் தெரியுமா? இருந்த இடம் அந்த இது இருக்கு திருவள்ளரி பக்கத்துல ஒரு இடம் அகிலாண்டி செம்புநாடு. அந்த அது காடா இருந்ததா வனமா இருந்தா அங்க இருந்து அந்த யானை வந்து திருவாரங்காப்புறம் செம்புநாடு அங்க அகிலாண்டி சிறு செம்புநாடு அந்த பாறையை குடஞ்சி விட்டு கட்டிடுவோம். போயிருப்பீங்களே ஏ திருவாரங்காது அகிலாண்டிக்கு செம்பு அப்படி நல்லா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கு. பாறையை குடஞ்சி வச்சிருக்கீங்களா? எங்க பக்கத்துல திருச்சி சாலைய துறையில் போடணும். திருவள்ளர் பக்கம் மாணிக்கத்தை தள்ளி விட்டு இம்முறை நாள் சில கடிய ஒன்றுக்கொன்று பண்புடையினர் பூசணைய அடிக்கையார் பொறாது தம்மி பகவை. இது வந்து கக்கி வைக்கிற ரத்தனத்தை மறுபடியும் பார்த்தா காண அழிச்சிருக்கு இறந்து கிடக்கிறது. அப்ப அது செய்யற என்று இதுக்கு அந்த செய்த அந்த பிராணி மேல இதுக்கு கோபம். அதுக்கு கோபம் இது மாதிரி சாமி மேல கல்ல கொண்டாந்து வைக்கிற அறம் சாமி மேல கல்ல கொண்டாந்து வைக்கிற அப்படின்னா அதுக்கு கோபம். பண்புடையின பூஜனைய அழிக்கையார் பொறாது மின் பகமையிலே புண்படு மெஞ்சுடையவாய் அமையாத நெஞ்சினத்தார் புலுங்கி சொல்வார் என் பூசை அழித்தானே யாவன் என உணர்கிறேன். என்னுடைய பூசையை அழித்தவன் யார் என்று தெரியவில்லை. இன்னும் காலம் தன் பூசை தடுத்தவன் தான் யாவரன நினைந்தழுதும் தடக்கை வேடம். அதுக்கு நம்ம பூசையை கொடுக்கிறவன் யாருன்னா அதுக்கு, இதுக்கு நம்ம பூசையை கொடுக்கிறவன் யாருன்னு இதுக்கு, ரெண்டு பேரும் அந்த மாதிரியான மனத்திலே கோபம் தான். நன்பூசை சிதைத்தவை அறியாது வாறுகளார் செல்வது பின்பூசை செய்ய ஒரு நாள் சிறையிட்டு வாழறா பெரிதும் போந்து எரித்ததுல சித்தியமா மணிகளிருந்து அரிச்சனையை இழைத்து பின்னர் பாம்பாரு வந்து மாணிக்கத்தை சாமி மேல வச்சுட்டு இது யாரு அடிக்கிறாரு பாத்துக்கிட்டே இருந்துச்சான், நினைச்சுக்கிட்டே இருந்துச்சான். குறித்தது ஒரு நினைவதனா தினந்தனம் பூஜித்த குருமணிகள் யாவும் பரித்தறிந்து பரஞ்சோதி திருமுடியில் பதுமத்தை பல்லாற்றிவிட்டு கருத்தமான தவண நெறி இல்லானை கோழகனை கண்ணீர் கண்டு இன்றளையும் மரளி வாய்க்கு இறையாக்கி அது பாம்பு நடத்துறது. இன்றைக்கு யமனுக்கு என் பூஜையை அடிக்கிறவனை யமனுக்கு இறையாக்கி விடுறேன் அப்படின்னு நடத்துறான். இன்னறியா நினது பூஜை ஒன்று என பயன்புதுவை நினத்துணிந்து பனைக்கரத்தின் உயர்வேடத்தை கொண்டுவிட்ட பொருட்டாக பொதுவில் சிவலிங்கத்தின் பின்னே போந்து மண்டபமால் யானவரும் யானைவரும் வரவுவார் திருந்தலங்கள் வாழலாம். அதை இந்த பூஜையை அடிக்கிறது யாரு என்று கண்டுபிடிச்சு அதை இன்னைக்கு காரி பண்ணணும் அப்படின்னு உரிந்து கொண்டு இருந்தான். அவ்வேளை மேன்மீன சிவபூசை இழைப்ப மத அறிவிவாயின் கைவேடம் வஞ்சலங்கு கண்டுமணியர் தீ பூசை கண்ட போதே விவேகம் குறித்தெழுந்து கரங்கி உடம் பதவதற்கு விரைய உண்டு செவ்வேகம் உலத்தில் குறிக்கொண்ட அடுஞ்சிறைக்கை அடு சிலைக்கை செவ்வரையிலே தன்னுயிரை வேண்டாத யாவனே இழைத்தானே தனது தவறு தன்னை நன்னவரம் குப்புளித்த கமலத்தார் தன்கடனே நறுமன் போதார் துண்ணியவன் பூஷனையை துணிந்தளித்து கடினமாய் சுமத்தராற்ற வண்ணம் மீது நினைத்தரலை நிலத்தரலை கற்களாக்குவரன் அறுத்துட்டானார். அந்த யாரை நினைச்சுதான் என் பூஷையை கொடுத்து விட்டு இப்படி கல்ல கொண்டாந்து சாமி மேல பாரணம் வைக்கலாமா? கல்லா கல்லினை மறைத்த பொல்லா கயவனை, கல்லினால் மறைத்த பொல்லா கயவனை நான் இக்கரனை கண்டு வீட்டி நல்லதோர் மனமகிழ்ந்து நாடியவன் பயன்பெறுவேன் நன்கண்டெண்ணி ஒல்லோனால் உரு துணிவான் மிக வடங்கி திருமுன்னை விடையனி மல்கு ஒரு சுழர்மணிகள் தள்ளி நெடும் புலைக்கரத்து மாறுகிறார். தன்னுடைய புலைக்கரமாகிய
2: பெரிது அது இறந்ததும் பெரிது அது பெற்ற பேரும் பெரிது
1: ஆரணந்தன் அனைத்தினன் என்பனன். அதனால பிசாமி சோபாகணத்துல இருந்து ஒழியும் போது ஆரணனாகி பரமா அன்னத்துல இருந்தார் சரஸ்வதியோட. நாரணன் உள்ள அரசி நாராயணாகிய மகாத்மாவானவர் உள்ளரசாகியோடு நிலை வந்தார். பேரணன்களும் பெற்ற தமர்ந்தவர்கள் பூரணந்தனை போற்றி நின்றார்கள். இப்படி பரமா அன்னவாகனத்துல வந்தாரு, விஷ்ணுவானவர் கருணவாகனத்துல வந்தாரு, இருவரும் போற்ற நின்றாரு. அதுக்கு மேல விநாயகர் மூஷி வாகனத்துல வந்தாரு, முருகப்பெருமான் மயில் வாகனத்துல வந்தா, அவன் வீட்டுக்காரி பிடிக்க வந்தா, அவன் வீட்டுக்காரி பிடிக்குது வாகனத்துல எல்லா டபுள் டபுளா நிக்கிறாங்க. நல்ல காட்சி. துருகு மாதவன் வீட்டுடைய எங்கரா புதுவில திரி மாசில் குலத்தியன் அருள் வசித்தனும் நாயமருந்தவன் சூதி நுண்மனும் அவா துதி செய்தனர் மாதிரங்கள் பதிப்போர் வதுக்கலன் கோதும் மென்மர் பதினோரு உருத்தரது ஏதமற்ற இருவர் மருத்துவர் சோதியாதிரு குரிய சூரியர் சூழ்ந்தனர் பனிரெண்டு சூரியர்கள் பதினோரு உருத்தரர்கள் இரண்டு மருத்துவர்கள் எட்டு வசுக்கள் பரமாகிருஷ்ணன் அதுக்கு மேல விநாயகர் சுப்பிரமணியர் மற்ற முனிவர்கள் இப்படியெல்லாம் சித்தர் சாத்தியர் சேரத்துவந்தினர் தத்து பார்க்கட தன்னநீர் கொஞ்சவை ஒத்தையாளினில் உள்ள முறுக்கியும் ஒய்த்த கண்ணர் செங்கம் கொடுத்தனர் தேங்கு கொடுக்கரம் ஆதிய தீர்க்கம் வீங்குவர் கடல் ஆதிய வேலையும் ஓங்குகவும் உள்ளவன் பாங்குறுப்போடு போந்து பண்ணுவார். இத்தனை வகையான சிறப்புகளோடு இவ்வளவு கூட்டத்தோடு அந்த பாப்புக்கும் யானைக்கும் காட்டியிருந்தார். சிவசாது குடும்பத்தை அவருக்கு காட்டி பருப்பட முதலாய பல்வனை பனிவரை பலமும் பயந்தேன் மறுப்புலி தேவதாறு வனமுதல் வனங்கள் யாவும் திருத்தது காட்சியாதி தெய்வமான அகரும் தேவர் குருப்புரு சோதித்துவமும் முதலிய வேள்வியாகவும் அறிவுமர் வேதனானும் அங்கமோர் ஆகும் உள்ள துறை செய்யும் மந்திரமும் ஆதி புராணமும் ஒருங்கு வந்த பொருளில் தந்தது சிங்க தாளத்தின் உடனே போத மருவின் இடியேறன வான துந்துவிகளாத்த சுந்தர தெய்வங்கை சுந்தர துளியலாடி இந்திரன் மலத்தங்காவின் ஆடை ஒடிந்து ஊடி அந்தர தமர ரம்பன் விமானமேல் கொடியசைத்து செந்தமிழ் மனத்தினோடு தென்றலங்கொன்றுளாக துண்ணுமென் திசைப்பார் என்றும் சுரிமத கல்வினால்வாய் மின்னவர் குறைவன் போட்டு வேடமா மதம் விட்டு ஓடி தன்னரும் பதுந்தியன் மாண்டி பாட்டலி முறந்து பற்ற பொன்னிதழ் தருவின் வாக பூமலை புரிந்த வந்து இப்படிப்பட்ட பல வகையான சிறப்புகளோடு சிவருவார் காட்சி தந்தார். குருந்த மலர்ந்து குளிர்ந்துள்ள போதும் குருந்த மலர்ந்து குளிர்ந்துள்ள போதும் குருந்த மலர் குளிர்ந்த குருந்த மலர் பூவும் விருந்தெடு தன்மதி வெண்ணிலவும் போர் பறந்து விளங்கிய பாநிர மெய்யம் விருந்தி ஒளிந்து சிறந்தகன் ஒன்றும் இப்படி குருந்த மலர் பூ போலவும் வெண்ணிலவும் போல விளங்கிய பால் நிற மீனி பவளம் போல் மீனி பால் வெண்ணீர் நயங்கடு நயங்கடு சூரிய நகைமுகம் ஐந்தம் சிவபெருமான வடிவரும் படிக்கிறார். நயங்கடு சூரிய நகமுகம் ஐந்தம் சிதாஜன திருமேனி ஐந்து முகமாக கீதாரம் சத்ரு பாவதேவன் சத்ருசாத ஐந்து முகமாகும். வியந்த கட்டங்கவன் சூலமும் வேலும் வயம் கவயம் வடி வாழ்ந்தன் வாய்ந்து தயங்கம் வளத்தர கரம் ஐந்தும் வளர்த்த தடக்கர ஐந்தும் விதிகமல் உட்பலம் வெய்ய கணிச்சி உருசுவை மாதடை ஒன்கனி செங்கட் புதிய அரவ மக்கணி தொடை மணித்தொடை பூண்டங்கு எரிசுழல் வீசும் இடக்கரம் ஐந்து வளக்கர ஐந்துல ஐந்து பொருளும் இடக்கர ஐந்துல ஐந்து பொருளும் படந்தொழில் குஞ்சடை மீது பறந்த தடந்திரை ஆடலை தந்துரை தானும் உடங்குலை ஈறுதல் ஆடையும் நூசு விடம்பொய்ய நாகமும் நூலு வழங்க கண்ணதில் வந்தவள் கண்ணுதலோனை அண்ணலை நாகமும் அத்தியமானோர் மண்ணில் விழுந்து விழுந்து வணங்கி உண்மையை காதல் உடம்புகள் வந்தா. இப்படிப்பட்ட காட்சியோடு வந்து அந்த இருவருக்கும் காட்சியை தந்தார். கட்சியை கண்டு அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சி உள்ளத்திலே மூழ்கி சாமியை தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்று பாடுகிறார். அந்த பாட்டு நிறைய கையெழுத்தார்கள் நிறைய நிறைய சொல்றார். அந்த அத்தியும் பாடமும் அத்தியும் தோத்திரம் பண்ணுகிறார்கள். இது தோத்திரம் வந்து மிகச் சிறப்புடைய சித்தாந்த அது எப்படி தோத்திரம் பண்ண தெரியுமா? உயர் ஊரு முழுதுல உடையாய் ஜய ஜய எல்லாம் ஜய ஜயன்னே வரும். ஜய ஜயங்கிற வாக்கி எங்க வருது? மெய்தான விரும்பி விதிர்ந்திருக்கும் நிறையாங்கிழக்கன் கைதான் திரவித்து கண்ணீர் ததும்பி விதிந்து உள்ளம் புயிதாந்திருந்து உன்னை போற்றி ஜய ஜெய போற்றி என்றும் கைதானது விடைய உடையா என்னை கண்டு ஜய ஜெய ஜய ஜெயங்கள் வெற்றி வெற்றி போற்றி போற்றி ஜய ஜெய போற்றி போற்றி திருவள்ளுவர் உயர் ஊரு முழுதுல உடையாய் ஜய ஜெய ஐயாலே.

நீங்கள் உறுப்பதாக என்பது இறுதியாது. அதனாலே உயர்வு முழுதுல உடையாய் ஜய ஜய மயிலியன் மடமொழி மதிநுதல் உமையவள் மயில் போன்ற ஜாயன் மடமொழி மடமொழின்னா சின்ன பிள்ளை மாதிரி பேசுவாள் அகிலாண்டே சரி வயசு ஆகலையா அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா பரந்தீஷ் பிள்ளைக்கு என்ன தெரியும் அது பேதை அப்பாளுக்கு பேதை இருக்கு அப்பாளுக்கு பேதை இருக்கு பேதையால் அவளோட பெருந்ததை இருந்தது. அதனால மயில் போன்ற ஜாயில் மடமொழி மதிநுதல் உமையவள் சந்திரனை போன்ற நெத்தியுடையவளாய் கயல் விழி கயல் விழி கயல் கவி மலை மகள் கனவா ஜய ஜய தயவுடை அடியவர் தாயே ஜய இப்படி அம்பாளை சொல்லி அவருடைய கணவனே வெற்றி வெற்றி வெற்றி தயவுடை அடியவர் என்னால தயவு என்கின்ற உள்ளத்திலே அன்புடையவர்களாய் இருக்கின்ற அடியவர்களுக்கு தாயாய் இன்னொரு சக்தியின் நிகழ் நீர் ராசத மண்ணி அலைத்துல கங்கடும் மறைமுறை பொன்னிதழ் கமல தவங்கவன் என்ன விதித்தரும் இளையவன் ஜய ஜய. அதனாலே சிவபெருமானே பிரமனாக இருக்கிறான் சிவபெருமானே விஷ்ணுவாக இருக்கிறான் சிவனே உத்தரனாக இருக்கிறான். அந்த பிரமாவாக இருந்து படைக்கும் போது ராசத குணம் கூடது பாரா பிரமாவா இருக்கும் போது ராசத குணம் ராசதம் தாமதம் சாத்தி மூன்று குணங்கள் அல்லவா அந்த மூன்று குணங்களிலே படைத்தராய் இருக்கும் போது பிரமாவாகவும் பிரமாவுக்குள்ள ராசத குணமும் இருந்து வளர்ந்து படைக்கிறாராம். சிவனை உலகத்தை படைக்கிறது சிவனை உலகத்தை காக்கிறது சிவனே உலகத்தை அழிப்பது. அதை படைக்கும் போது பரமாவாக இருக்கிறாரு காக்கும் போது விஷ்ணுவாக இருக்கிறாரு அழிக்கும் போது உத்தரனாக இருக்கிறார். அது உன்னுடைய சக்தியிலே ஒன்று ராஜத குணத்துடையதாய் உலகம் முழுவதையும் படைக்கிறாய். விதிப்பதினால பரமாவுக்கு விதின்னு விதிப்பது விதிப்பது என்று சொன்னால் படைப்பது இது இது இப்படித்தான் என்று விதிக்கிறது. அதனாலதான் நம்ம தலையில யாரு இது எழுதியிருக்கிறார் விதிப்பதினாலே விதிப்பதினாலே நீ இப்படித்தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்று விதிப்பதினாலே விதி என்று அதை விதிக்காம உடம்பை விடாவினையே என்பது கந்தர அனுபூதி. அதனாலே நின்னொரு சக்தியின் நிகழ் நீராக மண்ணி அனைத்துல தங்கடு மறைமுறை பொன்னிதழ் கமல தமர் உங்கவ என்ன விதித்தரும் நிறையவ ஜெய ஜெய ஏத்தது நின்னுடைய இச்சையிலே உயர் சாத்து விகங்கொடு தந்துளவோன வாய்த்தீடு வடிவோடு மரபொழி உலகளை காட்சி நீதொழி கருணைய ஜெய ஜெய. அதனாலே உன்னுடைய இச்சையினாலே சாத்திரு குணம் கொண்டு துளவோன் என்கின்ற திருமாலாக இருந்து உலகம் முழுவதையும் காக்கின்ற அந்த கருணைக்கு வெற்றி உலகம் முழுவதையும் காக்கின்ற அந்த காக்கும் போது எப்படி இருக்கா சாத்தி விழுகணும் காக்கும் போது சாத்தி விழுகணும் காக்கும் போது சாத்தி விழுகணும் காத்தல் சாத்தி விழுகணும் காத்தல் சாத்தி விழுகும் திருத்தல் நின்று திருவருளால் உள்ள கருத்திடு தாமதம் அது உடையாவையும். அதனால உன்னுடைய திருவருளே என்ன செய்கிறது என்றால் உலகத்தை அரித்தல் அரித்தல் என்றால் உலகத்தை அழித்தல் அரித்தல் சின்னரான அரித்தல் என்கிறோம் அது அரித்தம் உணவம் அரித்தல் என்றால் உலகத்தை அழிப்பது அழிப்பது. அப்படி அந்த அழிப்பதற்கு என்ன பண்ணுகிறார் தாமத உணர்ச்சி கொண்டு உருத்தரமாக இருந்து உலகத்தை அழிக்கிறார். இப்ப செயலுக்கு குணம் வேணும் அல்லவா செயலுக்கு குணம் வேணும் அல்லவா ஒவ்வொரு செயலுக்கும் குணம் வேணும் அல்லவா அந்த குணத்தை பிரமாவாக இருக்கும் போது ராஜத குணமும் விஷ்ணுவாக இருக்கும் போது சாத்தி குணமும் உத்தரனாக இருக்கும் போது தாமத குணமும் விருத்துணர் ஞானம் மிகுந்து விளங்கி உருத்திரரே இவை உடையவர் ஜெயசி. இப்படி பரமாவாக இருந்து படைக்கிறார் விஷ்ணுவாக இருந்து காக்கிறார் உத்தரனாக இருந்து அடிக்கிறார் மூவர் அவரை மூவர் அவரை மூவருக்கு மேலாக இருப்பவர் அவர் அயனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் படம் சொல்லுது நகரமாகி அயனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மூவகையாகிய சக்தியின் ஒரு வாவை மூவகையாகிய சக்தி தான் இச்சை இரியை இச்சை இரியை அதான் அவன் சூளம் காட்டு சூளத்துக்கு எத்தனை கலை இருக்குது முத்தலை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானம் இப்படி மூன்று வகையான சக்தியாக இருந்து அவை விகாரம் அகங்கரை இப்ப இச்சை ஞானம் கிரியை மூணு நமக்கு இருக்கிறது அதே போல சிவனுக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் குற்றம் பொருந்தியதாகும் அது நம்மளையிலே இருக்கும் நமக்கு வேண்டியதிலே பிரியப்படுவது நமக்கு வேண்டிய உள்ளிலே பிரியப்படுவது இச்சை அது பிரியப்பட்டதை அடைவதற்காக செயல் செய்து கிரிய பிரியப்பட்டதை அடைவதற்காக செயல் செய்து கிரிய அந்த அடைவதற்கு துணை செய்வது ஞான் இச்சை இச்சை கிரியை ஞான். இப்போ திருக்காலத்தி புராணம் கேட்போம் என்பது இச்சை திருக்காலத்தி புராணம்

0: கேட்போம் என்பது இச்சை. அது வந்து கேட்கறது ஞானம், இந்த வர்றது கிரியை. கேட்போம் என்று நினைத்தல் இச்சை, இந்த இடத்துக்கு வருவோம் என்று அந்த செயல் செயல் வந்து இருந்து கேட்கறது கிரியை கிரியை கிரியை. இதனால பெறுவது ஞானம். இதை இப்படி வச்சுக்கோ உயர்ந்தது. இப்போ வசந்தமுள்ள போய் சிலேபி சாப்பிடலாம்ங்கிறது இச்சை, புரியுதா? சாப்பிடலாம் என்பது இச்சை பிரியம். அங்கே சென்று காசு கொடுத்து வாங்கறதெல்லாம் கிரியது. சாப்பிட்டு சுவை அனுபவிப்பது ஞாபகம், சிலேபி ஞாபகம். அதனாலே ஒவ்வொரு செயலிலும் இந்த மூன்று சக்தி எழுவாரு, மூன்று சக்தி எழுவாரு, இச்சை கிரியை. சிவனுடைய இச்சை ஞானம் கிரியை செய்வன் உயிர்கள் எல்லாம் அதுதான் பிறகு அவருக்கு. சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். சிவனுக்கு ஆசை இதுதான் இல்லையா? இதுதான் இல்லையா? இதுதான் இல்லையா? எப்படி வந்து சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார்? தேசத்தில் தெரியவரும் உண்மை அல்ல. சிவனுக்கு பேராசை அதிகமாகும், அதுவும் ஆசையில பேராசை அதிகமா. திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. எதுலாக திருமுறையை கேட்கறதுக்கான சோறு வெடிக்கு போனேன், பிச்சை எடுத்து கொடுத்தேன், தூது போனேன், மன்னிச்சு வந்தேன். எதுக்கு திருமுறையை கேட்க? புவனத்தில் நமக்கெல்லாம் பொருள் ஆசை. புண்ணியனா வாதவூர் முனிவனுக்கு அருள் இல்லாது, மாணிக்கு வாதவருக்கு அருள் இல்லாத, நமக்கு பொருள் இல்லாது, சிவனுக்கு திருமுறை கேட்க இல்லாது. ஆசை இல்லாதது இல்ல, சிவன் வரையும் அவனுடைய ஆசை என்ன? உயிர்கள் திருவருளை பரவுவதும் உயிர்கள், அதுதான் அவனுக்கு துத்தே. அதனாலதான் துத்தான், உயிர்கள் திருவருளை பரவுவதும் உயிர்கள் திருவருள், அதுவே துத்தம், அதுவே சித்து, உயிர்கள் அவர்களை பரவும். அதற்காக அவன் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் கிரியை. அதுகள் உயிரை அது பெற வேண்டும், பெறுவதற்காக பெற வைப்பது ஞானம். அப்படி அவனுக்கு நமக்கு உலகம் மூவகையாகிய சக்தியின் ஒரு ஆவை. இந்த இச்சை ஞானம் கிரிய மூன்று இருக்குதல்லவா, இதுல நமக்கு விகாரம் உண்டாகும். வேற்று விகாரம் விடக்குழமை விகாரம்னா புரியுதா? மாறுபட்ட குணங்கள் உண்டாகும், மாறுபட்ட குணங்கள். இப்போ ஒரு பொருளை அடையணும்னு நினைக்கிறவல்லவா, அடையணும்னு நினைக்கிறவா, அந்த பொருளுக்கு ஏதாவது தடை இருந்தா வேதனை வரும், கோபம் வரும். ஆறாவது தடுத்தானா அவன் மேல கோபம் வரும். இப்ப மாறி போச்சு, மாறி போச்சு, மாறி போச்சு. ஒரு பொருளை அடையவில்லையானால் வருத்தத்தை அடைவோம், அது விகாரம். விகாரம் இப்படி ஆகியால விகாரம் உயிர்களுக்கு உண்டு. சிவனுக்கு விகாரம் இல்லை, சிவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னா அவன் நினைச்சபடியும் நடக்குது, அப்புறம் எதுக்கு விகாரம் வரும்? நம்ம நினைச்சபடி நடக்கல, நடக்காமல் விகாரம் வரத்தான் செய்யும். உனக்கு மாதிரி எங்களுக்கு நினைச்சுன்னா எங்களுக்கு ஏன் விகாரம் வருது? விகாரம் பகண்டனை உருகதி மேவிலை, உருகதி மேவிலை. கதி மேவிலை என்றால் அவனுக்கு கதியே கிடையாது, சிவனுக்கு கதியே கிடையாது. நமக்கு கதி உண்டு, அவனுக்கு கதி இல்லை. கதியிலின்னு சிவனுக்கு கதியிலி என்று பெயர். கதியிலியாய் உருவையும் தோன்றுக்கு உண்மத்த மேல் கொண்டு உயிர். கதி இல்லாதவன், கதி இல்லாதவன் அவர் அடையிறதுக்கு கதிக்கிறது ஒன்று கிடையாது. அவன் தான் எல்லாத்துக்கும் கதியாக இருக்கிறார். அவன் அடைகிற கதி ஒன்று கிடையாது, சிவகதி அடைந்தார். ஆக நம்ம அடைகின்ற கதியாக இருக்கார், அவர் அடைவதற்கு கதி இல்லை. அதனால அவன் கதி இல்லாத, கதி இல்லாத, ஒண்ணும் இல்லாதவன் சிவன் தான். ஒண்ணும் இல்லாத அம்மா இல்ல, அப்பா இல்ல, கதி இல்ல, மதி இல்ல, வீடு இல்ல, ஒண்ணும் இல்லாதவன் சிவன் தான். குருவும் இல்ல. இப்ப நமக்கு எல்லாருக்கும் அவனுக்கு ஒண்ணு, ஒன்றும் இல்லாதோ ஆயிரம் ஒன்றும் இல்லாத. அன்புற வெளிவருவாய், அன்புற வெளிவருவாய், அன்புற வெளிவருவாய் என்றால் வெளிவரமாட்டான். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே வெளிவருவான். அது சித்தியத்துக்கு கழித்து முடியாதுன்ற ஞானம் இருக்கு. ஆரேனும் அன்பு செய்யும், ஆரேனும் அன்பு செய்யும். அது சிறந்தியா இருந்தாலும் சரி, பாம்பா இருந்தாலும் சரி, எலியா இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, அன்பு ஆரேனும் அன்பு அங்கே வெளிப்படும் தான். ஆரேனும் காணா அவன், ஆரேனும் காணா அரண், ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே வெளித்து கழிக்க முடியும். பாட்டு நல்லா இருக்கு இல்ல? ஆரேனும் அன்பு செய்யும். ஆறா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, மனுஷன் பிராணி, அதெல்லாம் ஒண்ணு எதிர்பார்க்க, அன்பு செஞ்சா போட்டு அன்புக்கு விழிப்பு. அன்புற வெளிவிடும் உனை நாவினில் எப்பவை நகைவதும் செயல். இப்படி எல்லாமாய் இருக்கிற உன்னை அற்பர்களாகி எங்களுடைய நாவினாலே உன்னை எப்படி வழிவிடுவது, எப்படி புகழ்வது, எப்படி கொல்லாவினையன் புகழுமாறு, கொல்லாவினையன் புகழுமாறு. இப்படி உன்ன புகழ்வது, இப்படி உயிர்களால புகழ முடியுமா? வேதம் முதல் இன்னொரு அன்புத்தாது உல உலவா புகழுடையவனாய் நிறுவாரு அற்பர்களாய் உயிர்களாயிருந்து நாம் எப்படி புகழ முடியும்? கொல்லாவினையன் விண்ணிறந்து மண்ணிறந்து உட்காய் விளங்குடியாய் என்னிருந்து எல்லை இராதான என்பது கொல்லாவினையன் புகழுமாறு. புகழ முடியாது, சொல்லற்கறியா, சொல்லற்கறியாரை சொல்லி திருவிடிக்கும். இல்லாதது சொல்லற்கு அறியாதை, சொல்லற்கு அறியவர், சொல்லுவதற்கு அறியவர், சொல்ல கடந்தவர், சொற்பத கடந்தவர், சொற்பதால் சொற்பதவே சொற்பதமும் கடந்திருந்த சொலக்கரிய சூழலாய் இதுவும் தன்மை என்பது அப்படி சொல்றாங்க. சொல்லுக்கு அடங்காத, சொல்லுக்கு அடங்காத, சொல்லுக்கு அறியவன், சொல்லற்கு அறியவன் என்று சொல்லி அவனை சொல்லாம விடலாமா? சொல்லாம விட்டா நமக்கு எப்படி திருவுருளை? அதுதான் சொல்லற்கு அறியாதை சொல்லி திருவடி கொள்வான். சொல்லற்கு அறியாதை சொல்லி திருவடி, சொல்லிய வாட்டில் உறவு சொல்லுவார் என்று செவ்வாங்க. அதனாலே சிற்றறிவினாலே செய்யப்படுகின்ற வினைகளுக்கு அந்த அந்த உயிர்களுக்கு அறிவு கொடுப்பது, அந்த வினையை வந்து அனுபவிக்க செய்வது, வினையை கூட்டுவது எல்லாமே சிவன், எல்லாமே சிவன். நீயே காரணமும் நீயே காரணம், கந்த கரணங்களாகவும் இருக்கிறாய், நீயே காரணனாகவும் இருக்கிறாய், நீயே காரியமாகவும் இருக்கிறாய், நீயே தருபவனாக இருக்கிறாய், நீயே சாட்சியாக இருக்கிறாய், நீயே இவை இவை இவை என நீங்கிறது அடுத்தவா எல்லாமாக இருக்கிறான். அல்லதுமாக நீயே வினை முதல், நீயே கரணம், நீயே காரணம், நீயே காரியம், நீயே தருபவன், நீயே சாந்தி சாந்திதான் சாட்சி. இப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்ன பண்றது தெரியுமா? சாட்சியா இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற, சாட்சியா இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற சாட்சின்னு சிவருமான சாட்சின்னு சொல்லு. நீயே இவை என நீங்கினை செயல்கள், ஒன்றிலே அவை அகப்படுறதில்லை, ஒன்றிலையும் நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆக ஒன்றிலையும் தோயறதுகிறது, ஒன்றிலைய மாயை கடந்தான், மாயை கடந்தான், மாயையின் வேறலை சிவருவான் மாயையே கடந்தவர், சிவருவான் மாயையை கடந்தவர். மாயையை கடந்தே இருந்தான்னா மாயை செயல்படாது, மாயையை கடந்தே இருந்தாலும் எடுத்துக்கோ. இப்ப இந்த மைக்கை விட்டு நான் நீங்கிட்டேன்னு வச்சுக்க, மைக்கு செயல்படாது. சித்துப்பொருளாலே சடப்பொருள் செயல்படுகிறது, மாயை சடப்பொருள் சித்து சிவன். அத்தன் சொன்னாரு, மாயையின் மாயை கடந்தரை மாயையின் வேறரை. மாயாமலத்தை யார் ஏற்கிறார்? மலம் சடப்பொருள், உலகம் சடப்பொருள், இவற்றை எல்லாம் இயக்குவது சித்துப்பொருள், சித்துப்பொருளா இருந்து சிவன். அதாவது மாயை கடந்தார், மாயையின் வேறரை. எல்லாமாய் அல்லது மாய், எல்லாமாய் அல்லது நீ உடல் சேர்களை, நீ உடல் சேர்களை, உடல் உறவை சேர்கள் ஆகியும் ஆகியும் ஆகியும் உடல் அல்ல, நீயே உடலாக இருக்கிறாய். ஊனாய் உயிராய் உடலானாய் உலகானாய், ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய், வானாய் நிலனானாய் கடலானாய் வலையானாய். சுந்தரதேவர், நீ உடல் அல்ல ஆனா உடலை விட்டு நீ நீங்கள, மாயை அல்ல ஆனா மாயை விட்டு நீங்கள். ஏன்னா நீங்கிட்டா ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப கரண்ட் நின்று வாயுரு சாங்கி ஆயுரு சாங்கி இருபதுடைந்தும் நீயர் ஒன்றன விளக்குவர் செய்ய செய்ய. அதனாலே சாங்கியது என்கின்ற ஒரு வகை மதம். அவா 25 தத்துவத்தை தவிர்த்துக்குவாரு, 25 தத்துவம். அது 25 தத்துவம் ஞானேந்திரியஞ்சு கர்மேந்திரியஞ்சு பூதஞ்சு தன்மாத்திரஞ்சு ஏகாந்தவாக எல்லா மதங்களும் 25 மொய்தது பூதமாடி மோகினி அந்தமாக பொய்தது சமயம் எல்லாம் உண்டு. எல்லா சமயங்களும் 25 தத்துவத்துக்குள்ளேயே நின்று 36 கடந்து இருப்பது சிவம் என்று கொண்டது செய்வதற்காக. 25 மேல அப்புறம் 11, அப்புறம் அந்த 11 மத்த சமயவாதிக்கு தெரியல. சைவ சித்தாண்டி ஒருத்தன் தான் 36 தத்துவத்தை, சைவ சித்தாண்டி என்ன சிவபெருமான் தான் 36 தத்துவத்தை அவதான் சொல்லியிருக்கார். நம்மளுக்கு ஒன்று ஒண்ணு சிவபெருமான் தான் ஆண்டு ஒருத்தனாது நித்யானத்துவம் 7 சிவனத்துவம் 5 36 தத்துவத்தை கண்டு அதுக்கும் மேற்பட்டது சிவம் என்று சொன்னது செய்திருக்கார். ஆறாரை நீத்து அதன் மேலே பேர அடியின் பெருமாள் உலகம் சீராமது ஜெனவேத்திமயம் பூரா உலகம் குடிமுத்தவரை என்பது கந்தரது. ஆய்வு சாங்கியர் இதுபோ தொலைந்தும் நீயர் ஒன்றன விடை ஒரு ஜெய ஜெய, அதுக்கு மேற்பட்ட ஒன்றாக இருக்கிறாய் என்று உன்னை விரும்புவார்கள் ஜெய ஜெய என்று தோத்தரம் வந்து அது இன்னும் உயர்ந்த தோத்தரங்கள் நிறைய வருது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு பாண்டிக் கொடுமுடி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சி.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மெய்ப்பொருள் வெந்தனை வீரத்தினால் வெல்ல மாட்டாதவனாகிய கோழையான முத்தநாதன் அவர்தம் சீலம்பறிந்து தென்னீர சாத்தும் அப்பெருவேடங்கொண்டு வஞ்சகத்தினால் வெல்வதற்காக மெய்யெல்லாம் நீருபூசி சடையினை முடித்து கட்டி கையில் ஒரு கத்தி மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள புத்தகச் சுவடியை ஏந்தி மையினை உடைய விளக்கே போல மனத்தினுள்ளே கருப்பு வைத்து பொய்த்தவ வேடத்தோடு புகுந்தான் முத்தநாதன். மாமன்னர் தொடும் வேடமல்லவா திருநீறு அணிந்த வேடம். அந்த இரவு நேரத்தில் வருகின்ற முத்தநாதனையும் அவனுடைய திருநீற்று வேடம் கண்டு தடுக்க மாட்டாதவராக காவலர்கள் எல்லாம் ஒரு தடையும் செய்யாமல் போக அரசர் இருக்கின்ற அந்த புறத்தின் வாயில் அருகே வந்துவிட்டான் முத்தநாதன். அங்கே மன்னவரின் மெய்க்காவல் புரிகின்ற தத்தன் என்ற மாவீரன் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றான். இடம் திருக்கோவலூர் அரசரின் அந்த புறம்.
2: வரவேண்டும் அடியவரே, வரவேண்டும். தங்களை வணங்குகிறேன். அரசர் தற்சமயம் துயில் கொண்டிருக்கிறாரே.
3: சிவ சிவ, யாம் உம் அரசனுக்கு உறுதி கூற வந்துள்ளோம். ஆதலின் நீர் எம்மை தடை செய்யாது இங்கு நிற்பாயாக.
4: சிவ சிவா, ஆஹா, என்ன ஒரு திருவேடு பொலிவு! அடியவரே, திருநீச்சின் வாரவேடம் தாங்கிய தங்களை கண்டு பெரும்பேறு வச்சேன். மங்களம் பெருக என் வாழ்வே ஓர் உருவெடுத்து வந்தார் போல தாங்கள் எழுந்தருளப் பெற்றது யார் கருதியோ?
3: வேந்தனே, உங்கள் தலைவர் முக்காலத்தை அருளி செய்த சைவ ஆகம நூல்கள் உலகில் வேறு எங்கும் கிடைத்திராத அரியதொரு நூலை கொண்டு வந்தேன் உமக்கு உபதேசிப்பதற்காக.
4: சிவசிவா, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் எழுந்துருளி உபதேசிப்பதினும் எந்த பேரு வேறு அடியனுக்கு உண்டோ? நம் சிவபெருமான அருளி செய்த குற்றமற்ற இச்சிவாகம நூலை வாசித்து அதன் பொருள் விளங்க அருளி செய்ய வேண்டும்.
3: ஆகட்டும் வேந்தனே. மலரணிந்த பூந்தொலையுடைய உன் தேவி இவ்விடத்தினின்றும் நீங்க வேண்டும். யானும் நீயும் மட்டும் தனித்திருக்க வேண்டும். பின் நான் ஆகமத்தை உமக்கு கூறுகிறேன்.
4: சிவசிவா, அப்படியே ஆகட்டும். அடியவரே, தாங்கள் வாசனத்தின் மீது அமர்ந்தருளுங்கள். என் நாயகர் அருளிச் செய்து

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிவனடியார் வேடத்தில் வந்து வஞ்சனையாக மறைத்திருந்த கத்தியின் மூலமாக தன்னை மாய்த்த முத்தநாதனை மெய்ப்பொருள் நாயனார் பகைவன் என்று கருதிலர். அவர்தம் திருநீற்று வேடம் கண்டு திருநீறு உடையவர் என்று அவருக்கு எவ்விதமான தீதும் நேராதவாறு நாட்டின் எல்லையை தாண்டி காப்புடைய இடத்தில் விட்டு வருமாறு தத்தனை பணிக்கின்றான். தன்னுடைய உயிருக்கும் நேரான மெய்ப்பொருள் மன்னனுடைய ஆணையை சிறமேற்கொண்டவனாகி தத்தன் முத்தநாதனை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு வெளியே செல்கின்றான்.
3: இவன்தான் அந்த பாவி நயவஞ்சகனே, சேடம் தரித்து இக்காரியத்தை செய்ய உனக்கு எப்படியடா மனம் வந்தது?
4: திருநீட்டின் மேல் எல்லையெல்லாம் அன்பு கொண்ட நம் மன்னவருக்கு தீங்கு செய்தவனை உயிரோடு திரும்பிச் செல்ல அனுமதிக்க கூடாது.
3: இக்கொடியவனை இப்போது அதை கொண்டு விடுகிறேன்.
5: சேதி நாட்டு பெருமக்களே, சற்று பொறுமையாக இருங்கள். பொய்த்தவ வேடம் கொண்ட இவன் உயிர் அனுப்புவது நம் அரசரது ஆணை. விலகிச் செல்லுங்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவனை தவிர வேற ஒன்னு நினைக்காது. யாரு? திருஞான சம்பந்தர். பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், கவ முதல்வர் சம்பந்தர். கவத்துக்கெல்லாம் முதல்வர் அவர்தான் சார். யாரு? தெய்வ சேக்கிடார் பெருமான். தாம் உணர்ந்தார் அந்நிலை. அந்த பால் குடிச்ச உடனே இப்படி ஒரு மெஞ்ஞானம் உண்டாச்சு. அந்த மெஞ்ஞானத்துல அப்படியே நிக்குது அந்த குழந்தை. வயசு 3. யார் குடிச்ச பாலடா குடிச்ச? யார் குடிச்சது குடிச்ச அப்படி கேட்டாரு. தோடு உடைய செவியன் அப்படின்னு அந்த குழந்தை. ஒரு காலத்துல ஆம்பளைகளும் தோடு போட்டுக்கிட்டு இருப்பான்ல இல்லையா? ஆமா.

என்ன ரிஷபத்தில் ஏறி வந்து ரிஷபம் தர்மம், தர்மமாகிய ரிஷபத்தில் ஏறிட்டு வந்தான். இப்பவும் என் வீட்டுக்கு பஸ் வருது ஒண்ணு, அது என் வீட்டு பஸ் இல்லை, டெய்லி 7 மணி 6 மணி வருது. என் வீட்டுக்காரி 2 வாழைப்பழம் 2 தோசை ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறா, அவ சாப்பிட்டாலோ இந்த மாதிரி இது எடுத்து வச்சிருப்பான். அது வந்து தலை ஆட்டும், இந்த மணி ஆடுதா, வாடியம்மா வந்துட்டியா அப்படின்னு இங்கிருந்து போவா. 2 தோசை 2 இட்லி இந்த வாழைப்பழம் பிஸ்கட்டு என்ன கையில கிடைக்குதோ அதை எடுத்து கொடுத்துடுறாங்க. ஆமா, நான் கொடுக்காதுன்னு சொல்றதே கிடையாது. முதல்ல 1 பிஸ்கட் கொடுப்பா, அது போச்சுன்னா பாக்குறது 2 ரூபா கொடுப்பா, அப்புறம் 2 ரூபா கொடுப்பா, அப்புறம் இன்னொன்று கொடுப்பா, இன்னொன்னு கொடுப்பா, ரெண்டா போர் மாடானா போயிடும். 50 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டுறான், வீட்டுக்காரன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கா, மச்சான் இருக்கான், மாமா இருக்கான், பேர குழந்தை இருக்கு, மகள் இருக்கா, மருமகள் இருக்கிறா, எல்லாரும் பக்கத்தில் நிக்கிறாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போறது யாரு, யாரையா போற, பசுதான் போகும். இன்னும் அதை மாத்துறதுக்கு எவனுக்கு இஷ்டம் வரல. ஆமா, அப்படி ஒரு தெய்வீகமான நாடு நம்ம நாடு. ஏன் பசுனுடைய உடம்புல அத்தனை தெய்வமும் இருக்குன்னு ஒரு படம் இருக்கு, பாத்தீங்களா நீங்க? பசுவினுடைய உடம்புல இருக்கிற அத்தனையும் சிவனுடைய முடிக்கு போகுது. பால், தயிர், நெய், கோமயம், கோச்சலம், அத்தனையும். 50 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டுறான், முதல்ல போறது எது, பசு மாடு தான். நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் விபூதி, இது ஏது, அங்கிருந்து வந்ததுதான். அந்த வாரிசு தான் அந்த ரிஷபம். அதனாலதான் சில இடங்கள்ல பசுவேரும் எங்கள் பரமன் அப்படிம்பார் திருஞான சம்பந்தர். பசுவேரும் எங்கள் பரமன், அவன் ரிஷபத்தில் தான் வர்றான், ஆனா இவர் பசு ஏறும் எங்கள் பரமன் அப்படின்னு வேறு தோழி பங்கல்ல கொண்டு வர்றார். காரணம் அது இனம். ஆக தோடுடைய செவியன் இடையேறி ஓர் தூவல் மதி சூடி குற்றம் பண்ணவனையும் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். தெரியுமா, 3 வயசு குழந்தை சொல்லுது அப்பாவுக்கு, காடுடைய சுடலை பொடி பூதி என் உள்ளங்கவர்கள் ஏழுடைய மலரான் உன்னை நாற்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் அன்றே இவன் அல்லவோ கொடுத்தான் அப்படி சுட்டி காட்டிச்சு பாருங்க. அது வரைக்கும் அங்க அந்த பக்கமே திரும்பல. அவரு யாரு, தேவாதேவர். இவன் அன்றே பார்த்தாரு அங்க ரிஷபத்துல சுவாமி இருக்கார். அதுக்கு முந்தி அவர் கடவுளுடைய உருவத்தை கோயில்ல தான் பார்த்திருக்காரு, தவிர இப்படி பார்த்தது இல்லை. யாரு, தேவாதேவர். 11 தடவை சொல்லு, இவன் அன்றே இவன் அன்றே இவன் அன்றே இவன் அன்றே இவன் அன்றே. நம்ம சமுதாயத்தை வாழ வைக்க வந்தவன்டாவன் நம்ம குழந்தையாவன் இல்லை இல்லை, நம்ம சமுதாயத்தை வாழ வச்சு விடுமா. ஆமா, தொடங்கிட்டான் என்னை அப்படின்னு நினைச்சார். அவர் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டார், தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு கோயில் புற சுத்தி வந்தார். தோல் மேல உட்காந்துக்கிட்டு

0: பதினோரு பாட்டு பாடுச்சு.
1: அந்த பதினோரு பாட்டும் இன்னைக்கும் இருக்கு.
0: சைவத்தை வாழ வைத்த முதல் திருப்பதியும் இதுதான்.
1: இந்த பதினோரும் சொல்லுவேன் இப்போ.
0: நீர் பறந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி ஏர் பறந்த இன வெள்வளை சோரையன் உள்ளங்கவர்கள் ஊர் பறந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பறந்த பிரமாபுரமே நன்றி
1: வருணும் சொல்லுவேன். நேரம் கருதி விட்டுரு.
0: திருஞான சம்பந்தருடைய தந்தையார் நினைச்சார், நம்ம சமுதாயத்தை எவனும் அழிக்க முடியாதுரா, தொடங்கிட்டான். வைகாசி மாசம் மூல நட்சத்திரத்தில் தான் அவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார். 16வது வயசு அவர் சாகல, உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். ஆமா, திருஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். திருநாவுக்கரசரும் அப்படி, சுந்தரரும் அப்படி, மாணிக்கவாசரும் அப்படி. மூணு வயசு குழந்தை நேரம் வீட்டுக்கு போனார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு சீராடி இருக்கிற அத்தனை ஜனங்களும் திருஞான சம்பந்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் என்ன பண்ணினார், நேர திருக்கோலக்கான்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கு, போயிருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்க போனார். மூணு வயசு குழந்தை, திருக்கோலக்காவுக்கு போகலாம் வாப்பா அப்படின்னு அப்பாவை கூப்பிடுதுன்னு சொன்னா, அது குழந்தையாது குழந்தையாதுன்னு கேக்குறேன். தூக்கிட்டோட வச்சுக்கிட்டாரு, போனார் திருக்கோலக்காவுக்கு. பக்கத்துல இருக்கு, சீராடியில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு போச்சு.

அப்பா தோல் மேலேயே உட்காந்துட்டு பாடுச்சு. அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கடவுள் என்ன பண்ணா, இங்க பொன்கிண்ணத்துல பால் கொடுத்தான், அங்க போய் அப்பா தோல் மேல உட்காந்து கையில தாளம் போட்டு பாடுச்சு. 3 வயசு குழந்தை கையில தாளம் போட்டு போடுறானே, ஒரு பொன்னால ஒரு தாளம் கொடுக்கணும் அப்படின்னு பொன்னால ஒரு தாளம் கொடுத்தாங்க. இப்போவும் அந்த திருக்கோலக்காவுக்கு திருத்தாளமுடையார் கோயில்னு பேரு. நல்லா

பெரிய மகா வித்வான்கள்லாம் இந்த தமிழை பார்த்துட்டு மிரள்றாங்க. என்ன பொருள் சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு குழந்தை இந்த சைவ சமயத்துக்கு கிடைச்சதே அப்படின்னு எங்கெங்கயோ இருக்கிற ஜனங்கள்லாம் சீயாழிக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பதியம் சொன்னார் அவர், சதனா எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும். கோயில்ல நின்றுகிட்டு 3 வயசு குழந்தை ஒண்ணு இப்படி சொல்லுதுன்னு சொன்னா யாருக்குத்தான் மனசு இளங்காது? தமிழ் அப்படி வருது.

ஹேக்கிடார் எழுதுறார், திருஞான சம்பந்தர் பாடினது இசை உலகமே இங்க வந்துடுதுன்னு நினைக்கிறாப்புல இருந்தது அப்படி. கானத்தின் எழு பிறப்பை அப்படின்னு எழுதுறார். அப்படி பாடி வச்சதுனால்தான் இன்னைய வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கு இல்லையா. இந்த மூலதனம் சரியா இருந்துகிட்டே இருக்கு, எங்கேயோ ஒருத்தன் பாடிட்டே இருக்கிறான், எவனோ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கொடுக்கப்படாதுன்னு நினைக்கிறவனும் இருக்கான், கோடி கோடியா கொட்டி வச்சுட்டு இருக்கான் பாருங்க, நான் தான் சைவத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு ஊரை மிரட்டிட்டு இருக்கிறான்னு இல்ல இல்லையா. எவனோ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எங்கேயோ ஒருத்தன் பாடிட்டே இருக்கிறான். அதான் ஓதுவார் கூட்டம். அத சொன்னார் திருஞான சம்பந்தர், ஏய் நீ ஒண்ணும் பயப்படாதரா, என் பாட்டு இருக்கு பாரு, இத படி, ஒரு பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும் புண்ணியவானாகவும் இருப்பாய், படி அப்படின்ட்டார். ரெண்டாவது பதியம் அதுதான், மடையில் வாழைக்கு மிந்தி. அதுல அவர் சொல்றார், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை, பதினோராவது பாட்டு. ரெண்டாவது பதியத்துல பதினோராவது பாட்டு, பதினோரு பாட்டும் சொல்லுவேன், நேரம் கருதி விட்டுருவேன். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதுர்புரபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவைவல்லார், சம்பந்தன் சம்பந்தன் சம்பந்தன் சம்பந்தன் அவர் பதியம் பூரா அவர் பேரை அடிச்சு வச்சு விட்டார். பதினாறாயிரம் பதியம் பண்ணார்னு வரலாறு இன்னைக்கு இருக்கிறது 400 சில்லறதான் இருக்கு. அதையாவது பாக்குறானுடா, அதையாவது கேட்கிறானுடா, இது கேட்க கூடாது அப்படின்னு செய்யறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு நம்ம நாட்டில். ஆமா தேவாரமா அதை கேட்காத, கோயிலா அவனை கேட்க விடாத, அவனை பாட விடாத, அப்படி பண்ணிட்டே இருக்காங்க மகா பாவிங்க. இதுக்கு மேலையும் இது வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த வேலிக்கருவேன்னு ஒரு செடி எல்லாம் மறைச்சிருக்கு பாருங்க, அது 100 அடிக்கும் கீழே இருக்கிற தண்ணியை இழுக்குதான் அது, இந்த வேலிக்கருவை பாத்தீங்களா, ஆராய்ச்சியில போட்டிருக்கான் 100 அடியும் கீழே, அவ்வளவு வலிமையா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஓதுவார்களும். சமீபத்துல ஒரு ஓதுவார யாருன்னு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூட, அவங்கள வேலை பார்த்துக்கணும்னா திடும்னு அந்த வேலையை அந்த ஓதுவார வேலையை விட்டு போன்ட்டான். ஒரு மகாபாவி, வேலை கிடையாது போன்ட்டான், வேலை கிடையாது போகணும்னு சொன்னதோட இல்ல, என்ன பார்க்க கூட கூடாது அப்படியே போய் சொல்லு, சொல்லலாமா, 22 உத்திராட்சம், 32 உத்திராட்சம், குழம்பெல்லாம் விபூதி, காய் வேட்டி, சட முடி எதுக்கு வச்சிருக்க, ஏன் வச்சிருக்க, ஓதுவார திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்குமா எதுக்காக வச்சிருக்க, கோடி கோடியா பணத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தான் அந்த ஓதுவார், இந்த கொலகார பாவிட்டு நம்ம இருக்கிறத விட இங்க இருக்க வேண்டாம்னு விட்டு மலேசியா, மலேசியாவுக்கு போயிட்டான் போயிட்டான். அத திருஞான சம்பந்தர் சொல்லுவார், பொன்னடைந்தார் என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவனுக்கு பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், போகம் கிடைக்கும், புண்ணியவானாக இருப்பான் அவள் பாடி வச்சார். ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, நான் தருமபுர மடத்துல தேவாரம் படிச்சேன். அப்ப இருந்தது ஒரு தேவார பாடசாலை, அந்த பாடசாலை வளர்ச்சிக்கு தான் நான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன்.
1941 வச்சாங்க. அது அவங்கள்ட்ட தான் படித்தேன். என்னுடைய குருநாதன் வேலாயுத ஒருவர் அருமையா தேவாரம் சொல்லி வச்சது. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னமோ சொன்னாங்க. இந்த என்னமோ சொல்றீங்கல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னமோ சொல்றீங்கல்ல, ஒண்ணு ஆங்கிலம், எனக்கு ஆங்கிலம் அவ்வளவுதான் வராது, அது எனக்கும் இருக்கும்ல, நான் மனிதன் இல்ல, எனக்கு இருக்கப்படாதா? 1968 எனக்கு வேலையே வேண்டாம், நான் தேவாரமே பாட வேண்டாம், நான் சாத்துக்குடி வித்துக்கிறேன் தெருவில் அப்படின்னு வேலையை விட்டு வெளியிட்டேன். யார்கிட்டையும் வேலைக்கு போகல, எந்த கோயிலுக்கும் வேலைக்கு போகல, எந்த மடாதிபதிகிட்டையும் போகல, எந்த பணக்காரன்ட்டையும் போகல. 1968 நான் தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கிறேன், யாரோ ரெண்டு காசு கொடுக்கலாம், கடவுள் கொண்டு வந்து எனக்கு நேரம் கொடுப்பானா, அந்த தகுதி எனக்கு இருக்கா? இல்லை இல்லை, அந்த தகுதி எனக்கு இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறேன், அதுக்கே கொடுக்குறான். ஆமா, இப்படி ஒரு அருமையான நூல் எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கல. படிக்க படிக்க அதிலிருந்து ஊறுகிறது தேன். ஆமா, சரியான சம்பந்தர் பொது தொண்டு என்ன செய்தார், ஒரு கோயிலுக்கு போனாரு, கோயில்ல ஒரு பக்கத்துல ஒரு பெண்ணு கைய கால விரிச்சு போட்டுட்டு கிடந்தா, அந்த ஊரை ஆண்டான் ஒரு சிற்றரசன். அவன் கூட வர்றான், ஏப்பா என்னப்பா அது, இது என்னப்பா அது அப்படின்னார். இந்த பெண்ணு ஏன்பா அப்படி கிடக்குறா, அப்படி இவருக்கு என்ன, இவருக்கு என்னையா, சங்கராஜிவர் சங்கராஜிவர் கோயிலுக்கு போக வேண்டியதானே. அப்ப சொன்னான் பக்கத்துல இருக்கிறவன், இந்த சிற்றரசன் சொன்னான், ஏன் பொண்ணுதான் வேணும், ஏன் பொண்ணுதான் அப்படின்றா. ஓம் பொண்ணு ஓம் பொண்ணுன்னா அரண்மனையில் கிடக்காம இங்கே வந்து கிடக்குறா அப்படின்னா. அரண்மனையில் எல்லா வைத்தியமும் செய்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, கோயிலில் கொண்டாந்து போட்டேன், அவள் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அப்படியா பாடு ஒரு பதியம். திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடன் சூட ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலமெலாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அந்த இசையும் அந்த பாட்டும் என்ன இருக்கு பாத்தீங்களா, வேலாயுத ஓதுவார்ட்ட 1943-44 படிச்சேனா, எங்கேன்னு ஒரு மேடையில நான் பாடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இப்படி ஒரு தெய்வீகமான பாடம் இந்த சைவ சமயத்துக்கு கிடைச்சது, கிடைச்சக்கரிய சொத்து. யாரோ போட்டுக்கிட்டே இருக்கிறான், யாரோ எங்கேயோ பாடிக்கிட்டே இருக்கிறான். திருப்பந்தாள் மடத்துல போட்டாங்க முதல்ல கொத்தம் புஸ்தலமா, சிவகாசியில ஒரு நாடார் ஒருத்தர் போட்டிருக்காரு அபூர்வமான புத்தகம், தர்மபுர மடத்துல 20 வருடத்துக்கு மிதி போட்டாங்க, இப்ப மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணிருக்காங்க, அபூர்வமான பிரிண்ட். எங்கேயோ ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கிறான்,
எங்கேயோ ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கிறான், எங்கேயோ ஒன்னு இது வளர்ந்துகிட்டே இருக்கு, இத வளர்க்கப்படாது, இதை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற கூட்டமும் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கவனமா கவனிச்சு பாருங்க. தர்மபுர சாமிநாதன் எப்படி சொல்றாரு, தேவாரம் பூரா இன்னைக்கு சிடியில கேட்கலாம். திருஞான சம்பந்தர் ஒரு திருப்பதியும் பண்ணாரு, அந்த அந்த பதியம் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கு இந்த நோய் போயிடுது, எந்திரிச்சு போயிட்டா என்று வரலாறு இருக்கிறது. ஒரு அரசன் வீட்டுல எத்தனை வைத்தியம் இருந்திருப்பான், அந்த வைத்தியம் பூரா அவன் செய்து பார்த்திருப்பான், முடியலன்னு தான் கோயில கொண்டாந்து போட்டான் இல்லையா. திருஞான சம்பந்தர் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியா போச்சு. இன்னைக்கும் அந்த பதியத்தை பாடினா நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா சரிப்பட்டு போகும். திருஞான சம்பந்தர் ஒரு தடவை பண்ணாரு போச்சு, நமக்கு நாம பத்து தடவை படிச்சாதான் போகும். திருஞான சம்பந்தர் திருவாவடத்தூர் என்ன ஒரு ஊருக்கு போனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்க, ரினியூல் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். போனாரு, அவங்க அப்பா வந்தார் அங்கிருந்து, எல்லா ஊருக்கும் அது பாட்டு போக ஆரம்பிச்சிட்டு இந்த குழந்தை. திருஞான சம்பந்தரோட அப்பா கூடவே போகல, சில ஊருக்கு தான் போனார். திருவாவடத்தில் தங்கி இருக்கும் போது போனாரு, வாங்கப்பா உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு யாகம் பண்ண நினைக்கிறேன். யார் சொன்னது, திருஞான சம்பந்தரோட அப்பா. உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், சுனாமி வரக்கூடாது, நல்ல நிலப்புலங்கள்லாம் விளையணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும், இதுக்கு ஒரு யாகம் பண்ண நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பொருள் தேவை அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா, உலகமெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க, பரவாயில்லையே, நான் கடவுளை கேட்கிறேன் அவன் கொடுப்பான் அப்படி. நேரா திருவாவடுதுற கோயிலுக்கு போனார், இடாரினும் தளரினும் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடினார்.

பதியம் பாடினாரு, பதினோரு பாடு பாடினாரு. ஆண்டவன் என்ன பண்ண, ஒரு மூட்டை ஒன்று கொடுத்தான். அந்த மூட்டையில் ஆயிரம் பொன் கொண்ட மூட்டை அது. ஆமாம், ஆயிரம் பொன். அந்த மூட்டைக்கு பேரு உலவாக்கிழின்னு பேரு. உலவாக்கிழின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கெடாத மூட்டை அப்படின்னு. கெடாத மூட்டைனா திருட்டு போவாதுன்னு அர்த்தம் இல்லை, எடுக்க எடுக்க குறையாது. அப்படின்னு பொருள். ஆயிரம் பொண்ணுல பத்து எடுத்து விட்டாக்கா பாக்கி 999 தானே இருக்குன்னா, கட்டிச்சா 1000 இருக்குமா மறுபடியும் இல்லையாது, புருட்டா விடுற இருக்கும். 990 இல்ல, 1000 மறுபடியும் இருக்கும் அதுல. ஆமா, இது என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம் ஐயா. நான் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு வருவேன், 10 ரூபாய் பஸ் கொடுத்துட்டு இங்க மெட்ராஸ் வந்துடுவேன். இங்க வந்து இறங்கின உடனே அவனா அவர்த்த ஒரு 500 ரூபாய் கொடுத்துருவான். என்ன ஆச்சு, வளர்ந்துடுது, 400 ரூபாய் கூடவே கிடைச்சு போச்சு இல்லையா? ஆமா, அது திருஞான சம்பந்தத்துக்கு தான் கொடுத்ததுன்னு கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. தர்மபுரம் அந்த தேவாரத்தை பாடுற தர்மபுர சாமனாருக்கு நடக்குது இல்லையா? ஆமா, இப்படி ஒரு தெய்வீகமான தமிழ் அது. அதான் தினந்தோறும் நான் பாடுவேன், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 தடவையாவது பாடுவேன். கோயில்ல போய் சாமிகிட்டையும் பாடுவேன். இப்ப கொடுத்துதானே ஆகணும், அவன் கொடுத்துதானே ஆகணும், அவன்கிட்ட போய் பண்ண அவன் கொடுத்துதானே ஆகணும். இப்ப கோயில்ல ஓதுவாரு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 3000 ரூபாய் சம்பளம். எனக்கு சம்பளம் கிடையாது, நான் கோயில்ல போய் பாடுறேன், அதுக்கு அவன் கொடுத்தாவணுமே. என் வீட்டுல சுதிப்பட்டி இருக்கு, தம்பூர் இருக்கு, நான் தினம் பாடுவேன், ஒரு நாள் கூட ஒழிய மாட்டேன். 84 வயசு வரைக்கும் பாடி இருக்கிறேன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், தினம் வீட்டுல பாடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ராயத்திரம் பிள்ளைய கேட்டான் ஒருத்தன், ஏன் ஏன் உங்களுக்கு வயசு 70 ஆகுது, இப்பவும் அப்படி நல்லாவே ஊதிட்டு இருக்கீங்களே, எப்படி ஊதுறீங்க அப்படின்னு கேட்டான். போடா பைத்தியக்கார, நான் ஊர்ல இருக்கனானு எவனும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நான் ஊர்ல இருந்தேன்னா 4 மணிக்கு வாசிப்பேன். அந்த சாதகத்தினுடைய பலன் தாண்டா நான் இன்னும் ஊதிட்டு இருக்கேன் சொன்னது. இது ரொம்ப பேர் சங்கீதக்காரன் செய்யறது இல்லை, அதனாலதான் 50 வயசுல அவுட் ஆகுறான் இல்லையா? ஆமா, சாதகம் பண்ணிக்கிட்டு இருந்தானே. ஆனா அவன் 80 வயசு என்ன, 84 வயசு என்ன, 90 வயசு வரைக்கும் கூட பாடிக்கிட்டு இருக்கலாம். உழைப்பால் வராத உறுதியும் உழவோ அப்படின்னா ஒரு தமிழன் சொன்னான்ல, உழைப்பால் வராத உறுதியும் உழவோன்னா உழைச்சால் நிச்சயமா கிடைக்கும். நான் ஒரு நாடும் தவறுறது இல்ல, வீட்டுல பாடுறதுக்கும் தவற மாட்டேன், கோயிலுக்கு போய் ஆண்டவன்கிட்ட பாடுறதும் தவற மாட்டேன். ஆக இவர் என்ன பண்ணாரு, இவர் பாடினாரு, 1000 பொன் கொண்ட மூட்டை ஒண்ணு கொடுத்தான். இது எடுத்து உங்க அப்பாட்ட கூட உலகமெல்லாம் நன்றா இருக்கும்படியா அவரை வேள்வி பண்ண சொல்லு, நடக்கட்டும், ஜனங்கள் நன்றாக வாழட்டும், நன்றாக மழை பொழியட்டும் அப்படின்னு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மூட்டையை கொடுத்து விட்டான். திருஞான சம்பந்தருக்கு தான் கொடுப்பான்னு நீங்க எண்ணாதீங்க, நீங்களும் திருஞான சம்பந்தர் தான், நானும் திருஞான சம்பந்தர் தான். அவரை போல கோயில்ல நம்மளும் போய் பாடணும்னா கொடுப்பான். நான் போய் பாடுறேன், எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இஷ்டம்னா போய் பாடுங்க, பாடுவேன் போயிட்டு. இப்படி ஒரு மூட்டை அவருக்கு கொடுத்தான் என்று வரலாறு இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல,
நோய் தீர்த்தது மாத்திரம் இல்லை, பணம் கிடைச்சது மாத்திரம் இல்லை, சைவத்தை வாழ வச்சார் மதுரையில் இல்லையா. நீ இல்லாட்டு போனா அன்னைக்கையோட அவுட்டா இருக்கும் இந்த சைவ சமயம். திருஞான சம்பந்தர் தான் காப்பாத்தி விட்டார். அத சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு சமயம் வரும், அப்ப உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன். திருஞான சம்பந்தர் தான் காப்பாத்தினாரு. இது நல்லா நெஞ்சில எழுதி வச்சுங்க. இரண்டாவது திருநாவுக்கரசர், மூணாவது சுந்தரர், நாலாவது மாணிக்கவாசர். அவருடைய நினைவு நாள் தான். அவர் 16வது வயசுல திரு ஆச்சாள்புரங்கிற ஊர்ல ஜோதியில கலந்தார் என்று வரலாறு. வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு. அப்படி நம்ம மதத்தை காப்பாற்றி விட்ட ஒரு பெரியவர் திருஞான சம்பந்தர். அவர் இல்லைன்னா கண்மூடி மண்மூடி போயிருக்கும் இந்த சமுதாயம். ஆமா, கண்மூடி மண்மூடி போயிருக்கும். ஒழிச்சு கட்டிருப்பானுவ. இன்னைக்கும் ஒழிச்சு கட்ட நினைக்கிறான் தேவாரத்தை சில பேர். இந்த கடவுள் கூலி கொடுப்பான்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். சீயாஜி சாமிகிட்ட சொல்லிட்டே இருக்கணும். தேவார இசை வளரணும், ஓடுவார்கள் வளரணும், தேவாரம் தமிழ்நாட்டில் கேட்கணும், இதுக்கு வழி பண்ணு அப்படின்னு சீஆஜியில் இருக்க சாமிகிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன். இங்கிருந்து அதுக்கு வழி என்னைக்காவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. திண்ணமா எழுதி வச்சுங்க, சைவத்தை காப்பாற்றி விட்டவர் திருஞான சம்பந்தம். இரண்டாவது திருஞானவுக்கம். மூணு சுந்தரர், நாலு மாணிக்கவாசர். இவர்கள் இல்லைன்னா நம்ம சமுதாயம் மறைஞ்சு. அந்த புண்ணியத்தை அவர்கள் செய்துவிட்டு சென்றார்கள். அவர்களை நினைப்போம். அவருக்காக 2,00,000 ரூபாய் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். நான் நால்வர் அபிஷேகம், தேக்கிழார் அபிஷேகம். இப்ப நம்முடைய நம்மளுடைய சமுதாயம் சைவ சமயம், சிவசமயம், திருஞான சம்பந்தராலையும் திருநாவுக்கரசனாலையும் சுந்தரராலையும் மாணிக்கவாசலான விளக்கப்பட்ட சமுதாயம். அதற்கு காட்சியாக இருப்பதுதான் தேவார திருவாசகம். அதனை படிப்போம், பாடுவோம், அதில் சொல்லுகிற நீதிபடி நடப்போம், நாம் நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி, தமிழை வளர்ப்பவர்கள் வாழ்க, தமிழ் வாழ்க என்று வாழ்த்தி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக.

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தா தார்வின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: பெருமாளுடைய திருச்சடை, திருச்சடையில கொண்டை இருக்குது. கொண்டையில என்ன இருக்குது? வண்டுகள் இருக்குது. வண்டுகள் என்ன பண்ணுதான்? அருமையா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ராகம் பாடுதான் வண்டுகள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் என்று சொல்லுவது மாதிரி இது ஒவ்வொரு நேரத்திலயும் மந்தாரம் என்ன, மற்ற பண் என்ன, இந்த மாதிரி பாடுதான். எனவே உன் திருச்சடை ஒரு பெரிய இசை குடும்பமாவே இருக்குது. அப்ப ஒரு கச்சேரியா நடந்துகிட்டு இருக்கு உன் திருச்சடையில. வண்டுகள் முடிச்சு இப்படி பாடுதான் சிவஜீவன். இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் அரசே எங்க விட்டுட்டோம்? அரசே தானே. ஆமா, அரசே அரியாச்சிரியன் பிழைக்கு அஞ்சல் எண்ணின் அல்லால் வெறி செயல் முடியாய் விடுதி கண்டாய். பெருமானி, நான் செய்யற பிழைக்கெல்லாம் சரி மன்னிச்சு பயப்படாதுப்போ அப்படின்னு சொன்னால் ஒழிய என் பிழையெல்லாம் நீ தொகுத்து வச்சுன்னா என்ன எனக்கு ஒன்னும் கரையேற முடியாது. ஏன்னா அவ்வளவு நான் செய்யறேன், நீதான் என்ன அஞ்சாதிரு என்று சொல்லணும்ப்பா. விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கன் நிறை சேமடந்தை மணந்த திருப்பொற்பதப்பயங்கா. உட அம்மை அம்மையோடு தடுவி இருக்கும்படியான உடலை உடைய பெருமானி, திருமேனி உடைய பெருமானி. வரி சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வெளிதான் வந்து அடர்வேன் அடர்வனவி. அப்படியே மலை போல எனக்கு வந்து இந்த வல்வினை என்ற ஒன்று என்னுடைய உயிரை தாக்குகிறது. இந்த வல்வினையெல்லாம் நான் எப்பொழுதுப்பா நீங்குவேன். அடர் புலனால் நிப்பிரிந்து அஞ்சி அஞ்சொன்னல்லாதவர்தம் விடர் விடவேணி விடுதி கண்டாய். பாருங்க, ஒரு பக்கம் பொறிகளால் அழைப்புண்ணுகிறேன், இன்னொரு பக்கம் பெண்வழி இன்பத்தால் அழைப்புண்ணுகிறேன். இந்த இரண்டும் சேர நான் இவ்வாறு நான் அஞ்சுகின்றேன். விடுதி கண்டாய் என விட்டுவிட வேண்டாம். விரிந்தே எரியும் தொடரணையாய். அருமையான ஒளி பொருந்தியவனி சுடுகாட்டு அரசே. இப்படி சொன்னதே இல்லை. இங்கேயாவது சுடுகாட்டு அரசே சொல்லுகிற இடுகாட்டு அரசேன்னு கூட சொல்லியிருக்காங்க, அல்லது காட்டுல இருக்கவன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சுடுகாட்டுக்கு அரசேன்னு சொன்னது அநேகமே இங்கதான் இருக்கு. சுடுகாட்டு அரசே தொழும்பற்கமுதே. அரியவர்களுக்கெல்லாம் அமுதா இருக்கிறாய். தொடர் வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே. என்னுடைய தனிமையை நீக்கி எனக்கு துணையாக நீ இருக்கும். நான் எனக்கு வேற யாரும் இல்லை. என் தனிமையை நீக்கணும்னா நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். வேற யார் துணையும் வர முடியாது. இதெல்லாம் சொல்லி தனி துணை நீக்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையே நீ விடுதி கண்டாய். இப்படி ஒப்பற்ற துணை

0: தளர்ச்சி வந்த போது பற்றுக்கோடா இருக்கிறது. அதுதான் நம்ம பேங்க்ல எல்லாம் பணம் போட்டு வைக்கிறது, பிஎஃப் எல்லாம் போடுறது இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல பரவாயில்ல, இப்ப எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்றது. இப்ப தளர்ச்சி வந்த போது எடுத்துக்கொள்ளுகின்றது ஒன்று எய்ப்பில் வைப்பு என்று பொருள். அப்படி எய்ப்பில் வைப்பாக இருக்கின்ற பெருமான் நீ திணை துணையேனும் பொறேன் உயராக்கையின் பின்வழியே. என்னுடைய இந்த உடம்போடு நான் இருக்கிறதுக்கு ரொம்ப நான் வருத்தப்படுறப்பா, இனிமே ஒரு திணையளவு கூட என்னால இருக்க முடியாதுப்பா அப்படின்ற. வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு வலையடைப்பட்ட மயில் எப்படியோ அது போல நானும் பெண்வழிப்பட்டு வருந்துகிறேன். மிளைத்தலைவேணி அழிந்தேனி விடுதி கண்டாயி வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய். உன் திருக்கடையில அந்த ஒற்றை மதிக்கலையாக இருக்கிறது. கருணாகரணி பொருள் வேண்டாம். கைலாயம் என்னும் மலைத்தலைவா. பெருமானுக்கு எத்தனையோ மலை இருந்தாலும் கூட கைலாய மலைக்கு அவன் தலைவன். அது மட்டுமா இருக்கும். அதான் இவர் தான் ரொம்ப அருமையா சொன்னார், ஒலிகழு கையிலை மலை கிழவோனி. பையன் வந்து ஆறு மலைக்கும் கிழவன், ஆறு படை வீட்டுக்கும் உரியவனா இருக்கிறான். ஆனா அப்பாவுக்கு ஒரே ஒரு மலை கைலாய மலை, அதுக்கு உரியவன். ஆகவே கைலாய மலை அப்பாவுக்கு, இரண்டாவது பிள்ளைக்கு என்னது உலகத்தில் இருக்கிற எங்கெங்க மலை உண்டு அத்தனையும் உண்டு, பெரிய புள்ள அரச மரத்தடி அவ்வளவு பாவம். அது ஒண்ணு என்ன நீதிமன்றத்துக்கு போச்சா பாத்தீங்களா? இல்ல இல்ல, தம்பிக்கு ஏன் அப்படி கொடுத்த, எனக்கு ஏன் போகணும். பதுஸ் தம்பி கிம்பி கல்யாணம் இல்லைன்னா ஆகல என்ன வச்சு தனி பணத்து வரைக்கும் போய் நின்று அதுக்கெல்லாம் கூட உதவி செய்யும். அப்படிப்பட்ட அண்ணாச்சி இல்ல முருகன் கொடுத்து வச்சாலு. இந்த பிறகு அப்பா தனக்கு ஒரு மலை போதும்டா, நீ எல்லா மலையும் எடுத்துக்கிட்ட. இந்த பிறகு அண்ணாச்சி எனக்கு அரச மரத்தையே போதும்டா தம்பி, நீ வச்சுக்க, ஏன்னா உனக்கு ஒரு மலை வேணாண்டா. என்ன மன்னிச்சுக்கண்ண, ஆற கவலைப்படாதற, உனக்கு எப்ப வேணுமோ நான் வர்றேன். வள்ளி கொஞ்ச நேரம் அடம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரம் போச்சு, தும்பிக்கு எடுத்துட்டு விட்டுறேன். உடனே அவ கட்டிக்கிட்ட. அதனால இப்படி ஒரு அண்ணாச்சி இப்படி ஒரு அப்பா சம்பந்தி என்ன கவலை இல்லை. சம்பந்தி மாமா நீ கொஞ்சம் கலவை ஏதாவது மலைக்கு வந்து பாரு, நான் கடல்லயே படுத்துக்கிறேன்டா, படுத்துக்கிற மாப்பிள்ள விட்டுருங்க பாருங்க. அந்த மாமா வந்து ஒரு நாள் கூட மலைக்கு வர்றது இல்லையே, கடல்ல படுத்துக்கிட்டு குடும்பம் தான் பாருங்க. அப்படி இருக்குத இப்படியா இருக்கலாம். எனவே எங்க 40வது பாட்டேன், கலைத்தலையாய கையிலாயம் என்னும் மலைத்தலைவா, மலையாள் மனவாள என் வாழ் முதலே. கையிலாய மலைக்குரியவனாக இருக்கின்ற பெருமானி, உமையம்மையோடு கூட இருக்கிற பெருமானி, என்னை விட்டு விட வேண்டாம், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 40வது பாட்டு.
1: முதலை செவ்வாக்கியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேணி விடுதி கண்டாயி. அது முதல் ரெண்டு வழியில அடிக்கடி தான் சொல்வது போல ஏதோ சிற்றின்பத்துறையில் தாம் ஈடுபட்டது போல சொல்வார். ஆனா அவர் ஈடுபடவில்லை. நம்ம கொண்டவள் ஈடுபடக்கூடாது என்பது தெரிவிப்பதற்காக செய்திருக்கிற அவரை தாம் ஈடுபடவில்லை. இப்ப அருணகிரிநாதர் ஈடுபட்டது போல சொல்லுகிறார். அதுவே கூட சில பேர் என்ன சொல்றாங்க, எல்லாம் நம்ம உலகியல் வழிபட்டு தேர்தல் அவர் ஒண்ணு அப்படி ஒண்ணு அந்த மாதிரி இருக்கவில்லை என்று சொல்லுகிறாரு. ஆரியா சுவாமி போன்றவர்கள் கூட அந்த மாதிரி அவர் இளமை காலத்தில் அப்படி இருந்து பிறகு முருகப்பெருமான் அவர்களால் மாறியவர் என்றுதான் சொல்லுவார். இப்ப அது கூட எப்படி எல்லாம் சொல்றாங்க கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. மற்றவருடைய அந்த மாதிரி சித்தின்பத்தை நினைத்து தம்மையில் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார் தவிர அவர் சித்தின்பத் துறையில் இருந்து வரார். அப்படி எல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்றது, முதலை செவ்வாக்கியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி. ஒண்ணும் இல்ல, பெண்கள் வயப்பட்டு நான் கடந்து என்று பொருள். அது அதே ரொம்ப கடுமையான சூழல். அது பெண்கள் வயப்படுது என்பது மனிதனுக்கே இருக்கிற ரொம்ப இழுக்கான செய்தி. அது ஞானியர்களுக்கு பக்கமே திரும்பக்கூடாது. அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக இல்லறத்தானுக்கு ரெண்டு அதிகாரம் வைத்தார். பிறன்மனை நயவாமை பரத்தையர் பிரிவு ரெண்டும் கூடாது. இல்லறத்தானுக்கு ரெண்டு விதத்துல பிரிவான், ஒன்று பரத்தையர், இதுக்காகவே தான் ஏன் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை என்றாலும் நீ போக கூடாது. பிறன்மனை நயத்தல் ரொம்ப இன்னும் மிக கடுது. உன்னை போலவே அவனும் ஒரு அவளும் ஒரு இன்னொரு தலைவனை கொண்டிருக்கிறான். அப்படி நீ ஒரு தலைவன் போலாமா? என்று சொல்லி பெருமனையான இல்லறத்தான் விரும்பி.

0: துறவிகளுக்கு கூடா ஒழுக்கம் என்று ஒரே உடனே திருவள்ளுவர் மாதிரி அதை நெறியாக கொண்டு செல்ல வேண்டிய அமைப்பு இருப்பாருங்க. அது வேற யாரும் இல்லை, திரியவே நீதி நூல் பாடினாங்க. அவருடைய நீதி நூல் தான் தலையாகி அது கூடா ஒழுக்கம். பாருங்க அங்கெல்லாம் பெருமனை நயவாமை பரத்தேர் பிரிவுன்னு அது வெளிப்படையா சொன்னார். இங்கே கூடா ஒழுக்கம் என்ன, அது இந்த துறவு நிலைக்கு கூடாத ஒழுக்கம், தகாத ஒழுக்கம் என்று அதில் சொன்னார். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு துறவியை போய் இந்த மாதிரி சொல்லுவதையே கூட கிடைக்குமா, அப்படி சொல்லுவதற்கே கூசுகின்ற ஒரு ஒழுக்கத்துல போலாமா, நடைமுறை வரலாமா, வரக்கூடாது. அதனால கூடாது. அவன் மறைந்து அல்லவை செய்தல் வேட்டுவன் புதல் மறைந்து குச்சிகள் பெற்று வலியின் நிலைமையான பெற்றம் புளியன்போர் போர்த்து நீங்கிறது சாதாரண கிராமத்தாது கூடங்கிற மாதிரி. இது இதை விட ஒண்ணு விளக்க முடியாது, மதிப்பைய படிக்க மாட்டேங்கிறான தவிர எளிமைப்படுத்தணும். என்ன எளிமைப்படுத்துறது, அதான் சொல்றாரு. தவத்துல இருந்துகிட்டா இந்த மாதிரி தவறான ஒழுக்கத்துல இருந்தா எது போல தெரியுமா, நம்ம வேடன் இருக்காங்க அவன் என்ன பண்றான், பறவை பிடிக்கிறதுக்கு மறைகிறான், எங்க புதல்ல மறைகிறான், புதர்ல மறைகிறான், மறைந்து என்ன பண்ணிருக்கிறான், ஆனா அதுக்குரிய இதெல்லாம் அந்த பறவை சிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கட்டி வச்சு ஒரு நடுக்கிற தீனி போட்டு வச்சிருக்கிறான். தான் மறைஞ்சிருக்கிறது எதுக்கு, அந்த பறவைகள் வர்றதுக்கு. ஆனா அங்க என்ன போட்டிருக்கிறான், நிச்சயமா வந்த சிக்கிக்கு. அப்படி எப்படி வேடுவன் வந்து இப்படி மறைஞ்சு நின்று அந்த பறவைகளை வேட்டையாடுறானோ அது போலதான் இந்த அயோக்கியனும் இல்ல அப்படின்னு சொல்லணும். அவன் புதல்ல மறையறான், இவன் தவ ஒழுக்கத்துல மறையறான். ஆனா அவன் பிடிக்கிறது எதுன்னு பறவையே, அது போல இவன் பிடிக்கிறது எது, காம ஒழுக்கம் என்று சாதாரண இடதுகை பெறுவதில் வேடம் இதுல வந்து புல்லு பிடிக்கிற பறவை பிடிக்கிறத வச்சுக்கோங்க. இவளை என்ன சொல்றாரு, எனவே கூடா ஒழுக்கம், அந்த கூடா ஒழுக்கம் இவர் கொண்டவர் அல்ல, ஆனாலும் கொண்டது போல சொல்றார். முதலை செவ்வாய்ச்சியர் இந்த மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடான்னு ஒரு பழமொழி. இந்த மாதிரி இந்த கட்ட பழக்கம் வந்ததுன்னா இந்த பெண் நிச்சயம் வந்துட்டுதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முதலை செவ்வாய்ச்சியர் முதல போல அப்படி ஆவிட்டா விடாது முதலை, அது போல இந்த சிந்திப்பதில் விளங்கிட்டு அப்படி விடாது. அதனாலதான் முதலே எச்சரிக்கை. அப்படிப்பட்ட சிவந்த வாயினி உடைய அந்த பெண்கள் வேட்கை அந்த பெண் மேல விரும்புறது, வெந்நீரில் கடிப்ப மூழ்கி அந்த விருப்பமாகிய வெந்நீர், வெந்நீர்னு என்ன, கடுமையான சூடான நீர் இல்லவா. அப்போ முதல போல இருக்கின்றது பிடித்த விடாதுங்கிறது. இந்த வெந்நீர் நீர் உள்ளதுன்னு கேட்டா கடுமையான இந்த இன்பம் போல் காட்டி கடுமையா அதுல இருக்கு, அதில் அகப்பட்டவர்கள் மீள மாட்டார்கள். அதனால இந்த பெண் வயப்படுதல் காசிவ போன்ற பெரிய முனிவர் எல்லாம் கூட இந்த பெண் வயப்பட்டு போனதுனால வந்து வந்த வினவர். ஞானியர்கள் ஒரு ஸ்டேஜ் ஒரு நிலைமையில வருவாங்க, அதுக்காகத்தான் காட்டுக்கு போய் தொலைஞ்சது. ஏன்னா இங்க இருந்துட்டோம்னா அவங்கள பார்க்கும் போது பார்த்தா கொஞ்சம் அப்படி மனசு வரும், இங்க தொலைஞ்சிட்டா வம்பு இல்லாம காட்டுல பறவையும் விதமா இருக்கும். அது இங்க நம்ம இதுலயாவது பறவைகிறவே இருக்கும். நேபாளம் தாண்டி நம்ம கைலாயம் போற இதுன்னு சொன்னா பறவை கூட இருக்காது, சும்மா காட்டருவிகள் ஆங்காங் எங்கேயாவது ஒன்னு ரெண்டு பார்த்து பத்து மைல் 12 மைலுக்கு இடையில இருக்கும். வேற எந்த பறவைகிற ஒண்ணு இருக்காது, வெளியில பூண்டு பூண்டா சின்ன சின்ன செடி இருக்கும் அவ்வளவுதான். வேற எங்க வானம் மலை நாம் அது தவிர வேற எதுவும் இருக்காது, எதுவும் இருக்கு. அப்படி போய் இருப்பது என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த புறச்சூழல் இழுக்காது, இல்லைன்னா இங்க இருந்து கொண்டே சேர்ந்து இழுப்பு இருக்கும், அப்படி மனசு போகும். அல்லது அவங்க பேச்சு கொடுப்பாங்க, அல்லது இவர் பெரியவர் சொல்லிவிட்டு திருநீர் வாங்க வருவாங்க, அப்படி பார்க்கும்போது திருநீர் கொடுப்பாங்க, அது அப்படி ஒரு தொடர்பு எல்லாம் ஏற்படும். தனியே வேணான்னு போயிடும். தாய்மானார் தனியேனும் வேறு வரிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும். இங்க இருந்தா நானே போய் சாப்பிடாட்டு கூட சாமி ரெண்டு இட்லி சாப்பிட்டுமேன்னு ஒருத்தவங்க வைப்பான், இன்னொருத்தன் நல்ல சப்பாத்தி சாமி சாப்பிடணும்னு வைப்பான். அன்பனால நீங்க இட்லியும் சப்பாத்தியும் சாப்பிட்டா என்ன ஆகும், நீங்களா தூங்க வேண்டிய தவம் வராது, தவம் வராது. அதனாலதான் அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இதெல்லாம் போகும். அதனாலதான் இந்த சூழல்ல இருந்து இருப்பதை விட அதுக்கு போயிடும் காட்டுக்கு போயிடும். அங்க என்ன கிடைக்குது, கனியோ காயோ சருகோ அது வந்து என்ன பசின்னு வந்தா தொலைச்சிக்கணும் வாங்கி நல்லா இருக்கா சட்டி சாம்பார் தொலைச்சிக்கன்னு போட்டு கனல்வாதி கண்டெய்தேன் அள்ளி புதித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன். என்ன மீது சாமி நீ அறியாது, இது தெரியாதாப்பா என்றெல்லாம் வேண்டுகிறது. அதனால இப்படி இங்க இருந்து உலகியலோடு இருந்து அதை மீளுவது ரொம்ப கடினம், அதனாலதான் அப்படி போயிடுவாங்க. எனவே முதலை செவ்வாய்க்கியர் வேட்கை வெண் நீரில் கடிப்ப மூழ்கி, அந்த அந்த ஆய்க்கியர் முதலை போல இழுத்து விடுவார்கள். அவள் அந்த பெண்மை அவங்க மேல போடுகிற வேட்கை இருக்கே அது வெந்நீராக இருக்கும், கடுமையான கொழுப்பா தொட்டா போச்சு கையே கூடும், மூணு நாளைக்கு எழுத முடியாத கையே அப்படி வலிக்கும். வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனே, விதலின வெறுமனை உலகியல் வழிபட்டு இந்த சிற்றின்ப தொழிலேயே நான் இருக்கிற என்னை விடுதி கண்டாயிருந்த பெருமானி விட விடக்கும் இடைந்த இதழை செய் காயம் பொறேன். ரெண்டாவது நான் ஏன் உங்ககிட்ட வரணும்னு சொன்னா இந்த உடம்பு என்னால் நீக்க முடியல, ஆனா ஒன்பால் வந்தால் உடம்பு நீ செய்யே பொன்னடிகள் கண்டின்று விருப்பு. உங்களுடைய திருவடிக்கு வந்து விட்டால் அப்புறம் அங்கதான் இதுல இருந்து விடுதலை பெறும். அங்க வராமையினாலே இந்த உடம்போடு இருக்க வேண்டும். இந்த உடம்பு எப்படி இருக்குதான் அதுக்கு அது அது அது வந்து வர்ணிக்கிறது. விடக்கு ஊமடைந்த விடக்குன்னு தசை, தசையாகிய ஊம் சேர்ந்து இருக்குது இல்ல, அதுக்குள்ள நரம்பு நரம்பு எலும்பு கிடக்குது, இந்த எலும்பு அதுக்கு மேல இந்த தசை அதுக்கு மேல தோல் இவையெல்லாம் போர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இவையெல்லாம் நெருங்கி கிடக்கும்படியான விடக்கு ஊமடைந்த இதழை செய் காயம் இதழின்னு மேல ஒவ்வொன்னா அரிக்கும். என்ன அரிக்கும்னு கேட்டா கண்ணு எதையாவது பார்த்தா தேவலாம், காது எதையாவது கேட்டா தேவலாம், அது நல்லதை கேட்டதை விட கெட்டது கேட்டா தேவலாம், கண்ணு நல்லதை பார்ப்பதை விட இன்னொன்னு பார்த்தா தேவலாம். இந்த ஐந்து போய் ஐம்புலன்களால் அரிப்புண்டு என்று கூட கடிதம் அரிப்புண்டு சும்மா நான் அரிச்சுக்கிட்டே இருக்குது என்று இந்த ஒன்றையே அதிகமா சொல்லி கேட்டா அதுக்கு அரிப்புன்னு. தாய்மார்கள் கூட சின்ன பிள்ளைகளை பார்த்தா ஏண்ட அரிக்கிற அப்படின்னு ஏன்னா ஒன்றையே பலகாலம் கேட்டா அது அவங்களுக்கு தெரியுமாரு. அது போல இங்கே ஊன்மடைந்த சிதலை செய் காயம் அப்படிப்பட்ட அந்த உடம்பு இருக்குதே இது பொறேன், இது வேண்டாம்ப்பா எனக்கு சுமை. சிவனே முறையோ முறையோ, ஏன் முறையோன்னு கேட்கிறார், நீ முறை ஆட்கொண்டதுனால உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன்ப்பா, ஆட்கொள்ளப்படாத நாமெல்லாம் முறையோ முறையோன்னு சொல்லி என்ன சொல்லுக்கள் ஆய்கள் இது சொல்ல சொல்ல முடியல. ஏன் கேட்ட இப்ப என்ன நீ செய்துட்டே உனக்கு முறையோ முறையோன்னு கேட்க, அவர் அப்படி இல்லை எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லாம் எனக்கு என்று கற்றை விட்டு தன்பால் வந்தார். அப்படி வந்ததுனால என்ன அப்படி வந்து என்னை ஆட்கொண்டதுனால நீ அதை விட்டுறது முறையோன்னு கேட்கிற, நம்ம போவே இல்லை நம்ம ஆட்கொள்ளவே இல்லை நம்ம எங்க முறையோ முறையோன்னு கேட்கணும் சொல்ல பெய்வது கூட வா. முறையோ முறையோ இது முறையாகுமா, என்ன இது முறையோ இது இது தர்மம் தானோ, இது தகமோ இது முறையோ இது தர்மம் தானோ, யாரு பின்னால வந்த வல்லதா வல்லதா. ஆமா அதனால இங்க வந்து விடக்கு முன்மடைந்த சிதலை செய் காயம் பொறேன் இவனே முறையோ முறையோ பாத்தீங்களா, இது முறையோ இது தர்மம் தானோ என்றெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் காலத்தால் திந்தி வரும், அது நம்ம தமிழ்ல வருது. இவரு கொஞ்சம் அந்த தமிழ்ல முறையோ முறையோ அதோட நிறுத்திட்டாரு, ஏன்னா அதுவே எல்லாம் அடங்கி இருக்குது, முறையா தர்மம் தானா நல்ல ஏழைப்படும் பார்வனுக்கு திருவுள்ள சம்மதமோ என்னெல்லாம் அவங்க விரிவா கேட்காம ரொம்ப இதா சுருக்கமா முறையோ முறையோ இது எனக்கு உனக்கு முறையாப்பா. ஏன் அந்த முறையின்னு கேட்கணும்னா ஆட்கொண்டு விட்டதுனாலும் நீ அருளுடையவன், நான் இன்னைக்கு அருளுடையமே நான் இருக்கிற நீ தான் இந்த கடையத்தில் இருக்கிற எனக்கு தான் அருள் இல்லைன்னு தெரியுது அதனாலதான் கடிதம் பண்ணேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் விண்ணப்பிக்கிறது. முறையோ முறையோ இதழைச்சை பூன்முலை மங்கை பங்கா, நல்ல தேமெல்லாம் படந்திருந்து மார்கனி உடைவளாக இருக்கிற நம்முடைய உமையமைக்கு கணவனாக இருக்கின்ற பெருமானி என் சிவகதி, எனக்கு சிவகதியாக நான் சென்று அடைகின்ற இடம் இது சிவகதி தான், என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ பரிந்துரை தருவாய் சிவகதினி பாதிரிப்புரியவர் அறிஞர். யாரு அப்பர் சுவாமி தருவாய் சிவகதினி பாதிரிப்புரியவர் அறிஞர். சிவகதிங்கிறது ரொம்ப அருமையா வந்திருக்கிற இடம் தான். இந்த மேற்கோள் சொல்றது இருக்குன்னா, இந்த சிவகதிங்கிறது பலரும் சொன்னதுதான், ஆனா அதுக்கு இன்னது பொருள் என்று விளங்குவதற்காகவும் அது அப்படியே அழுந்துவதற்காக தான் மேற்கோள் காலத்துல சொன்னது. மேற்கோள் வந்தாதான் சொல்லலாம், வரலன்னு அதுதான் அங்கேயே போச்சுன்னா போனதுதான். எனவே சிவகதியே அந்த சொல்லில் இருக்கிற இறுதி சொல் அடுத்ததுல வருது. அந்த கதி அடியேற்கு உன் கடல், நாம் கதினா சென்றடைகின்ற இடம், நாம் சென்றடைகிற இடம் எதுவா இருக்கணும் அவனுடைய திருவடிதார். உன் கடல் தந்தருளவும் கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் இருப்பா என்று அதுதான் அதிகம் அதிகம் ஒருத்தர் சொல்றாரு. கொய்யிருங்கனி புதுதை வெட்டினி போவதோ சொல பொருத்தமாவது, நீ என்ன கொய்யில விட்டுட்டு கொஞ்சம் இருப்பான்னு சொல்லியிருக்கீங்கப்பா, ஏன் அதுக்கு அவனால பொறுத்து. ஆகவே இவருக்கு அந்த கதி அடியேற்கு உன் கடல் தந்தருளவும் ஊன் கடியா விதி அடியேறி, நீ தந்தவுடனே என்னுடைய ஊன் கடிந்திருக்கணும், உங்க உடம்பு கடிஞ்சிருக்கணும், அப்படி கடியாம இருப்பதற்கு உன்னுடைய கருணை குறைவல்ல, ஏன் விதி பாவம் என்ன விடாது. அப்படி அந்த விதி அடியேன் என விதி அடியேனி விருதி கண்டாய், வெண்தலை முறையில் பதி பதி உடைவாள பதி உடை வாழ் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடு நீரில் குளித்து ஒழிக்கும் தடை மன்னவனே. திருச்சடைக்கு போயிட்டது, திருச்சடையில இவருக்கு என்ன அந்த வெண்மையான தலைகள் குடுகாடு தலையெல்லாம் இருக்கான். அதுல என்ன பண்ணுதான், அங்க இருக்கிற பாம்பு அந்த தலைக்குள்ள குட்டி நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சி இப்படி பார்த்துதான் பார்த்த உடனே என்ன தெரியுது, சந்திரனுக்கு என்ன, ஆஹா நம்ம இங்க வந்து அந்த பாம்பை நம்ம விடலையேன்னு பயப்படுறோம். ஆகவே அது வெண்தலை பாம்பு அதுக்குள்ள சுண்டுகளுக்கு வந்து பார்த்த உடனே இந்த பாம்பு சந்திரன் பயப்படுறோம். அப்படி எல்லாம் இருக்கும்படியான திருச்சடை உடைய மன்னவனி என்னை விடுதி கண்டா என்று மன்னவனி ஒன்று மாரறியா திரியன் மகிழ்ச்சி விண்ணவனி விட்டிடுதி கண்டாய் மன்னவன் என்று சொன்னான். என்ன மன்னவன் கேட்டா, எல்லா உயிரினங்களுக்கும் தலைவனாதல் மன்னவன். மன்னன் மன்னனி என்றெல்லாம் சொல்வது தலைமை என்றது. இப்ப இருக்கிற நம்ம அரசுகள் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு தலைவனா இருக்காங்க, ஆனா இவன் எல்லா உலகத்துக்கும் தலைவன், எல்லா உயிரினங்களுக்கும் கூட தலைவன். அதனால உண்மையாக மன்னன் சொன்னா அப்படி மன்னனி மன்னவனி ஒன்று மாரறியா சிறியேன், அது என்ன மாறு அறியா மாரறியா, அது ஒரு சொல் எஞ்சி இருக்குது கைமாறுன்னு. கைமாறுன்னு நீ செய்த உதவிக்கு அறியேன் ஏதேனும் ஒண்ணு செய்யணும், ரெண்டு தெரியும் செய்யவே தெரியும். அதான் மாரறியா, நான் மீண்டும் உனக்கு அந்த நீ செய்த எனக்கு ஒன்றுக்கு அதுக்கு நான் மீட ஏதேனும் ஒரு பணிவான விண்ணப்பம் போன்ற மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்கணும், அதெல்லாம் செஞ்சில. அப்படி ஒன்று மாரறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே மின்னவனே, நீ மின்னல் போன்று தோன்றியும் அறிந்து நிற்கிறாய், விட்டிடுதி கண்டாய் விக்க வேதமை வேதமை நூல் சொன்ன சொன்னவனே, என்னை விட்டுவிட வேண்டாம், மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே. உன் வாயிலிருந்தா எது வந்தது, நான்வரைகள் எல்லாம் வந்தான். எனவே உன் திருவாயிலிருந்து வருவதெல்லாம் வேதங்களே என்று பேசு பேசுவது திருவாயால் என்னது, பேசுவதும் திருவாயால் மறை போவதும். அதனால நீ வாயிலிருந்து எது வருதோ அதெல்லாம் மறை, அப்படிப்பட்ட நீ மறையவனே மறை நீ சொல்லுகிறவன், சொற்கடிந்தவனே மிக்க வேதமே நூல் சொன்னவனே, சொற்கடிந்த இன்னைக்கு கூட சொல்லலாம் வேத மெய் நூல் நீ சொன்னாய் என்று ஒரு சொல்லு, வேத மெய் நூல்களால் சொல்லப்பட்டவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி அந்த எனவே வேதங்களை சொல்லியவன் என்று சொல்லலாம், வேதங்களால் சொல்லப்படுங்கள் சொன்ன சொற்கடிந்தவனே சொற்கடிந்தவனே. இது என்ன சொற்கடிந்தவன்னா எங்களுடைய சொல்லுக்கெல்லாம் போட்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டது.
1: பாதாளம் ஏறின் கீழ் சொற்கழிவு சாதமலர்.
0: அருமை அருமை
1: சொற்கழிவு. உன்னுடைய திருவடி எங்களுடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டது. பாதாளம் எழுவின் கீழ் சொற்கழிவு சாதமலர். போதாவார் புனைமுடியும் எல்லா தேவை வருவால் திருமணி வேத முதல் இன்னொரு மண்ணும் துய்த்தாலும் போத உலவா உறுப்பினர் தொண்டர்வார். கோதில் குலத்திறன் கோயில் பிறார் பிள்ளைகள் இப்படி இருக்கும் போது அவன் ஊர் எங்கடி சொல்றது ஏதவன் ஏதவன் பேர் யார் விற்றார் யார் அயல ஏதவனுக்கான பின்னால திருவம்பாவில பார்த்தோம். எனவே அப்படி கடிந்தவனே கடியா கடிந்தவனே இன்னும் சொல்லிமா சொன்னா மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோனே சொற்கடிந்தவனை என்னுடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டிருக்கிறார். மாற்றம் மனங்கடிய நின்ற மறைவோன் என்று மேற்கோளா சொல்ல சொற்கடிந்தவனே கழியா தொழுங்கள் முன்னவனே உன்னை விட்டு நீங்காத அன்பர்களுக்கு எப்பொழுது முன்னின்றே அருள் செய்வான் அவனுக்கு புறம்பே போகிறான். அதனால முன்னவனின் பின்னும் ஆனவனே இல்லை முன்னவனே என்ன முன்னின்று அருள் செய்வாய் மீண்டும் அந்த ஆன்மா தன்னுடைய திருவடி அடைகிற வரைக்கும் அவன் பின்னவன். ஏனென்றால் உன்னை ஆட்கொள்ளவும் வேண்டும். அப்படி வந்து ஆட்கொண்ட அந்த ஆன்மாவாய் தெருவ கடைசியில் என்ன இருக்கணும் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநெறி கீழ் உள்ளார் போறனா இங்க அவன் திருவடியில போற வரைக்கும் போன பிறகும் கூட அவன் தான் மீண்டும் அந்த இன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். அதனால நமக்கு அடி உண்டு என்பதை தோற்றுவிப்பதும் தான் அந்த அடிக்கு நமக்கு ஆளாக்குவதும் தான் அப்படி ஆளான ஆன்மாவுக்கு அந்த அடி தந்து இன்பத்தை வழங்குவனும் வழங்குகின்றாய்க்கும் அருளாரதத்தை பாரி விழுங்கினே இப்படியெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இப்படியாக முன்னும் பின்னும் மாணவனே இம்முழுதையுமே முன்னும் பின்னுமானவனே பாருங்க இம்முழுதையுமே முன்னும் பின்னுமானவனே இம்முழுதையும் என்ன இந்த உலகத்திற்கெல்லாம் முன்னும் இருக்கிறாய் இடையும் இருக்கிறாய் பின்னும் இருக்கிறாய் இந்திய முதல் நடு இறுதியும் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. அது வந்து சேர்த்து சரியா பேச உரை நாமா சொல்லுவோம் இல்ல ஆங்காங்க இருக்கின்ற அந்த அவருடைய சொல்லை கொண்டே அந்த சொல்லி அதுதான் அந்த முந்திய முதல் நடு இறுதியும் சொன்னார். சரி முழுக இல்வேர் கண்ணியர் என்னும் மொழித்தடல் முழுகும் விடுதையே விடுதையனி விடுதனை ஏனி விடுதி கண்டாய் முழுது அயில்வேர் கண்ணியர் என்னும் முழுது அயில்வேல் முழுமையான வேல் இருக்குது நல்ல முழுமையான கூர்மையான வேல் இருக்கு அதே கொண்டிருப்பாங்களாம் அந்த அவருடைய கண் ஆனால் கண்ணுடைய நுடைய அந்த வேலுக்கு அப்படிப்பட்ட கண்களை உடைய அந்த கண்கள் கண்ணியர் என்னும் மூடித்தடல் வலிமையான நெருப்பு சொல்லுங்கள அவர் நெருப்புடா அதுபோல பெண்பால் நெருப்பு ஞானி ஆனால் அந்த நெருப்பை தொட்டுதான் தொடங்கும் மூடித்தடல் முழுகும் விழுதனையேனி ஆனா அப்படி கிடையவே கூடாது நான் அவளோடு இருக்க முடியாத விழுது சக்க சத்தில்லாத ஒரு பொருளாக இருக்க விழுதையேனி விடுதி கண்டாயிருப்பா நின் வெறி மனத்தாள் பொழுது வெறின நறுமணம் வெறி என்பதற்கு மனம் பெருமானதுனால நறுமணம் ரொம்ப அருமையான மணக்கம் அதனால வெறி என்பதற்கு இப்படிப்பட்ட உரை நம்ம நினைக்க மாதிரி வேற மாதிரி உரையும் உங்க வெறிங்கிறது நாய் வெறியா இருக்குன்னா அது வேற மனுஷன் அதே வெறியா இருக்கிறான்னா பெரும் பற்றியுடையவனும் வெறின்னு சொல்லுவாங்க எந்த குண்டிலாவது மிகுதியான ஆதரிச்சுதான் அதே வெறியா இருக்கிறான் சினிமாவே இனிப்புன்னா ஒரே டாக்டர் வேணாம் வேணாங்கிற இனிப்புனா வெறியா இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றிலேயே விரு பெற்று வைப்பது வெறிக்கும் அப்படிப்பட்டெல்லாம் இருக்கின்ற இங்க இருக்க ஆமா மூடி பெண்ணு வெறி மலர்த்தான் இங்க அப்படி சொல்ல முடியாது வெறி என்பதற்கு நறுமணம் பொருந்திய மலர் பூந்திருக்கிற திருவுருவம். வெறி மலர்த்தாள் பொழுது செல்வான கொடும்பரில் ஊட்டிடுப்பா. நீ உன்னை திருவடியை அடைந்து எந்த அடிவரெல்லாம் சேருகிறார்களோ அந்த அடியரோடு என்னை கூட்ட அடியார் அடியார்களோடு இருக்கும் அவர்களை சொன்னார். பொன்னம்பலத்தையும் விழா முதலே என் கருத்து உன்னுடைய அடியவர்களெல்லாம் போயிட்டே இருக்கணும் உடைய திருவடிக்கு. அதுலேயே அந்த குழுவிலேயே என்னை கேட்டிருப்பா. சோத்து எம்பிரான் இப்படியெல்லாம் சோத்து சோத்துனா நம்ம சோத்தே விட்டு இங்க வணக்கம் என்று இந்த மாதிரி சொல்றது ரொம்ப அருமையா. அது பகுதியிலேயே ஒரு வணக்கம் என்ற ஒரு சொல்லி ஒரு நாலு தினம் படிச்சுட்டோம்னா சோத்து வணக்கம். சோத்து எம்பிரான் படுது செய்வேனி விடேல் இந்த உலகிலேயே நான் மீண்டும் மீண்டும் என் உடன்பு கொண்டிருக்கிறேனே அப்படி இருந்து கூட எனக்கு விடேல் ஏன் விடேன்னு சொல்லுவேன்னாலே உடையாய் எனக்கு எனக்கு ஆறு பாருங்க நீதான் உடையவன் தான் நான் சொல்ல முடியும் வேற யார்ட்ட சொல்ல முடியும்னா. ஆதலால் உடையாய் உன்னை பாடுவனி எனக்கு தெரியாதப்பா நீ என்னை ஆட்கொண்டது நீ எனக்கு உடையவன்னா நீ தான் நான் பாடுவது உன்னைத்தான் பாடுவேன் அதனால என்ன இருக்காதப்பா என்றெல்லாம் பாவம் இல்லை ரொம்ப அலமந்து சொல்லுகிற பாவம். அதாவது அந்த பிரிவாற்றாமை சொன்ன பாருங்க சுவாசம் முழுவதும் பிரிவாற்றாமை அல்லது நந்தி உணர்வு நந்தியினுடைய திரட்சி தான் சுவாசம்.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த திருமந்திரத்தில் இந்த முதல் பாடல் பாருங்க, கடவுள் வாழ்த்து. இப்போ ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல கடவுளை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கும். சிவஞானம் போதத்தில் கூட கடவுள் வாழ்த்து உண்டா இல்லையா? கல்லால் நேர்மலை இல்லார் அருளிய கொள்ளார் இணைமலர் நல்லார் புனைவரே. அப்போ நம்ம ஒரு இறைவணக்கத்தை சொல்லி நம்ம சொல்றோம். இதுல முதல் பாடல் பாருங்க, ஒன்றவன் தானே. முதல் பாடல் இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இதுதான் இறைவணக்கம். முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு முதல்ல நம்ம ஒரு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனைன்னு ஒரு பாட்டு சொல்லணும். அது என்னது? அது விநாயகர் வணக்கம் வேணுமே அப்படின்னு விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறோம். இது ஒன்றவன் தானே. நான் ஒரு நாளைக்கு 30 பாடல் வரைக்கும் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 30 பாடல் நடத்திடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த ஒன்றவன் தானே அப்படின்னா நல்லா கேட்டுக்கணுங்க. சிவபெருமான் ஒருவனே கடவுள். இத பட்டினத்தார் தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. அதான சொல்ற என்ன சொல்றாங்க? தெய்வம் ஒரு பாடல் நம்ம நல்லா நடத்தினா கூட சைவ சித்தாந்தம் முழுவதும் சொல்லலாம் போல தெரியுது. ஒரே கடவுள் தானா? சைவத்தில் கடவுள் ஒன்று, இறைவன் ஒருவன். கொஞ்சம் சார் பல வடிவங்களை வச்சிருக்கீங்க, வடிவங்கள் பல, கடவுள் ஒன்று. நம்ம திருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கடை என்ன ஃபேமஸான கடை திருச்சியில. ஐவசி தான் என்கிட்ட கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும், அவங்களுக்கு திரும்பவும் கேட்ட மாதிரி ஒரு தெரியும். ஆனால் சைவ சித்தாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகத்துக்கு வரும். கேட்டுட்டோம் அப்படின்னு திருப்தி பட முடியாது. நம்மனா பிஜி நாயுடுவா, பிஜி நாயுடு கடை என்ன கடை பேரு? ஸ்வீட்டு கடை. உங்களுக்கு என்னங்க ஸ்வீட்டு பிடிக்கும்? அவ பாவ கேக் மாதிரி வாங்குறேன். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? அல்வா பிடிக்கும். அது பராசக்தி மாதிரி இலகனம் இலகனம் உள்ளம் அது ஹார்டு. ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்? பால்காவா பிடிக்குது. ஒருத்தவங்களுக்கு லட்டு பிடிக்குது. வடிவங்கள் பல. ஆனா கடை கடை கடையோட பேர் என்ன கடை? ஸ்வீட்டு கடை தானே? என்ன கடை சொல்றீங்க? ஸ்வீட்டு கடை தான் பேரு. பேர் ஸ்வீட்டு கடை தான். ஆனா இருக்கிற வடிவங்கள் யாருக்கு வேணாலும் எந்த வடிவத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் உங்களை கேட்டா? நீங்க விநாயகரை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டா என்ன, கிருஷ்ணாமூர்த்தி கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா என்ன, பராசக்தியை கும்பிட்டா என்ன, யாரை கும்பிட்டா ஒண்ணு தானே. கோவிலில் நுழைஞ்சிங்கன்னா துவாரபாலர் இருப்பார் வாசல்ல, அது நம்ம அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நேரம் வணங்காம முடியும் மாதிரி உள்ள போவோம். அது குமுறமா சல்யூட் வைக்கிறமாங்கிறது அடுத்த விஷயம். சில பேர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, பேசுற மாதிரி நடிப்பாங்க, அது வழிபாடு வரும்போது சொல்றாங்க. அந்த துவாரபாலர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கை காட்டுவார், ஒரே ஒரு விரலை காட்டுவார் பார்த்துருக்கீங்களா. ஏன் ஒரு விரலை காட்டுறாரு? உள்ளே உருவங்கள் பல இருக்கின்றன, ஆனால் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு இங்க சொல்லிடுற. நாம அதை பார்க்காம என்ன செய்யறோம்? உள்ள சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, பத்து மத்தியத்துக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் ஒன்பது அர்ச்சனை, ஒன்பது கோள்களுக்கு ஒன்பது அர்ச்சனை. எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் சைவம் ஒரே தெய்வத்தை மட்டும்தான் வலியுறுத்துகிறது. We follow only monotheism, not polytheism. Polytheism என்று சொல்லக்கூடிய பல கடவுள் கொள்கை சைவத்தில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எடுத்த உடனேயே என்னத கோடையடி மாதிரி பேசுறீங்க. ஸ்ட்ராங்கா தான் பேசுவேன். ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சைவ சித்தாந்தம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த பொக்கிஷத்தை யார் ஒருவர் முழுமையாக படித்து உணர்ந்து விட்டால் எல்லா நூல்களினுடைய பொருளும் புரியும். இதான் ரகசியம். எல்லாம் உள்ளது. எந்த கேள்வி கேட்டாலும் அது உள்ள இருக்கும். இது போல இந்த யோகம் சம்பந்தமான ஒரு ரகசியங்கள் வேணும்னா சித்தர்கள்ட்ட போகணும். சிவவாக்கியர் நல்லா உணர்ந்து விட்டால் திருமந்திரம் எளிமையா புரியும், இந்த யோக பகுதி புரியும். ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் உண்டு. இதுல உள்ள கிளாரிபிகேஷன், இதுல உள்ள கிளாரிபிகேஷன் அங்க இருக்கு, அதை பிடிச்சு கொண்டாடணும். நிறைய பறந்துபட்ட அறிவு இருந்தாதான் நம்ம ஒரு நுழையில் நுழைய முடியும். நேரடியா வந்து சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னாவே பாத்துக்கலாம். எல்லா பிரான்சஸும் நீங்க ஒரே இடத்துல நீங்க பாத்துக்கலாம். ஒன்றவன் நானே, இறைவன் ஒருவன். கரெக்டா தெரியுது சார், கரெக்ட். ஒருக்கே இரண்டு, அவன் இன்னருள். அவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றானவன், உருவில் இரண்டானவன். யாராவது சினிமாவில் சொன்னா தான் சித்தாந்தம் புரியும். ஒன்றானவன், உருவில் இரண்டானவன். ஒரு பாட்டு நடத்தினாவே இன்னைக்கு போர்க்குல தெரியுத. இன்னைக்கு மட்டும்தான் ஒரு பாட்டு, ஆனா அடுத்த பாடலாம் முப்பது பாட்டு, முப்பது பாட்டு குறையாம நடத்தினாதான் பாவம். எனக்கு என்னன்னா கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து எல்லாம் வர்றாங்க பாவம், அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. கவலையே படாதீங்க, நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு முழு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம், முழு ரிசல்ட்டு கொடுத்துருவோம். கவலையே காலையில் யாரோ அழகாக சொன்னாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. டிஸ்கண்டினியூ மீன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் விட்டு, ஒரு மாதம் விட்டு, ஒரு மாதம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு கோஜெண்ட்டு கிடைக்காது. ஒரு பகுதி சொல்லி வச்சுருப்பேன், அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப இழுக்க முடியாது. டெய்லி வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா நான் மேக்ஸிமம் நான் ஒரு 30 பாட்டு வரைக்கும் சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டு முழுமையான சித்தாந்தம், இதில் முதல் பாட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இரண்டு அவன் இன்னருள்னு சொன்னா ஒரே இறைவன் தான் இரண்டாக இருக்கிறான், சிவமும் சக்தியுமாக இருக்கிறான், அவனும் அருளும். எப்படி சார் இது? அவனும் அருளும் அது ஏத்துக்க முடியலையே சார், ஏத்துக்க முடியலையே. என்ன இருந்தாலும் அம்பாள் அம்பாள் தான், சிவன் சிவன் தான், அப்படி இன்னும் நம்ம மாறி வரல. இப்ப தானே சித்தாந்தம் படிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 7-8 மாசம் போகட்டும். இப்பதான் சேர்ந்திருக்காங்க, இந்த வருஷம் தான் சேர்ந்திருக்காங்க. நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லையா, அந்த ரத்தத்துல ஆர்பிசி இருக்கும். WBC உண்டா? ஒயிட் பிளட் ஆர்பிசி இருக்கு. அப்போ வெள்ளை அணுக்களும் உண்டு, சிவப்பு அணுக்களும் உண்டு. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு வந்து வெள்ளை அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார், இல்லைன்னா எனக்கு சிவப்பு அணுக்கள் மட்டும் இருந்தால் போகிறோம் சார். இது எதுக்கு சார் ரெண்டு வச்சிருக்காரு இறைவன்? என்ன வேணும் உங்களுக்கு? ரெண்டும் வேணுமா ஒன்று வேணுமா? குறைஞ்சா டிசீஸ் வேணும். ஒயர் எடுத்தீங்கன்னா இதில் ரெண்டு ஒயர் போகணும். பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்றானவன், உள்ளுக்குள்ள உருவ இரண்டானவன், ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ். பிளஸ் எதை குறிக்கும்? சிவனை குறிக்கும். மைனஸ் எதை குறிக்கும்? சக்தியை குறிக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்ததாங்க ஒர்க் அவுட் ஆகும். சிவசக்தி இல்லாமல் உலக இயக்கம் இல்லை. ஒன்று சூரியன், இன்னொன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள். உங்களுக்கு எது வேணும்? சூரியன் வேணுமா கதிர்கள் வேணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கதிர்கள்லாம் வேணுமா? கதிர்கள் என்பவை சக்தி, சூரியன் என்பது சிவம். அப்ப சிவத்திலிருந்து சக்தி அடங்கி இருக்கிறது. சிவம் என்பது பொட்டன்சியல் எனர்ஜி, சக்தி என்பது கைனெடிக் எனர்ஜி. பிசிக்ஸ் படிக்காதவங்களுக்கெல்லாம் புரியல. அடங்கிய நிலையில் சிவம், அதுவே வெளிப்பட்ட நிலையில் சக்தி. புரியுதுங்களா? ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள். சந்தேகம் இருந்த தைரியமா குறிச்சு வச்சுக்கிட்டு கேளுங்க. சரி, ஒன்றானவன் இரண்டானவன் அழகா சொல்லிட்டார். நின்றனன் மூன்றினுள், நின்றனன் இப்ப தமிழ் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரகசியம் சொல்லவா, திருமந்திரத்தில் உள்ள அத்தனை பாடல்களும் எளிமையான பாடல்கள். எல்லாரும் பயப்படாதீங்க, இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். நீங்க வெட்ட நின்று பயந்துட்டு இருந்தீங்க அவ்வளவு நாள் வரைக்கும், இது பயமா இருக்கும், பயமா இருக்கும் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு சொல்லும் பொழுது எவ்வளவு எளிமையா இருக்கு. ஏங்க, நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா கஷ்டமா இருக்கா? இறைவன் ஒருவன் தான், மூவராக இருக்கிறான். உலகத்தை படைத்து, உலகத்தை காத்து, உலகத்தை ஒடுக்கி. சிவபெருமான் ஒருவனே மூவராக இருக்கிறான். நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் சார், சைவ சித்தாந்தத்துல அஞ்சுல பேசிட்டு இருந்தோம், இது என்ன திருமந்திரத்துல கூட சொல்றாரு? அங்க வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன் அஞ்சு சொன்னமே, இங்க திருமூலர் மூணு தானே சொல்றாரு, இன்னும் ரெண்டு என்ன ஆச்சு? முதல் பாட்டிலையா இப்படி சொல்றது? ஐயா, நம்ம பேசுறது உலகத்தை பத்தி முதல்ல ஆரம்பிக்கிறார், இன்னும் உயிரிட்ட போகல. அவர் இறைவன் வந்து ஐந்து தொழில் செய்யறாரு இல்லையா, அதுல உடம்புக்கு மூணு வேலை, உயிருக்கு ரெண்டு வேலை, புரியுதா? உடம்புக்கு படைத்தல், உடம்புக்கு காத்தல், உடம்புக்கு அடித்தல், உயிருக்கு மறைத்தல், உயிருக்கு அருள்தல், அப்படி பிரிக்கணும். இப்ப சித்தாந்தத்துல புரியாததெல்லாம் இங்க புரியுமா? அப்பா, அதுதான் என்ன செய்ய, சில பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, நான் போற ஊருக்கு எல்லா கிளாஸுக்கும் வருவாங்க, திருச்சிக்கும் வருவாங்க, கைலாசபுரத்துக்கும் வருவாங்க, தஞ்சாவூருக்கும் வருவாங்க, அந்த மாதிரி வர்றவங்களும் உண்டு. இப்ப சிவபெருமான் பாருங்க, படைக்கும் போது பிரம்மா என்ற பெயரில் இருக்கிறான், காக்கும் பொழுது விஷ்ணு என்ற பெயரில் இருக்கிறான், ஒடுக்கும் பொழுது ருத்திரன் என்ற பெயரில் இருக்கிறான். ஆனால் மூவரும் ஒருவரே. ரொம்ப சிரமமா இருக்கு சார் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஜெயபிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் ஒடுக்குகிறார், இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க தனித்தனியாவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அவங்க யாரா சண்டை போட்டிருக்காங்களா? யாராவது சண்டை போடுவாங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? நீங்க சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, ஹீட்டு நேரம் உள்ள போதா, வயிற்றுக்கு போதா, டீ நேரம் தானே? இப்ப நீங்க டீ சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள இரண்டு உறுப்புகள் ஒழுங்கா இருக்கணும், ஒரு தட்பமும் ஒரு வெப்பமும் சமநிலையா இருக்கணும். தட்பம் அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஜில்லுட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? தட்பம் அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வெப்பம் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? காய்ச்சல் 104, இப்ப உடம்பு நல்லா இல்ல. அப்ப தட்பமும் இருக்கக்கூடாது, வெப்பமும் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? ரெண்டும் சமமா இருக்கணும். அப்படி அது சமநிலைப்படுத்துறது தான் வர்ம புள்ளி, வர்ம மருத்துவம். சமயத்துல மருத்துவத்தை நேரா எங்க பேசணுமோ பேசி விட்டுருவேன், வானியலை எங்க பேசணுமோ உங்களுக்கு நேரடியா தொடர்பு பண்ற மாதிரி பேசி விட்டுருவேன். அக்கார்டிங் டு அவர் சைவ சித்தா தான் ஆஸ் வெல் அஸ் திருமந்திரம், ரெண்டுக்கும் ரிலேட்டடா பேசி விட்டுருவேன். புரியுதாங்களா? இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷ்ணு என்ற கடவுள் வேறு, சிவன் என்ற ஒரு கடவுள் வேறுன்னு நினைக்கிறீங்க, அதானே? இல்ல இல்ல, ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டு பேருமே ஒரே இடத்துல உங்க உடம்புல இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நின்று கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். யாரு? நின்றுகிட்டே ஆடுறது நடராஜர். வெப்பம் தானே? அவரு தான் ஹார்ட், அவரு தான் இருதயம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு சயனத்துல, பள்ளி கொண்ட பெருமாள், பெருமாள் படுத்திருக்கிறார். அது குளிர்ச்சி தானே? அது உங்களுடைய இறைப்பை. இப்போ குளிர்ச்சி என்ற இறைப்பையோ அல்லது வெப்பம் என்ற இருதயமோ இல்லாட்டி என்ன ஆகும்? அப்போ ரெண்டு பேர் இருக்கணும். இதுதான் நடராஜர், நடராஜருடைய சிதம்பரம். ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் கோவிந்தராஜா. நடராஜர் ஆடிக்கிட்டே இருக்காரு, கோவிந்தராஜா படுத்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க, ஒருத்தர் ஆடும் போது ஒருத்தர் படுத்துட்டு இருந்தா கோவம் வரும்ல, அது ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆடினா கோவம் வரும்ல, என்னங்க அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது கோச்சிட்டாங்களா சண்டை போட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்படி போடுறதா இப்படி போடுறதா இவங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால வந்து ஒண்ணுதான், இப்ப உடம்பை படைக்கின்ற பொழுது சிவபெருமான் பிரம்மா என்ற பெயரில் பிரம்மாவாக படைக்கிறார் உடல் உலகம் தனுக்கரண பூண போகம்னு சொல்றது. உங்களுக்கு புரியறதுக்காக உடம்பு உலகம்னு சொன்னேன், குறிப்பா உடம்புன்னு சொன்னேன். காக்கும் பொழுது உடம்பை காக்கிறான், உயிருக்காக உடம்பை காக்கிறான். அப்படி காக்கும் பொழுது அவருக்கு விஷ்ணு என்று பெயர். குறிப்பிட்ட கால எல்லை முடிந்தவரை உங்களை கேட்காமலே உயிர் வெளியில வந்துடும், உங்களை கேட்டுட்டு எல்லாம் போவாது. கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு ஏற்கனவே. அது வரைக்கும் காத்த உடம்பு என்ன ஆகுது, ஒரு கால எல்லை என்ன ஆகுது, ஒடுக்கப்படுதுல. அப்படி ஒடுக்கும் பொழுது ருத்ரனாக இருக்கிறார். இப்ப ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். ஒரு கேள்வி கேட்டாப்புல அடிமுடி தேர்ந்தது யாரு சார்? இப்ப அவரே அவரை தேடிப்பாங்களா? இப்ப சிவபெருமானே பிரம்மா, சிவபெருமானே விஷ்ணு அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு சிவபெருமான போய் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏன் தேடணும்? நியாயமான கேள்வி இல்ல? சூப்பர் கேள்வி. இந்த பிரம்மா இந்த விஷ்ணு வேற, அடிமுடி தேடிய பிரம்மா விஷ்ணு வேற. இதை தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல். இது நல்ல வேலை, அடிப்படையான கேள்வி. இது எங்கேயாவது இருக்கான்னா, நூறு கோடி பிரம்மர் நொந்தினர், ஆறு கோடி நாரணர் அங்கனே. எத்தனை பிரம்மா எத்தனை பேரு, நாரணர் எத்தனை பேரு, சரி இந்திரர் எத்தனை பேரு, இந்திரர் எத்தனை பேரு, இவங்களே நூறு கோடி ஆறு கோடினு கணக்கு போட்டாரு. நம்ம இந்திரலோக பதவியே பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், இந்திரலோகமே வேணும். எண்ணிலிங்கிறார், எண்ணிலிங்கிறார், கடல் கரை மண்ணுங்கிறார், மணல் மாறுங்கிறார். ஆனால் ஈறு இல்லாதவன் ஈஸ்வரன் ஒருவனே. எப்படி ஈறு இல்லாதவன் இறைவன் மட்டும்தான் ஒருத்தன். ஆனா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இந்திரர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, ஒரு பெரிய இந்தியாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை பார்க்கறதுக்கு கலெக்டர் தேவை, தாலுகா பிரிப்பாங்கல்ல அப்ப தாசில்தார் தேவை, அப்ப அவங்கவுங்க ஒரு வேலைக்கு ஒவ்வொரு நியமிக்கிறமா இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் போஸ்ட். எது புரியுதுங்களா? அதெல்லாம் போஸ்ட். இப்ப அவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டிகள் உண்டு. நம்மளை பார்த்து நம்ம மேலேயே போட்டி போடுறவங்க யாரு? நாம்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போறோமா, அவருக்கு அவங்களுக்குலாம் சிவன் கோயிலுக்கு போக முடியலையா? ஏன்னா அங்க சிவன் கோயில் இல்லையா? புவனியில் போய் பிறவாமையினால் அவமே போக்கு குன்றோம் நாளைங்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் வேற. காரண இல்லை, காரண தேவர்கள் இல்லை, அவர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக காரியம் செய்து கொண்டு ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அங்கே வேலையை பார்க்குறாங்க. ஆனால் கண்ட்ரோல்டு பை தி காட் ஒன்லி. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற யாரு? இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க வேற அவங்க வேறங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். நான்குங்கிறது உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன், உலக வடிவாய் இருப்பவன். நாலுதானே? அப்போ இந்த உலகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆழமா படிக்கலாம், அந்த ஒரு பாட்டு நல்லா படிங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே இவ்வளவு நுழைஞ்சு நுழைஞ்சேன்னா அதையெல்லாம் எடுத்து இந்த ஒரு பாட்டுக்கு நான் போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ நேரம் கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடம் 25-30 பாடம் வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு நான் உலக அதீதன் அப்படின்னு சொன்ன உலகத்தை கடந்து உலக காரணன், உலகத்துக்கு அவன் தான் காரணம். உலகம் என்பது ஜடம், உலகம் என்பது ஜடம் தானே. சித்தாந்தம் படித்தவங்க ஆமாங்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பொறுமையா இருக்காங்க. உலகம் ஒரு ஜடம், மூணே பொருள் தான் இருக்கு. கீசி இட்டு ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியார், இந்த உலகம் ஒருவன் என்ற ஆண் உடம்பு, ஒருத்தி என்ற பெண் உடம்பு, ஜடப்பொருள்களாகிய பொருள்கள், இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு அவனே காரணனாக, உலகத்தை மாயை என்ற ஜட ஆற்றலிலிருந்து உலகத்தை படைத்தான். எத்தனை சொன்னோம், படைத்தானே ஆண்டவன் உலகை படைத்தானே. சொன்ன மாதிரி என்னங்க, உலகத்தை வந்து படைத்தான் உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் இருப்பவன். உலகத்துக்கு எது சார் உயிர், உலகத்துக்கு என்ன உயிர், உலகத்துக்கு உயிராய் இருப்பவன். நம்ம அப்பர் சுவாமி ஒரு நம்முடைய தேவாத்துல சொல்லியிருக்காங்க, உலகுக்கு உயிரானாய் நீயே. திருமந்திரம் படிக்கும் பொழுதே தேவாரம் எல்லாம் இதுல வந்துடும், திருவாசகம் ஃபுல்லா வந்துடும், பெரிய புராணம் 14 சாத்திரங்களும் வந்துடும். அவங்க சரியா தான் நூலை எடுத்திருக்காங்க. ஒரு நூலை ஒழுங்கா படிச்சா எல்லாத்தையும் படிச்சிடலாம். நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட, திருவாசகம் பேசிட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், ஒரு நூலை ஒழுங்கா படிங்க எல்லாம் வந்துடும். உலகுக்கு உயிர், உலகு என்பது ஒரு ஜடம், உடம்பு என்பது ஒரு ஜடம். இப்போ ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு ஜட பொருளும் ஒரு உயிர் பொருளும் சேரணும், அப்பதானே இயக்கம் கிடைக்கும். இந்த ஒரு மைக்கு இருக்குன்னு சொன்னா இது ஜடம், இதை நம்ம நகர்த்தி வைக்கணும், தானா நகரல, ஒரு உயிர் நகர்த்துகிறது. அப்ப ஒரு உயிரும் உடம்பும் சேர்ந்தா இயக்கம், உயிரும் ஜட பொருளும் சேர்ந்தா இயக்கம். அப்ப இயக்கத்துக்கு என்ன வேணும், உயிர் வேணும். இப்ப உலகத்தில் உள்ள ஜட பொருள்கள் எல்லாம் இயங்குகின்றனவா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருள்கள் இயங்குகின்றனவா இல்லையா, அல்லது இயக்கப்படுகின்றவையா இல்லையா? எந்த ஒரு ஜட பொருளும் தானாக இயங்காது, அதானே எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் இந்த காலத்துல ஒரு 10 கிளாஸாவது படிச்சிருப்பாங்க, ஒரு 10 வகுப்புல கூட இருக்கு, உயிர் உள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப உயிரற்ற பொருள் நகருமா, அது எல்லாருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இதெல்லாம் நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் தானா நகருதா, தானா இயங்குதா, அல்லது இயக்கப்படுதா? ஏதோ சொல்றீங்க, இயக்கப்படுதுங்கிறது எப்படி ஏதோ சொல்றீங்க? கரெக்டா, அது அது வேலை கரெக்டா செய்யும். 6 சூரியன் உதிக்கணும்னா உதிக்கும், சந்திரகிரகணம் இன்னைக்குன்னா கரெக்டா சந்திரகிரகணம் வரும், சூரிய கிரகணம் என்னன்னா அந்த நிலை கரெக்டா வருதா இல்லையா, என்னைக்கா ஸ்ட்ரைக் பண்ணுதா? ஆனா நம்ம இயக்கிற உடம்பு இருக்கு பாருங்க, அது என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், இன்னைக்கு தூங்கிக்கலாம், வகுப்புக்கு வரலாம், வராமலும் போகலாம், சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். இது நம்ம உயிர், நம்ம உடம்ப இயக்கிற லட்சணம். இந்த உயிர் போய் அண்டத்தை இயக்க முடியுமா? இப்ப நாம தூங்கின மாதிரி சூரியன் சூரியன் தூங்க விட்டா என்ன ஆகும், நாம தூங்கின மாதிரி சந்திரனை தூங்க விட்டா என்ன ஆகும்? இப்போ அந்த ஜடப்பொருள்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள், பகல் இரவு, காலம், நீ மணி என்ன, 4, யார் சொன்ன 4 என்ன உங்களுக்கு, எதை வச்சு, இதாங்க அஸ்ட்ரானமி, இதுதான் அஸ்ட்ரானமி. நீ 4 யார் சொன்ன, 24 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு எதை வச்சு சொன்னாங்க, பகல் இரவுங்கிற எதை வச்சு, 12 மாதங்கள், 365 நாட்கள் இது எல்லாமே வந்து வானியலை வச்சுத்தானே. இன்னைக்கு கிழமையிலிருந்து நேரத்திலிருந்து எல்லாமே வானியலை வச்சுதான். வான சாஸ்திரத்துல தான் மிகப்பெரிய ஞானிகளா இருந்தாங்க. கலீலியோ, கெப்ளர், ஐசக் நியூட்டன், அவ்வளவு பேருமே ஜோதிடர்கள். நீங்க எல்லாருமே சயின்டிஸ்டா தான் பார்த்துருக்கீங்க. அவர்கள் மிகப்பெரிய வான சாஸ்திர நிபுணர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அரசாங்க ஜோதிடர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சொல்லு இப்போ, அதுக்கு முன்னாடி பல யுகம் நிறைய பிளான் இருக்கு. இந்த இந்த கிரகங்களை எல்லாம் இயக்குவதற்கு ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் வேண்டும் இல்லையா? யார் அவர்? ஒரு உடம்பை இயக்குவதற்கு உயிர் தேவைப்படுவது போல அவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தையும் பேரண்டத்தையும் உலகத்தையும் இயக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் கடவுள். அவர் இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரெல்லாம் போய் கற்பனைலாம் பண்ணாதீங்க. படிக்கும்போது ப்ரோக்ரெசிவாக திங்க் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க. ஒரு ஞான நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுடைய அறிவு விசாலமா இருக்கணும். போய் எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க, சின்ன வட்டத்துல போய் மாட்டிக்காதீங்க. புரியுதா? கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்கிறார், எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அண்டம் கடந்த பொருள், அளவில்லாதோர் ஆனந்த வெல்ல பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இல்லையா? அவரை பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்றீங்க? டப்பால போட்டு அடிச்சு பையில வைக்கிறீங்க. இதெல்லாம் சின்ன சின்னதா அடைச்சிங்கன்னா எப்படிங்க சித்தரா மாற முடியும்? நீங்கெல்லாம் யோகியா மாறணுங்கிறீங்க. ஐயா எனக்கு பயிற்சி கொடுங்க ஒருத்தங்க. ஐயா யாருங்க பயிற்சி கேட்டவங்க? வாங்க 12 காலம் குருகுல கல்வி கற்றுக்கணும். சித்தரை மாறணும்னு ஆசைப்படுறாங்க பாவம். உடனே நாளைக்கே அதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணணும். அதுக்கு தான் பார்த்து சொல்லணும், யோசனை திரும்ப நிறைய அதான் விளம்பரத்தில போவாதீங்க. ரொம்ப நாள் ப்ராசஸ் வேணும், குருகுல பயிற்சி எடுக்கணும், என்ன ரொம்ப எச்சரிக்கையா செய்யணும். நம்மளுடைய அறிவு விசாலமா இருக்கணும். நிறைய இத பிராடு கொம்பல் எல்லாம் அடையாளம் காட்டி விட்டுருவேன், எல்லாம் வந்துடும். இல்லை எல்லாம் வெட்ட வெளிச்சம் போடும். ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட், இது வந்து நாம தனிப்பட்டவங்க நடத்துறோம். இதுல யாருக்கு எந்த கேள்வி வேணாலும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் நாம் விளக்க தயார். புரியுதுங்களா? இது நம்ம எல்லா கேள்வியும் எல்லா இதை எவ்வளவு பேசிக்கலாம். இதுக்கிடையே அவங்க சொன்ன காலையில் சொன்னாங்க திருமந்திர வகுப்பு எல்லாம் நம்முடைய வகுப்புனாங்க. இது நம்ம கிளாஸ் ஆளை வந்து இது அறிவு வந்து விசாலமா இருக்கும். அதை நீங்கள் எதை வேணும் கேட்கலாம், எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம். இந்த உலகத்தை இறைவன் இயக்குவதால் உலகுக்கு உயிரானவன், உடம்புக்கு உயிர் போல உலகத்துக்கு உயிர் இறைவன். உலக அதீதன், உலக காரணன், உலகத்தை படைக்கிறான் இல்லையா? ஒரு பானையை வந்து குயவன் படைப்பதை போல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் படைக்கிறான், இன்க்ளூடிங் நம்ம உடம்ப முதகுண்டு. உயிர்களை இறைவன் படைக்கல. நல்லா நோட் பண்ணீங்க புதுசா வந்தவங்க. சைவ சித்தாந்தம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு கவலை இல்லை. சித்தாந்தம் தெரியாதவர்கள் நோட் பண்ணீங்க, இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, இறைவன் உலகத்தை படைத்தான், இறைவன் உடம்பை படைத்தான். புரியுதுங்களா? அகரிணை பொருள்களை எல்லாம் படைத்தான். ஞாபகம் செய்யும். நாலாவது, உலக வடிவாய் இருப்பவன். கடவுள் எங்க இருக்கிறாருன்னா உலக வடிவா தான் இருக்க. எல்லா உலகமும் ஆணைய நீனார். இல்ல சினிமாவிலே சொல்லுவேன், நிறைய போட்டேன் இல்ல அந்த இதுல பக்த மீரா, மீராவோட பாடல் காட்டினிலே வரும் கீதம், காட்டினிலே வரும் கீதம்னு பாட்டு, அந்த பாட்டை கேட்டு பாருங்க.

0: ஒன்றினுள் நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன். வென்றனன்ங்கிறது முக்கியமான வார்த்தை இல்ல. ஐந்துங்கிறது ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள். பொறின்னா என்ன, புலன்கள்னா என்ன, பொறிகள் புலன்கள், எது சரி எது தப்பு. பொறின்னா என்ன, புலன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொறி என்பது பொறியாளர்னா என்ன, கருவி. அந்த கருவி வெளில தெரியுது, வெளியில தெரியுதா இல்லையா, பொறி இயந்திரம். அப்ப பொறின்னா வெளில தெரியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு எனக்கு. யாரு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம், எவ்வளவு கஷ்டம் பட்டு, யாரும் சொல்லி தரல. பல வருஷம் ஆச்சுங்க பொறிகளுக்கும் புலன்களுக்கும் உள்ள வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு. புலன் என்பது அப்படி அல்ல, நுட்பமாக சூக்குமமாக உள்ளே இருக்கும் இயக்கம். கண்ணுங்கிறது பொறி, ஆனா பார்வை என்பது புலன். செவி என்பது பொறி, கேட்டல் என்பது புலன். இதுல ஓசை, இது ஒலி, நுட்பமா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ புலன் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அறிவுன்னு வச்சுக்கலாம். பார்வை அறிவு, கேட்கும் அறிவு, பேசும் அறிவு, இது போல
1: என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அருமையான பாடம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம். எண்ணில் யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்ல கதிக்கு யாதுமோ குறையும். இந்த ஆன்மா உடலை விட்டு போகும்போது நல்ல கதி கிடைக்கும், நல்ல அமைப்பு கிடைக்கும். ஆனா எதனால அப்படின்னு கேட்டா, கண்ணில் நல்ல அகுதரும், கண்ணால் நமக்கு அருமையாக பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிற கழுமல வளநகர் இந்த சீர்காழியில பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. அம்மையப்படாக இருந்த அந்த அருமை கோலத்தை காட்டிக்கொண்டே இருப்பதனால எந்த உயிருக்கும் எந்த கவலையும் எப்பொழுதும் நன்றாக வாழவும் செய்யலாம், இந்த உடலை விடுத்து ஒரு நல்ல கதிக்கு சேரவும் செய்யலாம் என்று பாட்டு. இந்த அளவுதான் பாட்டு உடைய வருது. ஆனால் இந்த கடைசி வரி என்ன இருக்கு, நான்காவது வரி, பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று சொல்வது, இருப்பதனால் என்று சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏகாரம் ஈற்றத்தையும் செல்லிவிடுவோம். எங்க புத்தி அவ்வளவுதான் வரும். கேட்கிறார் உடை செய்யாவிட்டால் பெண்ணில் பெருந்தகை இருந்தது, அதனால் இப்படி ஒன்று ஏ கூட நாம் விட்டுவோம். ஆனால் நம்முடைய கேட்கிறாக்கிறது பெருந்தகை இருந்தது இருந்ததே, அது வினாவாக ஆக்குற, கேள்வியாக ஆக்குற. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், பைகளும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அல்லவா. யாரால, கழுமலத்துல அந்த மாதிரி அம்மையப்பா இருப்பதனால, இந்த அப்பாவை பார்த்ததுனால, அப்பா கண்ணினல் அகுதரும் கடுமல வடநகர் பெண்ணினல்லாருடன் பெருந்தகை இருந்தது. அது மாதிரி திருக்கோவில்ல பெருமானும் பெருமாட்டியும் நல்ல வண்ணம் இருந்தது இருக்கிறாங்களா என்று அவரை கேட்பது போல் ஆகி. யார, இந்த அப்பாவை பார்த்த உடனே அந்த அம்மா அப்பா ஞாபகம் வர அவர் இருந்தது. உடனே ஒரு கேள்வி எல்லாம், ஐயா ஆண்டவனை போய் நல்லா இருக்கிறான்னு கேட்கலாமான்னு. நம்ம ஆளுக்கு சும்மா இருக்க மாட்டான் சரிங்களா, இல்ல கேட்கவும் வேணுங்கிறேன். நீங்க நம்ம கல்லூரி பையன் கேப்பானா கேட்கணும். ஆமா அடல்ட் இல்ல, கட்டிலங்காலம் 18 வயசு 19 மேல வர்றான். நம்ம 25 வரைக்கும் இருக்கிறேங்கண்ணா, நல்ல அருமையான பருவம் இல்ல. அப்ப மேல நல்ல அவங்க என்னமும் வருவாடும் வளர்ச்சி வரும். அதனால ஐயா நீங்க இப்ப நம்ம போல இருக்கவங்கள அம்மா அப்பா எல்லாம் சரிமா இருக்காங்களான்னு கேட்கலாம். கழுமல வளர்நகர்ல ஒரு கால அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா இங்க அப்பா வந்திருக்கார், அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். அது நம்ம நம்ம நம்ம விட்டு குழந்தை கேட்கலாம். இது ஞான குழந்தை இல்ல. அதனால கழுமல வளர்ந்தகள்ல இருக்கிற பெண்ணின் எல்லாருடும் பெருந்தகை இருந்தது, அம்மையப்பா நலமா இருக்க என்று கேட்குது. அப்ப அம்மையப்பாருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாமான், அந்த ஞானம் கொடுத்தனுடைய அருமையால் தாய் தந்தை என்று உணர்ந்த உணர்வினாலே இது குழந்தையாக நினைவிருந்த நினைவினால கேட்டதே தவிர, இது கேட்கற அளவுக்கு அங்க நலம் குறைவோ நலம் மிகுதியோ ரெண்டும் இல்லை. அவர் என்னைக்கு நல்ல அருமையா இருப்பார். இதுக்கு அந்த ஞானத்தை ஊட்டியவினாலே, அந்த உறவினாலே, ஞான உறவினாலே இருந்தது. இந்த தந்தையாரை நோக்கி வினா உரையாக அருளிய பதிவினர். வினா என்ன, இருந்த இருக்கிறார்களா, இரண்டு பேர் நலமாக இருக்கிறார்களா என்ற நினைவோடு கேட்டதாக கேட்கிறார், உரை காணுகிறார். அவர் மட்டும் இப்படி அமைத்திராவிட்டால் நாம் அந்த மாதிரி உரை காண மாட்டோம். அதனால என்ன

0: பதியம்னு சொல்றாரு பாருங்க, என்ன பதியமா? அன்னலார் தமை வினைவி, வினைவின்னு அப்பாவை கேக்குறாங்களாம், அன்னலார் தமை வினைவி திருப்பதியம் அருள் செய்தார் என்று அந்த ஒரு குறிப்பு கொடுப்பதனாலதான் நாம் அதை வினாவாக காக்கிறோம். இல்லன்னா இருந்தார் என்றே முடிச்சிருக்கோம். வினாவாக ஆக்குவதன் குறிப்பே ஞான சம்பந்தருடைய அந்த சேர்க்கிறார் தந்த விளக்கத்தால் தான் என்று மறந்துடக்கூடாது. இப்படி அம்மா அப்பா பெருமானாகி அம்மா அப்பா நலமா இருக்காங்களான்னு கேட்டதாக ஒரு வரலாறு இந்த ஒரு இடம் தவிர வேறு ஆண்டுமே இருக்கா மணிவாசர் வரலாற்றுல? இந்த மாதிரி சந்தர்ப்பமே வரல. அப்பர் கேட்கவான இளமையிலேயே அம்மா அப்பா போயிட்டு, சுந்தரருக்கும் இளமையிலேயே போயிட்டு. ஆமா, சுந்தரம் கூட இந்த திருவண்ணிநல்லூர் கல்யாணம் தான் இருந்திருக்கலாமோ இல்லையோன்னு கூட தெரியுது. ஏன் இது வினாவாக்கி விட்டுரும், அடுத்த அடுத்த அடுத்த மாதம் சொல்றேன். சுந்தர பெருமானுக்கும் தாய் தந்தையர் நீண்ட ஆண்டுகள் இல்லை. ஏன்? திருத்தொண்ட தொகை எப்ப பாடுகிறார்? திருவாரூர் வந்தவனே பாடுறார். திருவாரூர் வந்த உடனே பாடும்போது செல்லை வாழந்தன் அடி எடுத்து கொடுக்கிறார். அதுல என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட தடையன், என்னவனாம் அவன் வந்து ஆறு திருவடியை சேர்ந்த யாரு? அப்பா அம்மா யாரு? இசை ஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன். அப்ப திருத்தொண்ட தொகை பாடும்போது அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லை. என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட என்பதனால் கொஞ்சம் நாள் கூட ஆயிட்டு. எனவே சுந்தரருக்கு அம்மா அப்பா ரொம்ப காலம் இல்லை, என் நாவுக்கிறதுக்கு அம்மா அப்பா ரொம்ப காலம் இல்லை. வரலாறு முழுது இருக்கின்ற பெருமை ஞான சம்பந்தருக்கு உண்டு. திருவாம் மணிவாசகருக்கு தேய்க்கிறார் கைப்பட அவர் வரலாறு எழுதப்படவில்லை. அதனால் அரியேன் பராபரமி மணிவாசருக்கு ஒண்ணுமே தெரியும். மணிவாசர் வரலாறு மட்டும் தேய்க்கிறார் கைப்பற்றிருந்ததுன்னா இன்னும் நம்ம சிவலோகத்திலேயே செல்வர் சிவபுரத்திலாரு சிவபுரத்திலேயே உட்கார்ந்து இருக்கலாம், கிடைக்கல பாக்கியம். ஆனா எத்தனை பேர் பாடினாங்க திருவிழா பண்ண பரிந்து பண்ணிவிடலாம். இந்த மாதிரி யாருமே பாடல. எங்கே எப்பொழுது இந்த புராணம் என்ற பெயர்ல பாடினதுல இவருக்குன்னு இவருக்கு இவரே இல்லை, வேற யாருமே இல்லை, யாரும் இல்லை. எனவேதான் இப்ப அந்த அந்த அருமையான பாடலை எங்கிருந்து பாடுகிறார்? இந்த மலத்தில் இருந்து பாடுகிறார். அருள் செய்தார் தன்னரும்பும் செங்கமலத்தார் அணிந்த தமிழ் வீரர் திருப்பதிக திரைக்கா திருக்கடைக்காப்பு சாத்தி சிறப்பில் மிகு விரிப்பினால் அவர் நமக்கு விருந்தளித்து மேவுனால். அப்பாவுக்கு பாருங்க, தம்பி நல்லா அருமையா சாப்பிடறது அப்பாவை தனியா கவனிச்சுட்டு இருக்குங்களா. அதனால இலை போடும்போது கூட எப்படி போடும்? அப்பாவுக்கு முதல்ல போட்டு அப்புறம் தான் தனக்கு போடும். ஆமா ஆமா, அப்படி எல்லாம் இருந்ததாக கேள்வி. அப்பா சாப்பிட்ட பிறகு தம்பி நீயும் உட்காரினார். இல்லப்பா, ஏன்னா அங்க அம்மா இருந்தா பருமாறுவாங்க, அம்மா தான் சீகால இருக்கிறாங்க. அதனால நான் வேணா ராஜா, எல்லாம் சேர்ந்தே நம்ம எடுத்து பரிமாறிப்போம். அவங்களும் அடியோர்ல என்ன பண்ணுவாங்க? அடியேன் பருமாறேன்னு முன்ன வந்துருக்கும் இல்லவா? இல்ல இருக்கட்டும், ஏன்னா அப்பாவை பாத்துற மாதிரி இதுக்கு இருக்கும் இல்ல, அதனால அடியேன் பரிமாறுறேன். உண்மையா அவரு தான் பரிமாறி இருப்பார். இதெல்லாம் நான் படிச்சவன் பாட்டை கெடுக்கிறேன் அல்லவா? ஆமா, நான் சொல்ல வேணாமா? ஆனா உண்மைதான், இவர் முதல்ல வேண்டான்னு சொல்லி தான் இருப்பார். அப்புறம் வேணாம் தம்பி நீ உட்கார், ஏன்னா ஞானம் உண்டதல்லவா, அதனால நம்ம ஞானம் நம்ம என்ன எலிமெண்ட்குள்ள வச்சார். அவரு ஹைஸ்கூல்ல போய் சேர்ந்தாரா? நம்ம மாதிரி எல்லாம் காலேஜ்ல படிக்க வச்சாரா? கிடையாது. தம்பி பள்ளிக்கூடத்துக்கே போகல, பள்ளிக்கு சென்று படித்ததும் இல்லை, ஆனால் எல்லா எழுத்தும் தெரியும். ஆனா பள்ளிக்கு சென்று படித்தது அப்படி இல்ல. ஆதலால் இப்படி எல்லாம் இருந்து அங்கே அருமையா விருந்தெல்லாம் கொடுத்தாராம். ஆளின் கீழ் நால்வர் கண்டரமடி தங்கனனை நூலின்கண் பொருள்வாடி நூல் அறிவார்க்கின்றானி காலம் வெட்டி நிதிரஞ்சி கை தொழுது புறம் போந்தார். பாருங்க, காலம் வெட்டி நிதிரஞ்சி. அப்பா வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஆறு காலத்துக்கும் போவேன், ஆறு காலத்துக்கும் போவேன், ஆறு காலமும் போய் அப்பாவோட இருந்து கூட வணங்கி சரிங்களா, திருநீர் கொடுக்கும் போது அப்பாவுக்கு முன்ன கொடுக்க சொல்லி அப்புறம் வாங்கி சாயிட்டு இப்படி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தேன் நிலவு பொழிமதுரை ஆளின் கீழ் நால்வர்கண் நரமறை தங்கனனை நூலின்கண் ஈழங்குள் தென்னவனும் தேவி எறும்புடன் போத. இந்த ஆறு காலம் இந்த அப்பா வந்து இவங்க போகும்போது அதுல யார் சேர்ந்துகிட்டாரு? பாண்டி மன்னனும் அந்த தேவியும் சேர்ந்துகிட்டாங்க, அமைச்சரும். ஏன் இத்தனை நாள் போகாத குறையை இப்பொழுது இவரோடு நிறைவேற்ற அரியவங்களும் வர்றோம் அப்படின்னு. இப்படி இருந்த அரசியலையா, அரசியல்ல தெய்வ சார்பு கூடாதுங்கிறானே, எங்க கண்டுபிடிச்சான்? எங்க கண்டுபிடிச்சான்? நம்ம முன்னோர்ல யாராவது இப்படி இருந்தாங்களா? சேர சோழ பாண்டியர்ல இதாவது புராணம்னு சொல்லிடுவா. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவர் பத்தினி கடவுளுக்கு படிமம் எடுக்க செல்கிறார். எங்கே? வடக்கு இமயமலையில் கல்லெடுத்துதான் செய்யணும், இங்க இருக்கிற கல் எல்லாம் பத்தினி தீர்த்து கூடாது. அப்படி போகின்ற பொழுது வஞ்சிக்காணத்துல அப்படியே எழுதியிருக்காருன்னு. ஆமா, நேரா பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி திருநீர் அணிந்து யாரு சேனசங்கூட்டுவன் பரநாட்டுக்கு புறப்பட இருக்காரு. அப்படி புறப்பட இருக்கின்ற பொழுது வைணவ கோவில் இருந்து பிரசாதம் வருது. ஏன்னா ஒரு அரசன் ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிட்டு வர்றா, அதனால பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு திருமணங்கள்ல காசிக்கெல்லாம் அவங்க போறாங்கன்னா பிரசாதம் எல்லா கோயிலிருந்து வரும், வந்துட்டாங்கன்னா எல்லா கோயிலிருந்து வரும். இந்த சில மரபுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா திருமணங்கள்ல தான் இருக்கும். ஆமா, பழைய நிலைமைகள்லாம். அதனால இவங்க போறதுனால அந்த இவர் வந்து சிவன் கோயிலுக்கு போய் வந்துட்டார் நேர வழிபாடுச்சு. ஆனா பெருமாள் கோயில இருந்து பிரசாதம் வருது, சிலப்பதிகாரத்தில் இருக்குதுன்னு. வந்தவுடன் என்ன செய்கிறாராம், இளங்கோடி எழுதுகிறார், வஞ்சி காண்டத்தை எடுத்து காண்க. ஏற்கனவே பெருமான் பிரசாதத்தை இது நெத்தியில் இட்டதுனால இதோடு அந்த வைணவ பிரசாதத்தை வைக்க கூடாது என்று கருதி தோளில் வைத்தார் என்று பாடுகிறார் இளங்கோடி. வஞ்சி காண்டத்தை எடுத்து பாருங்க, ஆதலால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இளங்கோடிகள் செய்வருங்க. உடனே கட்டி போட்டு பிடிப்போம், இந்த மடத்துல வந்தாலும் வந்தானுங்கப்பா இவனுங்க ரெண்டு மூணு பேரு, உடனே செய்வீங்க. இத குறிக்கணுமா, இத குறிக்கணுமா. அதே போல சேனசங்கூட்டுவன் பிறந்தான்னு சொல்லும் போது செஞ்சடை வானவன் அருளில் தோன்றிய வஞ்சி தோன்றிய வானவ கேளாய். செஞ்சடை வானவன் சிவபெருமான் திருவருளால் தோன்றியவனே கேள். இன்னொருத்தல ஆனேர் உயர்த்தோன் அருளில் தோன்றிய வானவ கேளாய். திருவருமான் திருவருளால் பிறந்தவன் அந்த பிரசாதத்தை இடையில வைத்தார், தோல் வைத்தார். ஏன்னா ஒப்ப வைக்க கூடாது என்று கருதி சிலப்பதியாக இது பேசுவாரானால் அவர் சைவராக இருந்தாலும் செய்ய மாட்டார். சும்மா எல்லாம் என்ன பண்றது, சமணர் சமணரா இருக்கட்டும் சைவர் சைவரா இருக்கட்டும், எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. எனவே இந்த மாதிரி இங்கே சீலங்குள் தென்ன, அதனால பாண்டியர்களோ நம்முடைய சேரர்களோ தோழர்களோ கடவுள் பக்தி இல்லாத எந்த அரசும் நமக்கு வாழ்ந்தா தெரியும். நான் ஒரு கடவுள் பற்றிருக்கலாம், அதனால பிற கடவுள் இருக்கு தீங்கு செய்யக்கூடாது, மதத்துக்கு தீங்கு செய்ய, அது சத்தியம். அதுதான தவிர தனக்கே ஊத்துட்டு உட்காந்துருக்கணும் சொல்லுங்க. எவன் சொன்ன அந்த மாதிரி, யார் சொன்ன அந்த மாதிரி, என்னமோ கூட்டு. எனவே தேன் நிலவு பொலிமுதரை புறத்து போன் தென்னவனா தேவியார் அமைச்சர் சிந்தை உன்னகிடும் படியழிந்தங்கு ஒடுகு கண்ணீர் பாய்ந்தரை உணர்வின்றி வீழக்கண்டே யான் உண்மை பிரியாத வண்ணம் என் நாட்டியவர் பதி அணைப்பளவும் பணிவீர் என்று ஞான உணர்வாளருள அவரும் போத நம்பர் திருப்பரங்குன்றையை நன்றினாரே. இவங்களுக்கு ஒரு கருத்து வந்துட்டு, யாருக்கு அங்கேற்கரசியார் அந்த குலச்சிறையார் பாண்டி மன்னர்களாம் எல்லாம் காரியம் முடிந்தது, இனிமே அவங்க ஊருக்கு போயிடுவாங்களே, மீண்டும் அவருடைய கருத்து என்று கருதி வணங்கினாங்களாம். வணங்கி என்றும் இங்கேயே இருக்கணும், சாமி இங்கே இருக்கணும், எங்க மதுரையிலேயே இருக்கணும்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன உடனே இல்ல இல்ல நான் பல தலையாத்திரை பண்றேன்னு சொல்றதா, பண்ணதான் போறார். ஆனாலும் இந்த பாண்டி நாட்டு பதிகள் எல்லாம் வணங்குறேன், என்னோடவே நீங்க வாங்க அப்படின்ற. அப்போ இவங்க இப்ப இங்கிருந்து ஆலவாயில் இருந்து பாண்டி நாட்டு பதிகளை வணங்குகின்ற பொழுதெல்லாம் உடன் வந்தவர்கள் யார் யார் என்றால் மங்கையர்கரசியார், குலச்சிறையார், பாண்டி மன்னன். ஒரு பேரரசே தன் குடும்பத்துடன் ஒரு அடியவர் பின்னே வரக்கண்ட நாடு இந்த நாடு, அவ்வளவு பக்தியோடு இருந்த நாடு. அப்ப இல்லாத நன்மையை விட நீங்க பொண்ணு கிழிச்சு. எனவே உடனே எல்லோருமாக கூடவே வர திருப்பரங்குன்றம் போனாரலாம். ஆர் அணிந்தார் தமிமனங்கி அங்கு போட்டி அணியாப்பன் ஒரு அணிந்து பாடி. இனிமேதான் நமக்கு ஐயா சொன்ன மாதிரி இப்ப வந்து இது விரைவு வண்டி, விரைவு வண்டி. ஏன்னா இந்த பதியில வணங்கி வணங்கி வணங்கிட்டு போறாங்கன்னாரு. பாண்டி நாட்டு தலையாத்திரையே மிக விரைவில் அவங்க செஞ்சிருப்பாங்க மெதுவா, அதுங்களா நாம செய்யறது கொஞ்சம் வேகமா போறோம். அவங்களுக்கு வேகம் கெடுத்தாண்ட நமக்கு வேகம் கொடுத்தாண்ட. அதனால நீர் அணிந்தா நீர் அணிந்த செல்லூர் பதிப்பெறவும் சேர்ந்து நிலவு திருப்பதியங்கள் நிகழப்பாடி தேரணிந்த வயற்பழனி கழனி சூழ்ந்து சிறப்புறத்து வந்தருளும் செல்வசங்கன் ஏரணிந்த வெல்குடியார் திருப்புத்தூர் எய்தி. முன்ன திருப்பரங்குன்றம் போனார், இப்ப திருப்புத்தூர் எல்லாம் பாண்டி நாட்டு திருப்பதிகள். சில நாள் இருந்தார் என்றே பற்றார் தம்புரங்கள் மலை சிலையால் சிட்ட பரமனார் திருப்புத்தூர் பணிந்து போற்றி புற்றாரும் பணிபூண்ட புனிதநாதம் பூவனத்தை திருப்புவனம் சொன்னாரலாம். சென்று கொண்டு பாடி கற்றார்கள் தொழுதித்தம் காணப்பேரும் திருக்கானப்பேர் கை தொழுது தமிழ் பாடி சுழியல் போட்டி திருச்சுழியல் குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்தி திருக்குற்றாலம் அடாராட பாத்தீங்களா ஜெய்கிலார் பெருமான் தெரியுது, மணி நாலரை ஆச்சுன்னு தெரிஞ்சது. அதனால என்ன அன்பர்களுக்கெல்லாம் நேரம் ஆயிட்டு வீட்டு ஞாபகம் வந்து விட்டதாட்டு இருக்குது அப்படின்னா இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னா இல்ல தெரியுது முக குறிப்பு அப்படின்னு ஒரு பாட்டிலேயே எடுத்தாலும் சொல்லிட்டாரு. புண்ணியனார் நெல் வேலி பணிந்து, ஆமா நீங்க இப்ப குத்தாலத்திலிருந்து நெல்வேலி வர நெய்வேலி வர்றதுக்கு பிரஷர்ல வந்தா கூட ஒரு மணி நேரம் ஆகும், இங்கே செகண்ட்ல வந்துட்டு பணிந்து போற்றி திருப்பதிகள் பிறவும் சென்று. இது வேற அங்கங்க திருப்பதிகள் பிறவும் சென்றுங்கிறார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல எல்லாம் ரெண்டு மைல அஞ்சு மைல எட்டு மைல எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் சென்று வந்து நன்னி வந்து அங்கு நயந்து பாடி நத்தொண்டருடன் நாளும் போற்றி செல்வார். விண்ணவரை செற்று வந்தார் இலங்கை சுபித்திர மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி சென்னிய பொற் சிலைச்சடைக்க இராமன் செய்த திரு இராமேஸ்வரத்தை சென்று சேர்ந்தார். மதுரையில் இருந்தபடி நேர எங்க திரு இராமேஸ்வரம். அப்பா எவ்வளவு தொலைவு நடந்து போயிருக்கிறாங்க, நடந்து போயிருக்காங்க. இப்ப கூட நாங்க சொல்லிருக்கோம், இந்த ஒவ்வொரு இந்த சோழ நாடு, பாண்டி நாடு, அப்புறம் சேர நாடு, கொங்கு நாடு, இப்படி எல்லாம் பல பதிகள் நம்ம வந்து பிரிச்சு பாக்கிறோம். அதுல போகும்போது எந்த பதியை முன்ன பார்த்தா அந்த பாதை விரைவா பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த விரைவு தான். கொங்கு கொங்கு நாட்டு பதிகள் ஏழு. அது திருவஞ்சக்கலம் போகணும்னு சொல்லி சுந்தர தேவாரத்தை அங்க ஒன்று முடிச்சோம். எங்க திருவஞ்சக்கலத்துல முடிச்சோம். இந்த ஆடிச்சுவாதியில திருவண்ணல்ல தொடங்கணும். ஏன்னா பித்தா பிரிசூடிய அதுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு அது ஆடிச்சுவாதியில திருவஞ்சக்கலத்தை போய் முடிக்கணும் சொல்லிட்டு முத நாள் கொங்கு நாட்டு தலைமை ஏழையும் பாத்துருவோம். அருமையா ஐயா ஒரு அருமையான அன்பர் இருந்தார் பவானியில. அவர் சொல்லிட்டார், திருவஞ்சமா கூடலை முதல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம எட்டு மணிக்குள்ளயே அவினாசி பார்த்துலாம். ஏழு தளம். அது மாதிரி திருவஞ்சமா கூடலை நேர சரியா நாலரை மணிக்கு போகணும். திருவஞ்சமா கூடல் கரூர், கரூர்ல இருந்தபடி நேர திருச்செங்கோடு, திருச்செங்கோடுல இருந்தபடி பவானி, அப்புறம் திருச்செங்கோடு, திருச்செங்கோடுல இருந்தபடி நல்லவா இது நம்ம அவினாசி திருமுருகன் பூண்டி. சரிங்களா, இப்படி பண்ணோம். ராத்திரி எட்டரை மணிக்குள்ள ஏழு தளமுமே வழிபாடு. ஆனா அங்கங்க அந்த பதியங்கள் படிச்சு ராத்திரி பேரூர்ல தங்கி கோவையில சாமியோட இருந்துட்டு மறுநாள் காலையில திருவஞ்சக்கலம் போய் அங்க ரெண்டு பதியத்தை முடிச்சுட்டு அது அது மாதிரி எந்த பதியலை முதலில் வைத்தால் அப்படியே நம்ம விரைவில் எல்லாம் வரிசையா வரிசையா போகலாம் வரலாம் அப்படிங்கிறது. அவங்க எல்லாம் அப்படி நடந்து போனாங்க. நம்ம இந்த பேருந்துல போறதுக்கு இந்த பாடு. எனவே இவர் அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றாராம் பாவம். செங்கன்மால் வழிபட்ட கோயில் அன்னி திருமுன்பு தாழ்ந்திருந்த தென்னனோடும் மங்கையற்கு நாயகியார் தாமும் மெய்மை மந்திரியாரும் சூழ மணி நீர்வாயில் பொங்கியடும் விரிப்பினால் உடனே புக்கு கொடை வளங்கண்டு உள்ளனைவால் போட்டு செய்து பங்கு எச்சங்கை குவித்து பணிந்து நின்று பாடினார் மன்னவனும் பரவியத்த திரு ராமேஸ்வரம் போய் எல்லோரும் சென்று வணங்கினார்லாம். சேது விண்கண் செங்கன்மால் பூஜை செய்த சிவபெருமான் தனிப்பாடி பணிந்து போந்து. ஏனென்றால் ராமபிரான் அந்த இலங்கை சென்று ராவனை அடித்த பிறகு மீண்டும் வழிபட்ட தலம் ராமேஸ்வரம் என்று அமைப்பா இருக்கு. ஆகவே அதனால் அங்க அந்த திரு ராமேஸ்வரம் எல்லாம் வணங்கி சென்று திருத்தொண்டரானார்க்கெல்லாம் கோதில் புகழ் பாண்டிமா தேவியார்மை குலச்சிறையார் குறைவறுத்து போட்டு செல்ல நாதர் தமை நாடோறும் வணங்கி ஏத்தி பாருங்க. சரி இங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு யாரோ கேட்டிருக்காங்க, கேட்கலாருடாதுன்னு. கூடவே யார் வர்றா? பாண்டி நாட்டு பேரரசனே வர்றாரு, அது மனைவியோடும் அமைச்சரோடும். அராறாடா இவங்க போறாங்கன்னா அதுக்கு முன்னால உண்டி நாலு விதத்துல இல்ல, உண்டி ஏழு விதத்துல சரிங்களா. 16-20 கறி காய்கறியோட அங்க சாப்பாடு வர்றது யாரு? அரசரோடல்ல வரணும். இப்படி எல்லாம் நடந்தான். பொன்னி வளம் திருநாடு பூந்து மிக்க பொறிவில் சீர் தொண்டர் குலாத்தினுடன் பன்னகப்பூன் அணிந்தவரும் கோயில் தோறும் பத்தருடன் பதியுள்ளோர் போற்றி சென்று கன்னி மதில் அதுவா இல்ல இல்ல இல்ல அங்கங்க அந்நகரில் அவன் தங்கன் இனிதுமேவி ஆடிப்படை சூழ்ந்தொழிக்கும் இடம் தன்னில் மண்ணு திருக்கோணமலை மகிழ்ந்த செங்கன் மடவிடையார் தமி போற்றி கேதி. ஆகவே அங்கிருந்தவாறே ரெண்டு பதிகளை ஈழத்து பதிகளை பாடுகிறான். கடல் கடந்து போகவே இல்லை அவங்க. இங்கிருந்தே அந்த திருக்கோணமலையும் திருக்கேதீஸ்வரத்தையும் ராமேஸ்வரத்தில் இருந்தவாறே பாடினார்கள். அது ஈழ நாட்டு பதிகள், ஈழ நாட்டு பதிகள். அதையெல்லாம் வணங்கி அப்பதியை தொழுது வடதிசைமே செல்வார். அங்கே எனல் தரித்த பிரான மருங்கோயில் புக்கிரிஞ்சு பலபதியும் தொழுது போட்டி புனரி பொறு தலைநகர் தலைகரைவாய் பொறுதலை அலைகரைவாய் ஒழிய போந்தே செப்படிய போல் திரு ஆடானை திருவாடானைக்கு வந்தாங்களாம். அங்க வணங்கினார்கள். அங்கிருந்து திருப்புணவாயில் வந்தார்கள். அங்க வணங்கினார்களாம். பதினளவு பாண்டி நாடு அதனில் முக்கட் பரவினார் மயில்விடங்கள் பலவும் போற்றி ஏறத்தாழ பாண்டி நாட்டு பதிகள் முழுதுமே வணங்கி விட்டாரலாம். வணங்கி இன்னுமே கொஞ்சம் நிறுத்தணும், ஏன்னா அவங்க வேகமும் கொஞ்சம் நிறுத்தி வரும். மகிழ்விடங்கள் பலவும் போற்றி விதி நிலவு வேத நூல் நெறியே ஆக்கி வெண் நீட்டின் சார்பினால் மிக்குயர்ந்த கதியருளி காடி நகர் வாழ வந்தார் கண்முதலாம் திருத்தொண்டர் பலரும் சூழ மதி நிலவு குலவேந்தன் போற்றி செல்ல மந்திரியார் பதிமணமேற்குடியில் வந்தான். எல்லா பதிகளையும் வணங்கி பாண்டி நாட்டினுடைய எல்லை மணமேற்குடின்னு ஒரு திருமணமேற்குடி அறந்தாங்கி பக்கத்துல இருந்து அங்க வந்தாங்களாம். அந்த இடத்துலதான் நம்முடைய குலச்சிறையார் தோன்றிய இடம். சோழ பாண்டி நாட்டின் எல்லை முடிகிறது, சோழ நாட்டின் எல்லை தொடங்குகிறது. அந்த மணமேற்குடி வந்தாங்களாம். வந்த உடனே எல்லா இவங்களுக்கெல்லாம் கண்ண தண்ணி தாழ்தாரையா வருது. ஏன் பாண்டி நாட்டு பதிகளை வணங்குங்கன்னு சொன்னார். பாண்டி நாட்டு பதிகள் நாம் சென்று வணங்கணும், அதனால் இனி அப்பா வந்திருக்கிறாங்க, சோழ நாட்டை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனவே அவங்க நாடு போவார்களே இந்த வருத்தம் இந்த மூவருக்கு வந்து வந்ததுனால என்ன ஆயிட்டுனர் அந்நகரில் இருந்தவர் அருகு சூழ்ந்த பதிகளில் நேடு அங்கனதம் கோயில் தாழ்ந்து மன்ன திருத்தொண்டருடன் மீண்டு சேர்ந்து மன்னவனும் மங்கையருக்க அரசியாரும் கொல்நவில் வேல் குறைச்சிறையார் தாமும் கூடி குறைகடல்கள் பணிந்து குறை கொண்டு போற்ற சென்னி வளர் மதியணிந்தார் பாதம் போற்றி சிறபுறத்து செல்வர் இனிதிருந்தரானில். கொஞ்ச நாள் தங்கனால் மனமேற்படுத்த ஒவ்வொரு நாள் என்னன்னா பக்கத்துல இருக்கிற கோயில வணங்குவாங்க. வணங்கிட்டு வந்தவொடனே நேரம் ஞானசம்பந்தர் அந்த தங்கன இடத்துக்கு வந்தா அவரே மீண்டும் இங்க வணங்கி பிறகுதான் அவங்களோட சாப்பிடும். அப்படி கொஞ்ச நாள் மனமேற்குடியில இருந்தாராம். இத கூட நான் குறிக்கணும்னு சொல்றது, எந்தெந்த திருப்பதியில் நம்முடைய பெரியவர்கள் தங்கினார்கள் ஒரு குறிப்பு. நீங்க ஒரு நாலு பேர் சேர்ந்தா செஞ்சுங்க. எங்கெங்க தங்கினார்கள் வழிபட்டே போய்கிட்டு இருக்கிறது அது இருக்கு. எங்க தங்கினார்கள் நான் என்ன சொல்றேன், எங்க தங்கன பதி அதை குறிப்பிடுத்த நாம தலையாத்திர போகும்போது தங்கறத அங்க வைக்கணும். நீங்க அன்னைக்குதான் ஏழாம் நூற்றாண்டு இதே ஊர்லதான் ஞானசம்பந்த திருவடி இருந்தது என்ற நினைவோடு நம்ம இருக்கலாம். அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியாவது பெரியபிரானத்தை பார்த்து எங்க எங்கே தங்கினார்கள் வழிபட்டு சென்றார்கள் என்ற இடத்தை விட்டுருங்க. எங்கே இனித மறந்து அல்லது இருந்து என்று இருக்கோ அதை மட்டும் குறித்து கொடுங்க. உங்க திருவடிகளுக்கு வணக்கம். அது நீங்க என்ன பண்ணா ஒருவர் இருந்து பயன் இல்ல, கொஞ்சம் சோர்வு தட்டம் அப்படியே தூக்கம் வரும். ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்த்து வச்சுங்க, என்ன தூக்கம் வரதா இருக்குன்னா இல்லையே அப்படிங்கும், இல்லன்னா தூங்கிடும். அதனால் பார்ப்போம். அப்படி இருந்தா பெண்பாலா செய்து கொடுக்கணும். என்ன மங்கையர்கட்சி பாத்தீங்களா இருக்கு இல்லையா, அதனால உண்டு.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: நிலவெறிப்பது போவள மால்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடன் பெற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி துரு கரத்தி தரித்துயர்கிரி புறத்தொழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினை

வெறை மலர் மேல் நான் முகனும் ஆளுங்கானா அண்ணாவோ என்றென்று அழகில் காலம் அருந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட கண்ணாவோ கருத்தாவோ கதியை காட்டும் கடவுளே பதஞ்சலி மாமுனியே போற்றி உன்னாரும் பரவு என்ற தவமே ஞானவியாக்கிர மாமுனிவனே போற்றி போற்றி நரிபரிய பரிநறியாய் செய்வான் தன்னையே நரிபரிய பரிநறிய செய்வான் தன்னை நரசுரரா சுரர் நரராக்குவானை திரிமலம் தீர்த்தருளி வணங்குவார்க்கு சிவலோக பேரின்பம் கொடுப்பான் தன்னை கரிமுகனை கந்தனை தந்தான் தன்னை கருதுவார் இதயத்து கலந்தான் தன்னை வரி நெடுங்கண் உமை காண ஆடுவானை வாத ஊர் நன்னகரில் கண்டேன் நானே வாத ஊர் நன்னகரில் கண்டேன் நானே உருந்தடியில் உருவடிவாய் வந்தான் தன்னை குதிரை விற்கும் வாணிகனாய் வந்தான் தன்னை மருந்த மலர் கருள் புரிந்த மைந்தன் தன்னை மருந்த மலர் கருள் புரிந்த மைந்தன் தன்னை மஞ்சு மக்க வைய நதி நின்றான் தன்னை திருந்துலகு குவகாரம் புருந்து நற்பாடல் செய்த வந்த வாத ஊர் முனிவர்க்காக புருந்து நலவிடையாடல் பல செய்தானை புண்ணியனை

0: பதஞ்சலி வியாக்கிரபாதர் திருவடி வாழ்க, மாணிக்கவாசகர் மரதடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையனாரே, இன்று திருவாத உருடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே குதிரையிட்ட சருக்கம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரம ஞானிகள் நம்முடைய நாட்டிலே நிறைய அவதாரம். இந்த நாட்டுக்கு இருக்கிற பெருமை வேற எந்த நாட்டு கிடையாது. பரம ஞானிகள் கைலாயத்திலிருந்து வந்தவங்க கேரளாவுக்கு போகல, வங்காளத்துக்கு போகல, அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் போகல, பின்ன இங்கே வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. இந்த அருமையை அறிந்தவர்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கைலாயத்திலிருந்து சௌரவான் நீங்க பூமிக்கு சென்று நம்முடைய கட்சியை பரப்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படி அனுப்பிச்சவரு ஏழை வேற நாட்டுக்கு போச்சுல, தமிழ்நாட்டுக்கு தான் வச்சிருந்தார். தமிழ்நாடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாடு. யாருக்கு? சிவருமான். இங்க வந்தா பல பேர்த்தை பிடிக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு தந்திரம். இங்க வந்தா பல பேர்த்த நம்ம கட்சியில பிடிச்சு கேட்கலாம். அது காரணம் என்னன்னா, இங்கதான் அவருக்கு எல்லா வகையிலும் ஆதரவு, ஆறு சிவருமானுக்கு ஆதரவு. அதனால மேருக்கும் இலங்கைக்கும் மத்தியமாக இருப்பது தில்லை. மேருக்கும் இலங்கைக்கும் மத்தியமாக இருதய சாரம். பிண்டத்தில் இது மத்திய சாணம், பிண்டத்தில் இது மத்திய சாணம், அண்டத்தில் சிதம்பரம் மத்திய சாணம். புரியுதா? அதனாலே அந்த மத்திய சாணத்திலே நடுவிலே புது, அதுக்கு நடுவுங்கிறது புதுடு வேறு, புதுவில் ஆடுறார். அதனாலே இந்த நாடு அவருக்கு ஆடுறதுக்கு புரியும். அருளாளர்களை இங்கே வரச் செய்து அவர்கள் மூலமாக பாடல்களை இங்கு வழங்கும்படியாக செய்வதிலே பிரியம். இப்படி பல வகையிலே இந்த நாடு சௌர்வாருக்கு பிடிச்ச நாடு. அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அதனாலதான் தென்னாடு உடைய சிவன் என்பது சிறப்பு பெயர், இறைவன் என்பது பொது பெயர். இறைவன் என்றால் எல்லா சமயத்தவனும் சொல்லுகிறவர் சொல்ல, இப்ப மற்ற சமயத்தவன் சிவன் சொல்லுவானா? வேற சமயக்காரன் சிவன் சொல்ல மாட்டான், இறைவன் சொல்லுவான். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அதனாலே அந்த சிவம் என்கின்ற வாக்கியத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. யாரு? மாணிக்கவாசகர். அது தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு. தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்ததிரு தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கே. அந்த ஒரு வரிய தங்கத்தினால ரத்தனத்தினால அர்ச்சிக்கணும். பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்குரியது, போற்றி போத அப்படியே அதனால அர்ச்சித்தாலும் கூட அந்த வாக்கியத்துக்கு இதெல்லாம் ஈடாகுமா? தங்க ரத்தனத்தான். தென்னாடு உடைய சிவன் எந்தருளி செய்தது தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியதே, போற்றி போதா என்னாவது என்பீரேல். அது என்ன அப்படி அவ்வளவு உயர்வு அப்படின்னு கேட்கறீங்களா? என்னாவது என்பீரேல், தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதா. அருமையான பாட்டு. தென்னாடு உடைய சிவன் எந்தருடைய செய்தது தெய்வ வாக்கு, பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியதே, போற்றின் போதா என்னாவது என்பீரேல், தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதா என்பது பதஞ்சலி வியாக்கிரவாதம் அவருக்கு. அதனாலே இப்படி தென்னாடாகிய தமிழ்நாடு எத்தனையோ கோடி காலமாக தவம் செய்து நிரம்பி இருக்கிற நாடு, தவம் நிரம்பி உள்ள நாடு. அதனால்தான் மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட, மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட, தீதிலா திருத்தொண்ட தொகை தர போது வார் அவர் மேல்மனம் பொக்கிட காதல் மாதரும் கட்சியில் நன்னினார் என்பது பெரிய உராணம். அதனாலே இப்படி இந்த நாடு தவம் செய்வதற்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டது. இந்த நாடு தவம் செய்வதற்கு பொருத்தமான நாடு என்பது இந்த நாட்டை தனியா ஒதுக்க. அதனாலே இந்த நாட்டிலே பல அதிசயங்கள் சிவன் செய்திருக்கிறான், பல அதிசயங்களை செய்திருக்கிறான், அருளாளர்கள் மூலமாக செய்திருக்கிறான், தானே செய்திருக்கிறான். அதனாலே போனங்கள் 224 சிவபெருமானுடைய வீடு தமிழ்நாடு சிவபூசை செய்கிற வீடு, தமிழ்நாடு சிவபூசை செய்கிற பூசை வீடு, பூசை வீடுன்னு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி 224 போனும் சிவபெருமானுடைய வீடு. நமக்கு புவனங்கள் நாடு, அவனுக்கு வீடு. அதனாலே அந்த வீட்டிலே தமிழ்நாடு என்கின்ற ஒரு வீடு பூசை செய்கிற வீடு. அதனால இங்க ஆலயங்கள் அதிகம், அருளாளர்கள் அதிகம், ஆலயங்கள் அதிகம், அருளாளர்கள் அதிகம். அதனாலே இந்த நாட்டிலே அவன் செய்த திருவிளையாடெல்லாம் உயிர்களுக்கு அப்போதைக்கும் பின்னாலே எப்போதைக்கும் அந்த திருவிளையாடலில் நினைந்து நினைந்து கேட்டு கேட்டு அதன் மூலமாக உயிர்களுக்கு பக்தி உண்டாகி உணர்வு உண்டாகி புத்தியை பெறுவது. அந்த முறையிலே மற்றவர்களுக்கெல்லாம் பல வகையான திருவிளையாடலை செய்தார், இவருக்கு விசேடமான திருவிளையாடல், விசேடமான திருவிளையாடல். அது அந்த ஆச்சாரிய மூர்த்தமாக வந்ததே பெரிய ஆச்சரியம். ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து உபதேசிக்கிறான்னா ஐயோ இவ்வளவு ஆச்சரியமானது, ரமேஸ்வரன் குருவாக எழுந்தருள் இருந்து ஒரு மனித வர்க்கத்திலே பிறந்தவருக்கு காத்திருந்து உபதேசிக்கிறான்னா அது எவ்வளவு ஆச்சரியம், உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆச்சரியமா தெரியுதா இல்லையா? யார் அப்படி சொல்லல? ஆச்சாரிய மூர்த்தமாக பைரவரா வருவான், சன்னியாசியா வருவான், சிவயோகியா வருவான், சாமியாரா வருவான், இப்படி பல, அதெல்லாம் அதிசயம் இல்லை, அதெல்லாம் பெரிய அதிசயம். ஞானாசிரியனாக இருந்தருள் இருந்து பார்வதிக்கு உபதேசித்தான், ஸ்ரீகண்ட உருத்தர்களுக்கு உபதேசித்தான், திருநந்தி தேவருக்கு உபதேசித்தான், அகத்தியருக்கு உபதேசித்தான். அதெல்லாம் அந்த வர்க்கங்கள், சிவவர்க்கங்கள் அங்கே இருந்தவர்கள். மனித வர்க்கத்திலே இருந்தவர் ஆகிய மாணிக்க வாசகருக்கு உபதேசித்தான். அது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அதுக்கும் காரணம் என்னன்னா, நந்தி தேவரா திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகர வந்தபடினாலும் உபதேசித்தார். இந்த உண்மையில யாரும் சொல்லல. அதுவன் எப்படி மாணிக்க வாசகருக்கு மற்ற பெண்களை உபதேசிக்கல? இப்ப சுந்தரர் ரொம்ப திண்டாட விட்டு கடைசியில கோயிலுக்கு போய் மறைஞ்ச முற்பாடு ஓ சாமி தான் ஆக்கும் அப்படின்னு இவர் உணர அதுக்கு முற்பாடு உணர்த்தினார். முன்பு நீ நமக்கு தொண்டார், நீ வேட்கை ஊர் துன்பு நம் ஏவலாலே பிறந்தார் பிறகு உணர்த்துகிறார் உணர்ந்தார். இவருக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. எடுத்த உடனே ஞானபாத உபதேசம், ஞானபாத உபதேசம் ஆகமத்தில் ஆகமத்தில் ஞானபாதத்துக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு. சிவாகமத்திலே ஞானபாதத்துக்கு மேல உயர்ந்தது ஒண்ணு. அந்த ஞானபாதத்தை வாணிக்கவாசகர் உபதேசம், அந்த ஞானபாதம் தான் திருவாசகம். ஆகமத்தில் ஞானபாதசாரம் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவோம். தேவாரம் வேதசாரம் திருவாசக, ஆகமத்திலே ஞானபாதசாரம் திருவாசகம், ஆகமத்தில் ஞானபாதசாரம் திருவாசகம். யாரா சொல்லி கேட்டுக்கீங்களே? இப்போ இவ்வளோ எழுத்தியா சொல்றேனே, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுக்குறீங்களா? அதனால சிவாகமத்திலே ஞானபாதம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஜனகாதி பிரமதேவனுடைய பிள்ளைகளாகி ஜனகாதி முன்னே கேட்ட முற்பாடு சொன்னாரு, ஞானபாத உபதேசிக்க ஒன்று கேட்டாங்க, அப்புறம் சொன்னாரு. இவர் ஒண்ணுமே இருக்கல, அழுதாரு உடனே உபதேசம். ஆமாம், சொல்லாமல் சொன்னாரு. இவர் நிறைய சொன்னாரு, நிறைய பேசினார், சொல்லாமல் சொன்னாரு. இவருக்கு நல்லா சொன்னாரு, என்னென்னமோ வகையில் பண்ணினாரு, அளவே இல்லை இவருக்கு செய்த உபச்சாரம். அதனாலே ஞானிகளிலே மிக உயர்ந்த பரம ஞானி மாணிக்க வாத ஊர் ஐயன் போல் ஞானியுண்டோ, வழங்கியனல் வாசகம் போல் நூலும் உண்டோ, சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வம் உண்டோ, தில்லை போல் தலமும் உண்டோ, பூதிமணி அஞ்சலுக்கு போல நல்ல பொருள் உண்டோ, சைவம் போல் சமயம் உண்டோ, சீதமிகு செந்தமிழ் போல் முடியும் என்ற தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை. இது வாத ஒரு வள்ளல். அந்த வாதவூர் ஐயன்போர் ஞானி. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு பரம ஞானியே நம்ம நாட்டுக்கு சிவபெருமான் பரிசாக தந்தது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அவர் பொருட்டாக இவர் பல திருவிளையாடலை செய்து அவர் மணிக்கவாதகருக்காக இவர் அடியும் வாங்கினாரு, மண்ணும் சுமந்தார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல். அதனாலே ஞானிகள் மூலமாக ஞானம் இல்லாதவர்களுக்கும் அருளை செய்தோம். அதனை இவர் மூலமாக செய்த திருவிளையாடலும் அருளும் அளவில்லாதது. பாண்டியனுக்கு முதலமைச்சராக ஆக்கினார். புக்குவமாம் வந்தது ஆச்சாரியனை எண்ணிக்கொண்டே இருந்தார். எப்பொழுது ஆச்சாரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதுதான் மாணிக்கவாசனுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான. வேற எந்த வரலாற்றிலையும் குருவை தேடினாரு, குரு வந்தாரு, உதவி பண்ணாரு வரலாறு. எப்பொழுது குரு வருவான், எப்பொழுது குரு ஒரு ஒரு கன்றுக்குட்டியானது மாற வேளையில தாய்ப்பசுவை நோக்கி இருப்பது போல எப்பொழுது அம்மா ஒரு வாப்பால் கொடுப்பார். அதுபோல எண்ணிக்கொண்டிருந்தார். எண்ணிய எண்ணியாங்கு எழுவர் எண்ணிய திண்ணியராக பெரியன் என்றார் போல எண்ணியபடியே குரு வந்தார். அப்படி வந்த குருவானவர் இவருடைய பக்குவம் உயர்ந்த பக்குவமாக இருந்தபடியினாரே சகரதீக்கையும் பண்ணி ஆண்டு கொண்டார். சகரதீக்கையும் ஒன்று பாக்கி இல்லாம ஒரே சமயத்துலப்பா, ஒரே சமயத்துல எல்லா வகையான தீக்கையும் பண்ணி ஆண்டு அப்படி ஆண்டு கொண்டு சிவஞானியாக ஆக்கி விட்டார். சிவஞானியாக ஆக்கிய பிறகு சிவஞானியாக ஆக்கிவிட்டால் சிவனோடு செல்லுவதற்கே தகுதி வந்துருச்சு. சிவனோடு செல்லுவதற்கே தகுதி வந்த முற்பாடு அவர் இங்க பூமியில கொஞ்ச காலம் இருந்து வச்சிருந்தார். சில காலம் இங்க இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாழ்னார். சிவபெருமானோடு போவதற்கான தகுதி எல்லாம் கொடுத்துட்டார். அங்கிருந்த வந்த கணங்கள் எல்லாம் கூட சென்றது. செல்ல முடியாதவர்கள் அக்னியிலே விழுந்தார்கள். நாயினேன நல்லமலை தொல்லையில் கோலமாறுதொரு உதவி ஈங்கண்ணை ஒடிக்கும். அப்படி இவரை மாத்திரம் நீ அந்த பொய்கையிலே அக்னி தோன்றும், அதிலே எல்லாரும் வீழ்வார்கள், நீ விழாமல் உத்தரகோஷம் அங்க முதலான தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு பிறகு தில்லைக்குவான். அப்படியே உத்தரவு போட்டார் மாணிக்கவாசகர். ஐயா அப்படி செய்தார், இவரை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இருக்க வைக்க இருக்க சொன்னார் என்று கேட்டால் இந்த திருவிளையாடல் எல்லாம் இவரை வச்சுத்தான் செஞ்சாகும். குதிரை கொண்டு வருவது, வையையில கங்கை வருவது, மண் சுமக்கிறது முதலான காரியங்கள் எல்லாம் செய்து அதுக்கு மேல பாண்டியனை உய்யக்கொள்வது, புத்த சமயத்தை ஓட்டுவது, இத்தனை காரியங்கள் எல்லாம் இருக்கின்றபடியினாலே இன்னும் சில காலம் இங்கு இருந்து பூமியில இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாரார். இந்த பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் தித்திக்கும் அடிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தது. அப்பவே ஊட்டி போயிருந்தா இவ்வளவு திருவாசம் கிடைக்காது. அப்பவே ஊட்டிட்டு போயிருந்தா இவ்வளவு திருவாசம் கிடைக்காது. உபதேசம் பண்ணோட ஊட்டி வந்து எப்படி திருவாசம் கிடைக்காது? உபதேசம் பண்ண உடனே கைலாயத்து கூட்டி போயிருந்தான்னு வச்சுக்கப்பா, திருவாசம் கிடைக்குமா? இத்தனை திருவிளையாடலை நம்ம கேட்க முடியுமா? அதனால தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும், இன்னும் சில நாளைக்கு திருவாசகம் பாடத்தை கேட்கலாங்கிற ஆசையினாலே சிவபெருமானுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பேராசை இருக்குதான். சிவபெருமானுக்கு பேராசை,
1: சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். தேசத்தில் பெரியோர் உண்மையல்ல,
0: ஆசை இல்லை சொல்றது உண்மை அல்லவா?
1: சிவனுக்கு பேராசை அதிகம் அம்மா, திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை.
0: புவனத்தில் நமக்கெல்லாம் பொருளிலாசை,
1: புண்ணியனாவாத ஊர் முனிவனுக்கு சிவனுடைய அருளிலே ஆசை என்று
0: சிப்பினான் வாசகந்தான் ஆசைப்பத்தே என்று வாத ஒரு வள்ளலிலே பாடியிருக்கிறார். அதனாலே சிவருமானுக்கு திருமுறையை கேட்பதிலே ஆசை. அதனாலதான் தூது போனா மண்ணு சுமந்த அடிபட்ட பாட்டுக்காக பாட்டுக்காக பாடுபட்ட பாட்டுக்காக அதனாலே இப்படி சிவஞானியாக ஆக்கிய பிறகும் அவர் இங்கு இருந்து சொன்னார்.
1: சித்திக்கும் மணி வார்த்தை நஞ்சின்னாள் திருச்சவியில் அருந்தவங்கை செம்பொன் எல்லாம் பத்தி பேரன் பழித்து கவர்ந்து வேண்டும் பணி ஓடு பாண்டிய நைவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாதம் முடித்திடவும் திரு உள்ளம் உன்னம் மீறி எத்தி தொண்டரை கருமன் சிறிதும் திங்கே இருத்தியன ஒரு கரந்தான் அடியர் ஓடும் என்பது திருவிளையாடல் புராணம்.
0: அதனால் அவரை சில காலம் இங்கு இருக்க செய்தார். அதன் பிறகு அதையாலே அந்த பொருளை எல்லாம் திருப்பணிக்கு கொடு, அடியாருடு கொடு, ஏழைக்கு கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அதே மாதிரி உடனே அந்த பொருளை எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்த ஒருபாடு திருப்பணியை செய்தார். அப்படி இருக்கும்போது குதிரை வரவில்லை என்று பாண்டியன் ஓலை அனுப்பினான். ஓலையை கொண்டு போய் சாமி கிட்ட காட்டினார். ஒன்றும் பயப்படாது, நேராக மதுரைக்கு போ, இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு, பாரு பாண்டியன்கிட்ட கொடு. ஆவணி மாதம் போல நட்சத்திரத்தில் குதிரை வந்துருமே சொல்லு, கவலைப்படான் அப்படின்னு ஒரு மாணிக்கத்தை கொடுத்து போ சொன்னார். அதற்கு முன்னையே மற்ற மந்திரிகள் சேனவர் எல்லாம் சொன்னாங்க, அவர் குதிரையே வாங்கல, சாமியார் ஆயிட்டாருங்க. அங்கே ஒரு சாமியார் வந்திருந்தாரு, திருப்பெருந்துறையில் ஒரு சாமியார் வந்திருந்தாரு, குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் அவருக்கு காலில் வச்சுட்டாரு, குதிரையெல்லாம் வாங்க கிடையாது அப்படின்னு சொன்னார். அவன் கோபமாக இருந்தான். அப்புறம் இந்த ஓலை வந்த ஒரு பாடு மறுபடியும் இவரை மந்திரி வேஷம் எல்லாம் போட்டு விட்டு மந்திரி அந்த முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மந்திரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரா அது பொட்டியில் பத்திரமா வச்சுருந்தாரு. இப்போ நீ சாமியார் அங்கே போகப்படாது, யாருக்கிட்ட பாண்டியன்கிட்ட, நீ மந்திரியாக தான் போகணும். அதனால் அந்த மந்திரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பழையபடியே மந்திரியாக்கி நீ மதுரைக்கு போனார். போய் அந்த மாணிக்கத்தை முன்னால் வச்சு அப்புறம் கேட்டான் பாண்டியன், எவ்வளோ குதிரை வாங்கினியே, என்ன சமாசாரம் அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு குதிரை வாங்கியாச்சு. அதனால் அங்கே இருக்கிற சோதிடர்களை கணித நூறு புலவர்களை கேட்டான், மதுரைக்கு குதிரை போவதற்கு நாள் சொல்லுங்கன்னு கேட்டால் அது ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் தான் நல்ல நாள் சொன்னாங்க. ஆடி மாதத்துலேயே வாங்கியாச்சு குதிரையெல்லாம். அதனால அங்கே குதிரை அங்கே நிற்கிறது எங்கே இருக்கிறது, திருப்பரங்குறையில் குதிரை இருக்கிறது, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வரும் குதிரை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் இருந்தது. முன்ன அந்த மற்றவர்கள் சொன்ன கோபமெல்லாம் போயிடுச்சு. அதன் பிறகு அயாலே மறுநாடு ஒரு மந்திரி வந்து சொன்னால், அவர் சொன்னது பொய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கினா அதுக்குன்னு ஆள்களை தூதர்களை விட்டு பார்த்தா திருப்பெருந்துறை பகுதியை அந்த குதிரையே இல்லை, சுத்தமாக குதிரை. அப்போ அவங்க எல்லாம் சொன்னது நெசந்தான், அவருக்கு அதிகமான தண்டனையை தந்தான் அது பாண்டி. அப்படி தண்டனையை தந்தான் என்று சொன்னால் பாண்டியனால் குற்றம் கிடையாது, பாண்டியனால் குற்றம் இல்லையே. குதிரையை கொண்டாந்துருந்தா அவன் என்ன சொல்ல போகிறான், ஒன்றும் தொந்தரவு ஒன்று விளங்குதா. அதனாலே குதிரை வராமையினாலே அவன் வந்து நம்மை துன்பப்படுத்தான். என் மேலையும் குத்தம் இல்லை, யார் சொல்றது மாணிக்க வாசகர், நான் குதிரை வாங்கத்தானே நான் போனேன், நம்மளுக்கு குதிரை வாங்கத்தானே போவோம், நீ தானே வழியில உட்கார்ந்துருந்து என்னை சாமியாராக, இப்ப பாண்டியன் இப்போ வருத்துறானே அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு.
1: அங்கு நின்றிழைப்பார் தம்மை ஆண்டக ஆண்டகையை உண்ணி இங்கு உணர்ந்திலையோ நாயேன் இடும்பயன் நிறக்கமெய்தி சங்கவன் குழையாய் மன்னன் தனக்கு வாம் பரிசு பரிகள் ஈதல் நங்கடனாகும் என்று நவீந்ததூர் பொய்மையாமோ.
0: அதனால பாண்டியனுக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்து என்று தேவதி சொன்ன வாக்கியம் பொய்யாகுமா? சிவபெருமான் சொல்லிட்டாருன்னா மாற மாட்டார், சொல்லணும் சொல்லிட்டாருன்னா மாறமாட்டார். சுந்தரரை பூமிக்கு போனாரு, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். பக்கத்தில் இருக்கிற சுந்தரரை பூமிக்கு போனார், என்னமா இருக்கும்?
1: கைகள் அஞ்சலி ஊப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே. மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள் புரியன என்று வேண்டினாரு. அப்படியே நான் தடுத்த ஆண்டு அடுகுறேன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் தாடி கட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆளுமர சூழ்கையில இன்கனருள் செய்த ஆளுமர சூழ்கையில இன்கனருள் செய்த சாலு மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வார். மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலு அயனுக்கும் அறியாறு ஒருவர் வந்தார்கள் என்பது வேஸ்களார் புரியுவார். அதனாலே சொன்னபடியே வந்துட்டார், சொன்னபடியே தடுத்து ஆண்டுள்ளோம். அதே போல இப்ப ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் சொன்னான். ஆனா மூலத்துக்கு முன்னாடி இந்த வேதனை எது அனுச நட்சத்திரத்திலே இந்த வேதனையை கொடுத்துட்டான். அனுசம் கேட்டையிலே அந்த மற்றவர்கள் சொன்னதை கேட்டு மூலத்துக்கு முத நட்சத்திரம் கேட்டேன், அதுக்கு முந்தி அனுசம். அனுச நட்சத்திரத்திலே இந்த தண்டனையே உன்னுடம் உடைய வாழ்க்கை ஒழித்து உனக்கடிமை என்று மாநிலம் புகழானுப்ப வந்துணை அடைந்தேன். கையால் உலக வாழ்க்கையை உடம்போடு வாழ்கின்ற உலக வாழ்க்கையை வெறுத்து உண்மை அடைந்தேன். நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டதை பற்றி திருவாசகத்துல ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. ஆண்டு கொண்டான் கலந்து ஆண்டு கொண்டான், ஆண்டு கொண்டான் கலந்து ஆண்டு கொண்டான். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டு இப்ப நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறேன். கலந்து ஆண்டு கொண்டு மாணிக்க வாசகரை கலந்து ஆண்டு கொண்டார். கலந்து என்ன புரியுதா? ஊனார் உடல் உந்தாம் உயிர் கலந்தாம் உடம்பு விளக்குதா? மாணிக்க வாசகரை உள்ளம் உயிர் உடம்பு எல்லாவற்றிலும் கலந்து ஆண்டு கொண்டார். இப்ப நம்ம டெம்பரவரியா போட்டிருக்கோம், அவருக்கு வருமனம் டெம்பரவரியா ஆண்டு இருக்கிறோம். அதனாலே இப்படி ஆண்டு கொண்டாய், ஆண்டு கொண்ட முற்பாடு என்னை மீனவனிடத்திலே போச்சொல்லலாமா, பாண்டியன் போச்சொல்லலாமா? சாதி நீ ஆண்டு உண்டு ஒரு மனிதனிட்ட மறுபடியும் போடாம என்னை சொல்லலாமா? சாதி மீனவன் தன்பால் மீள விடுத்தனை வேலை நீருள் ஆனவின் அந்நீர் ஆனவின் அந்நீராற்று நீர் அனவாவதுண்டோ? ஆற்று நீரானது கடலிலே போய் கலந்து விட்டால் மறுபடி அந்த ஆத்து நீர் திரும்பி ஆத்துக்கு வருமா? வராது. ஆற்று நீர் கடல் நீர்ல கலந்த ஒருபாடு அந்த ஆற்று நீர் என்று சொல்லுவார்கள். அந்த ஆற்று நீரையும் கடல் நீர் என்றுதான் சொல்லுவார்கள். ஆற்று நீர் ஆவதில்லை. அதுபோல ஆன்மாவானது சிவத்தோடு கலந்து விட்டா ஆன்மா சிவம், மறுபடி ஆன்மாவாகாது. கடலிலே ஆற்று நீர் கலந்து விட்டா என்ன ஆகும்? ஆற்று நீர் கடல் நீர் ஆச்சு. அதே போல ஆன்மா சிவத்தோடு கலந்து விட்டா சிவமே. அது போல இப்போ உன்னோடு வாழ்வதற்காக என்னினே வந்து ஆண்டு கொண்டாய், மறுபடி திருப்பி என்ன மீனவனிடத்திலே அனுப்பிவித்து விட்டாய். அறத்தனை செல்வாக அன்பிலே நின்பால் என்று வெறுத்திடின் அடியேற்குங்கு வேறொரு துணையும் இல்லை. சிறுத்தவர் புறங்களெல்லாம் செற்றவர் அடியாந்தன்னை நிறுத்தினர் வெயிலின் என்றான் என்பவர்க்கு அற்றமா. வெயில நிறுத்தியிருக்கிறார். வானநாடவர்க்கு மேலோய் வந்து உனக்கு அடிமை இப்போதான நான் இடும்பையுற்றால் ஆறு உனக்கு அடிமையாவார். ஏழை இப்பொழுது நான் வந்து துன்பப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரி சிவனுக்கு அடியவனாய் இருந்து இப்படி அல்லது சிவம் பேச்ச கேட்டு அல்லது மந்திரி வேலையை விட்டுவிட்டு இப்ப உத்தராட்சம் போட்டுக்கிட்டு சாம்பல பூஜைதான் பாரு, அவனுக்கு அவனுக்கு வந்த கஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தெரிஞ்சு விடுமா? ஒருத்த கூட உனக்கு அடிமை ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி அடிமையானவர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுனா வருவானா? இந்த கட்சியில சேருவானா? பொன் போல மெழிர்வது ஒரு மேனியே புரிவும் ஜடையில் மெலியும் கலை துன்பே கவலை பிணி என்றிவற்றை நணுகாமல் துறந்து கறந்து விடி என் போலிகள் உண்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆயில் அன்பே அவன் அறிவுக்கடியில விரட்டான் துறையமான. அடியார் இந்த பக்கம் இந்த சுகத்தை உணர்கிட்ட வந்து பெறுவதா இருந்தா போதும் ஜாமி அப்படின்னு எல்லாம் ஒதுங்கிடுவேன், ஏன் போல ஆளெல்லாம் சேர மாட்டான் அப்படி சொல்றோம். துன்பே கவலை பிடி என்றவற்றை நணுகாமல் துறந்து கறந்து என் போலிகளும் உண்மை இனித்தெளியார். என் போலி என்ன? அன்பு குறைந்தவன் நான்.
0: அன்பு குறைந்தவன் ஆகையினாலே இந்த மாதிரி துன்பம் வந்துருச்சு சொல்லி நான் கட்சியிலிருந்து விலகிடுவேன், நம்ம தலைவர் ஒன்றும் செய்யல அப்படின்னு கட்சியிலிருந்து நான் விலகிடுவேன். அதே மாதிரி ஆள் நிறைய இருக்கிறான், அன்பு குறைந்தவன் நிறைய இருக்கிறான். அன்பு நிறைந்தவர்கள் கொஞ்சமாக இருப்பார்கள், அன்பு குறைந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அன்பு நிறைந்தவர்களாக இருப்பவர்கள், அன்பு நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் மாவடுவுக்கு சிந்தி போச்சு, அரிசி சிந்து போச்சுன்னு என்ன பண்ணாரு, அன்பு நிறைந்தபடியினாலே தன்னுடைய கொடுத்தவர் நிறைந்த சிவன் அவருக்கல சிவன் அவருக்கல. அதே மாதிரி புகழ்த்துற நாயனார் பட்டினியா கடந்து தண்ணி உண்டி ஊத்தினார், பட்டினியா கடந்து தண்ணி உண்டி சாமி மேல ஊத்தினார். மயக்கத்துல பசி கலப்புல கண்ண ரெண்டு காடு தள்ளாடி விழுந்தார். அப்படி விழுந்த போது லேசா தூக்கம் வந்துச்சு, அதுல சாமி வந்து தினம் படிக்காசு வைக்கிற எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா பூஜை பண்ணார். அதுவரையிலும் பண்றார், அன்பு நிறைந்த அன்பினாலே விடவில்லை, நிறைந்த அன்பு இருந்தபடியினாலே அவ்வளவு துன்பம் வந்து சிவனை வெறுக்காமல் பணி செய்தார். நிறைந்த அன்பு, குறைந்த அன்பா இருந்தா என்ன பண்ணுவார், பரவாயில்ல போதும் கும்பிட்டது போதும். குறைந்த அன்பு, நிறைந்த அன்புடைய அருளாளர்கள் விட்டறியும் தொடரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகலில் தூடுதல் வேன் வாழினும் சாவினும் வருத்தி வீடிலும் உலகளில் விடுவீர் அப்படி இருக்கும். உன்னினும் பசிப்பெனும் உறங்கினும் பொன்மலர் அடியலார் உறையாது என்ற வீராய். அதனாலே இப்படி அடியார்கள் துன்பத்தை அடைந்தார்களானால் உலகத்தார் என்ன பண்ணுவார்கள், ஏசானு இருப்பார் என்னை உனக்கு அடியான் பிறரெல்லாம் பேசானு யான் தானும் பேணானு பேரு. அந்த அந்த வாக்கியத்தை பாத்தியா, உலகத்தவர்களெல்லாம் இயேசுவார்கள், யாருக்கு என்னமா இயேசுவாங்க, சிவனுக்கு அடியானாவே அப்படின்னு சொல்லி இயேசுவாங்க. இயேசுவானப்ப என்ன உனக்கு அடியான் என்று நல்ல சாமி உரைக்கிறாப்பு சொல்றாருப்பா, இயேசான் இருப்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேசாது இருப்பர், நான் என்ன ஒண்ணு பேணான் என்று உன்னுடைய அருளை நினைந்து வெளிப்பட்டு போடுது. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கஞ்சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடு எந்த ஆயித்தானே ரங்காயும் என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி நானனா மனத்தா சொல்லும் நல்லுரை அன்றி நின்ற ஈனனாம் ஒருவன் சொல்வது எது மூலத்தில் என்றார். அவத்துளில் புரியா மேன்மை அன்பருக்கு அன்பு செய்து பவக்கடல் இடைவிடாமற் பரிந்தருட் பார்வையினரில் தவப்பெரு வடிவம் கொண்டு தானளி தாளளித்தருளும் ஐயர் செவிப்புலன் புகுந்த அன்பர் செப்பிய மாற்றமெல்லாம். இவர் வருத்தத்தோடு பாடியதும் ஏழை புலம்பியது எல்லாமே சுவாமியுடைய திருச்செவிக்கு போச்சு. போன உடனே சரி நம்ம என்ன மேல சும்மா இருக்கப்படாது, மாணிக்க வாசனுடைய துன்பத்தை தீர்க்க வேணும், அது மூலமா பல அதிசயங்களை செய்து பல காலத்துக்கு பல கோடி ஆன்மாக்களை பத்தியிலே ஈடுபடுத்த வேணும் என்பதற்காக காம்படு தோழி பாகம் கண்முதல் அண்ணல் என்பார், தாம்படு துயரம் மின்னி அத்துயர் தணிக்க வேண்டி தேம்படும் அலங்கள் மாறுவில் தென்னவன் தனக்கு தெய்வ வாம்பரி அளித்தல் சொல்வான் வல்வினை பகைய வெல்வான்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.